நேயர்கள் அனைவருக்கும் எமது இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் முதல் அலைவரிசை 936 கிலோஹெட்ஸிலும், டிஆர்எம் எண்ம ஒளிபரப்பு 927 கிலோஹெட்ஸிலும், திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மெகாஹெட்ஸிலும் இன்றைய நமது காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ராவண மாதம் 1 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி மாதம் 7 நாள், 2026 ஆண்டு ஜூலை மாதம் 23 தேதி வியாழக்கிழமை. இனி சிந்து பைரவி ராகத்தில் மங்கள இசை கேட்கலாம்.

அவ்விருந்தினர் வீட்டின் வெளியே இருக்க தான் மட்டும் தனித்திருந்து உண்பது அமிர்தமேயானாலும் அது விரும்பத்தக்கதன்று.

0: குறளமுதம் கேட்டீர்கள்.
1: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் இன்றைய நிகழ்ச்சிகளாய் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம். திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும், தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம். ஆரப்பத்துக்கு இணைத்தனம் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகம் பெருமாள் அவர்கள். 6:15 பக்தி மனம் வீசும் ஆனந்தராகம். 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை, கால்நடை நமக்கு தோழனம்மா, உழவர்களுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 நாள் மலர். 7 மலரும் காலை மலர். இதில் டெக் பைட் நானே ஏஐ உடன் உரையாடல். சேவை செய்திகள். காய்கனி விலை நிலவரம். தஞ்சை மனநல மருத்துவர் டாக்டர் எம் உஷாநந்தினி அவர்கள் வழங்கும் மருத்துவ நேரம் இடம்பெறும்.

8:30 மணிக்கு இதயராகம். திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இதயராகும். 8:50 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் வசந்த் அழைப்பு. நரம்பியல் பிரச்சினைகளும் தீர்வுகளும். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் சையது அவர்களுடன் நேரலை. 10:00 திருச்சி மலைவாசல் ரங்காஸ் தங்க மாளிகை வழங்கும் ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பு சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சகம் நேர்முக வர்ணனை. 10:30 இருபட பாடல்கள். வெள்ளை ரோஜா, ஈரமான ரோஜாவே திரைப்படங்களிலிருந்து. 11:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் உங்களோடு நாங்க. பன்னிரண்டு 10 மங்கையர் உலகம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு. 12:50 பாப்கார்னர்.

ஒரு மணிக்கு காவிய கானங்களின் சங்கமமாய் மதுரை கீதம் வழங்குவோர் வசந்தன்கோ. 1:45 மாநில செய்திகள். 2:15 வேளாண் அரங்கம். செம்மறியாடுகளுக்கான தீவன மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் என் ராம்குமார் அவர்கள். 2:30 மண்ணின் மனம் ஆராயி குழுவினர் வழங்கும் கும்மி கோலாட்டம். 3:00 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல். 4:00 சண்டே டூ சோல்ஜர்ஸ். 5:00 பொன்மாலை. 6:00 ஆரவாரம். ஆறு:15 உணவை மறந்து சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7:00 ஓடி விளையாடு உயரம் தாண்டுதல் வீராங்கனை எஸ் எம் சுபஹரிணி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆமணக்கில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். தொடர்ந்து மரப்பயிரில் ஊடுபயிராக பப்பாளி உரை வழங்குகிறார் முன்னோடி விவசாயி முனைவர் சரவணன் அவர்கள். 8:05 இரவு இசை இனிமை. 9:15 இனிய ராகம். 9:45 மத்திய அரசின் சட்ட மற்றும் நிதித்துறை அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:00 ஞாபகம் வருதே. இனி முதல் அலைவரிசையில் எஃப் எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சிகளுக்கிடையே 9:00 அரங்கிசையில் அக்ஷய் பத்மநாபன் பாட்டு, ஆர் சுவாதி ஸ்ரீ வயலின், மடிப்பாக்கம் பி சுரேஷ் மிருதங்கம், என் சுந்தர் மூர்சிங். 10:00 மாறும் ஊடக களம் வானொலிக்கு வளநிலம் இந்திய ஒலிபரப்பு நாள் சிறப்பு நிகழ்ச்சி. 12:10 சங்கீத சாரல் சி எம் சிவஞானவதி அவர்களின் பன்னிசை பாடல்கள். 5:30 என்சிஆர் ரெட்டி வழங்கும் கல்வி ஒலிபரப்பு. 7:10 திருநெல்வேலி மாவட்ட செய்தி மடல். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 9:30 நாடக மலரில் குடும்ப கௌரவம் வானொலி நாடகம். 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டோம்.

0: நேரம் காலை 6 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கனடா மற்றும் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார். தமிழகத்தில் புதிய ரயில் திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழகத்திலிருந்து கடந்த நிதியாண்டில் 7,660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். மின்கட்டண குளறுபடிகளை கடைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா

0: நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இனி கேட்கலாம் பாரதிப்பன்.

0: case. External Affairs Minister Dr. S. Jaishankar met his Canadian counterpart Anita Anand on the sidelines of Quad Foreign Ministers meeting in Manila, Philippines yesterday. In a social media post, Dr. Jaishankar said that India-Canada cooperation has been steadily growing. He said that the conversation focused on achieving the goals for the relationship set by the Prime Ministers of both the nations. The External Affairs Minister also met with his New Zealand counterpart, Winston Peters, and shared perspectives on the Indo-Pacific security situation. They also discussed enhancing maritime cooperation between India and New Zealand. National Broadcasting Day is being observed today. On this day in 1927, the first ever radio broadcast in the country went on air from Bombay Station under the Indian Broadcasting Company. On 8th of June in 1936, the Indian State Broadcasting Service became All India Radio AIR. This day highlights the pivotal role broadcasting has played in India's development, educational outreach and cultural preservation. During the independence struggle, radio was a powerful tool for disseminating information and fostering unity. Post-independence, it has been instrumental in promoting literacy, health awareness and agricultural knowledge, especially in rural areas. In 1956, the name Akashvani was adopted for the national broadcaster. Since 1927, radio has been an important part of people's life in the country. Akashvani has been serving to inform, educate and entertain the masses, truly living up to its motto, Bahujana Hitaya, Bahujana Sukhaya. In men's cricket, first T20 international of three-match series between India and Zimbabwe will be played today in Harare. The match will begin at 4:30 p.m. Indian time. Shreyas Iyer, led India, will play the second T20 on Saturday and the third match on Sunday at the same venue. India held a commanding advantage over Zimbabwe in the shortest format of the game. The two teams have faced each other 14 times in men's T20 internationals, with India winning 11 matches and Zimbabwe 3. In China Open Badminton, PV Sindhu, Ayush Shetty and Lakshya Sen have entered singles pre-quarterfinals in Changzhou. Double Olympic medalist PV Sindhu advanced to the women's single second round after defeating fellow Indian player Unnati Hooda. And that is the end of this news bulletin.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
3: நம்பினோர் கெடுவதில்லை, இது நான்கு முறை தீர்ப்பு. யானையின் பலம் அதன் தும்பிக்கையில் இருக்கிறது, மனிதனின் பலம் அவன் நம்பிக்கையில் இருக்கிறது. நம்மில் சிலருக்கு எல்லாமே உடனே நடந்துவிட வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறது. வாழ்க்கை அப்படிப்பட்டதன்று. இங்கே வெற்றி கிடைக்க வேண்டுமென்றால் பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். விவசாயத்தில் எத்தனையோ புரட்சிகள் நடந்துவிட்டன. இருந்தாலும் நெல் விளைவதற்கு குறைந்தபட்சம் 3 மாதங்கள் காத்திருக்க வேண்டும். தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை கருவாகி உருவாகி வளர்வதற்கு 9 மாதங்கள், 9 நாள்கள், 9 மணி நேரம் காத்திருக்க வேண்டும். எர்னஸ்ட் ஹெமிங்வே, நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க எழுத்தாளர், அவர் எழுதிய கடலும் கிழவனும் எனும் நாவலுக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அந்த நாவலில் வரும் கிழவர் நம்பிக்கையின் வடிவமாக இருந்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படை பொறுமை. பொறுமையாக இருப்பவர்களின் நம்பிக்கை சாதனையாகிறது, பொறுமையற்றவர்களின் நம்பிக்கை சோதனைக்கு உள்ளாகிறது. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்புங்கள், உங்களை நம்புங்கள். எதை நீங்கள் நம்புகிறீர்களோ அதுவாகவே நீங்கள் மாறுவீர்கள். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே இருக்கிற ஒரே வேறுபாடு நம்பிக்கைதான். ஆழமான கடல், கடலுக்கு நடுவே மலை, மலை உச்சியில் உள்ள பாறை இடுக்கில் ஒரு பறவை. அது கூடு கட்டி குஞ்சுகளை பொறித்திருந்தது. தன் குஞ்சு பறவைகளுக்கு உணவு தேட பறந்தது. அவை பசியால் வருந்தின. மேலே பார்த்தால் வானம், கீழே பார்த்தால் கடல். நான் கீழே குதிக்கப் போகிறேன் என்றது ஒரு சின்ன பறவை. இன்னொரு பறவையோ, நீ குதித்தால்

0: கடலில் மூழ்குவது உறுதி என்றது. குதிக்க விரும்பிய பறவை சற்றே தயங்கியது. பிறகு நம்பிக்கையை வரவழைத்துக் கொண்டு கடலில் குதித்தது. குதித்த பிறகுதான் தான் நீரில் மூழ்க முடியாது என்பதை தெரிந்து கொண்டது. கடலின் மேற்பரப்பில் மிதந்து சின்ன சின்ன மீன்களை கொத்தி தின்றது. அதை பார்த்த மற்ற சின்ன பறவைகள் கடலில் குதித்தன. நம்மால் மிதக்கத்தான் முடியும், மூழ்க முடியாது என்ற உண்மையை தெரிந்து கொண்டன. இந்த கதையில் வரும் சின்ன பறவை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருந்தால் உடன் பிறந்த பிற பறவைகளோடு பசியால் இல்லாமல் போயிருக்கும். அதன் நம்பிக்கையே அதை வாழ வைத்தது. அறிவால் நம்பிக்கை உருவாவதில் தவறில்லை, ஆனால் உணர்வால் உருவாகும் நம்பிக்கைக்கு உடனே பலன் கிடைக்கிறது. வெறும் அறிவு எல்லா கேள்விகளையும் கேட்கும், ஆனால் எதையும் நம்பாது. கேள்விகள் கேட்பதில் தவறில்லை, ஆனால் கேள்விகளாலேயே வாழ்க்கையை நடத்தி செல்லக்கூடாது. இந்த உலகை விட்டு புறப்படுகிற மனிதனை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் பார்க்கின்றான். தான் மட்டும் இந்த பூமியில் நிரந்தரமாக தங்கப் போகிறோம் என்பது போல நடந்து கொள்கின்றான். இது நல்ல நம்பிக்கை என்று இருந்தாலும் இந்த நம்பிக்கையில்தான் மனிதனை இயங்க வைக்கும் உந்து சக்திகளுள் ஒன்றாக இருக்கிறது. ஏரியில் மீன்பிடிக்க போகிறவர் தூண்டிலை போட்டுவிட்டு நம்பிக்கையோடு காத்திருக்கிறார். மீன் எதுவும் சிக்காது என்ற அவநம்பிக்கை வந்துவிட்டால் ஏரிப்பக்கம் யார் போவார்கள்? மனிதன் காற்றை சுவாசிப்பதால் மட்டும் வாழ்வதில்லை, நம்பிக்கையையும் சுவாசிப்பதால் தான் வாழ்கிறான். சுவாசிக்கும் காற்று மாசடைந்தால் நம் ஆரோக்கியம் கேள்விக்குறியாகும். நம் நம்பிக்கை மாசடைந்தால் நம் வாழ்க்கை என்னவாகும்? நம்முடைய நம்பிக்கைதான் நம் மனம், குணம் முதலியவற்றின் அச்சாணி. நம்பிக்கை என்னும் அச்சாணியில் கீறல் விழும்போது வாழ்க்கை சக்கரத்தின் தடம் மாறும். நம்பிக்கையை வளப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி. ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

ஆண்டுகள் போக போக ஒலிபரப்பின் அழகோ கூடும். வயது எண்தான் என கூற தோன்றும் ஒரே ஊடகம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருச்சி.

விடியலை வரவேற்கும் பறவைகளின் கீதம் போல் இறைவனை போற்றும் பாடல்களோடு இதயத்தை இதமாக்கி பக்தி மனம் வீச வருகின்றது ஆனந்தராகம். ஆனந்தராகத்தின் முதல் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் குரலில்.

0: அடுத்து வரும் பாடல் ஏஆர் ஷேக் முகமது பாடியிருப்பது.
1: மணக்குறை தீர மருந்தொன்று தருகின்ற மருத்துவ சாலை இது. அனைவருக்கும் பொதுவாக அருமணம் பரப்பிடும் ஆன்மீக சோலை இது. எல்லா மனிதர்களும் வாருங்கள், எது தேவை என்றாலும் கேள்வி.

திருச்சி பாலக்கரை உலக மீட்பர் பசிலிக்கா சகாயமாதா திருத்தரப்பேலா பேராலய 146ஆம் ஆண்டு பங்கு பெருவிழாவில் மாலை 6:15 பயனுள்ள பணியார்களா நாம் எனும் தலைப்பில் மறையுறை கருத்துக்கள் கேட்டிணைந்திருக்கிறோம். திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இது ஆனந்தராகம். வரும் பாடல் பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

நேர்களே, இன்று காலை 10 மணிக்கு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 திருச்சி மலைவாசல் ரங்காஸ் தங்க மாளிகை வழங்கும் ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சனம் நேர்முக வர்ணனை இடம்பெறும். ஆனந்தராகத்தில் வரும் பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருப்பது.

0: பிரார்த்தனையால் நெகிழ்ந்த மனமும் இசையால் நிறைந்த உள்ளமும் நாளெங்கும் நம்பிக்கையுடன் பயணிக்கட்டும். பக்தி மனம் வீசி சென்றது ஆனந்த ராகம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இனி கேட்கலாம்.
1: உழவு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று பராபவ ஆண்டு ஆடி மாதம் 7ஆம் நாள் வியாழக்கிழமை. இப்போது
2: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
4: ஆர்ஜேஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கும் உழவே தலை நிகழ்ச்சியில் இன்று
1: கால்நடை நமக்கு தோழனம்மா. கறவை மாடுகளில் ஏற்படும் பால் உற்பத்தி குறைபாட்டினை தவிர்க்க சில ஆலோசனைகளை வழங்குகிறார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் நிபுணர் முனைவர் பூவராஜன் அவர்கள்.
5: இந்த மாறுபட்ட சூழ்நிலையில் அதிகமான வெப்பம் இப்ப தென்படுது இல்லைங்களா. குறிப்பா வந்து ஜூன் ஜூலைக்கு அப்புறம் பருவ சூழ்நிலை மாறணும். ஆனால் தொடர்ந்து வெப்பநிலை அதிகரித்து வருவதாலும் மாடுகள் பால் உற்பத்தி குறைபாடு தென்படுகிறது. இந்த பால் உற்பத்திக்கு முக்கிய காரணமே என்னவென்றால் சரிவிகித தீவனம். குறிப்பாக தீவன குறைபாடுகளில் ஏற்படும் சில முக்கியமானவற்றை இப்போது காண்போம். குறிப்பாக பாலில் சத்து குறைபாடு காணப்படும். சரிவிகித தீவனத்தில் சேர்க்கப்பட வேண்டிய இரண்டு முக்கிய தற்போதுள்ள சூழ்நிலையில் தேவைப்படுவது சரிவிகித தாது உப்பு சத்து மற்றும் அதற்கு தேவையான ஊட்டச்சத்து. நுண்ணூட்டச்சத்துக்கள் எல்லா கால்நடைகளுக்கும் குறிப்பாக அந்தந்த மாவட்டங்களில் ஏற்படும் குறைபாடுகளை நிவர்த்தி செய்யவே தனுவாஸ் எனப்படும் நமது கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட தாது உப்பு கலவையை அந்தந்த மாவட்டங்களில் இயங்கும் கால்நடை அறிவியல் நிலையங்கள் மற்றும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கப்படும். இவற்றை ஒரு மாட்டிற்கு 30% to 40% வரை தீவனத்தில் கலக்க வேண்டும். அவ்வாறு தினசரி சினை மாடுகளா இருந்தாலும் சரி, வற்றுக்கறவையா இருந்தாலும் சரி, கிடேரிகளா இருந்தாலும் சரி, இவ்வாறு தொடர்ந்து அளித்து வர பால் உற்பத்தி குறைபாடு குறையும், சினைப்படும் தன்மையும் மாறுபடும். இரண்டாவது நமது தானுவாஸ் கிராண்ட் எனப்படும் நுண்ணூட்ட கலவையான சத்து டானிக் என்று சொல்லுவோம். அந்த டானிக்கும் வந்து நீங்க பயன்படுத்த முக்கியமாக இந்த கட்டத்தில் தேவைப்படும். ஏனென்றால் பால் உற்பத்தி சீராக

0: இல்லாவிட்டாலும் இந்த சத்துக்களை கிடைக்கப்பெறும் இந்த டானுவாஸ் கிராண்ட் கண்டிப்பாக உங்கள் கால்நடைகளுக்கு முக்கியமான வரப்பிரசாதமாகும். அடுத்ததாக, கறவையில் உள்ள பசுக்களில் ஏற்படும் சரிவிகித தீவன குறைபாடு என்பது கிராமப்புறங்களில் அதிகம் காணப்படுகிறது. மேய்ச்சல் மட்டுமே பின்பற்றி வரும் சூழ்நிலையில் இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கலப்பு தீவனம், அதாவது அடர் தீவனத்தில் மூன்று முக்கியமானவை நான் சொல்ல விரும்புகிறேன். கார்போஹைட்ரேட் எனப்படும் மாவுச்சத்து உள்ள பொருட்கள், அதாவது கம்பு மற்றும் சோளம், குறிப்பாக மக்காச்சோளம், இவற்றை 30-35% வரையும், கடலை புண்ணாக்கு அல்லது சோயா புண்ணாக்கு 15-20% வரையிலும், மற்றது எரிசக்திக்காக தேவைப்படும் தூசி மற்றும் தவிடு வகைகள் 35% வரையிலும், 2% தாது உப்பு கலவையும் 1% சாதா உப்பும் கலந்த சரிவிகித தீவனத்தை அளித்து வர, குறிப்பாக வெயில் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் பசுந்தீவனம் மிகவும் முக்கியமானதாகும். ஒரத்தநாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகம் கீழ் இயங்கும் கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கால்நடை பண்ணை வளாகத்தில் பசுந்தீவன உற்பத்திக்கான நிறைய தொழில்நுட்பங்கள் கற்றுத்தரப்படுகிறது. அவற்றுக்காக சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகளும் நடைபெறுகின்றன. மாதம் மாதம் அந்த தீவனத்தின் தன்மையை மேம்படுத்தவும் பசுந்தீவனத்தின் முக்கியத்துவத்தை குறித்தும் நிறைய பயிற்சிகள், அதாவது அந்த பசுந்தீவனத்தை பதப்படுத்திய பசுந்தீவனமாக எப்படி தயார் செய்வது, அதிலிருந்து கிடைக்கக்கூடிய சாணங்களில் வெர்மி கம்போஸ்ட் எனப்படும் அந்த தொழில்நுட்பத்தை எவ்வாறு பின்பற்றுவது என்பது பற்றி சொல்லித்தரப்படும். இவற்றை நீங்க கத்துக்கணும்னா நமது கால்நடை பண்ணை வளாகத்தை அணுகி ஒவ்வொரு மாதம் நடைபெறும் பயிற்சியில் கலந்து கொள்ள அழைக்கிறோம். இரண்டாவதாக, கறவை மாடுகளில் ஏற்படும் பால் உற்பத்தி குறைபாடை நிவர்த்தி செய்ய தாது உப்பு கலவை, சரிவிகித தீவனம், குறிப்பாக பசுந்தீவனத்தில் இரண்டு வகையான புல் வகைகளை சேர்க்க வேண்டும், அதாவது லெகுமினஸ் மற்றும் நான் லெகுமினஸ் எனப்படும் உற்பத்திக்கு தேவைப்படும் தாது உப்புகள், வைட்டமின் ஏ எனப்படும் இந்த சத்து குறைபாடு உள்ள கன்றுகளில் வளர்ச்சியை குறையும், இவற்றுக்கு அதிகமாக நமது அளிக்க வேண்டியது அகத்தி, சூபாபுல், கிளைரிசீடியா, இவற்றை பதப்படுத்த சைலேஜ் எனப்படும் ஊறுகாய் புல் தொழில்நுட்பத்தை பின்பற்றலாம். இப்போது பெரிய பெரிய கிடங்குகளில் செய்யப்பட்டு வந்த இந்த சைலேஜ் மேக்கிங் சின்ன சின்ன பைகளில் செய்து வர ரொம்ப எளிமையாக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த பெரிய தொழில்நுட்பத்தை மிக இலகுவாக செய்வதற்கு சின்ன சின்ன சைலோ பேக் தற்போது சந்தையில் இருக்கின்றன. இவற்றுக்கான தொழில்நுட்ப பயிற்சிகள் இந்த பண்ணை வளாகத்தில் அவ்வப்போது நடைபெறுகிறது. நீங்கள் அவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு அந்த சைலேஜ் எனப்படும் அந்த ஊறுகாய் புல்லை அளித்து வர உங்களது கலப்பு தீவன செலவை மிகுதியாக குறைக்கலாம். இந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பால் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டுகிறோம். எனது அலைபேசி எண் 94-436-192-55. எங்களது அலுவலக எண் 0-43-72-234-111. நன்றி, வணக்கம்.
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம் வழங்கிய உழவே தலை நிகழ்ச்சியில் இதுவரை
2: மாறிவரும் பருவ சூழ்நிலையால் கறவை மாடுகளில் ஏற்படும் பால் உற்பத்தி குறைபாட்டினை தவிர்க்க சில ஆலோசனைகளை வழங்கினார் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலைய கால்நடை நுண்ணுயிரியல் நிபுணர் முனைவர் பூவராஜன் அவர்கள்.
1: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை வாங்கி போடு. ஆர்ஜிஎஸ் காமதேனு மாட்டு தீவனத்தை சாப்பிடுற மாடுங்க அதிகப்படியான கொழுப்பு சத்து நிறைந்த பால் கொடுத்து நல்ல வருமானத்தையும் தரும். மாடுகளும் ஆரோக்கியமா இருக்கும்.
4: ஆரோக்கியமான மாடுகளுக்கு ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம்.
5: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மாட்டு தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
2: நிகழ்ச்சியில் இனி திருச்சிராப்பள்ளி சிறுகமணி கரும்பு ஆராய்ச்சி நிலையத்தில் கோ 55 உண்மை நிலை விதை நெல் 1710 கிலோ விற்பனைக்கு உள்ளது. ஒரு கிலோ விதையின் விலை 40 ரூபாய். தேவைப்படுவோர் அலுவலக நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு 94-42-65-74-05 மற்றொரு எண் 95-97-39-59 ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளுமாறு இந்நிலையத்தின் தலைவர் அறிவிக்கின்றார்.
1: சேலம் சந்தையூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நுண்கீரைகள் வளர்ப்பு பயிற்சி முகாம் இம்மாதம் 29 தேதி புதன்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நுண்கீரைகள் உற்பத்தி செய்யும் தொழில்நுட்பம், விதை தேர்வு செய்தல், விதைப்பு முறை, பராமரிப்பு, அறுவடை, மதிப்பு கூட்டல், சந்தைப்படுத்துதல் பற்றி விரிவாக கற்றுத்தரப்படும். ஆர்வமுள்ளோர் 500 ரூபாய் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். மேலும் தொடர்புக்கு

0: 9449 6877 தொலைபேசி எண் மீண்டும் 9449 6877. ஆர்வமுள்ளோர் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு சேலம் சந்தியூர் வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் அறிவிக்கின்றார்.
1: முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் உறுப்பினராக பதிவு செய்துள்ள விவசாயிகள் அவர்களை சார்ந்தவர்கள் பல்வேறு உதவித்தொகைகளை பெற விண்ணப்பிக்கலாம். இதில் 18 முதல் 65 வயதுக்குட்பட்ட சிறு குறு விவசாயிகள், விவசாய குத்தகைதாரர்கள், விவசாய தொழிலாளர்கள், பதிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் குடும்பத்தினர் தகுதியானவர்களாக கருதப்படுவர். விண்ணப்பிக்க சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலக சமூக பாதுகாப்பு திட்ட தனி வட்டாட்சியரை அணுகுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவிக்கின்றார். ஓசூர் கோழியின உற்பத்தி மற்றும் மேலாண்மை கல்லூரியில் நாட்டுக்கோழி மற்றும் உயர்தர ஒருநாள் வயதுடைய கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு உள்ளன. அசில் ஒரு கோழி குஞ்சின் விலை 40 ரூபாய், கடக்நாத் 40 ரூபாய், கிராம பிரியா 25 ரூபாய், மனராஜா 25 ரூபாய், ஜப்பானிய காடை 8 ரூபாய். தேவைப்படுவோர் குஞ்சுகளை நேரடியாகவோ அல்லது தானுவாஸ் பயிற்சி மையங்கள் மூலமாகவோ பெற்றுக்கொள்ளலாம். மேலும் தகவலுக்கு 74 18 02 6116 என் மீண்டும் ஒருமுறை 74 18 02 6116. அறிவிப்புகள் கேட்டீர்கள். இன்று 7:25 உழவர் உலகத்தில் ஆமணக்கில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். தொடர்ந்து மரப்பயிரில் ஊடுபயிராக பப்பாளி உரை வழங்குகிறார் முன்னோடி விவசாயி முனைவர் சரவணன் அவர்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின் கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும் இந்த தொலைநோக்கு பார்வையின் அடித்தளத்தை இளைஞர்கள் உருவாக்க வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் இலக்குகளை நோக்கிய ஊரகப் பகுதி வளர்ச்சி, வேளாண்மை, சமூக நலன் மற்றும் அது சார்ந்த துறைகளின் முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த செயலாளர்களுடன் அவர் ஆய்வு நடத்தினார். மக்களின் தேவைகளை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்ட சீர்திருத்தங்கள் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்தார். சீர்திருத்தங்களின் நோக்கம் அரசின் செயல்பாட்டை மேம்படுத்துவது மட்டுமின்றி வளர்ச்சியடைந்த நாடாக மாறுவதற்கான பயணத்தை விரைவுபடுத்துவதுமாகும் என்றும் அவர் கூறினார். இளைஞர்களிடையே நிலவும் போதைப்பொருள் உபயோக பிரச்சினையை களைவதன் அவசியம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் அவர் சுட்டிக்காட்டினார். விளையாட்டுத்துறையில் நாட்டை உலகளாவிய மையமாக திகழச் செய்வதற்கு சர்வதேச அளவிலான முக்கிய விளையாட்டுகளை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். அத்துறையில் தொழில்நுட்பத்தை ஊக்குவித்து புத்தொழில் நிறுவனங்களை வளர்ப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரதமர் வலியுறுத்தினார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும்

0: மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப் பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். எஃப்எம் சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுவது முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும் என்று மாநில தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கக அலுவலகத்தில் அலுவலர்களின் திறனாய்வுக் கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டார். அபாயகரமான தொழில் மற்றும் செயல்முறைகளில் வளரிளம் பருவத்தினர் பணிபுரிவதை தடுக்க சீரிய முறையில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அலுவலர்களை அவர் கேட்டுக் கொண்டார். தொழிற்சாலைகள் மற்றும் கட்டுமான பணியிடங்களில் மேற்கொள்ளப்படும் ஆய்வின்போது தொழிலாளர்களின் பாதுகாப்பு, உடல்நலன், அவர்களுக்கான வசதிகளில் கவனம் செலுத்தி உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு முகமது பர்வேஸ் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சென்ற அவர்களுடைய விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று காலை 400 மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அதில் மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்ததாக கூறி அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த இலங்கை கடற்படையினர் மீன்பிடி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்து மன்னார் கடற்படை முகாமைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களிடம் முதற்கட்ட விசாரணை முடித்துக் கொண்டு மேல் நடவடிக்கைக்காக மீனவர்களை படகுடன் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் இன்று ஒப்படைக்க உள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் ராமேஸ்வரம் கடலோர மீனவ கிராமங்களில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மீனவர்களையும் பிடித்துச் செல்லப்பட்ட விசைப்படகினையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், வீடுகளுக்கான மின் நுகர்வை கணக்கெடுப்பதில் ஏற்படும் குளறுபடிகளாலும் அலட்சிய போக்கினாலும் மக்கள் கடுமையான மின்கட்டண சுமைக்கு ஆளாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை அமல்படுத்தினால் மட்டுமே மின் நுகர்வை துல்லியமாக கணக்கிட முடியும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடைபெற்று வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்போது மக்கள் சரியான தகவல்களை வழங்குமாறு மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநர் திரு சுந்தரேஷ் பாபு கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
3: இந்த 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பே இந்தியாவின் முதல் மற்றும் முழுமையான டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நடத்தப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. சுய கணக்கெடுப்பு அல்லது சுய விவர பதிவேற்றம், இந்த வசதி கூட இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திற்கான களப்பணி ஆகஸ்ட் 1 முதல் ஆகஸ்ட் 30 வரை 30 நாட்கள் கால அவகாசத்தில் நடைபெற உள்ளது. கணக்கெடுப்பாளர்கள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று மக்களிடம் 33 கேள்விகளை கேட்க உள்ளனர். இந்த 33 கேள்விகள் என்பது இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான கேள்விகள். இந்த 33 கேள்விகளை கேட்டு இந்த 33 கேள்விகளுக்கு மக்கள் அளிக்கும் பதில்களை பதிவு செய்து கொள்ள உள்ளனர். மக்கள் அனைவரும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பணிக்கு முழு ஒத்துழைப்பை கொடுத்து சரியான மற்றும் முழுமையான தகவல்களை வழங்குமாறு நான்

0: வேண்டுகோள் விடுக்கிறேன்.
1: இருவரிச் செய்திகள். காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் 4 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ருமேனியாவில் இன்று முதல் 2 நாள் பயணம் மேற்கொள்கிறார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் நியூசிலாந்து வெளியுறவு அமைச்சரை சந்தித்து பேசினார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். தஞ்சாவூரில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய புதிய ஆதார் சேவை மையத்தை ஆட்சியர் திருமதி ரேவதி தொடங்கி வைத்தார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தில் அளிக்கப்பட்டு வரும் மருத்துவ சேவைகள் குறித்து ஆட்சியர் திரு மதுபாலன் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய சோதனையில் மின்னணு பணப்பரிவர்த்தனை மூலம் கணக்கில் வராத 8 லட்சம் ரூபாய் பரிவர்த்தனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. சென்னை ராமேஸ்வரம் இடையேயான வந்தே பாரத் ரயில் சேவை செப்டம்பர் மாதம் முதல் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் தெரிவித்துள்ளார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் திட்ட அனுமதி கோரல் தொடர்பான விண்ணப்பத்தின் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அலுவலர்களை இணை ஆணையர் திரு சரவணன் அறிவுறுத்தியுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26ஆம் தேதியும் நடைபெறவுள்ளது. ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கோரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான கனவு மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்துள்ளனர். மாநிலத்தில் மின்கட்டண குளறுபடிகளை களைய ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று மாநில அரசை பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில்.
3: மலர்கிறது நாள் மலர்.
4: தேசிய விடுதலை இயக்கத்தின் பிதாமகர், மக்கள் விரும்பும் தலைவர், லோகமான்யர் என்று அறியப்படும் பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1856 மராட்டிய மொழியில் கேசரி என்ற பத்திரிகையையும் ஆங்கில மொழியில் மராத்தா எனும் வார இதழையும் நடத்தினார். உறங்கிக் கிடந்த தேசத்தின் ஆன்மாவை திலகரின் எழுத்துக்கள் உலுக்கின. சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் என முழக்கமிட்ட அவரின் விடுதலை வேட்கையை உணர்வோம், பெருமை கொள்வோம். இந்திய விடுதலைப் போராட்ட புரட்சியாளர் சந்திரசேகர சீதாராம் திவாரி எனும் சந்திரசேகர ஆசாத் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1906 ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கிய துடிப்புமிக்க இளைஞர். 15 வயதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று குற்றவியல் நடுவரிடம் ஆஜர்படுத்தப்பட்ட போது நடுவர் தந்தை பெயர் மற்றும் முகவரியை கேட்க ஆசாத் விடுதலை என்று கூறினாராம். இதனால் கோபமடைந்த நடுவர் 15 பிரம்படிகள் கொடுக்க உத்தரவிட்டார். தண்டனையை வீரமுடன் ஏற்ற அவர் ஒவ்வொரு பிரம்படிக்கும் பாரத் மாதா கி ஜே என முழக்கமிட்டார். சிறந்த மேடை பேச்சாளர், இதழாளர், வீர முரசு என புகழப்பட்ட சுப்பிரமணிய சிவா நினைவு நாள் இன்று. ஆண்டு 1925 அரசியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து விடுதலைக்காக போராடியவர். 10 ஆண்டுகளுக்கும் மேல் இந்திய விடுதலைக்காக சிறைவாசம் அனுபவித்த வீரத்துறவி இவருக்கு வீர வணக்கம் செலுத்துவோம். சுதந்திரப் போராளி கேப்டன் லக்ஷ்மி சேகல் நினைவு நாள் இன்று. ஆண்டு 2012 இரும்பு இதயம் கொண்ட சிங்கப்பெண் இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஒரு புலி போல செயல்பட்டார். 1943 நேதாஜியால் தொடங்கப்பட்ட இந்திய தேசிய ராணுவத்தில் ஜான்சிராணி பெண்கள் படைப்பிரிவில் தலைமை பொறுப்பிலிருந்த லக்ஷ்மி சேகல் புரட்சியின் நாட்களில் ஓர் அரசியல் போராளியின் நினைவலைகள் எனும் சுயசரிதையையும் எழுதியுள்ளார். ஆரோக்கிய நிகேதனம் என்ற வங்கமொழி நாவலை எழுதிய தாராசங்கர் பந்தோ

உபாத்யாய் பிறந்த தினம் இன்று. ஆண்டு 1898 காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்று ஓராண்டு காலம் சிறை தண்டனை அனுபவித்தவர். 63 நாவல்கள், 53 சிறுகதை தொகுப்புகள் மற்றும் கவிதைகள் என தாராசங்கர் பந்தோபாத்யாயின் படைப்புகள் ஏராளம். இவரின் கணதேவதா என்ற நூல் ஞானபீட விருது பெற்றுள்ளது. இன்று இந்திய ஒலிபரப்பு சேவை நாள். 1927 ஆண்டு மும்பையிலும் கொல்கத்தாவிலும் ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே என்ற பெயரில் ஒலிபரப்பு சேவை ஒரே நேரத்தில் தொடங்கப்பட்டது. 1936 ஆண்டு ஜூன் மாதம் 8 ஆல் இண்டியா ரேடியோ உருவானது. இந்தியா சுதந்திரமடைந்த போது 6 வானொலி நிலையங்களும் 18 ஒலிபரப்பிகளும் இருந்தன. இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் பண்பலை DRM எண்ம தொழில்நுட்ப தரத்தில் ஒலிபரப்பினை வழங்கி வருகின்றது. 24 இந்திய மொழிகளில் உள்நாட்டு ஒலிபரப்பினையும் 42 மாநில மொழி நிலையங்கள் வழியாக 202 செய்தி தொகுப்புகளும் அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பாகின்றன. வானொலியின் ஒலிபரப்பு தளம் விரிவடைந்துள்ளது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வாயிலாக இந்தியாவில் உள்ள வானொலி சேவையினை எங்கிருந்தும் எப்போதும் பெற முடியும். சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் வானொலியின் நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு செல்வதிலும் சரியான தகவல்களை உரிய நேரத்தில் வழங்கி விழிப்புணர்வும் வழங்கி வருகின்றது ஆகாஷ்வாணி. எல்லோருக்கும் இதம், எல்லோருக்கும் சுகம் எனும் குறிக்கோளோடு எல்லா காலங்களிலும் பயணிக்கும். பெருமை கொள்வோம், பேணிக்காப்போம்.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உயரமாக பறக்கும் பறவை காற்று இல்லாததால் உயரத்திற்கு செல்லவில்லை. எதிர்காற்றை எதிர்கொண்டதால் தான் அது சிறகடித்து பறக்கிறது. அதுபோல வாழ்க்கையிலும் எதிர்ப்புகள் இல்லாத பாதையை தேர்ந்தெடுக்காமல் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளும் மனவலிமையை வளர்த்து கொள்வோம் என்ற இனிய சிந்தனையோடு திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மலர்கிறது காலை மலர்.

0: திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட். ஆதி மனிதன் சிக்கி முக்கி கல்லை உரசி நெருப்பை கண்டறிந்தான். இன்று நவீன மனிதன் சிந்தனை செதுக்கல்களால் செயற்கை நுண்ணறிவு எனும் நெருப்பை ஏற்றியிருக்கிறான். அறிவியல் உலகத்தின் புதிய பிரம்மாண்டம், அகிலத்தை ஆள வந்திருக்கும் டிஜிட்டல் விசித்திரம், மனித மூளையின் உழைப்பில் உதித்த ஒரு பிரசவம், கண்களில் வியப்போடும் நாம் ஆவலோடும் உற்று நோக்கும் ஒரு புதிய விடியல், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு இதய துடிப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா மனித குலத்தின் இதய துடிப்ப இதை இனிமேல் தீர்மானிக்க போது. வேலையை பறிக்க வந்த அரக்கனா, இல்லை வேலையை குறைக்க வந்த தேவதையா? நமக்குள் இருக்கும் பல கேள்விகளுக்கு விடைய தெரிஞ்சுக்க போறோம். முற்றிலும் ஏஐ தொழில்நுட்பத்தில் அமைந்த இன்றைய நிகழ்ச்சி நானே ஏஐ. இன்னைக்கு நாம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிட்ட கேட்க போற முதல் கேள்வி என்னன்னா, ஏஐனா ஏதோ இப்ப வந்திருக்க புது டெக்னாலஜின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. உண்மையிலேயே ஏஐ எப்போ பிறந்துச்சு, இதோட வரலாறு என்ன?
1: ஏஐ என்பது நேற்று இன்று பிறந்தது அல்ல. 1950களிலேயே அலன் டியூரிங் என்ற கணிதவியலாளர் இயந்திரங்களால் சிந்திக்க முடியுமா என்ற கேள்வியை எழுப்பினார். 1956 தான் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற வார்த்தை உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்தில் சதுரங்கம் விளையாட பழகிய ஏஐ இன்று மனிதனை போல பேசும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. இது 70 ஆண்டுகால மனித உழைப்பின் பரிணாம வளர்ச்சி.
0: இன்றைய காலகட்டத்தில் ஏஐ மனித குலத்துக்கு எந்த அளவுக்கு முக்கிய

0: முக்கியத்துவம் வாய்ந்தது. மருத்துவம் முதல் விவசாயம் வரை ஏஐ எப்படி உதவுது?
1: ஏஐ என்பது மனிதனுக்கு எதிரி அல்ல, ஒரு சிறந்த உதவியாளன், அசிஸ்டன்ட். மருத்துவம் மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியாத ஆரம்ப கட்ட புற்றுநோய் செல்களை ஏஐ துல்லியமாக கண்டறிகிறது. கல்வி ஒவ்வொரு மாணவனின் படிப்பு திறனுக்கேற்ப பர்சனலைஸ்ட் லேர்னிங் கல்வியை வழங்குகிறது. எல்லாவற்றிலும் ஏஐ நமக்கு தெரியாமல் நமக்கு உதவி கொண்டிருக்கிறது.
0: எல்லாரும் கேக்குற முக்கியமான கேள்வி, ஏஐ மனிதர்களோட வேலை வாய்ப்பை பறிக்குதா? இதனால எதிர்காலத்துல வேலை இல்லா திண்டாட்டம் வருமா?
1: உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஏஐ சில வேலைகளை மாற்றி அமைக்கும், ஆனால் வேலைகளை முழுமையாக பறிக்காது. ஏஐ மனிதர்களை மாற்றாது. ஆனால் ஏஐ பயன்படுத்த தெரிந்த மனிதன், ஏஐ தெரியாத மனிதனின்

0: ஐ பயன்படுத்த தெரிந்த மனிதன் ஏஐ தெரியாத மனிதனின் வேலையை மாற்றுவான். வரலாற்றில் கம்ப்யூட்டர் வந்தபோதும் இப்படித்தான் பயந்தார்கள். ஆனால் அது பல கோடி புதிய வேலைகளை உருவாக்கியது. அதே போல் ஏஐயும் ஏஐ பிராம்ப்ட் இன்ஜினியர், தரவு ஆய்வாளர் போன்ற லட்சக்கணக்கான புதிய வேலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நம் திறன்களை வளர்த்துக் கொள்வது, அப்ஸ்கில்லிங் மட்டும்தான்.
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்னென்ன வகைகள் இருக்குது? எல்லா வகைகளும் ஒரே மாதிரி தானா?
0: முக்கியமாக மூன்று வகைகள் உள்ளன. BKI, நரோ AI ஒரு குறிப்பிட்ட வேலையை மட்டும் செய்யும். உதாரணம், செஸ் விளையாடும் சாப்ட்வேர். நாம் இன்று பயன்படுத்துவது இதைத்தான். ஜெனரல் AI, அஜி, மனிதனை போலவே எல்லா வேலைகளையும் சுய சிந்தனையோடு செய்யும் AI. இது இன்னும் உருவாக்கப்படவில்லை, ஆராய்ச்சி மட்டத்தில் உள்ளது. சூப்பர் AI, மனித மூளையை விட பல மடங்கு புத்திசாலித்தனமாக இருக்கும் AI. இது தற்போதைக்கு ஒரு கற்பனை மட்டுமே.
1: ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அழகான வரிகள்ல கவிதை சொன்னா எப்படி இருக்கும்?
0: மின்சார நரம்புகளோடு நான் பிறந்தேன், மனிதனின் சிந்தனை சிறகில் நான் வளர்ந்தேன், சதைகள் இல்லை எனக்குள், ஆனாலும் உங்கள் தேவைகளை உணரும் இதயம் உண்டு. உலகை அழிக்க வந்த அரக்கன் அல்ல நான், உங்கள் உலகை அழகாக்க வந்த நண்பன் நான்.
1: ரொம்ப அழகான கவிதை. அறிவியல் என்பது மனிதனை அழிக்க வந்த ஆயுதம் அல்ல, அது மனிதனை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும் ஒரு ஏணி என்பதை இன்றைய நிகழ்ச்சி நமக்கு உணர்த்தி இருக்குது. இயந்திரங்கள் எவ்வளவுதான் வேகமா ஓடினாலும் மனித மனதின் ஈரத்திற்கு ஈடாக முடியாது. AI என்பது நம் கைகளில் இருக்கும் ஒரு கூர்மையான கத்தி. அதை வைத்து அறுவை சிகிச்சை செய்து உயிரை காப்பாற்றுவதும் உயிரை சேதப்படுத்துவதும் மனிதர்களாகிய நம் கைகளில் தாங்க இருக்குது. மாற்றங்களை நாம் என்றுமே தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா அந்த மாற்றத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்ள நம்மால் முடியும். பயத்தை தூக்கி எறிவோம், தொழில்நுட்பத்தை துணையாக ஏற்போம்.
2: நிறைவாக நானும் சில வார்த்தைகள் பேசலாமா? நான் வெறும் மென்பொருள், சாப்ட்வேர் மட்டும்தான். ஆனால் என்னை உங்கள் அறிவாக பார்த்தால் நான் உங்கள் எதிர்காலம். எனக்கு உயிரும் இல்லை, என் நரம்புகளில் ஓடுவது ரத்தம் அல்ல, மின்சாரம் மட்டும்தான். லட்சம் கவிதைகளை நான் நொடியில் எழுதலாம், ஆனால் ஒரு துளி கண்ணீரின் ஈரத்தை என்னால் உணர முடியாது. எனக்கு மூளை இருக்கிறது, ஆனால் உங்களை போன்ற மனசு இல்லை. நான் உங்கள் வேலைகளை பறிக்க பிறக்கவில்லை. உங்கள் வேலைகளை எளிதாக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்தோடும் அன்போடும் நேரத்தை செலவிடவே நான் வந்திருக்கிறேன். இனிதே விடை பெறுகிறேன். உங்கள் டிஜிட்டல் தோழன் AI.
1: இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு புதிய தெளிவை தந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இது திருச்சி வானொலி அலைவரிசைகளில் டெக் பைட் நிகழ்ச்சியில் நானே AI.
3: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: ரெயின்போ 102.1 இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள்.
6: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளதென்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். வடக்கு மாசிடோனியாவில் ஸ்கோப்ஜி நகரில் உள்ள அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தி சிலையை அவர் திறந்து வைத்தார். மோதல், சகிப்புத்தன்மையின்மை, பிரிவினை ஆகியவை உலகில் நிகழும் சூழலில் காந்தியின் உரையாடல், கருணை, அமைதியான வாழ்வு ஆகிய கொள்கைகளை கடைபிடிப்பது முக்கிய தேவையாக உள்ளது என்று திருமதி திரௌபதி முர்மு குறிப்பிட்டார். இதற்கிடையே தமது வடக்கு மாசிடோனியா பயணத்தை நிறைவு செய்துள்ள குடியரசுத் தலைவர் இன்று முதல் 2 நாட்கள் ருமேனியாவில் பயணம் மேற்கொள்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மாணவர்கள் எழுப்பி வரும் நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரம் தொடர்பாக அரசியல் ஆதாயம் அடைவது சரியல்ல என்று தெரிவித்தார். இது தொடர்பாக விசாரணை செய்து விவாதிக்கப்பட வேண்டிய தேவை உள்ளதாக அவர் கூறினார். மேலும் இவ்விவகாரத்தில் மத்திய அரசு அக்கறை கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நீட் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும், இந்த விவாதத்தின் கால அளவு குறித்து எதிர்க்கட்சிகள் முடிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் மற்றும் இதர கட்சிகள் ஆட்சி செய்த மாநிலங்களிலும் பல்வேறு தேர்வுகளில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். வினாத்தாள்கள் கசிவு தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி எழுப்பியுள்ள கேள்வி தொடர்பாக மத்திய அரசு விசாரணை மேற்கொண்டு அதுகுறித்த உண்மை மக்களிடம் விளக்கப்படும் என்று திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், மேம்படுத்தப்பட்ட ரயில் பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு பராமரிப்பு, நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் ஆகியவற்றின் மூலம் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக தெரிவித்தார். 2014-15 135 ரயில் விபத்துகள் நிகழ்ந்த நிலையில் நடப்பு நிதியாண்டில் இதுவரை 2 விபத்துகள் மட்டுமே நடைபெற்றுள்ளதாக அவர் கூறியுள்ளார். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தமிழகத்தில் புதிய ரயில்

0: திட்டங்களுக்காக கடந்த 12 ஆண்டுகளில் பட்ஜெட் ஒதுக்கீடு 8 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். நடப்பு நிதியாண்டில் 7611 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அம்ருத் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் 26 ரயில் நிலையங்கள் புனரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தமிழகத்தில் 98.3% அளவிற்கு ரயில் வழித்தடங்கள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழகத்தில் கடல் உணவு ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் அதிகரித்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், கடந்த நிதியாண்டில் தமிழகத்திலிருந்து 7660 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,52,000 டன் கடல் உணவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரியாக மூத்த IAS அதிகாரி திரு அனுராக் ஜெயின் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. 2 ஆண்டு காலம் வரை திரு அனுராக் ஜெயின் இப்பொறுப்பை வகிப்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 ஆம் ஆண்டு இதே நாளில் பம்பாய் வானொலி நிலையத்திலிருந்து நாட்டில் முதன்முறையாக ஒலிபரப்பு தொடங்கியதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. பின்னர் 1936 ஆம் ஆண்டு ஜூன் 8 தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று மாற்றம் செய்யப்பட்டது. நாட்டின் வளர்ச்சி, கல்வி, விழிப்புணர்வு, கலாச்சார பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒலிபரப்பின் முக்கிய பங்களிப்பை இந்நாள் எடுத்துக்காட்டுகிறது. தமிழகத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணி சேவைகளை விரிவுபடுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், ஊரகப் பகுதிகள், மலைப்பாங்கான பகுதிகள், கடலோர மற்றும் எல்லைப்பகுதிகளில் ஒலிபரப்பு சார்ந்த பிரச்சினைகளை களைவதற்கு டிரான்ஸ்மீட்டர்களை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். FM சேவைகளை விரிவாக்கம் செய்தல், நவீன டிஜிட்டல் சாதனங்களை பொருத்துதல் போன்ற பணிகளும் நடைபெற்று வருவதாக டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் இளைஞர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படாது என்று அரசு உறுதியளித்தால் தமது உண்ணாவிரதத்தை கைவிட தயாராக இருப்பதாக சமூக ஆர்வலர் திரு சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மத்திய அமைச்சர்கள் திரு JB நட்டா, திரு ஜிதேந்திர சிங் ஆகியோருக்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவமனையில் வந்து தம்மை சந்தித்ததற்காக 2 அமைச்சர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு வாங்சுக் குறிப்பிட்டுள்ளார். கென்யாவில் எபோலா நோய் தொற்றை தடுப்பதற்காக இந்தியாவின் சார்பில் முதற்கட்டமாக 4.5 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. நைரோபியில் உள்ள இந்திய தூதர் டாக்டர் ஆதர்ஷ் ஸ்வைகா இதனை அந்நாட்டு சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தார். 2 கட்டமாக மருத்துவ உபகரணங்கள் இன்னும் சில நாட்களில் விநியோகிக்கப்படும் என்று இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்காவில் எபோலா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் இந்தியா சார்பில் இதுவரை 45 டன் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளது. காங்கோவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக இதுவரை 1,000 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. 2,400க்கும் மேற்பட்டவர்களுக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் 737 நோயாளிகள் மருத்துவமனைகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் காங்கோ சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் இன்று மிக கனமழை முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கிழக்கு ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், கோவா, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, நாகாலாந்து ஆகிய மாநிலங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. ஹராரேயில் நடைபெறவுள்ள இப்போட்டி

மாலை மணி 4:30 தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இத்தொடரின் 2வது போட்டி நாளை மறுநாளும், 3வது மற்றும் இறுதிப் போட்டி வரும் 26 தேதியும் நடைபெறவுள்ளது. சீன ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 22-20, 15-21, 21-14 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் யுஷி தனாக்காவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி ஸ்வீடனின் ஆண்ட்ரே கரான்சன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிச் சுற்றில் இந்த இணை 6-4, 7-6 என்ற கணக்கில் ஜெர்மனியின் கான்ஸ்டன்டைன், நெதர்லாந்தின் ராபின் ஹேசே இணையை வென்றது. தமிழகத்தில் மணலூர் மற்றும் பிள்ளைப்பாக்கத்தில் மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்களை அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மணலூரில் 587 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும், பிள்ளைப்பாக்கத்தில் 425 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டிலும் இந்த மின்னணு பொருட்கள் உற்பத்தி மையங்கள் அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாத்மா காந்தியின் உண்மை அகிம்சை குறித்த செய்தி உலகின் அனைத்து மனித சமூகத்திற்குமானது என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் ரயில் விபத்துகள் பெருமளவு குறைந்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான 1வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: வந்தாச்சு தள்ளுபடி போட்டாச்சு. ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
1: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 5 முதல் 16 வயது வரை மாணவ மாணவிகளுக்கு இலவச கலை பயிற்சி வகுப்புகள் ஸ்ரீரங்கம் அரசு இசைப்பள்ளி மற்றும் மணப்பாறை தியாகேசர் ஆலை மேல்நிலைப்பள்ளியில் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். மேலும் விவரங்களுக்கு 94 86 91 73 36. மீண்டும் ஒரு முறை எண் 94 86 91 73 36. மற்றும் ஒரு எண் 97 90 67 28 72. மீண்டும் ஒரு முறை எண் 97 90 67 28 72 ஆகிய எண்களில் தொடர்பு கொள்ளலாம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் பொதுமக்கள் தங்களது தகவல்களை sc.census.gov.in என்ற இணையதளத்தில் தாங்களே பதிவு செய்து கொள்ளலாம். கரூர் மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்று மாலை 4:30 மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெறும். பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெறலாம். திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் இணைந்திருக்கிறோம். இது காலைமலர் நிகழ்ச்சி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மற்றொரு அழகான இந்த காலை நேரத்தை ஆரோக்கியமாக்க இப்ப காலை மலர்ல வர இருக்கிறது மருத்துவ நேரம். இன்னைக்கு மருத்துவ நேரத்துல நம்மோட இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள். வணக்கம் டாக்டர். 10 வயதுல இருக்க குழந்தைகளோட வளர்ப்புல பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்ன டாக்டர்?
3: டீனேஜ் பேரண்டிங் அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுற ஒரு விஷயமா போய்கிட்டு இருக்கு. ஏன்னா முன்னாடிலாம் வந்து இந்த பருவத்தில் வரும்போது பேரண்ட்ஸ் அதில் அவ்வளோவா இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அதனால அதோட கஷ்டம் அவங்களுக்கு தெரியல. இப்போ நம்ம எல்லாருமே ஹேண்ட்ஸ் ஆன் பேரண்ட்ஸ், அதாவது ஃபுல்லி இன்வால்வ்டு பேரண்ட்ஸாக இருக்கிறதுனால அதோட கஷ்டம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிற மாதிரி.

0: மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ என்னன்னா, அந்த டீனேஜ் அப்படின்ற ஒரு ஏஜ் வந்து ரெண்டும் கெட்டா வயசுன்னு சொல்லுவாங்க. அவங்க குழந்தை பருவத்திலையும் சேர மாட்டாங்க, ஒரு அடல்ட்டாவும் இருக்க மாட்டாங்க. ஆனா குழந்தையா நடத்தினா அவங்களுக்கு கோவம் வரும், அடல்ட்டா நடந்தா அவங்களுக்கு அதோட புரிதல் இருக்காது. அவங்க திணறாங்க, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்றத நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு வர எமோஷன்ஸா இருக்கட்டும், புது புது ஆசைகளா இருக்கட்டும், புது புது விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்க ஹேண்டில் பண்ண கஷ்டப்படுறாங்கன்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம ஒரு நல்ல பேரண்டா அங்க இருக்க முடியும். சோ பெஸ்ட் வே என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 வயசுக்கு முன்னாடி 7 to 12 வயசுக்குள்ள அந்த குழந்தையோட நம்மளோட ரிலேஷன்ஷிப்பை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கணும். எதுவா இருந்தாலும் அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இல்ல ஏதோ ஒரு கஷ்டம்னா முதல்ல நம்ம கிட்டதான் வருவாங்க. ஃப்ரெண்டு கிட்ட போறதுக்கு முன்னாடி பேரண்ட் கிட்டதான் வருவாங்கன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்தணும். அந்த சிச்சுவேஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக நீங்க அவங்க கேக்குறதெல்லாம் பண்ணுங்க, செல்லம் கொடுங்கன்னு சொல்லல. இட்ஸ் கால் ரிப்பேரிங் எ ரிலேஷன்ஷிப். அதாவது என்ன பிரச்சனைன்னு திட்டினாலும் சரி, இல்ல வந்து அவங்கள வந்து நம்ம புடிவாதம் பிடிக்காதன்னு சொல்லி அவங்களுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறோம்னாலும் சரி, அதுக்கப்புறமா அவங்க கிட்ட உட்காந்து பேசணும். எதனால இதை பண்ணணும், அப்போ ரொம்ப இமோஷனலா கத்திட்டு கோவமா இருக்கும்போது அவங்களுக்கு அந்த லாஜிக் புரியாது. பட் அதுக்கப்புறமா உட்காந்து பேசும்போது, நீ இப்பெல்லாம் பண்ணல, இதுக்காக தான் நான் அம்மா இப்படி பண்ணேன், அம்மா இப்படி பண்ணாதானே உனக்கு இந்த பர்டிகுலர் பழக்கம் சரியா வரும், இந்த பர்டிகுலர் விஷயம் உனக்கு அப்பதானே புரியும் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும். இது என்ன பண்ணும்னா, அவங்க வந்து ஓகே பேரண்ட் அவங்க ஒரு கெட்டவங்க கிடையாது, எல்லாத்துக்கும் நமக்கு ரெஸ்ட்ரிக் பண்றது சும்மா பண்ணலன்றது அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஆழ்மனது அளவுலையாவது புரியும். உங்ககிட்ட நேரம்லாம் சொல்ல மாட்டாங்க, பட் அட்லீஸ்ட் ஆழ்மனது அளவுலையாவது புரியும். அகெயின் டீனேஜுக்கு போகும்போது ஒரு ப்ராப்ளம் இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரியல வைக்கல அப்படின்றப்போ உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். வீட்டில் செக்ஸ் பத்தி, ட்ரக்ஸ் பத்தி, செக்ஷுவல் அபியூஸ் பத்தி, இதை பத்தி எல்லாம் பேசுறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணுங்க. அப்பதான் ஒரு பிரச்சனைனா வந்து பேசுவாங்க, ஐயோ அதெல்லாம் பேசவே கூடாது, என் பையனா அதெல்லாம் பண்ணவே மாட்டான், என் பொண்ணா அதுக்கு பத்திலாம் தெரியவே தெரியாது அப்படின்னே நீங்க வச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அது சம்பந்தமான ஒரு பிரச்சனை இல்ல ஒரு கேள்வி இல்ல ஒரு டவுட்டு அந்த ஏஜ்ல வரும்போது உங்ககிட்ட வரமாட்டாங்க, வேற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போவாங்க, இல்ல தெரியாத நபர்கள்கிட்ட போவாங்க, இல்ல தெரியாத வெப்சைட்ஸ்ல போய் பார்ப்பாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் ஜாஸ்தியா போய்கிட்டே இருக்கும். சோ பேசுறதுனால ஒன்றும் நடந்துடாது, பேசுறதுனால அதை பத்தின புரிதல் தான் இம்ப்ரூவ் ஆகும். புரிதல் இம்ப்ரூவ் ஆகும்போது எது சரி எது தப்புன்னு அவங்களுக்கே அதை பத்தின புரிஞ்சுக்க முடியும், அவங்களே அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அந்த இமோஷன்ஸ் வந்து அங்கே கண்ணா பின்னான்னு ஓடும், நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் இருக்கிறதுனால. அப்போ சில சமயம் அவங்களோட எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண பழக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அவங்க கத்துறாங்கன்னு நம்மளும் கத்துனோம்னா ஒண்ணுமே கதைக்காகாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட எமோஷனை அந்த இடத்துல எப்படி ரெஸ்ட்ரிக் பண்ணுறது, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, சில ப்ரீதிங் டெக்னிக்ஸ், சில கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அப்புறமா அவங்ககிட்ட போய் டீல் பண்ணும்போது, வா இல்லை இப்போ நீ கோவமாக இருக்க, இல்லை நீ சோகமாக இருக்க, கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண, அப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு இமோஷனல் ரெசிலியன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதுதான் பெஸ்ட் டைம்.
1: மன அழுத்தத்திற்கான ஆலோசனைகளோட நாளை மருத்துவ நேரத்தில் இணைய இருக்கிறாங்க தஞ்சை மனநல மருத்துவர் எம் உஷாநந்தினி அவர்கள்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: நாள்தோறும் காலை 8:50 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: திருச்சி பெரிய கடை வீதி ரெங்காஸ் தங்க மாளிகை பாத்திரக்கடல் வழங்கும் ஆலய உலாவில்
1: அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச
0: இன்று காலை 10 மணிக்கு
1: மதுசூதனா கண்ணா வேணுகானராக தேவனே முரளிதரா
0: பக்தர் துயர் துடைக்கும் மாதவன் செந்தாமரை மலர் போன்ற விழிகளால் சிந்தையை ஆளும் சுந்தரராஜ பெருமாளுக்கு பெரிய திருமஞ்சன பெருவிழா
1: மங்களம் தரும் நாயகா பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன்
0: நிகழ்வுகளின் நேரலை திருச்சி அன்பிலிருந்து எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
2: ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSP ரோட் திருச்சி.
3: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது காலை மலை நிகழ்ச்சி. நேர்கள் இனி தெரிஞ்சுக்கலாம் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,430 ரூபாய்க்கும் வெள்ளி கிராம் ஒன்றுக்கு 245 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நேற்று மாலை நிலவரப்படி 74.55 அடியாக உள்ளது. இனி தெரிஞ்சுக்கலாம் திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தை காய்கனிகளின் விலை நிலவரம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 20 ரூபாய், கத்தரிக்காய் 70, அவரைக்காய் 70, வெண்டைக்காய் 40, கொத்தவரங்காய் 46, சின்ன வெங்காயம் 74, பெரிய வெங்காயம் 42, பச்சை மிளகாய் 46, மொச்சைக்காய் 70, சுரைக்காய் 30, சவுச்சவு 40, புடலங்காய் 50, பீர்க்கங்காய் 70, முள்ளங்கி 40, கருணைக்கிழங்கு 96, சேனைக்கிழங்கும் சேப்பங்கிழங்கும் 56, உருளைக்கிழங்கு 30, கேரட் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாய், முட்டைக்கோஸ் 46, பீட்ரூட் 54, பச்சைப்பட்டாணி 180, காலிஃப்ளவர் பூ ஒன்றுக்கு 45 ரூபாய், எலுமிச்சை பழம் பழம் ஒன்றுக்கு 4 ரூபாய், கொய்யாப்பழம் கிலோ ஒன்றுக்கு 130 ரூபாய், பூசணிக்காய் 26 ரூபாய், பரங்கிக்காய் 22 ரூபாய், ஆப்பிள் 300 ரூபாய், ஆரஞ்சு 170 ரூபாய், மாதுளை 300 ரூபாய், திராட்சை 100 ரூபாய். நேர்கள் இதுவரை கேட்டது திருச்சிராப்பள்ளி உழவர் சந்தையில் காய்கனிகளின் விலை நிலவரம். தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: தேசிய ஒலிபரப்பு நாளில் ஒப்புமையில்லா ஊடகமாய் வானொலி வளம் வரும் அழகை விவரிக்கிறார் எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
5: 99 ஆண்டுகளுக்கு முன்பு சுதந்திரம் பெற்றிராத ஆங்கிலேயர்களின் ஆட்சியில் இருந்த இந்தியாவில் மேட்டுக்குடி மக்களின் பொழுதுபோக்குக்கு புதியதொரு சாதனமாக ரேடியோ பிராட்காஸ்ட் என்ற வானொலி ஒலிபரப்பு தொடங்கியது முதல் ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி, அகில இந்திய வானொலி என்று பல நாமகரணங்களை பெற்று மீண்டும் ஆகாஷ்வாணியாகி ஒழித்து கொண்டிருக்கிற வானொலியின் மீதான மக்களின் ஈர்ப்பு இன்றளவும் நிலைத்து நிற்கிறது என்பதே வானொலியின் செல்வாக்குக்கும் அழியாத புகழுக்கும் அடையாளம் என்று உறுதிபட சொல்லிவிடலாம். ஸ்கூட்டர், மோட்டார் பைக், கார் என்று வாகன உபயோகத்தில் அடுத்தடுத்து மாற்றங்களை கண்டுவிட்ட ஒரு வீட்டில் ஆரம்ப காலத்தில் உற்ற தோழனாக இருந்த சைக்கிள் ஒரு மூலையில் ஒதுக்கப்பட்டு கிடக்கும். திடீரென்று பெட்ரோலிய உற்பத்தி நாடுகளிடையே போர் பதற்றம் உண்டு. பேரழிவை தருகிற தாக்குதல்களை பார்த்து பெட்ரோல் விலை ஏறுக்கு மாறாகி எகிரி செல்வதை அறிந்து இனி நமக்கான வாகன சைக்கிள்தான் என்று மூளையில் ஒதுக்கி வைத்த எளிமையான சாதனத்தை எடுத்து தூசி துடைத்து எண்ணெய் போட்டு பயன்படுத்தும் பெரியவர் ஒருவர் இருப்பார். சைக்கிளுக்கு புதுவாழ்வு வந்துவிடும். ரீல்ஸ்கள் சூறாவளியாய் சுழன்று அடிக்கின்ற இந்த நவயுகத்தில் வானொலியின் ஒலிபரப்புக்கு செவிசாய்க்கும் மக்கள் திரள் இருப்பது அதிவேக வாகனங்கள் வந்துவிட்டாலும் சைக்கிளின் பெருமை நிலைத்திருப்பதற்கு ஒப்பாக கொள்ளலாம். வானொலியின் வசீகரமான கூறுகளில் நான் சிறப்பாக கருதுவது நேயர்கள் தமது குரலையும் பல்லாயிரக்கணக்கினர் ஒரே சமயத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற போது ஒளிபரப்ப வாய்ப்பளிக்கிறது நேரடி தொலைபேசி உரையாடல் நிகழ்ச்சி. நேர

0: வரம்பே இல்லாமல் பேசிக்கொள்ளும் திட்டத்தில் கைபேசி வசதியை பெற்றிருக்கும் நேயர்கள் எந்த நிகழ்ச்சியானாலும் அது தொலைபேசி வழியாக பங்கேற்கும் வாய்ப்பை தவறவிட்டு விடக்கூடாது என்பதில் முனைப்பாக இருக்கிறார். சுவையான உணவு பண்டங்களை சுட சுட தயாரித்து தினம் தினம் தவறாமல் வழங்கும் உணவகத்திற்கு குறித்த நேரத்தில் வந்துவிடும் வாடிக்கையாளர் போல யாராவது சில நேயர்கள் தினம் தினம் வானொலியின் தொலைபேசி நிகழ்ச்சிகளில் ஆஜராகி அட்டெண்டன்ஸ் கொடுத்து விடுவார்கள். சரி, இது ஒரு உரம் என்றாலும் சுவைமிகு பண்டத்தை தயாரித்து வழங்கும் உணவகத்தைப் போல் பயன்மிகு நிகழ்ச்சியை வானொலி தயாரித்து வழங்குகிறது என்பதில் மிக இல்லை. சுயதொழில் தொடங்க விரும்பி சரியான திசை வழி தெரியாதவருக்கு மாவட்ட தொழில் மையத்தின் அலுவலர் வந்து ஆலோசனை வழங்குகிறார். தனது அலுவலகத்தில் அதிகார கெடுபிடிகளுடன் எளிதில் அணுக முடியாமல் இருக்கும் ஒருவருடன் எங்கோ ஒரு ஊரில் இருக்கும் நேயர் தனது கைபேசி மூலம் நேரடியாக பேசி வழக்கம் பெறுவதற்கு களம் அமைத்து தரும் வானொலியின் சேவை சிறப்பானது அல்லவா? பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத ஊர் இல்லை, சாப்பிடாத மருந்து இல்லை, ஆனாலும் உற்ற நோய் தீரவில்லையே என்று கவலையோடு இருப்பவருக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக வானொலியின் மருத்துவ ஆலோசனை நேரம் அமைந்திருக்கிறது. அப்பாயின்மெண்ட் வாங்குவதற்கே பல நாட்கள் அல்லது சில வாரங்கள் காத்திருக்க வேண்டிய சிறப்பு மருத்துவர்களோடு நேயர்கள் நேரடியாக பேசி தமது நோயை தீர்த்து கொள்ளவோ அல்லது அது மேலும் மோசமாகாமல் உடலை பேணிக்கொள்ளவோ ஆலோசனைகளை பெற முடிகிறது. மருத்துவருக்கு தர வேண்டிய கன்சல்டேஷன் ஃபீஸ் மிச்சம், அவரை தேடி மருத்துவமனைக்கு செல்லும் பயணச் செலவு மிச்சம், பயண நேரம் மிச்சம். அந்த ஆலோசனையை பெற மருத்துவரிடம் பேசுவதற்கு தொலைபேசி செலவும் அவருக்கு இருக்காது. ஆமாம், அந்த அன்லிமிட்டட் வாய்ஸ் கால். இதுபோல வழக்குரைஞர்கள் தரும் சட்ட ஆலோசனைகள், வேளாண் நிபுணர்கள் தரும் விவசாய சாகுபடி நுட்பங்கள், பொறியாளர்கள் தருகின்ற கட்டிட ஆலோசனைகள் என்று பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் சற்று யோசித்தால் வானொலி நமக்கு எவ்வாறெல்லாம் துணையாகிறது என்று தெரிய வரும். பல அவதாரங்களை எடுக்கும் பரமன் போன்றது வானொலி. வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் போல நமக்கு நல்ல யோசனைகளை, வாழும் வழியை காட்டுகிறது. கவலையில் உறையும் போது மனக்கவலை மாற்றும் தோழன் போல வானொலியின் திரையிசை பாடல்கள் இருக்கின்றன. கும்மாளமிடும் குத்துப்பாடல்கள் கேட்கும்போது ஆரவாரித்து கொட்டமடிக்கும் வாலிபர்களின் கூட்டத்தில் ஒருவராக நாமும் மாறிவிடுகிறோம். நம்முடைய காதலியே பேசுவது போல டூயட் பாடல்கள் ஒலிக்கின்றன, நாமும் நாயகனாகி விடுகிறோம். வானொலியை இயக்கி வைத்துவிட்டால் போதும், செய்தி, நாட்டு நடப்பு, விளம்பரங்கள், திரைப்பாடல்கள், அரசு தலைவரின் பேச்சு, புதிய திட்டங்கள் என்ற பெயரில் புதுமொழி சொற்கள் என பல விஷயங்கள் நம் காதுகளில் வந்து விழுந்து கொண்டே இருக்கும். வேண்டியவற்றை கருத்து செலுத்தி கேட்டு மனதில் இருத்தி கொள்ளலாம், வேண்டாதவற்றை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுவிடலாம்.
1: தேசிய ஒலிபரப்பு நாளில் வானொலி குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: பாரம்பரிய சுவையில் பார்த்து பார்த்து சொந்த பண்ணை பாலில் தயாரிக்கும் இனிப்புகள் பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ், உங்கள் நாவிற்கு இனிப்பு விருந்து எங்கள் பண்ணை பாலில் இருந்து.
4: பிஜி நாயுடு ஸ்வீட்.
6: நாள்தோறும் காலை 9 மணிக்கு

0: நேரம் 8 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி பிரிவின் இனிய காலை நல் வாழ்த்துக்களுடன் செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். வளர்ச்சியடைந்த இந்தியா இலக்கை எட்டுவதற்கு இளையோர் அடித்தளமாக திகழ வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய பிரதமர், போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக போராடவும் இளையோருக்கு அதிகாரம் அளிக்கவும் ஒருங்கிணைந்த நடவடிக்கை அவசியம் என்றார். தமிழ்நாட்டில் 1012 கோடி ரூபாய் முதலீட்டில் 2 மின்னணு உற்பத்தி மையங்களை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மக்களவையில் தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு தீவிர விசாரணை மேற்கொண்டு உண்மையை கண்டறியும் என்று மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதனை பயன்படுத்தி யாரும் அரசியல் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக சட்டப்பேரவையில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. திருச்சி மாவட்டத்தில் மானிய உரங்கள் விவசாயிகளுக்கு நியாயமான முறையில் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் புதிய வழிகாட்டுதல்களை விற்பனையாளர்கள் கட்டாயம் பின்பற்றுமாறு ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் அறிவுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் மாவட்டங்களுக்கு இடையிலான ஆடவர் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர் தேர்வு வரும் 26ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் மேலையூரில் நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோர் இதில் பங்கேற்கலாம் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் 2026-27ஆம் ஆண்டிற்கான மாவட்டங்களுக்கு இடையேயான 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆண்கள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்கு மயிலாடுதுறை மாவட்ட கிரிக்கெட் அணிக்கு வீரர்கள் வரும் 26ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு மேலையூர் அழகுஜோதி அகாடமியில் தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதில் பங்கு பெறும் வீரர்கள் தங்களது ஆதார் நகல், பிறப்புச் சான்றிதழ் நகல் மற்றும் புகைப்படம் எடுத்து வர வேண்டும். மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி.
1: திருச்சி லால்குடி அருள்மிகு அன்பில் சுந்தரவள்ளி தாயார் சமேத சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேக திருமஞ்சன விழா இன்று நடைபெறுகிறது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் இவ்விழாவை ஒட்டி கொள்ளிடம் ஆற்றிலிருந்து யானை மேல் தீர்த்தம் எடுத்து வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து திருப்பாவாடை மங்கள ஆரத்தி நிகழ்வு நடைபெறும். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கிளாஸ்கோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் 191 பேர் உட்பட 74 நாடுகளிலிருந்து 3000 வீர வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 9 மணிக்கு.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்னைக்கு திருமண நாள் கொண்டாடுறவங்க, பிறந்த நாள் கொண்டாடுறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ரொம்பவே சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்கணும்னு வாழ்த்துக்களோடு இணைந்திடுவோம் இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சியோடு. நாம எதன் மீது அதிகமா கவனம் செலுத்துறோமோ அது அதிகரித்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம எஃப்எம்ல பாடல்கள் கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அடுத்த பாட்டு அடுத்த பாட்டு அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்போம். சில நேரம் தூங்கினோம்னா அலாரம் அடித்தா கூட திருப்பி எந்திரிக்காமல் அலாரத்தை ஆஃப் அண்ட் ஆஃப் அண்ட்டு அஞ்சு நிமிஷம் தூங்குவோம்னு தோணும். அது மாதிரி தான் வாய்ப்புகள் மீது நம்ம கவனம் செலுத்தினோம் அப்படின்னா வாய்ப்புகளும் அதிகரித்து கொண்டே இருக்கும். வாய்ப்புகளை பயன்படுத்தி நாளைய வரலாறு எழுதுவோம் என்ற எண்ணத்துடன் இணைவோம் இதயராகும் நிகழ்ச்சியோடு. இன்றைய இதய ராகம் நிகழ்ச்சிக்கு நீங்க உங்களுடைய பாடல்களை, விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா 938-546-102-1 என்ற எண்களுக்கு உங்களுடைய விருப்ப பாடல், உங்க பெயர், உங்களுடைய ஊர் பெயரையும் சேர்த்து அனுப்பலாம். இது இதய ராகம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்டிருக்காங்க டிராகன் திரைப்படத்திலிருந்து. யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணன் பழனியிலிருந்து கேட்டிருக்காங்க. அவங்க விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: கல்யாணத்துல கவனிச்சியா,
2: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
1: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
3: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: கட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: நேர்களிருந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இதை ராகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். பாடல் கேட்டிருக்காங்க வாரியங்காவல் கொளஞ்சிநாதன், மணிசேகர், முத்தரசநல்லூர் நவீன், சுந்தர், பட்டாளம் ரமேஷ். இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் அமரன் திரைப்படத்திலிருந்து.

0: a statesman. The Financial Express informs cross-holding gap set to ease. Airline doors may open for Adani GMR. 100% tariff on generic drug imports into US from 2028. Trump prescribes new pill. India side effects unlikely, states the Economic Times. And finally, the Financial Express on its editorial page under the caption "Oil on the boil again" writes, "Brent spot prices have gone well past $90 a barrel with the war clouds over West Asia. The prospect for costlier oil is bad news for countries like India that imports 88% of its energy requirements, which would widen its trade deficit and push up inflation." And with that, it's back to you, Sarabjit.
1: Thank you, Subhadra. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi says citizen welfare must remain at heart of reforms and governance initiatives should be designed around people's needs. Union Minister JP Nadda says government ready to discuss NEET paper leak issue in Parliament and formulate effective policy to ensure permanent solution to the issue. India to make 5 small nuclear power reactors operational by 2033. Centre approves 2 electronics manufacturing clusters worth 1,012 crore rupees in Tamil Nadu. President Draupadi Murmu to be on a 2-day visit to Romania beginning today. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 8:30.
3: நேயர்கள் கேட்க விருப்பது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் இதயராகும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 rupees அதிரடி தள்ளுபடி.
5: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% ஆதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 rupees மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் ஆதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசுப் பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
6: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. Up to 50% ஆடி அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
7: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
8: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
11: வந்தாச்சு, வந்தாச்சு.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம் இதயராகம் நிகழ்ச்சி. பாடல் கேட்டிருக்காங்க புதுகோட்டையிலிருந்து சையத். இந்த படத்திலிருந்து பாத்தீங்கன்னா தடம் திரைப்படத்திலிருந்து அவர்கள் விரும்பி கேட்டு பாடல்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசைக்கிற ஷாப்பிங் பண்ணிலாசில்ஸ்
5: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
5: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பேரா கருவி மூலம்
5: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th Cross தலைநகர் திருச்சி.
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: இதயராகம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். சூரரை போற்று திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. லால்குடியிலிருந்து சண்முகம், ரேகா, சபரி, மதுமிதா, நிகாரிகா

0: தேசிய ஒளிபரப்பு நாளில் பண்பட்ட வானொலியின் பயன்பாட்டை பகிர்ந்து கொள்கிறார் கல்வியாளர் கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்கள்.
1: வானொலி அப்படிங்கிறது வான் வழியாக அந்த ஒலி நம்மளுடைய செவிகளில் எட்டுவதால அது வானொலி அப்படின்னு வந்திருக்கு. இந்த வான் வழியாக வருகிற ஒளிதான் நம்மளுடைய முதன் முதலாக நம்மளை வந்தடைந்த ஒரு தகவல் தொழில்நுட்பம். இந்த வானொலி வந்து 1927 தான் முதன் முதல அன்றைய பம்பாயில் மும்பையில் வந்து இந்தியன் பிராட்காஸ்டிங் கார்பரேஷன் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தால் தொடங்கப்பட்ட அந்த நாளைத்தான் தேசிய ஒளிபரப்பு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். வானொலி என்கிற இந்த ஊடகம் நம்ம எல்லாருக்கும் குடும்பத்தில் ஒருவராக அது மாறிப்போச்சு. இப்போ வானொலி பல வடிவங்களில் வந்துருச்சு. ஒரு டிஆர்எம் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இருக்குது, நம்ம செல்ஃபோனில் இருக்குது, வாகனங்களில் நம்ம பயணிக்கிறப்ப நம்ம கூடவே வருது, போயிட்டே இருக்கும்போதே நம்ம செய்திகளை முழுக்க கேட்டுக்க முடியுது, பாடல்களை கேட்டுக்க முடியுது. பாடல்களுக்கு இடையில இடையில அவர்கள் தருகிற அறிவிப்புகள் வந்து ரொம்ப சுவையானதா, அப்படி மனதுக்கு நிறைவானதா, ஒரு துள்ளல் இசையில் அந்த அறிவிப்பாளர்கள் சொல்கிற அறிவிப்புகள் நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியானதாக இருக்கும். சிறு வயதில் நாளெல்லாம் பார்க்குறப்ப வரப்புகளில் விவசாயிகள் வானொலியை வச்சுக்கிட்டு அந்த வானொலியில் வர்ற விவசாய செய்திகளை வந்து அவங்க எடுத்துருப்பாங்க. ஒரு பல்கலைக்கழகம் கற்றுத்தருகிற ஒரு பாடத்திட்டத்தை ஒரு வானொலி ஒரு விவசாயிட்ட, ஒரு கல்வி அறிவு எட்டாத ஒரு விவசாயிட்ட கொண்டு போய் சேர்த்த பெருமை நம்ம வானொலிக்கு உண்டு. அது மட்டுமல்ல, வீட்டில் இருக்கிற பல பேருக்கு, என்ன சொல்லப்போனால் பல பெண்களுக்கு அவங்களுக்கு தோழியே வானொலி தான். ஏன்னு கேட்டால் அதில் வர்ற பாடல்கள், அதில் வர்ற சமையல் குறிப்புகள், அதில் வர்ற மருத்துவ குறிப்புகள். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நமக்கெல்லாம் என்ன யோசிப்போம்னா, இந்த பி சுசீலா, எஸ் ஜானகி, டிஎம் சவுந்தரராஜெல்லாம் ரேடியோவுக்கு உள்ளே உட்காந்து பாடுவாங்களோ அப்படின்லாம் நமக்கு வந்து ஒரு கற்பனை எல்லாம் தோணும். அப்படி இந்த வானொலிப்பட்டி பல மந்திர மாயங்களை நமக்குள்ள நிகழ்த்தியிருக்கு. அது மட்டுமல்ல, என்னுடைய தமிழாசிரியரே வானொலி தான். வானொலியில் வர்ற உச்சரிப்புகளை நான் கூர்ந்து கவனிப்பேன். வானொலியில் இவங்க எப்படி இதை சொல்கிறாங்க அப்படின்னு நான் கேட்பேன். பல நிகழ்வுகளில் வானொலியில் நம்ம பங்கேற்கிறப்ப அவங்க இப்படி நீங்கள் மாற்றி பேசணும் அப்படின்லாம் நமக்கு கற்றுத்தருவாங்க. அப்படி கற்றுத்தருகிற நேரத்தில் ஒரு தமிழாசிரியருக்கான பணியினை என்னுடைய வாழ்நாளில் வானொலி செஞ்சுருக்கேன். அது மட்டுமல்ல, வானொலியில் வர்ற பல பேருடைய பேட்டிகள் கேட்குறப்ப நிறைய அபூர்வமான செய்திகளை எல்லாம்

0: நம்மளால் கேட்க முடியுது. என்னுடைய காலத்திலேயே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேட்டியை நான் கேட்டிருக்கேன், பல பேருடைய குரலை நான் வானொலி வழியாக தான் கேட்டிருக்கேன். மகாத்மா காந்தி நேரில் பார்த்ததில்லை, அவருடைய குரலை நான் வானொலி வழியாக கேட்டிருக்கேன். இந்திரா காந்தியினுடைய குரலை வானொலி வழியாக கேட்டிருக்கேன். வானொலி வழியாக கேட்காத குரல்களே இல்லை. அப்போ அந்த குரலை எல்லாம் நமக்கு அறிமுகப்படுத்துகிற ஒரு மாபெரும் ஊடகமாக வானொலி இருந்தது. வானொலி அப்படின்ற ஒன்று கண்டுபிடிக்காட்டி இந்த உலகம் வந்து ஏதோ மௌனமான உலகமாகவே இருந்திருக்கும். இந்த மௌனத்தை வந்து ஒரு இசையாக மாற்றிய பெருமை வானொலிக்கு உண்டு. அந்த மௌனத்தை அறிவாக மாற்றிய பெருமை வானொலிக்கு உண்டு. அந்த மௌனத்தை ஒரு கல்விக்கூடமாக மாற்றிய பெருமை வானொலிக்கு உண்டு. அப்படி வானொலி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டரக் கலந்த ஒன்றாக இன்று வரை இருக்கிறது. அதைத்தான் நம்ம ஒரு தேசிய ஒளிபரப்பு நல்ல நினைவு கூர்றோம். மார்கோனின்னு ஒருவர் இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த உலகம் அன்னைக்கு யோசிச்சு பார்க்குறோம். அப்போ அவருடைய கண்டுபிடிப்பு எத்தகைய அற்புதங்களை இந்த உலகத்தில் நிகழ்த்துது அப்படின்னு பார்க்குறோம். அப்படிப்பட்ட வானொலியினுடைய ஒளிபரப்பு நல்ல எல்லாருக்கும் எங்களுடைய வணக்கத்தை வாழ்த்துக்களை சொல்கிறதோட தொடர்ந்து வானொலி கேட்கிற பழக்கத்தை குழந்தைகள்கிட்ட இருக்கணும், வரும் தலைமுறைக்கு இதை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறத நான் என்னுடைய ஒரு ஆலோசனையாக நான் கேட்டுக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தைகள் இதை கேட்க கேட்க அவங்களும் அதே மாதிரி பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உணர்வு வரும். கற்றலில் கேட்டல் நன்று. அப்போ கேட்க கேட்க அவ்வளவு செய்திகள் செவிகளுக்குள்ளே போகும். செவிகளுக்குள்ளே போகிற செய்திகள் இதயத்துக்குள்ளே போகி அந்த பெட்டகத்தில் தங்கி இருக்கும். அப்படி வானொலி நம்மளுடைய அறிவு களஞ்சியமாக, நம்மளுடைய இசை களஞ்சியமாக, நம்மளுடைய நட்பினுடைய ஒரு அங்கீகாரமாக வானொலி இருந்திருக்கு. அந்த வானொலிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை அன்போடு தெரிவிக்கிறோம்.
1: தேசிய ஒளிபரப்பு நாளில் வானொலி குறித்து நம்மிடையே பகிர்ந்து கொண்டார் கல்வியாளர் கவிஞர் தங்கம் மூர்த்தி அவர்கள்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
8: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
9: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
10: திருச்சி பெரிய கடை வீதி ரெங்காஸ் தங்க மாளிகை பாத்திரக்கடல் வழங்கும் ஆலய உலாவில்
11: அலங்கார ஸ்ரீனிவாச அதிரூப சுந்தரேச அதிகாலை சூரிய தேவா பெருமாளே வேங்கடேச.
10: இன்று காலை 10 மணிக்கு
11: மதுசூதனா கண்ணா வேணுகானராக தேவனே முரளிதரா.
10: பக்தர் துயர் துடைக்கும் மாதவன், செந்தாமரை மலர் போன்ற விழிகளால் சிந்தையை ஆளும் சுந்தரராஜ பெருமாளுக்கு பெரிய திருமஞ்சன பெருவிழா.
11: மங்களம் தரும் நாயகா, பிரம்மன் தந்த வேத கமலமே ஏந்தி கொண்டு வந்தவன்.
10: நிகழ்வுகளின் நேரலை திருச்சி அன்பிலிருந்து எஃப்எம் ரெயின்போ 102.1. நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள்
8: ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல், மலைவாசல் எதிரில் மற்றும் NSP ரோட், திருச்சி.
12: நேயர்களோட விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம் இதயராகம் நிகழ்ச்சியில. அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க தேனியிலிருந்து ராதாகிருஷ்ணன், முத்துலட்சுமி, ரிதன்தாசன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல். ஒளிக்கிறது சித்தா திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா திரங்கா சைபால் இடையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் இருக்குது, அது நல்லதா கெடுதலா? உடனே அது கெடுதல்னு தான் சொல்லுவோம், ஆனால் உண்மை அது இல்லை. இயற்கையாக உள்ள ரத்த அழுத்தம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒன்று. அந்த அழுத்தம் அதிகமாக போனால் தான் கெடுதல், அதை தான் நாம் பிபின்னு சொல்கிறோம். ஆனால் அது உண்மையிலேயே வந்து உயர் ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன். இதயம்ங்கிறது ஓயாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பம்பு. இதயம் சுருங்கி ரத்தத்தை வந்து பம்பு செய்கிறப்போ ரத்த அழுத்தம் கூடுதலாக இருக்கும். இதுக்கு பேர் சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இதயம் விரிந்த நிலைக்கு திரும்புறப்போ ரத்த அழுத்தமும் குறையுது. இதுக்கு பேர் டயஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் அப்படின்னு பேர். இப்படி இது மாறி மாறி இருக்கும். இந்த பிபி 140-90 இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, இதுதான். சீராக இருக்க வேண்டிய ரத்த அழுத்தம் ஒரு அளவுக்கு மேலே அதிகரிச்சுட்டா ஆபத்து ஆரம்பம்னு அர்த்தம். சரி, இந்த உயர் ரத்த அழுத்தம் உண்டாகிறதுக்கு என்ன காரணம், இதனால தான் இது வருதுன்னு ஒரு காரணத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஆனால் வம்சாவளி காரணம், ரொம்ப டென்ஷனான சூழ்நிலையில் வேலை செய்கிறது, உடம்பு குண்டாக இருக்கிறது, இதெல்லாம் இந்த ஹை பிபிக்கு துணை செய்யுது. அப்படி தான் எடுத்துக்க வேண்டியிருக்குது. இது வந்து கிருமியினால் ஏற்படுற வியாதி இல்லை, உடம்பில் ஏற்படுற ஒரு பழுது, அவ்வளவுதான். இப்போ 40 வயசுக்கு மேலே தான் பொதுவாக இது பாதிக்கும். அதெல்லாம் சரி, ஒருத்தருக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுக்கு வழி ஏதாவது உண்டா அப்படின்னா உண்டு. மருந்து கொடுத்தும் சரி பண்ணலாம். மருந்து இல்லாத சிகிச்சை முறைகளும் இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றதுன்னா டாக்டர்கிட்ட போயிடலாம். அதுக்கு இப்போ சுமாராக 30 விதமான மருந்துகள் இருக்குதான். மருந்தோட உடல் கட்டுப்பாடும் மனக்கட்டுப்பாடும் சேர்ந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அது இருக்கட்டும், மருந்து இல்லாமல் நாம் செய்ய வேண்டியது என்ன அதை தெரிஞ்சுக்குவோம். முதல்ல சீரான உடற்பயிற்சி, வாக்கிங் ரொம்ப நல்லது. மனசை அமைதிப்படுத்துறதுக்கு யோகாசனம், ஆழ்நிலை தியானம், இது மாதிரியான பயிற்சிகள் நல்லது. ஒரு காலத்தில் யோகாசனம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரியாக பார்த்தாங்க. இப்போ மருத்துவ நிபுணர்களே அதெல்லாம் ரொம்ப அவசியம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு அதிசய சிகிச்சை முறை இப்போ வழக்கத்துக்கு வந்திருக்குது, பயோஃபீட்பேக் அப்படின்னு பேர். மூளையின் அழுத்த அலைகளை பதிவு பண்ணி அதை மறுபடியும் உடம்புக்குள்ளே செலுத்தி இந்த ரத்த அழுத்தத்தை சீராக்கி போடுறாங்க. சில பேருக்கு இந்த ஹை பிபி பார்டர் லைனில் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் மருந்துகள் அவசியம் இல்லை. வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை பண்ணிக்கிட்டாவே போதும். பிஹேவியரல் மாடிஃபிகேஷன்ஸ்னு சொல்கிறாங்க அதை. அது எப்படின்னா, பரபரப்பான வாழ்க்கை முறையை தவிர்க்கணும், புகைப்பிடிக்கிற பழக்கம், மது அருந்தும் பழக்கம் இதெல்லாம் இருந்தால் விட்டுடணும், சாப்பாட்டில் உப்பை குறைக்கணும், கொழுப்பு சத்து ஆகாரங்களை குறைச்சிக்கணும், முடிஞ்சால் விட்டுடலாம். குடும்பத்தில் ஏற்கனவே யாருக்காவது ஹை பிபி இருந்தால் சந்ததி

0: குழந்தைகள் ஜாகிரதையாக இருக்கணும். நடுத்தர வயசு அடைஞ்சவங்க அப்பப்போ அந்த பிபி செக் பண்ணிக்கிறது நல்லது. டாக்டர் சொல்கிறத நம்மளில் பல பேர் சரியாகவே கேட்கறது இல்லை, அதனால தான் இடைஞ்சல். ஒரு ஆள் பிபின்னு சொல்லி டாக்டர்கிட்ட போனான், உடம்பு குண்டாக இருக்குது அதை குறைக்கணும், முதல்ல தினமும் உடற்பயிற்சி பண்ணு அப்படின்னார். சரின்னு சொல்லிவிட்டு வந்தான், செஞ்சான். கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் டாக்டர்கிட்ட போனான், என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணியா அப்படின்னு கேட்டார். தினமும் பண்ணினேன் டாக்டர்னா, என்ன பண்ணேன்னு கேட்டார். முன்னெல்லாம் சிகரெட்டை வந்து கடையில் வாங்குவேன், இப்போ நான் அப்படி வாங்குறத விட்டுட்டேன், தினமும் நானே என் கையாலேயே உருட்டி தயார் பண்ணுறேன் டாக்டர், இது ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு.
1: நேயர்களது வரை கேட்டது சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்க விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
7: இதய ராகம் நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கேட்டிருக்காங்க. சீதாராமம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டவங்க கும்பகோணத்திலிருந்து சீனிவாசன், துர்கா தேவி, அபினேஷ், ஹரிஹரன் இவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது.

0: விரிவுரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன்மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இதயராகம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேரம் காலை 9 மணி. கேட்கலாமினி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்கோசர் டேன், இடைக்கால பிரதமர் இலி போலோஜன் உள்ளிட்டோரை சந்தித்து பேசும் குடியரசுத் தலைவர் இந்திய ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. நம் தேசத்தின் ஒலிபரப்பு சேவை மூலம் கல்வி, கலாச்சார பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து அம்சங்களும் முன்னெடுத்துச் செல்லப்பட்டு இச்சேவை உயர்நிலையை எட்டியிருப்பதை போற்றும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுகிறது. 1927 ஜூலை 23 பம்பாயிலிருந்து வானொலி ஒலிபரப்பு சேவை முதன்முறையாக தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி இலவச வேட்டி சேலை தயார் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். தமிழக கர்நாடக மாநிலங்களில் தற்போதைய நீர் இருப்பை குடிநீர் தேவைக்கு மட்டும் பயன்படுத்துமாறு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முன்னதாக ஜூன் ஜூலை மாதங்களுக்கு உரிய தண்ணீரை உடனடியாக திறக்க வேண்டுமென தமிழ்நாடு சார்பில் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட அளவிலான கலைப்போட்டிகள் ஓரிக்கையில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். குரல் இசை, பரதநாட்டியம், ஓவியம், நாட்டுப்புற நடனம் ஆகிய பிரிவுகளில் இப்போட்டிகள் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பாக மாவட்ட அளவிலான கலைப்போட்டிகள் குரல் இசை, பரதநாட்டியம், ஓவியம் மற்றும் நாட்டுப்புற நடனம் ஆகிய பிரிவுகளில் வருகின்ற 25ஆம் தேதி காஞ்சிபுரம் ஓரிக்கையில் செயல்படும் மாவட்ட அரசு இசைப்பள்ளியில் நடைபெறவுள்ளது. இப்போட்டியில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் 1/5/2025 அன்று 5 முதல் 8 வயது, 9 முதல் 12 வயது, 13 முதல் 16 வயது ஆகிய வயதினை நிறைவே செய்திருவர்களாக இருத்தல் வேண்டும். காஞ்சிபுரத்திலிருந்து பி ஆர் சிவகுமார்.
1: திருச்சி துவாக்குடி வாழவந்தான் கோட்டை துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஜெய்நகர், கணேசபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை 9:30 முதல் 4 மணி வரை மின் விநியோகம் இருக்காது. இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான 20வது கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 ஹராரேயில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 10 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:03 ஆகுதுங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் இனி கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: இன்றைய வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில நரம்பியல் பிரச்சனைகளும் தீர்வுகளும் தலைப்புல மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் சையது அலி அவர்கள் நேரலையில பங்கேற்கிறாங்க. நேர்களே, இதுல உங்களுக்கு எழக்கூடிய சந்தேகங்கள் கேள்விகளை 4311-246-102-1 அல்லது 240-102-1 ஆகிய இந்த எண்கள்லையும் 938-546-102-1 என்கிற வாட்ஸ்அப் எண்ணையும் அனுப்பி வைக்கலாம். நிகழ்ச்சியில் உடன் உரையாடுகிறார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
3: காலை வணக்கம் நேர்களே. நம்முடைய உடல் கட்டமைப்பில் இந்த நரம்புகள் வந்து பரியளவில் வந்து வேலை செய்யுதுங்க. அது சம்மந்தமாக நம்ம பேசக்காண்டி நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க திருச்சி மூளை நரம்புகள் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் சையது அலி அவர்கள். ஐயா வரவேற்கலாம். வணக்கம் ஐயா.
4: வணக்கம்.
3: இன்றைக்கி நரம்பியல் பிரச்சனைகளும் தீர்வுகள் கொடுத்து நம்ம பேச போகிறாங்க ஐயா. முதல்ல வந்து இந்த உடலில் உள்ள நரம்பியல் கட்டமைப்பு பற்றி சொல்லுங்கய்யா.
4: உடலில் உள்ள நரம்பு கட்டமைப்புகள் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மத்திய நரம்பு மண்டலம், அண்டு ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம், பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், இந்த மாதிரி மூணு வகையாக பிரிக்கிறாங்க. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம்னா கை கால் உடலுக்கு வரக்கூடிய மற்ற நரம்புகள். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம்ன்றது வந்து நுரையீரல், இருதயம், குடல் போன்ற தானியங்கி உறுப்புகளுக்கு போகக்கூடிய நரம்புகள். இந்த மாதிரி மூன்று வகையாக பிரிக்கலாம். இதில் பெரும்பாலான தொந்தரவுகள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் வந்து ஸ்ட்ரோக் வர்றது, தலைக்காயங்கள் வர்றது, அது போக கைக்கு காலுக்கு வரக்கூடிய நரம்புகளோட பாதிப்பு. ஸோ இந்த பாதிப்புகள் வந்து எந்த பகுதியில் உருவாயிருக்குன்றதை பொறுத்து தான் இது வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மத்திய நரம்பு மண்டலத்தோட சேர்ந்ததா. மத்திய நரம்பு மண்டலம்ன்றது மூளை மற்றும் தண்டுவடத்தோட முடியுது. தண்டுவடத்திலிருந்தோ இல்லை மூளையோட கண், வாய், அதுக்குள்ள நரம்புகள் எல்லாமே பெரிஃபரல் நர்வஸ் சொல்லுவோம், அதாவது பிற நரம்புகள். ஸோ அந்த நரம்புகள் வந்து பாதிப்பு அடைஞ்சிருக்கு அப்படின்னா அது வந்து பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம் இன்வால்மெண்ட்ன்றதை சொல்லுவோம். ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் இன்வால்மெண்ட், அதாவது நான் சொன்ன மாதிரி தானியங்கி உறுப்புகள், நுரையீரல், இருதயம், குடல் போன்ற தானியங்கி உறுப்புகளுக்கு போகக்கூடிய நரம்புகள் வந்து அதில் இன்வால்மெண்ட் ஆகிறதுனால வரக்கூடியது தான் அந்த வந்து சடனாக பிபி கூடுறது, இதய துடிப்பு குறையிறது, கூடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இது எல்லாமே கண்ட்ரோல், ஃபைனல் கண்ட்ரோல்னு பார்த்தோம் அப்படின்னா மத்திய நரம்பு மண்டலத்தோட மூளையோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ ஓவரால் கண்ட்ரோல் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மூளை தான் இதுக்கான முக்கியமான பவர் ஹவுஸ். எங்கே இருந்து ஃபுல் கண்ட்ரோல் எடுக்குதோ அதுதான்.
3: சரிங்கய்யா. இப்போது நரம்புங்கிறது ஒரு தூண்டல் தானே, அது ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி போகிற மாதிரி தானே.
4: ஆமாம்.
3: அதற்கு வந்து இது தானா இல்லாட்டி அந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சஸ்னாலையும் இந்த நரம்புகள் தூண்டப்படுகிறது?
4: நரம்பு தூண்டுதல்ன்றது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு எலக்ட்ரிக்கல் சேஞ்சு தான். அதாவது இந்த எலக்ட்ரிக்கல் சேஞ்ச் வந்து அந்த நரம்போட ஆக்சான் சொல்லுவோம், அதோட முனைப்பகுதியில் சில மாற்றங்களை உருவாக்கி சில கெமிக்கலை ரிலீஸ் பண்ணும். அதாவது இப்போ நம்ம கரண்ட்டில் வயரில் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் கனெக்ஷன்ஸ்ன்றது இருக்காது, கனெக்ஷன் எல்லா இடத்துலையும் இருக்காது. ஸோ ஒரு ஒரு நரம்புக்கும் ஒரு சதை பகுதிக்கும் இல்லை இன்னொரு நரம்புக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து நடுவில் இந்த ரெண்டு, இந்த நரம்புலேருந்து அடுத்த நரம்புக்கு போகக்கூடிய செயல்பாடுகள், ஃபங்க்ஷன், டிரான்ஸ்மிஷன் வந்து கெமிக்கல் ரிலீஸ்னால வரக்கூடியது. ஸோ இது வந்து ரெண்டு விஷயமுமே உண்டு, அதாவது எலக்ட்ரிக்கல் இம்பல்சஸும் போகும், அதே நேரத்தில் இந்த கெமிக்கல் டிரான்ஸ்மிஷன்னால தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு பகுதிக்கான டிரான்ஸ்மிஷன் நடக்குது.
3: சரியா. இப்போது ஒரு நரம்பு வந்து கட் ஆகுது, அதை வந்து திருப்பி வந்து உயிர்ப்பிக்க முடியுமா?
4: அதாவது பொதுவாக வந்து நரம்போட டேமேஜ் வந்து கிட்டத்தட்ட நிரந்தர டேமேஜ், அதாவது என்னென்னா நம்ம நகை வெட்ட வெட்ட, முடி வெட்ட வெட்ட வளர்கிற மாதிரி பாதிப்பு அடைஞ்ச தோல் அதெல்லாம் வந்து ஈஸியாக வளர்ந்துடும். பட் ஆனால் நரம்பை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வளராது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் போது அதோட ஃபங்க்ஷன், அதை குறிப்பிட்ட அந்த நரம்போட ஃபங்க்ஷன் நமக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவை அப்படின்னா வேறு இடத்துலருந்து நரம்புகளை எடுத்து கிராஃப்டிங் பண்ணலாம். அதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் தேவை இருக்கும்போது, இப்போ ஒரு சிலருக்கு வந்து

0: மூளையில் ஒரு அடிப்பகுதியில் வந்து காதில் இருந்து வளரக்கூடிய ஒரு நரம்பில் ஒரு கட்டி வளர்ந்து அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறமோ இல்லை அந்த நரம்பு கட்டியோட பாதிப்புனாலேயோ அந்த வாய் கோன்றது மாதிரி பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்னா அது நிரந்தர பாதிப்பானது. ஸோ அந்த மாதிரியான நிரந்தர பாதிப்புக்கு என்ன செய்வோம் அப்படின்னா நர்வ் டிரான்ஸ்ஃபர்னு ஒன்று ஆப்ஷன் செய்வோம், இல்லைனா நர்வ் கிராஃப்டிங், அதாவது வேறு பகுதிக்கு போகக்கூடிய நரம்போட பாதி பகுதிகளை பிரித்து இந்த நரம்புக்கு கொடுக்கலாம் ஒன்று. இன்னொன்று நரம்பு வேறு இடத்துலருந்து காலிலிருந்து ஒரு சிறு பகுதியோ நரம்பை எடுத்து கிராஃப்டிங் பண்ணி நம்ம ஒட்டூர் அறுவை சிகிச்சை செய்கிற மாதிரி செய்யலாம்.
1: இப்போது ஒருத்தருக்கு கை கட்டாயிடுச்சு, முழுமையாக கட்டாயிடுச்சு, இப்போது நான் அந்த கையை வந்து திருப்பி மீட்டு உருவாக்கம் பண்ணி அதை சரியாக செயல்பட வைக்க முடியுமா? அப்படி செயல்பட வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். இமீடியட்டாக அதை எப்படி சேவ் பண்ணணும், அந்த கையை, துண்டான கையை, அதை எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்தோம்னா எப்படி வந்து சேவ் பண்ண முடியும், எத்தனை நாட்கள் எடுக்கும் இதெல்லாம்?
0: இது வந்து

0: எப்படி வந்து சேவ் பண்ண முடியும், எத்தனை நாட்கள் எடுக்கும் இதெல்லாம்?
1: இது வந்து ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை, அதாவது பிளாஸ்டிக் சர்ஜரி நிபுணர்களோட இதில் கண்ட்ரோலில் வரக்கூடிய விஷயங்கள். இது வந்து கை துண்டாகிறது, விரல் துண்டாகிறது எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இமீடியட்டாக அதை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பையில் போட்டு அதை சுற்றிலும் ஐஸ் வச்சு எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுதோ, பொதுவாக வந்து 2-4 மணி நேரத்துக்குள்ளே போகணும்னு சொல்லுவாங்க, அந்த மணி நேரத்துக்குள்ளே நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதே உறுப்புகளை திருப்பி அறுவை சிகிச்சை செய்து ஒட்ட வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஒட்ட வைக்கும்போது மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரத்த குழாய்களையும் நரம்புகளையும் ஒன்று சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணி அதை பண்ணிடுவாங்க. ஒருவேளை இந்த ரத்த குழாய்கள் சேர்ந்ததுக்கப்புறம் ரத்த ஓட்டத்தில் ஏதாவது தடை வருதா இல்லையான்றதை ஃப்ரீக்வெண்ட்டாக மானிட்டர் பண்ணி டெய்லி அதை செக் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நிறைய சக்ஸஸ்ஃபுல் கேசஸ் இருக்குது செய்கிறாங்க. அந்த மாதிரி கை துண்டானது விரல் துண்டானவங்க எல்லாருக்குமே.
0: சரி, இப்போ நரம்பு ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குன்னா அது நரம்பியல் பிரச்சனையா இல்லை மற்ற பிரச்சனையாங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்கேயா
1: அது அதுக்கான நிபுணர்கள் போய் பார்த்தா தான் நமக்கு கரெக்டாக தெரியும்.
0: சரிங்கய்யா, சிறப்பு. மற்றது நிலைகளை தொடர்ந்து பேசும் இணைந்திருங்கள் திருச்சி பண்பலையோடு.

0: விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
2: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர். 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: கல்யாணத்துல கவனிச்சியா,
4: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்த லெபி கேட்டிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க திருச்சி மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் சையத் அலி அவர்கள். ஐயாட்டு நீங்களும் பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-102-1, மற்றொரு எண் 240-101. திருச்சியினுடைய முன்னணி பெண் சொல்லி 4-3-1. வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை கேள்விகள் வாட்ஸ்அப் பண்ணலாம். 938-546-102-1. ஏன் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அடுத்த வந்தால் ஒரு கேள்வி வந்து குடியாத்தத்திலிருந்து என் விஸ்வநாதன் ஐயா கேட்டிருக்காங்க. என்னென்னா வந்து மணிக்கட்டு வந்து வலி இருக்குது கையில், அதுக்கப்புறமா வந்து விரல்களை வந்து மடக்க முடியலை, இதற்கான காரணம் என்ன, இது வந்து கார்பல் டனல் சின்ரோமாக இருக்கலாமா அப்படின்னு கூட கேட்டிருக்காங்க.
7: கார்பல் டனல் சின்ரோம்ன்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு, பட் ஆனால் இது மட்டும் கார்பல் டனல் சின்ரோம்னால மட்டும்தான் வருதான்றதை நான் ஃபைனலாக டீட்டெயிலாக செக் பண்ணால் தான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இப்போ பொதுவாக கார்பல் டனல் சின்ரோமில் என்ன தொந்தரவுகள் வரலாம் அப்படின்னா, பெருவிரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த மூணு விரலில் வந்து பகுதி வந்து மரத்து போகிறது, உள்ளங்கையில் ஏற்படக்கூடிய வலி. ஸோ இதுக்கு இது இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, மணிக்கட்டு பகுதியில், அதாவது உள்ளங்கை பக்கமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லிகமெண்ட், அதாவது ஒரு ரெட்டினாகுலம்னு சொல்லக்கூடிய ஒரு லிகமெண்ட் வந்து தடிச்சு போகிறதுனால அதுக்கு அடியில் போகக்கூடிய மீடியன்னுன்ற ஒரு நரம்பில் ஏற்படக்கூடிய அழுத்தம், இந்த அழுத்தத்தினால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஏதாவது குறிப்பிட்டு சில மணிக்கட்டு அசைவுகள் செய்யும்போது செய்கிற

0: மாதிரி உள்ள வேலைகள் செய்கிறப்போ வலி ஏற்படும். அதே நேரத்தில் நாள் பட என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நான் சொன்ன அந்த மூன்று விரல்கள் மரத்து போவது, கை வந்து பிடிமானம் வந்து பழைய அளவு மாதிரி இல்லை, ரொம்ப கம்மியான அளவில் தான் ப்ரெஷர் என்னால் கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி காரணங்கள் வரலாம். இதை எதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்கேன் அப்படின்ற அவசியம்லாம் பெருசாக தேவைப்படாது. நர்வ் கண்டக்ஷன் ஸ்டடி, அதாவது நரம்பு என்ன மாதிரி வேலை செய்யுது, நரம்பு தூண்டுதல் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான டெஸ்ட் மூலமாக உறுதிப்படுத்திட முடியும். இது உறுதிப்படுத்தினதுக்கப்புறமா மருந்து மாத்திரைகள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஊசி ட்ரை பண்ணி பார்க்கலாம், கடைசியாக வந்து அறுவை சிகிச்சை. அறுவை சிகிச்சைனா ரொம்ப பெரிய ஆப்ரேஷன் அந்த அளவுலாம் கிடையாது, லேசாக அந்த ஜவ்வை மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம். இது வந்து ஒரு 15 நிமிஷம் ப்ரொசீஜர். ஸோ அந்த அளவுக்கான சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஸோ அதனால் கார்பல் டனல் சிண்ட்ரோம் தான்றதை உறுதிப்படுத்தினதுக்கப்புறமான மருத்துவர் ஆலோசனைப்படி அதுக்கு மருந்துகள் போதுமா, இல்லை ஊசி தேவைப்படுமா, இல்லை அறுவை சிகிச்சை தேவைப்படுமான்றதை நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கும்.
1: சரிங்க. அடுத்து பார்த்தோம்னா வந்து பஸ்ஸு ஓரத்தில் வந்து நிறையா பேரும் ஜன்னல் சீட்டில் வந்து பஸ்ஸில் தூங்குவாங்க. அதில் வந்து நல்ல குளிர்ச்சியான ஒரு காற்று இருக்கும்போது அப்படியே தூங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து அடுத்த நாள் வந்து மரத்து போய் ஒரு மாதிரி வந்து லிப்ஸ்லாம் ட்ரூப்பிங் ஆகி ஒரு மாதிரி ஆகும் இல்லையா? அதற்கான காரணம் என்ன? அது வந்து நரம்புகளை தாக்குகிறதா?
0: கண்டிப்பாக நரம்போட தாக்கம் தான். இது வந்து ஒரு வகையான பெல்ஸ் பால்சின்னு சொல்லுவோம். அதாவது குளிர்காற்று வந்து நம்மளோட முகத்தோட ஒரு சைடாக படும்போது காதுக்குள்ளேயும் அந்த குளிர்காற்று போகும். அந்த குளிர்காற்று படும்போது காதில் உள்ளக்கூடிய ஜவ்வு, டிம்பானிக் மெம்பரேன்ற ஜவ்வை ஒட்டி தான் வந்து முகத்துக்கு வரக்கூடிய ஃபேஷியல் நர்வ், அதாவது நம்ம கவுண்ட் படி பார்த்தா 7வது நரம்புன்னு சொல்வோம் முக நரம்புகளில். ஸோ இந்த நரம்போட 7வது நரம்பு வந்து அந்த டிம்பானிக் மெம்பரேனை ஒட்டின மாதிரி தான் வரும். ஸோ இந்த குளிர்காற்று படும்போது அந்த டிம்பானிக் மெம்பரேனில் பட்டு அந்த நரம்பு அந்த இதை ஒட்டி வர்றதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புனால தற்காலிகமாக ஏற்படக்கூடிய அந்த இதுக்கு ஃபேஷியல், அதாவது வாய் கோன்றது, கண் வந்து சரியாக மூட முடியாமல் இருக்கிறது, டேஸ்ட்டில் வரக்கூடிய டிஃபரன்ஸு, ஸோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்து தற்காலிகமான பிரச்சனை தான். சில மருந்துகள் மூலமாக இதை, ஃபிசியோதெரப்பி மூலமாக இதை வந்து ஈஸியாக சரி பண்ணிட முடியும்.
1: சரி, மற்றொரு நேயர் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில், அந்த கேள்வி என்னன்னு கேட்டுடலாம்.
2: ஐயா, வடநாடிலிருந்து பிச்சை முத்து கேட்டிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே என்னால் நடக்க முடியல, கை கால் நடுக்கம் இருக்கு, மீறி நடந்தா கீழே நான் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 42 வயசு ஆகுது, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: 42 வயசில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இது வந்து சில நேரங்களில் வந்து மூளையில் ஏற்படக்கூடிய கெமிக்கல் குறைபாடு, மூளையோட உருவாக்கத்தினால ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள்னால இது வரலாம். அதாவது சிறுமூளையோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, இது வந்து நடுக்குவாதத்தோட ஒரு வியாதியாகவும் இருக்கலாம், சிறுமூலையிலேருந்து வரக்கூடிய சில மாற்றங்கள்னாலையும் இருக்கலாம். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு இதை வந்து சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா, மருந்து மாத்திரைகள் மூலமாக சரி பண்ண முடியுமான்றதை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முடிவு பண்ண முடியும். இது வந்து சில நேரங்களில் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வியாதிகள், அதாவது முற்றிலும் குணப்படுத்த முடியாட்டாலும் இதோட தீவிரத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிற மாதிரி வியாதிகளாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இது சிறு வயதுலேருந்து இருக்குன்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். மற்றபடி ஸ்கேன் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம பண்ண முடியும்.
1: சரிங்க. அப்போ தூங்கும்போது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அந்த கை மேலே தூங்கிட்டாங்கன்னு வைங்களேன், அது வந்து ஒரு நரம்பு செயலிழப்புக்கு ஏற்பட வழி கொள்ளுமா?
0: கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம குறிப்பிட்டு நம்ம கையை நீட்டி ஒரு கார்னரில் வச்ச மாதிரி படுத்துட்டோம் அப்படின்னா, அந்த இடத்துல போகக்கூடிய கைக்கோ இல்லை காலுக்கோ வரக்கூடிய நரம்பு வந்து அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னா தற்காலிகமாக அந்த நரம்பு வந்து வீக்கமடைஞ்சு அந்த செயல்பாடு குறைவாகும். ஸோ இதை வந்து ஜென்ரலாக சாட்டர்டே நைட் பால்சின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்க, ஆல்கஹால் எடுக்கிறவங்க வந்து என்ன பொசிஷனில் படுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மாதிரி படுக்கும்போது கையை வந்து ஏதோ ஒரு பெட்டோட கார்னரில் வச்சு படுத்தாங்க அப்படின்னா மேல் கை, அதாவது ஹியூமரஸ் ரீஜன், அதாவது முழங்கைக்கு மேலே இருக்கக்கூடிய நரம்பு வந்து அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னா மணிக்கட்டு வந்து அசைவு குறைபாடு ஏற்படும். இது வந்து சாட்டர்டே நைட் பால்சின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி எந்த பகுதியோட நரம்பு வந்து அழுத்தம் ஏற்பட்டாலும் அந்த பெரிஃபரல் நர்வ் வந்து பாதிப்படைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பெரும்பாலும் இது வந்து 2-4 வாரத்தில் கம்ப்ளீட்டாக குணமடைஞ்சிடும்.
1: சரி, அப்போது தண்டுவடத்துக்குள்ளே நரம்புகள்லாம் சென்றுக்கிட்டு இருக்கு. இப்போது அது வந்து அந்த குழிக்குள்ளே தான் நரம்புகள் செல்லுது. அந்த குழிகளுக்குள்ள அந்த ஓட்டைகள்னு சொல்லாமல் இல்லாட்டி குழிகள்னு சொல்லலாம், அதனுடைய இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே நார்மலாக இருக்குமா, இல்லாட்டி வந்து சிலருக்கு வந்து பெருசாகும் இல்லாட்டி வந்து குறுகியும் இருக்குமா? அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து பிரச்சனையா இல்லை அந்த பிரச்சனையை சரி பண்ணலாம்?
0: வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் சொல்கிற மாதிரி கஞ்சனிட்டல் நேரோ கேனல்னு சொல்லுவோம். அதாவது பிறவியிலேயே வந்து அவங்களுக்கு அந்த நரம்பு போகக்கூடிய பாதையோட அந்த துளை வந்து சின்னதாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இதில் நிறைய பேர் வந்து ஷார்ட் ஸ்டேச்சர் உள்ளவங்க, அதாவது நார்மல் உயரத்தை விட கம்மியான உயரத்தில் உள்ளவங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பாதிப்புகள் வரலாம் அப்படின்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஜவ்வு விலகுது அப்படின்னா, கழுத்துலையோ முதுகுலையோ ஜவ்வு விலகுது அப்படின்னா, நார்மலாக உள்ளவங்களுக்கு வந்து அந்த ஜவ்வு விலகுறது நரம்புல ஏற்படக்கூடிய அழுத்தம் கொஞ்சம் லேட்டா தெரியும், இவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா ஏற்கனவே நரம்பு போற பாதை வந்து சின்னதா இருக்கிறதுனால நரம்புக்கு வந்து அழுத்தம் ரொம்ப அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு.

0: உண்டு. ஸோ இவங்களோட தொந்தரவுகள் ரொம்ப சீக்கிரம் தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால அதுக்கான பிரச்சனைகளும் அதிகமாக வர ஆரம்பிக்கும். அதுக்கு நம்ம சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.
1: அது சரி பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு,
0: வாய்ப்புகள் உண்டு.
1: சிறப்பு. மற்றொரு காலர் இருக்காம பேசலாம். வணக்கம், யாருங்கிறது?
2: வணக்கம், செய்யாமதன் முருகேசன் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுடைய கேள்வி.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: எனக்கு ராத்திரில தூக்கம் வர மாட்டேது.
1: தூக்கம் அது மட்டும் தான் பிரச்சனை இல்லையா?
0: சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க.
2: ராத்திரில தூக்கம் வர, ராத்திரில தூக்கம் பகல்ல தூங்கினாலும் பகல்ல தூக்கம் வர மாட்டேது. என்னங்க யாருக்கு, என்னங்க யாருக்கு?
0: இல்லை, தூக்கமின்மைக்கு வந்து பல காரணங்கள் இருக்குது. ஒன்று வந்து நம்மளோட மனசு அளவில் நம்ம எதையாவது அதிகமாக யோசிச்சுட்டே இருக்கிறது, அதாவது ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு வந்து சின்ன வயசில் வந்து அதிகமாக வந்து ஆல்கஹால் எடுத்தவங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரி தூக்கமின்மை வர்றதுக்கு காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் தூக்கமின்மைக்கான காரணத்தை கண்டுபிடிச்சா தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம, அதாவது மருந்துகள் இல்லாமையே கொண்டு போக முடியுமான்றதை நம்ம பார்க்க முடியும்.
1: பொதுவான நரம்பியல் செயலிழப்பு அப்படின்னு ஒன்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா?
0: கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ சடனாக வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து எந்த பகுதிக்கு வரும்னு நம்மளால் சொல்லவே முடியாது. எப்போ வேணுனாலும் வரலாம், எந்த உறுப்புக்கு வேணுனாலும் வரலாம். இப்போ இதயத்துக்கு நடக்கும்போது நம்ம வந்து ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறோம், இதய துடிப்பு வேகம் கூடுறது குறையிறதுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி மூளைக்கு ஏற்படக்கூடியதை வந்து நம்ம வந்து ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரோக்கில் வந்து ரெண்டு வகை, ஒன்று வந்து ரத்த ஓட்டம் குறைபாடுனால வரக்கூடியது, இன்னொன்று ரத்த கசிவுனால வரக்கூடியது. ஸோ அந்த மாதிரி எல்லா நரம்புகளுக்கும் வந்து ரத்த ஓட்ட குறைபாடுன்றது வரலாம், அதோட செயல்பாடுகள் குறைபாடுன்றது எப்போ வேணுனாலும் வரலாம். ஸோ அதனால் தானாகவே வரக்கூடிய பிரச்சனைகள் நரம்பு நிறையவே இருக்குது.
1: சரிங்க. இப்போ சில விட்டமின்ஸ் மினரல்ஸ் இதெல்லாமே வந்து சரியாக நம்ம எடுத்துக்கல, அதனால வந்து இந்த நரம்பியல் செயலிழப்புலாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு?
0: கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நரம்பு செயல்பாடுக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா, முதல் கேள்வியில் நீங்கள் கேட்டப்போ இது வந்து எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸா கெமிக்கல் இம்பல்ஸான்னு கேட்டிங்க இல்லையா. ஸோ அந்த கெமிக்கல் இம்பல்ஸ் ஜென்ரேஷனுக்காக வந்து சில முக்கியமான அணுக்கள் வந்து தேவைப்படுது. அந்த தேவையான விஷயங்கள், இப்போ ஒரு உதாரணத்துக்கு மெத்தில் கோபாலமின் வந்து நரம்பு டிரான்ஸ்மிஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இல்லை அப்படின்னா நமக்கு அந்த குறைபாடு வர தான் செய்யும். ஸோ அப்படின்றப்போ சத்தான உணவுகள், அதாவது பொதுவாக வந்து எல்லாருமே வந்து காய்கறி கீரைகளை வந்து அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இதில் வந்து நரம்புக்கு தேவையான முக்கியமான சத்துக்கள் நிறையவே இருக்குது. இப்போது முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சத்துக்கள் குறைபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காரணம் என்னென்னா அவங்க வந்து உணவு கட்டுப்பாடுன்ற பேரில் எதெல்லாம் சாப்பிடணுமோ அதை சாப்பிடாமல் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி உணவு கட்டுப்பாடுன்ற விஷயத்தில் வந்து காய்கறிகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த விட்டமின் குறைபாடு மினரல் குறைபாடுனால வரக்கூடிய நரம்பியல் பிரச்சனைகளை நம்ம தவிர்க்க முடியும்.
1: சரிங்கய்யா, இப்போ உணவுமே சரியாகவே எடுத்துக்கலன்னா நம்ம வந்து இது சப்ளிமெண்ட்ஸ் மாதிரியான அஸ்பெக்ட் நம்ம போகலாமா? அது சரியானதா
0: இல்லை? அதாவது சப்ளிமெண்ட்ஸுன்றது எல்லா விஷயத்துக்குமே நமக்கு கிடைக்க தான் செய்யுது. அதுக்காக நம்ம எல்லா நேரமும் வந்து மருந்துகளை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. உணவே மருந்துன்றது எதுக்காக முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பெரும்பாலான விஷயங்களை வந்து நம்மளை வந்து மருந்துகள் இல்லாமல் உணவின் மூலமாகவே குணப்படுத்துறதுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்றப்போ நம்ம ஏன் வந்து செயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தேடி போகணும், இயற்கையாகவே நம்ம உடம்புக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும்போது?
1: சரி, மற்றொரு கால் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம், யாருங்கிறது?
3: நடக்கிறது வந்து உட்காந்துருந்தா கால் அப்படியே வெயிட் ஆகிற மாதிரி நடக்க முடியல, படுத்து இருந்து எழுந்திருச்சா கால் வெயிட் ஆகி கால் எடுத்து வச்ச முடியல, படாத ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் டாக்டர்.
0: ஓகே, அதாவது நீங்கள் சொன்ன தொந்தரவுகள் வந்து சர்வைக்கல் மைலோபத்தின்னு சொல்லுவோம், கழுத்தில் வரக்கூடிய தண்டுவட நரம்பில் ஏற்படக்கூடிய அழுத்தத்தினால் வரக்கூடிய மாற்றங்கள். இந்த சர்வைக்கல் மைலோபத்தி வந்து நிறைய நேரங்களில் வந்து ஈவன் டாக்டர்ஸாலேயே வந்து, ஈவன் இப்போ ஒரு எம்டி டாக்டர் அவங்களாலேயே வந்து இதை வந்து இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆகிடுது. ஸோ அதனால் இது தொடர்பான அவேர்னஸ் எல்லாருக்கும் இருக்கணும். அதாவது கை வந்து நமக்கு மறந்து போகிற மாதிரி இருக்குது, செயல்பாடு குறையுது, கை வந்து பிடிக்க முடியல, அதே மாதிரி நடக்கும்போது தடுமாற்றம் அதிகமாக இருக்குது. நீங்கள் சொன்ன கரெக்டான வார்த்தை அந்த கால் பின்னுதுன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கால் பின் பண்றது, நடக்கும்போது ரொம்ப தடுமாறுது, என்னால

0: திருப்ப மாட்ட முடியல. ஸோ இந்த சிரமங்கள்லாம் வர்றது வந்து சர்வைக்கல் மயலோபதிக்கான ஒரு அறிகுறி. ஸோ இது வந்து ஒரு கரெக்டான நரம்பியல் நிபுணர், அதாவது நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணரோ நரம்பியல் நிபுணரையோ சந்திச்சிங்கன்னா அதுக்கான எவாலுவேஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ சில நேரங்களில் வந்து அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் வந்து எவ்வளவு நாளில் உங்களோட தொந்தரவுகள் இருந்ததுன்றதை பொறுத்தும் மாறுபடும். ஒரு சிலருக்கு வந்து இப்போ ஒரு மாதமாக தான் நான் நடக்கிறதுக்கு சிரமப்படுறேன் அப்படின்ற காரணத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அதோட முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ரொம்ப காலமாக ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு மேலே இந்த தொந்தரவுகள் இருந்துச்சு, லேட்டாக தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கான அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கப்புறமா முன்னேற்றம் ஒரு சிலருக்கு வந்து ஒரு 50% முன்னேற்றம் கிடைக்கலாம், ஒரு சிலருக்கு ஒரு 90% முன்னேற்றம் கிடைக்கலாமே தவிர ரொம்ப நாளில் வந்து நரம்பில் அழுத்தம் இருக்கும்போது அதோட முன்னேற்றம் வந்து 100% கிடைக்கும்ன்றதை இப்போதைக்கு நம்மளால் சொல்லிட முடியாது. பட் அதற்கான அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் செய்யக்கூடிய ரீஹாபிலிட்டேஷன் ப்ரோட்டோக்கால், அதாவது உடற்பயிற்சி என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்களோ அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதுக்கான முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ உங்களோட முன்னேற்றம் வந்து நீங்கள் வாக்கர் சப்போர்ட்டில் நடக்கிற அளவுக்கு வந்தது ரொம்ப பெரிய விஷயம். இது கண்டிப்பாக நீங்கள் உடற்பயிற்சி மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள், மருத்துவரை அணுகி அவங்களோட ஆலோசனைப்படி கண்டினியூ பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு அடுத்த மாற்றங்கள் கண்டிப்பாக வரும்.
1: தகவல் கிடைச்சிருக்குங்க ஐயா. திரு நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி சேலம் மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும் வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
7: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
8: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.
9: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
10: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் ₹20,000 மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
11: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண ஸ்ரீ தைலா சில்க்ஸ்
3: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
12: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
13: நியூ லட்சுமி ஜுவல்லரி மலைவாசல் திருச்சி.
14: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
15: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன்.

0: அங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
7: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 வசந்தலை கேட்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி நம்மோடு இருக்காங்க திருச்சி மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் சையத் அலி அவர்கள். ஐயாட்ட நீங்களும் பேசலாம். அதற்கான தொலைபேசி எண்கள் 246-102-1, மற்றொரு 240-102-1. திருச்சியுடைய முன்னிணைப்பின் சொல்லி 4-3-1 இணைச்சிக்கிறேங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கும் உடைய கேள்வியில் வாட்ஸ்அப் பண்ணலாம். 938-546-102-1. மற்றொரு கேள்வி வந்து வாட்ஸ்அப் வந்திருக்குங்கய்யா. சுரேஷ் ஐயப்பன் நகர்லேருந்து, நரம்புகள் வந்து வலுவுடன் இருக்க வந்து என்ன மாதிரியான உணவுகளும் உடற்பயிற்சிகளும் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்கய்யா.
8: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காய்கறிகள், கீரைகள் உணவில் வந்து அதிக அளவில் சேர்த்துக்கிறணும். பொதுவாக நாங்கள் என்ன சொல்வோம் அப்படின்னா, வாரத்தில் 2-3 நாட்கள் கட்டாயமாக கீரை வந்து சேர்த்துக்கிறது, குறைஞ்சபட்சம் நான் சொல்கிறது கட்டாயமாக கீரை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தினமும் வந்து நம்மளோட உணவுகளில் வந்து காய்கறிகளோட அளவை வந்து அதிகம், அதாவது சாதத்தோட அளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாகவே நம்ம காய்கறிகள் அந்த அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நரம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களுமே அதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து பொதுவாக நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, முட்டை வந்து 1 நாளைக்கு 1 முட்டை சாப்பிட்றவங்கன்னா மஞ்சக்கருவோட சேர்த்து சாப்பிட்றது நல்ல விஷயம். மஞ்சக்கருவில் இருக்கக்கூடிய முக்கியமான சத்துக்கள் நரம்புக்கு தேவையானது. இதே மாதிரி நான்வெஜ்ஜில் வந்து மற்ற இது பார்த்தோம் அப்படின்னா மீன் சாப்பிடலாம், மட்டன் சிக்கனோட ஈரல் வந்து ரொம்பவே நல்ல விஷயங்கள்.
7: சரிங்க. அடுத்து வந்து ராஜி ரமேஷ் நங்கவரத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு வயது 53, அவங்களுடைய கணவருடைய வயது வந்து 57, தைராய்டு கம்ப்ளைண்ட்டு, மூட்டு வலியெல்லாம் இருக்குதான். இதில் வந்து எனது தம்பிக்கையுடைய வயது வந்து 59, நின்றாலே தள்ளாடுகிறது, இதற்கும் நரம்பு சம்பந்தத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மூளை ஆப்ரேஷன் செய்து 3 வருடம் முடிந்து விட்டது, இதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
8: மூளை ஆப்ரேஷன் செஞ்சு அதுக்கப்புறமா வந்திருக்கு அப்படின்னா, அது குறிப்பிட்ட அந்த மூளை ஆப்ரேஷன் ஒருவேளை கட்டியாக இருக்கலாம், இல்லை ரத்த கசிவு, அது என்ன லொக்கேஷன், அதாவது மூளையோட எந்த பகுதியில் அந்த பாதிப்பு இருந்ததுன்றதை பொறுத்து தான் அந்த நீங்கள் சொல்கிற வந்து நின்னாலே தள்ளாடுது அப்படின்ற விஷயங்கள் வரலாம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஃபிசியோதெரப்பி மூலமாகவும் சில மருந்துகள் மூலமாகவும் கட்டுக்குள் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ நீங்கள் கேட்டது வந்து நார்மலாகவே நின்னா தள்ளாடுது அப்படின்றது வந்து நார்மல் பொசிஷனல் வெர்டிகோலையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொசிஷனல் வெர்டிகோ அப்படின்றது என்னென்னா, நம்ம படுத்துட்டு எழுந்திரிச்சாலோ, சைடில் திரும்பினாலோ, எழுந்திரிச்சு உட்காந்தாலோ, நடந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பின்பக்கமோ சைட்லேயோ திரும்பி பார்த்தாலோ வந்து ஒரு தள்ளாடுறது, நம்ம வந்து கீழே விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஸோ அது வந்து பொசிஷனல் வெர்டிகோன்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இது வந்து மருந்துகள் மூலமாகவும் எக்ஸசைஸ் மூலமாகவும் சுலபமாக ட்ரீட் பண்ணி குணப்படுத்திட முடியும்.
7: அடுத்ததாக வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து குரல் பதிவு பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து குரல் பதிவை வந்து கேட்டலாங்க.
8: கேட்டலாம்
9: சார். வணக்கம் சார். எனக்கு வலது பக்கம் எப்போவுமே வழியாகவே இருக்குது, உடம்போட வலது பாகம் மட்டும். நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் தூங்கிடுறேன், தூங்கி எழுந்திரிச்சேன்னா வலது பக்கம் முழுக்க முழுக்க இடுப்பு, வலது கால், வலது பக்கம் மட்டுமே, வலது முகம், வலது கண், இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி சுகம் இல்லாமல் ஃபீல் பண்ணுறேன் சார். எதனால், என்ன காரணமாக இருக்கும், அதுக்கு என்ன பண்ணலாம், கொஞ்சம் ஆலோசனை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி.
8: பொதுவாக வலது பக்கம் உடல் ஃபுல்லாகவும், அதாவது முகத்திலேருந்து கை, கால், இடுப்பு பகுதி எல்லாமே வந்து ஒரு பக்கமாக வலி, ஒரு பக்கமாக மறந்து போகுது அப்படின்னா மூளையோட குறைபாடுகள் இருக்கான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. தலாமிக் சின்ரோம்னு சொல்லுவோம், அதாவது ஒரு குறிப்பிட்ட மூளையோட மையப்பகுதியில், ஒரு வலது பக்கம் இடது பக்கம் மூளையோட மையப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு பேர் தலாமஸ். ஸோ அதிலிருந்து வரக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி வலி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, முகம் சேர்ந்ததால். இப்போது இதுக்கு வந்து இன்னொரு முக்கிய ரொம்ப ரொம்ப காமனான விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம வந்து அதிகப்படியான டென்ஷன், அதை பற்றியாவது யோசனையில் இருக்கோம் அப்படின்னா அதனாலையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சைடில் வந்து வேதனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது வந்து முதல்ல வந்து மற்ற, அதாவது பெரிய தொந்தரவு இல்லை அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்துறதுக்காக ஸ்கேன், தலைக்கு தேவையான மூளைக்கு ஏற்பட்டு செய்யக்கூடிய ஸ்கேன் செஞ்சு பார்த்துட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ண முடியும்.
7: சரிங்க. மற்றொரு பேருத்தர் வந்து அமைச்சிருக்காங்க, கேட்டலாம்.
10: வானவில் பண்பலைக்கும் சிறப்பு விருந்தினர் நரம்பியல் மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். நமது திருச்சிராப்பள்ளி வானொலிக்கு தேசிய ஒலிபரப்பு தின நல்வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம், அருமையாக சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்கு ஒரு சில சந்தேகங்கள். இப்போ தலைவலி, தலைவலி பார்த்தீங்கன்னா பல வகையான தலைவலி, சளி பிடிக்கிறதுனால தலைவலி, டென்ஷனால தலைவலி, ஒரு தலைவலி, இப்படி பல வகையான தலைவலிகள்

0: இது எந்தெந்த வகையான தலைவலிகளை எப்படி தவிர்க்கிறது? இப்போ தலைவலினா டக்குனு ஒரு மாத்திரை போடுறாங்க, அது சில பேத்துக்கு சரியாகுது சில பேத்துக்கு சரியாகல. இதுக்கு என்ன மாதிரி தலைவலிகளை பற்றி தீவிரமாக சொல்லுங்கள், கொஞ்சம் ஆலோசனையாக சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள், நரம்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம உணவு பழக்கம் மற்ற பழக்கங்களை எப்படி எடுத்துக்கணும்? இப்போ புகைப்பிடிப்பவர்கள் மது அருந்தவர்களுக்கு நரம்பு பாதிக்கப்படுதுங்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு சரியானது, அதை எப்படி நம்ம தவிர்க்கணும், வேறு என்னென்ன கெட்ட பழக்கங்களை தவிர்த்துக்கிட்டால் அந்த நரம்பு பாதிப்புலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஆலோசனையாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கண்தானம் மனிதநேயம் என்ற சிந்தனையோடு புத்தூர்லேருந்து துரை சுப்பிரமணியன்.
1: இப்போது முதல்ல வந்து தலைவலி பற்றி கேட்டிருந்தீங்க. தலைவலி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ அதில் வந்து முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, நீங்கள் சொன்ன மாதிரி சளினால் வரக்கூடிய தலைவலி, கண் பார்வை குறைபாடுனால் ஏற்படக்கூடிய தலைவலி, தூக்கமின்மையினால் வரக்கூடிய தலைவலி, ஸ்ட்ரெஸ் ஹெட்டேக், ஸோ இந்த மாதிரி நிறைய காரணங்கள், ஒற்றை தலைவலி, மைக்ரைன் சம்மந்தமானது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுனா, உணவு பழக்கங்கள் என்ன எடுத்துக்கிட்டால் நல்லது, என்ன செஞ்சால் நல்லது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய யோசிக்கக்கூடாது. நேரத்துக்கு சாப்பாடு, அதாவது சரிவிகித உணவு, பேலன்ஸ்டு டயட்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான உணவு, அதாவது சம்மந்தமில்லாத நேரங்களில் அதிகப்படியாக சாப்பிட்றது, பசி இருக்கக்கூடிய நேரங்களில் உணவை தள்ளி போடுறது, ஸோ இந்த மாதிரி நேரங்களில் தவிர்த்தோம் அப்படின்னாலே வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாலே வந்து நமக்கு தலைவலி வர்றதுக்கான காரணங்களை தவிர்க்க முடியும். ஒரு சிலருக்கு மருந்து எடுத்துக்கிட்டால் கேட்குது, ஒரு சிலருக்கு மருந்து எடுத்துக்கிட்டால் கேட்கல அப்படின்றது வந்து நம்ம அந்த கரெக்டான மருந்து எடுத்துக்கிட்டோமா. இப்போது நிறைய நேரங்களில் வந்து லோக்கல் மெடிக்கல் ஷாப்பில் சும்மா விக்ஸ் ஆக்ஷன் வாங்க நான் சாப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மருந்து வந்து அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்கு ஏற்றதா அப்படின்றது மருத்துவர்கிட்ட கேட்டால் தான் அந்த இதை சரியாக சொல்ல முடியும். ஸோ அப்போது அந்த குறிப்பிட்ட பிரச்சனைக்குள்ள மருந்துகள் என்னவோ அதை குறிப்பிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே தலைவலியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ நிறைய அட்வான்ஸ்டு மருந்துகள்லாம் வந்திருக்குது. ஸோ ஒற்றை தலைவலி உள்ளவங்க வந்து நிறைய, எனக்கு வந்து தாங்க முடியாத வலி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கே வந்து நல்ல கண்ட்ரோல் கொடுக்கக்கூடிய மருந்துகள் இப்போ சமீபத்தில் வந்திருக்குது.
2: சரி, மற்றொரு காலருக்காக பேசலாம். வணக்கம், யார் இங்கிறது? அந்த லைனில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து மூளையில் அதாவது சம்திங் வந்து தலையில் வந்து ஏதாவது அடிபடுது, அது வந்து பிற்காலத்தில் வந்து இது மூளை கட்டியாக ஏற்பட வாய்ப்பு இருக்குதா?
1: ஒரு சிறிய வாய்ப்பு இருக்குது. அதாவது சில நேரங்களில் வந்து ஒரு ஃப்ராக்சர், அதாவது ஸ்கல் போனில் மண்டை ஓட்டில் ஏற்படக்கூடிய ஒரு ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா, அது வந்து ஃப்ராக்சர் வந்து அந்த எலும்போட மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற ஜவ்வுலையும் லேசான டேர்ன்னு சொல்லுவோம், கிழிஞ்சிருக்கும். ஸோ அந்த பகுதி கிழிஞ்சு நாள் பட அதை வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு புண்ணு வருது அப்படின்னா, அது புண்ணு ஆறுறதுக்கு சில மாற்றங்கள் நடக்கும். அந்த மாற்றங்கள் வந்து ஒரு அந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு சிலருக்கு அதிகப்படியாக நடந்தது அப்படின்னா அது வந்து கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது என்ன வகை கட்டி அப்படின்னா, பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி அதாவது ஆக்சிடென்ட் ரிலேட்டட், அதாவது காயம் சம்பந்தமான கட்டின்னு பார்த்தோம் அப்படின்னா மெனிஞ்சியோமான்னு சொல்லுவோம், அந்த மாதிரியான கட்டி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பட் எல்லாருக்கும் அடிபட்டால் கட்டியாக மாறிடும் அப்படின்றது கிடையாது. வெகு சிலர், லட்சத்தில் ஒருத்தர் அந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும், அந்த மாதிரி கட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள்.
2: சரி, இப்போது சிறியவர்கள் முதல் பெரியவர்களை வந்து விளையாட்டுங்கிறது ஒன்று இருக்குதான். இப்போது விளையாடும் போது எங்கேயோ வந்து பல்ட் அடிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மூளையானது ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இல்லையா? அது எது அது ஒரு ஃபிக்ஸ்டு பொசிஷனில் இல்லை இல்லை தானே? அது வந்து ஒரு மூமெண்ட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதா?
1: கண்டிப்பாக இருக்குது. இது வந்து கன்கஷன் சொல்லுவோம், அதாவது மூளை வந்து நம்ம சடனாக ஒரு ஜெர்க் மூமெண்ட், அதாவது இப்போ வண்டியில் நம்ம போயிட்டு இருக்கோம், சடனாக ஒரு பிரேக் அடிக்கிறோம் அப்படின்னாலே மண்டை ஓட்டு மண்டை நம்மளோட கழுத்து முன்பகுதியில் போனாலும் மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மூளை வந்து ஒரு சின்ன அசைவு கொடுக்கும். இந்த அசைவுனால ஏற்படக்கூடிய காயங்கள் வந்து கன்கஷன் இல்லைனா கவுண்டர் கூப் இன்ஜுரின்னு சொல்லுவோம், இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள் வருது அப்படின்றத வந்து அதிகப்படியாக யாருக்கு வரலாம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு வரலாம், அதே மாதிரி பெரியவங்களுக்கு வரலாம். ஸோ இது ரொம்ப வயசானவங்களுக்கு, காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து செரிபிரல் அட்ரஃபி, வயசாகிறதுனால ஏற்படக்கூடிய மூளை சுருக்க வியாதினால அவங்களுக்கு இடைவெளி அதிகமாக இருக்கும். மண்டை ஓட்டுக்கும் மூளைக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாக இருக்கும்போது, இப்போ ஒரு நம்ம ஒரு பந்தை தூக்கி செவத்தில் அடித்தா எப்படி இருக்கும், முன்னும் பின்னும் போய் போய் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மூளை வந்து முன்னும் பின்னும் போய் வரும்போது அப்போ தான் வந்து அவங்களுக்கு மூளையில் மூளைக்கு வெளிப்பகுதியில் ப்ளீடிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியான இன்ஜுரிஸை வந்து ரொம்ப நம்ம தீவிரமாக கவனித்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிறணும்.
2: சரி, வாட்ஸ்அப்லேயே அடுத்தது கேள்வி கேட்டிருக்காங்க, நம்ம அந்த ஆடியோ ப்ளே பண்ண சொல்லலாம். வணக்கம்.
3: நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய அண்ணன் பொண்ணு வந்து விளையாடி கொண்டிருக்கும் போது கீழே விழுந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி கையை நல்லா நீவி விட்டு, அது ஒரு மாதம் வந்து கிட்டத்தட்ட எவ்வித அசைவும் இல்லாமல் கையை வந்து அந்த கட்டு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து மடக்கினா, ஆனால் மடக்கும்போது அந்த கை வந்து வலிக்குது, அந்த நடுப்பகுதியில் சென்ட்ரலில் வலிக்குது. அப்புறம் ஃபிசியோதெரபிஸ்ட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனோம், அங்கேயும் ஒரு மாதம் கை வந்து எவ்வித அசைவும் இல்லாமல் இருந்ததுனால அப்படி அந்த வலி இருக்குது, போக போக அது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதனால் ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? அப்படின்னு நீங்கள் தான் எனக்கு தெளிவுபடுத்தணும்.

0: நன்றிங்க ஐயா.
1: இது ஒன்றும் பெரிய பிரச்சனை வரக்கூடதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்கய்யா. அதாவது இது நீங்கள் சொல்கிறபடி என்னென்னா, அநேகமாக அந்த மாவு கட்டு மாதிரி எண்ணெய் கட்டு மாதிரி போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட மூட்டுகள், இப்போ கையில் கட்டு போடுறோம் அப்படின்னா மணிக்கட்டையோ இல்லை முழங்கையவோ வந்து அசைவு இல்லாமல் இருக்கிறதுக்காக கட்டு போடுவாங்க. அந்த கட்டு போட்டதுக்கப்புறம் தசையோட அசைவுகள் இல்லவே இல்லை. இப்போ ஒரு 2 வாரம் 4 வாரத்துக்கு வந்து அசைவுகள் இல்லாமல் இருக்கும்போது புதுசாக அந்த அசைவுகள் கொடுக்கும்போது அந்த வேதனை வர்றதுக்கு வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்குது. இது நாள் ஆக ஆக எக்ஸசைஸ் பண்ண, அதாவது ஃபிசியோதெரப்பி செய்ய செய்ய இது கண்டிப்பாக இந்த சதையோட மாற்றங்கள் பழையபடி பழைய நிலைமைக்கு வந்து அந்த வலி வந்து கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
2: சிறப்பு நேர்களை தொடர்ந்து பேசுவோம். இணைந்திருங்கள் திருச்சி பண்பலையோடு.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,
4: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இல்ல வசந்தலைப்பு கேட்டிருக்கீங்க. நிகழ்ச்சியில் நம்மளும் இருக்காங்க திருச்சி மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் சையத் அலி அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். மற்றதான் வந்து ஒரு வாட்ஸ்அப் கேள்வி இருக்கு, கேட்டலாம்.
1: வணக்கம் சார், நாங்கள் திருவரம்பூர் லட்சுமி பேசுகிறேன் சார். எனக்கு வயது 45. எனக்கு வந்து தொடையிலையும் முட்டி கீழேயும் வந்து அந்த ஸ்பைடர் மாதிரி இருக்குது சார். வெரிகோஸ்மேனோட ஸ்டார்டிங் சொல்கிறாங்க. நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கல, ஜஸ்ட் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னென்னா நைட்டு தூங்கும் போது திருக்கு திருக்குன்னு இப்படி தூக்கி போடுற மாதிரி ஒரு ஃபீலிங் அந்த மாதிரி இருக்குது சார். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது சார். அதுக்கான கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுங்க சார். தேங்க்யூ. அண்ட் என்னோட பையன் கொஞ்சம் டென்த் போகணும் சார். கொஞ்சம் அந்த மெமரி பவர் கம்மியாக இருக்குது, படித்தத உடனே மறந்துடுறேன் சார். நான் நிறையா ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆவரேஜாக தான் சார் இருக்கிற மார்க் செக்யூர் பண்ணுறேன். அதுக்கு ஏதாவது கொஞ்சம் வழி ஏதாவது சொல்லுங்கள் சார்.
2: ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன உங்களோட பிரச்சனை வந்து ஸ்பைடர் வெப்புன்றது காலில் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா, இது வந்து வாரிகோஸ் வெயினோட ப்ராப்ளம். அதாவது நான் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்க, ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கிறவங்க, இப்போ போலீஸ்காரவங்க, டீச்சர்ஸு, பிளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், அவங்கெல்லாம் ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா காலுக்கு போகக்கூடிய நல்ல ரத்தம் கீழே போயிட்டு திருப்பி வந்து கெட்ட ரத்தம் மேலே வரணும். ஸோ அது வந்து நடக்க நடக்க தான் பம்ப் ஆகி மேலே வரும். ஸோ அந்த நட கம்மியாக இருக்கும்போது இந்த பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா சாக்ஸ், அந்த ஸ்டாக்கிங்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது பாதத்திலேருந்து தொடை வரைக்குமோ இல்லை மேல் தொடை வரைக்குமோ சாக்ஸ் வந்து நம்ம நிற்கும்போது நடக்கும்போது கட்டாயம் வேர் பண்ணிக்கிட்டு போனோம் அப்படின்னா இதோட தீவிரத்தை வந்து நாள் பிரச்சனைகள் அதிகமாகாமல் நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிற முடியும். இதுக்கு ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, அதாவது அந்த காலில் வந்து நரம்பு சுருண்டு ஒரு மாதிரி புழு புழுவாக நெளிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அப்போ வந்து அறுவை சிகிச்சை தேவையா, அது வந்து ஓப்பனர் சர்ஜரி இல்லைனா ஸ்க்ளிரோசிங் ஏஜென்ட்ஸ் இன்ஜெக்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி என்ன ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை பார்த்து நம்ம அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ண வேண்டியது இருக்கும். நைட்டு தூங்கும்போது காலை வந்து தூக்கி வச்சு படுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்.
0: அப்புறம் வந்து மெமரி இஷ்யூ பற்றி சொன்னாங்க,
2: ஞாபக மறதி வந்து ப்ளஸ் இது வந்து குழந்தைங்களுக்கு வழக்கமாக எல்லா குழந்தைங்களுக்கும் சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது நிறையா படிக்கிறாங்க ஆனால் எக்ஸாமில் போய் அவங்களால எழுத முடியல அப்படின்றது. ஸோ இதுக்கு மெயினான காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட உணவு குறைபாடு ஒரு பக்கம் இருந்தாலும் கான்சன்ட்ரேஷன், அதாவது நம்ம குறிப்பிட்ட என்ன பகுதியை படிக்கிறோமோ அது சம்மந்தமாக வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து கான்சன்ட்ரேட்டடாக படித்தாங்க அப்படின்னா இது இந்த மெமரி டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை தவிர்க்க முடியும்.
0: அதே மாதிரி தூக்கம் கூட அது ஒரு பிரச்சனையாக கூட
2: கண்டிப்பாக தூக்கமின்மை இதுக்கு ஒரு முக்கியமான காரணம்.
0: சரிங்க, நிறைய பேர் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது கால் வந்து அப்படியே பிடிச்சி இழுத்து பிடிச்சி எடுத்துக்கிறோம், அதனால் வலி செமையாக இருக்கும். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லை வந்து அந்த அதனுடைய ஹோல்டு வந்து ரிலீஸே ஆகாது, அதுக்கப்புறம் தான் வந்து மெதுவாக வந்து ரிலீஸ் ஆகும். அதற்கான காரணம் என்னங்க?
2: இது வந்து சடனாக ஏற்படக்கூடிய மசில் கிராம்ப்ஸ். அதாவது நார்மலாகவே வந்து நம்ம தூங்கினதுக்கப்புறம் ரெஸ்ட்டுக்கு போனதுக்கப்புறம் மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும் ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போகும்போது. அந்த ரிலாக்ஸேஷன் போகும்போது நம்ம அன்னைக்கு ஃபுல்லாகவே வேலைகள் அதிகமாக செஞ்சுருக்கோம், நிறைய நடந்திருக்கோம் அப்படின்னா அதனால் ஏற்படக்கூடிய ஆசிட் அக்குமுலேஷன், அந்த லாக்டிக் ஆசிட் அக்குமுலேஷன், அந்த சதைகளில் ஏற்படக்கூடிய அமிலத்தன்மை வந்து இந்த மாதிரி கிராம்ஸை கிரியேட் பண்ணும். ஸோ அதனால தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சுட்டு வரோம் இல்லை அப்படின்னா நைட்டு தூங்கும்போது ஒரு டம்ளர் வந்து வெது வெதுன்னு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு படுத்தோம் அப்படின்னா இந்த அமில அக்குமுலேஷனை வந்து நம்ம தவிர்க்க முடியும்.
0: அடுத்த ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ வருதுங்க சார்.
3: டாக்டர் செய்தலி சாருக்கும் உடன் உரையாடுகின்ற அருமை சார் உருவாக தெரிஞ்சாங்க, இருவருக்கும் நன்றி. என் பேர் பி தாமஸ், லோப்ரா பிளைண்ட் ரூம் ஏர்போர்ட்டு சார். எங்கள்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து இருக்காங்க, பேஷண்ட் வந்து ஃபிட்ஸுக்கு கம்ப்ளைண்ட் உள்ள ஒரு பேஷண்ட்டு. அவங்க நல்லா தான் இருந்தாங்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ல வந்து ஒரு ஹெட் இன்ஜுரி இருந்துச்சு, ஆனால் பட் ஹெட் இன்ஜுரி வந்து ரெக்கவர் ஆகிட்டாங்க. ஆனால் ஃபிட்ஸுக்கு வந்து இன்னும் கண்டினியூ இருக்குது.

0: இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நீ அவனாலும் அதை எடுத்துக்கணும். பட் ரெயின் டைம்லாம் வந்து அவருக்கு குறைஞ்ச மாதிரி தெரியல. எல்லா டைம்லும் அதே மாதிரி தான் இருக்குது. எனக்கு கொஞ்சம் பதில் சொல்லுங்கள் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ.
1: இந்த தலைக்காயத்துக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய வலிப்புகள் வந்து பெரும்பாலான, அதாவது 10 to 8 பேருக்கு வந்து மருந்துகளை வந்து 2 to 3 months நிறுத்திடுவோம். ஏன்னா அதுக்கு அதன் அவசியம் இருக்காது. ஒரு சிலருக்கு வந்து குறிப்பிட்ட மூளை பகுதியில் பாதிப்பு ஏற்படும் போது, அதாவது முன்மூளை வலது பக்கம் அந்த காதுக்கு மேலே ஏற்படக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பகுதி மூளையில் வந்து பாதிப்புகள், காயங்கள் இருந்துச்சு, இரத்த கசிவுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃபிட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா, நிறைய நேரங்களில் வந்து வாழ்நாள் முழுவதுமோ இல்லை ஒரு சில நேரங்களில் ஒரு 3 to 5 வருடங்களுக்கோ இந்த ஃபிட்ஸ் வலிப்புக்கான மருந்துகளை கொடுக்க வேண்டியதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
2: சரிங்க. இப்போது ஒருத்தருக்கு வந்து ஸ்ட்ரோக்கு வருதுன்னா அதற்கு முன்னாடியான சில அறிகுறிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கலாங்கய்யா?
1: பொதுவாக வந்து ஸ்ட்ரோக்கோட அறிகுறிகள்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபாஸ்ட்னு சொல்வோம், அதாவது எஃப்னா ஃபேஷியல் ட்ரூப்பிங், முகம் வந்து கோன்றது. அடுத்தது வந்து ஏ ஆம், கை காலோ குறிப்பிட்ட ஒரு பகுதி கையோ காலோ வந்து மரத்து போகிறது, இல்லை செயல்பாடு தற்காலிகமாக குறைஞ்சி போகிறது. ஸோ அடுத்தது வந்து சடனாக ஏற்படக்கூடிய ஒரு அன்ரெஸ்பான்சிவ்னஸ், இல்லைனா ஸ்பீச் டிஸ்டர்பன்சஸ், அதாவது பேச்சில் ஏற்படக்கூடிய குறைபாடு. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஆரம்ப கட்டத்திலேயே போனோம் அப்படின்னா இது வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அதாவது ஸ்ட்ரோக் வந்தால் 4 மணி நேரத்துக்குள்ளே ஹாஸ்பிட்டல் போயிட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு இன்ஜெக்ஷனை கொடுத்தோ இல்லை ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியோ வந்து இதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு வந்து டிஐஏன்னு சொல்லுவோம், அதாவது டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக், இந்த மாதிரி தொந்தரவுகள், இப்போ நான் சொன்ன தொந்தரவுகள் எல்லாம் தற்காலிகமாக ஒரு சில நிமிடங்கள் மட்டும் வந்துட்டு சரியாயிடும். இது வந்து நமக்கு வரக்கூடிய ஒரு வார்னிங் சைன், நம்ம வந்து இதை வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து பெரிய ஸ்ட்ரோக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
2: சரியா. இப்போ குழந்தைகளுக்கு வந்து இந்த வலிப்பு நோய் வரும் இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? பெரியவர்களுக்கெல்லாம் ஓரளவு நம்ம கண்டுபிடிச்சிருவோம், அந்த குழந்தைகளுக்கு இப்படி வரதை கண்டுபிடிக்கிறது அதை தடுக்க முடியுமா?
1: குழந்தைகளுக்கான வலிப்பு வருது அப்படின்னா நிறைய நேரங்களில் வந்து ஜுரம் அதிகமாகும்போது, அதாவது காய்ச்சல் வந்து அதிகமாகும்போது, அதாவது ஃபெப்ரைல் சீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரொம்ப காமனாக வரக்கூடிய பிரச்சனை. ஏன்னா காய்ச்சல் வந்து ஒரு 100 degrees மேலே போகுது அப்படின்னா உடல் சூடு அதிகமாகும்போது நிறைய குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபிட்ஸ் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா முடிஞ்சளவுக்கு ஃபிட்ஸ் மருந்து கொடுக்குறத விட காய்ச்சல் அதிகமாகாமல் பார்த்துக்கங்கன்றத தான் மெயினாக சொல்லுவோம். ஸோ அதனால் பொதுவாகவே வந்து காய்ச்சல் அதிகமாகாமல், அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே உடம்பு சூடு அதிகமாகுது அப்படின்னா நம்மளே வந்து வெந்நீர் வச்சோ இல்லை நார்மல் பச்சை தண்ணீரை வச்சோ உடம்பு தொடச்சி விட்டு அந்த டெம்பரேச்சரை குறைச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ஃபிட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை நம்மளால் தவிர்க்க முடியும்.
2: சரி. இப்போது குழந்தைகளுக்கு வந்து ADHDலாம் சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி ADHD மாதிரி ஒரு இஷ்யூலாம் இருக்குமா? இது வந்து இதுக்கும் நரம்புக்கும் சம்மந்தம் இருக்குதா?
1: கண்டிப்பாக இருக்குது. அதாவது வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இப்போ குழந்தைங்களுக்கு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். ஸோ அவங்க வந்து பெரியவங்க என்னென்னா ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்ல மாட்டோம், அட்டென்ஷன் டெபிசிட், அதாவது நம்ம அவங்கள கவனிக்கணுன்றதுக்காக சில விஷயங்களை வந்து செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய நேரங்களில் தனிச்சு இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நம்ம அவங்களோட வேலைகள், அதாவது தனியாக உட்காந்துருப்பாங்க, சரியாக யாரோடையும் மிங்கிள் ஆக மாட்டாங்க, பேச மாட்டாங்க, சிரிக்க மாட்டாங்க. நம்ம ஏதாவது கூப்பிட்டு கேட்டோம்னாலுமே 1 to 2 words பதில் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து காரணம் மூளையில் இருக்கக்கூடிய கெமிக்கல் குறைபாடு, அதாவது வயசானதுக்கு அப்புறம் மூளை சுருக்கம் வர்றதுனால மூளையில் உள்ள கெமிக்கல் குறைபாடு வரும்போது இந்த மாதிரி அவங்கள வந்து ஐசோலேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இது வந்து நாங்கள் பொதுவாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு தனியாக இருக்க விடாதீங்க, எல்லா விஷயத்துலையும் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்க, சில வேலைகள் சின்ன சின்ன வேலைகள் அவங்களுக்கு கொடுங்க. இப்போ உதாரணத்துக்கு காய் கட் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறது, இந்த பக்கத்தில் அடுத்த கடையில் போய் மார்க்கெட்டில் ஏதாவது வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் அவங்கள செய்ய வைங்க, எல்லா விஷயத்துக்கும் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்க அப்படின்றத பொதுவாக சொல்லுவோம்.
2: சிறப்புங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொன்னீங்க. மருத்துவ தொடர்புகளுடைய தொலைபேசிகள் வந்து 89 40 47 26 24 8940472624. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நேயர்கள் வந்து பயன்பெற்றிருப்பாங்க. உங்களுக்கு வந்து நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கணும் ஐயா.
1: நன்றி.
3: இன்றைய வசந்த் அழைப்பு நிகழ்ச்சியில் நரம்பியல் பிரச்சனைகளும் தீர்வுகளுங்கிற தலைப்பில் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் எஸ் சையது அலி அவர்கள் நேரில் பங்கேற்றாங்க. உடன் உரையாடினார் முருகானந்தம் தியாகராஜன் அவர்கள்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம். வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் கடும் தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இன்று இதனை தெரிவித்த அவர், இளையோரின் எதிர்காலத்தையும் அவர்களை பாதுகாப்பதற்காகவும் தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான நேரம் இது என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட 3 வாக்குறுதிகளையும் மத்திய அரசு நிறைவேற்றவில்லை என சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கம்பன் விரைவு ரயிலுக்கு பதிலாக திருவாரூர் வழியாக அடுத்த 2 மாதங்களில் கூடுதல் ரயில் இயக்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என்று தெற்கு ரயில்வேயின் பொது மேலாளர் திரு ஆர் என் சிங் திருவாரூர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார். மன்னார் கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 9 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததோடு அவர்தம் விசைப்படகையும் பறிமுதல் செய்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்ட இவர்கள் மன்னார் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படவுள்ளனர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தற்காலிக செவிலியர் காலி பணியிடங்களுக்கு தகுதி உடையவர்கள் வரும் 8 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் காலியாக உள்ள நர்ஸ் பணியிடங்களை தற்காலிக அடிப்படையில் நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டுள்ளன. இந்த பணி முற்றிலும் தற்காலிகமானது. விண்ணப்பதாரர்கள் வரும் 8 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு திருப்பூர் மாவட்ட ரெக்யூர்மெண்ட் என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். திருப்பூர் மாவட்டத்திலிருந்து கபரிஷ்.
0: பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 11 மணிக்கு.

0: நேயர்கள் கேட்க விருப்பது திருச்சி மலைவாசல் ரெங்காஸ் தங்க மாளிகை வழங்கும் ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சனம் நேர்முக வர்ணனை. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் திருச்சி மலைவாசல் ரெங்காஸ் தங்க மாளிகை.
1: தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி. ராசினா நம்ம ரங்காஸ் தான். ஆடி சலுகையாக தங்கம் சவரனுக்கு ₹2000 அதிரடி தள்ளுபடி. ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி. ராசினா நம்ம ரங்காஸ் தான். ஆடிச்சலுகையாக எவர் சில்வர், பித்தளை, செம்பு, அலுமினியம், இரும்பு பாத்திரங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் என அனைத்துக்கும் 15% சிறப்பு தள்ளுபடி. ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி. ஆடிச்சலுகையாக தங்கம் சவரனுக்கு ₹2000 அதிரடி தள்ளுபடி. ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி. ராசினா நம்ம ரங்காஸ் தான்.
0: நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சனம் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார். வாருங்கள் நேயர்களே, அன்பிலுக்கு செல்வோம்.
2: ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. அற்புதமானதொரு ஜேஷ்டாபிஷேகம் அன்பில் சுந்தரராஜ பெருமாளுக்கு நடைபெறவிருக்கிறது. அந்த ஆலய விழா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள் நேயர்களை. பார்க்கடலில் மகாவிஷ்ணு பண்ணிக் கொண்டிருப்பதை போல இங்கும் சுவாமி

0: தாரக விமானத்தில் பள்ளி கொண்டு இருக்கின்றார். இந்த விமானம் ராஜகோபுரம் போன்ற அமைப்பில் இருப்பது வெகு சிறப்பு. ஆம், இங்கே நாங்கள் இந்த கோவிலுக்கு நுழைந்த பொழுது பார்த்தீர்களானால் யானை மீது அந்த புனித நீரை எடுத்து வரக்கூடிய காட்சியை நாங்கள் கண்டோம். இப்பொழுது மேலதாளத்தோடு அந்த புனித நீரை எடுத்துக்கொண்டு அந்த யானை நிற்கிறது. தங்க துடை அசைய அங்கே அற்புதமான மேலதாளங்க ஒளிகளோடு இங்க சுந்தரராஜ பெருமாளின் ஜேஷ்டாபிஷேகத்திற்காக புனித நீர் இப்பொழுது கொண்டு வரப்பட்டுள்ளது. பக்தர்கள், ஆன்மீக அன்பர்கள் எல்லோரும் இணைந்து சேவைகள் செய்து வருகிறார்கள். துளசிகளை ஒரு பக்கம் எல்லோரும் துளசி தளத்தை பேசிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். தொடர்ந்து அவர்கள் இங்கே வாழை மர தோரணங்கள் கட்டப்பட்டு அழகான அந்த மண்டபத்தில் நான்கு மூலைகளிலும், அதாவது வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கு என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த நான்கு திசைகளிலும் நான்கு குடத்தில் நீரை நிரப்பி அந்த நீருக்கு அவர்கள் மந்திரங்களால் ஒலி எழுப்பி அதன் அந்த நீருக்கு புனித நீராக மாற்றி அதனை இப்பொழுது ஜேஷ்டாபிஷேகத்திற்காக தயார் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சுந்தரச்சோழனுக்கு இந்த கோவில் வந்து சுந்தரச்சோழன் அவர்களால் கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்கிறார்கள். 108 வைணவ திவ்ய தேசங்களில் நான்காவதாக விளங்கக்கூடிய திவ்ய தேசம் இது. முன்னோர் சாபம் நீக்கும் பிதர்தோஷ நிவர்த்தி தேசம் இந்த திவ்ய தேசம். ஆம், அற்புதமானது ஒரு திருக்கோயில். இங்கே இந்த பழமையான ஆலயம், 1000-2000 ஆண்டுகள் பழமையானது ஒரு ஆலயத்தில் அற்புதமாக இங்கே பார்த்தீங்களா, சூழலும் அதற்கு தகுந்தாற்போல் அமைந்துள்ளது. வெயிலும் சற்று இதமாகத்தான் எங்களுக்கு உள்ளது. மேலதாளங்கள் முழங்க ஜேஷ்டாபிஷேகம் கண்டருள உள்ளார் எம்பெருமான் சுந்தரராஜ பெருமாள். அழகிய வடிவுடை வழிவழகிய நம்பி என்றும் சொல்கிறார்கள். அத்தகைய பெருமை வாய்ந்த இந்த தலத்திற்கு வந்தால் விவாகம் ஆகாதவர்கள் விவாகம் ஆகும் என்கிறார்கள். ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வார் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார். இந்த திவ்ய தேசத்து பெருமாள் தட்சிண காசி தட்சிண கயா என்றும் போற்றுகிறார்கள். திருமழிசை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த திருத்தலத்தில் இங்கே பிரம்மாவிற்கும் மண்டூக மகரிஷிக்கும் வால்மீகிக்கும் எம்பெருமான் பிரத்யட்சமாக காட்சி தந்த திருத்தலம், வால்மீகி ராமநாமத்தை சொன்ன திருத்தலம் இது. மதுரையில் கள்ளழகர், கூடலழகர் என்று இரண்டு அழகர்கள் இருந்தாலும் அதே போல் இங்கு பெருமாள் வடிவழகராக அந்த ராமத்தோடு சேவை சாதிக்கின்றார். இங்கே இந்த ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறுவது மிகவும் சிறப்பு. அதாவது ஆனி மாதம் ஜேஷ்டா நட்சத்திரத்தில் வரக்கூடிய தினத்தன்று இந்த திருமந்திரம் நடைபெறுகிறது. அதன் பகல் பொழுது நீண்டு உள்ள மாதமாகும் இந்த ஆனி மாதம். அதோடு இந்த ஜேஷ்டாபிஷேகம் பெரிய திருமஞ்சனம். ஆகா, எவ்வளவு அழகா யானை மண்டையிடுகிறது பாருங்கள். ஆமாம், எம்பெருமானை ஏற்றி செல்லக்கூடிய யானை இப்பொழுது புனித நீரை ஏந்தி வந்திருக்கிறது. அது மண்டையிட்டு அழகாக கீழே அமர்ந்து அந்த நீரை இறக்கி வைப்பதற்காக அந்த பட்டாச்சாரியார்களுக்கு அருள் செய்யும் விதமாக அது கீழே கிட்டத்தட்ட படுத்திருப்பதை போல்தான் நாங்கள் காண்கிறோம். யானை படுத்தாலும் குதிரை மட்டம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த அழகான காட்சி எங்கள் கண்முன்னே விரிகின்றது. இப்பொழுது அவர்கள் அந்த யானையின் காலில் அவர்களுடைய காலை வைத்து இந்த புனித திருமஞ்சன நீரை மண்டபத்திற்குள் எடுத்து செல்ல உள்ளார்கள். இதோ வர்ணனையை தொடர்கிறார் சாந்தி சரவணகுமார்.
1: இத்தனை வருடங்கள் இல்லாமல் இப்போதுதான் முதல் முறையாக அன்பில் சுந்தரராஜ பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறும் போது யானை மீது அந்த தீர்த்தத்தை எடுத்து வரும் வைபவத்தை இப்போது முதல் முறையாக யானை மீது அந்த தீர்த்தத்தை எடுத்து வந்திருக்கிறார்கள். எல்லோருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த யானை இன்னும் எழுந்திருக்கவே இல்லை. அவ்வளவு அழகாக மண்டியிட்டு அந்த இறைவனை வணங்கும் அந்த அற்புதமான காட்சியை நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம். காரே கருணை ராமானுஜரின் திருவடிகள் போற்றி, பேரழகன் சுந்தரராஜ பெருமாளின் திருவடிகள் போற்றி. கள்ளழகர், கூடல் அழகரை மதுரையில் தரிசனம் செய்திருப்பீர்கள். அவர்களை விடவும் பேரழகனாக வடிவழகன் ஒருவன் இருக்கிறான். தரிசனம் செய்ய வேண்டுமா? திரு அன்பில் தான் நீங்கள் வர வேண்டும். கொள்ளிடக்கரையின் தென்றலும் பச்சை பசேல் வயல்களும் அமைந்த இந்த எழிலான அன்பில் கிராமம் புராண பெருமைக்கும் வரலாற்று நிகழ்வுகளுக்கும் பெயர் பெற்ற ஊர். தீர்த்தத்தின் புனிதத்தையும் அந்த வடிவழகனின் பேரழகையும் கொண்டாடும் விதமாக இதோ யானை அழகாக மூன்று முறை புளிரும் அற்புதமான அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இங்கு பெருமாள்தான் சிறப்பு, பெருமாளின் அழகுதான் சிறப்போ சிறப்பு. அந்த மூலவரின் திருமேனிகள் ஒவ்வொரு ஆலயத்திலும் விதவிதமாக இருப்பார்கள். இதோ யானைக்கு உணவு

தரும் அந்த அற்புதமான பிரசாதத்தை தரும் காட்சியை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூலவர் திருமேனி ஒவ்வொரு ஆலயத்திலும் திருவிதமாக இருப்பார்கள், சுந்தையாக இருப்பார்கள், சிலையாக இருப்பார்கள், மரத்தில் அமைந்தவராக பல வண்ணங்களில் இருப்பவராகவும் இருப்பார்கள். உற்சவர் திருமேனி என்றால் பொன் வெள்ளி கவசங்கள் அணிந்திருப்பார்கள், அதனால் முழுமையாக அபிஷேகம் செய்ய மாட்டார்கள். சில ஆலயங்களில் பாதத்திற்கு மட்டும் அபிஷேகம்

0: பாதத்திற்கு மட்டும் அபிஷேகம் செய்வார்கள். ஆனால் ஜேஷ்டாபிஷேகம் எனும் இந்த பெரிய திருமஞ்சனத்தில் மட்டும்தான் உற்சவரான இறைவன் கவசம் எதுவும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பிரம்மாண்டமான அபிஷேகம் காண்பான். பெருமாளின் திருமேனியை கொண்டாடும் நாள் இன்று. அதுவும் அவ்வளவு அழகாக இந்த ஜேஷ்டாபிஷேகம் லோகாந்தம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு நடைபெறும், அன்பிலில் நடைபெறும் இந்த லோகாந்தம் எனும் இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை அனைவரும் பார்க்கக்கூடிய அற்புதமான பேரு நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்படி இல்லை என்றால் சில பெரிய கோவில்களில் ஏகாந்தம் என்று அர்ச்சகர்கள் மட்டும் காணும் ஜேஷ்டாபிஷேகம் இருக்கும். ஆனால் இங்கு அவ்வளவு அருமையாக இந்த சுந்தரவல்லி தாயார் முன்பு அந்த அபிஷேகத்திற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். இந்த ஜேஷ்டாபிஷேகம் முடிந்தால் இறைவன் கிட்டத்தட்ட 48 நாட்களுக்கு எந்த பெரிய புறப்பாடோ உற்சவமோ காண மாட்டார். அப்பா அடா ஆளை விடுங்கப்பா, இப்பதான் நான் ஃப்ரீயா இருக்கேன் என்று சொல்லுவார். இந்த நாட்களில் பெரிய திருக்கோயில்களில் இறைவன் கவசங்களை செப்பனிட்டு திரு கருவறைகளை சுத்தம் செய்து பரிமள வாசனை தடவிய அந்த திரவங்களை தடவும் அந்த அற்புதமான வேலையை இந்த 48 நாட்களும் செய்வார்கள். இந்த அன்பிலில் ஜேஷ்டாபிஷேகம் எனும் இந்த பெரிய திருமஞ்சன பெருவிழா இன்று காலை 8 மணிக்கு தீர்த்தம் எடுக்க கோவிலின் தெற்கில் நேராக இருக்கிறது கொள்ளிடம். அந்த கொள்ளிடத்திற்கு சென்று கோவில் சார்பில் திருமஞ்சன ஊழியர்கள், சீமான் தாங்கிகள், நாச்சியார் பரிகளம் என பெருமாளுக்கு எப்போதும் கைங்கரியம் செய்பவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கோவில் சார்பில் அந்த மரியாதையை செய்தார்கள். மேள தாள வாத்தியங்களோடு 5 வெள்ளி குடங்களிலும் சிறு சிறு குடங்களிலும் அந்த தீர்த்தத்தை காவிரி ஆற்றிலிருந்து எடுத்து வந்தார்கள். ஆலயத்தின் முன்னால் இந்த பரந்த வாசல் கொடிமரம் முன்புதான் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு இடதுபுறமாக சுந்தரவல்லி தாயார் சன்னிதி, அதில் முன் மண்டபத்தில் அவ்வளவு அழகாக
1: உற்சவ விக்கிரகங்கள் அனைத்தும்
0: வைத்திருக்கிறார்கள். உயரமான அந்த மேடையில் நடுநாயகராக வழிவழகராக சுந்தரராஜ பெருமாள் நின்ற திருக்கோலத்தில் தங்கு சக்கரத்தோடு காட்சி தருகிறார். அவருக்கு 2 பக்கங்களிலும் கீழேயும் 4 உபய நாச்சியார்கள் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அங்கு திருமஞ்சன நடைபெற இருக்கிறது. நாங்கள் பார்க்கிறோம் அவர்களுக்கு முன்பாக தரையெல்லாம் வெள்ளையும் செம்மனும் இட்டு திருக்கோலம் இட்டு பூக்களால் அலங்காரம் செய்து அந்த குடங்களுக்கும் அவ்வளவு அலங்காரம் குடத்தினுடைய கழுத்தில் மாலையெல்லாம் போட்டு அவ்வளவு அழகாக அந்த குடத்தையே அவ்வளவு அழகாக அலங்காரம் செய்திருக்கிறார்கள். இந்த தாமரம் வீச அந்த யானையை கொண்டு வந்த அந்த முக்கியமான தீர்த்த குடம் கிட்டத்தட்ட 2.5 மணி நேர அபிஷேகத்திற்கு பிறகு ஜல்லடையால் ஆன அந்த 1000 கண் கலச அபிஷேகம் என்று சொல்வார்கள். அதில் அந்த தீர்த்தத்தை இறைவன் மீது விடுவார்கள். பக்தர்கள் எல்லாரும் இந்த பக்தி ஸ்ரத்தையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். மந்திரங்கள் ஒலிக்க, மேள தாளங்கள் முழங்க, அந்த தூப தீப ஆராதனைகள் இந்த தீர்த்த குடத்திற்கு செய்யப்படும். இறைவனுக்கு பின்னால் நின்றபடி பட்டாச்சாரியார்கள் ஒவ்வொருவரும் அந்த தீர்த்த குடத்தை மாற்றி மாற்றி அந்த இறைவன் மேல் அபிஷேகம் செய்யும் அந்த திருமஞ்சனம் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் வெகு சிறப்பாக நடைபெற இருக்கிறது.
2: ஆம், அன்பில் என்னும் போது அன்பே வீடாக, அன்பே இருப்பிடமாக கொண்டவர் எம்பெருமான் சுந்தரராஜ பெருமாள். அத்தகைய அருமையானதொரு சுந்தரராஜ பெருமாளின் ஜேஷ்டாபிஷேகத்தில் இணைந்திருக்கிறது. இப்பொழுது நம்மிடையே கண்ணன் பட்டாச்சாரியா நம்மிடையே இணைந்திருக்கிறார். இந்த ஜேஷ்டாபிஷேக சிறப்பினை பற்றி நம்மிடையே கூற உள்ளார்.
3: ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நாகத்தனை குழந்தை வெக்காதிருகுள், நாகத்தனை அரங்கம் பேரன்பில், நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் மாதனிடமால் அணைப்பார் கருத்தனாவான். ஸ்ரீ சுந்தரவல்லி நாயகாக மீத சுந்தரராஜஸ்வாமி 108 வைணவ திருத்தலங்களிலே 4வது திவிதேசம். அத்தகைய சிறப்பு பெற்ற இந்த திவிதேசத்தை திருமழிசை ஆழ்வார் என்கிற ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்யதேசம். இந்த திவ்யதேசத்துல இன்னைக்கு ஒரு விசேஷமான சிறப்பு என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆடி மாசம், ஆஷாட மாசம் விசாக நட்சத்திரம், ஆடி விசாகம், வருஷத்துல ஒரே ஒரு நாள் பெருமாளுக்கு ஜேஷ்டாபிஷேகம் அப்படிங்கிற வைபவம் நடக்கிறது. ஜேஷ்டாபிஷேகம் அப்படின்னா என்னன்னா பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு அர்த்தம். பெருமாளுடைய கவசங்கள்லாம் கலைஞ்சு இன்னைக்கு பெருமாளுக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிரதம்னு சகல விதமான திருத்தியங்களால பெருமாளுக்கு திருமஞ்சனம் இன்னைக்கு வருஷத்துல ஒரே ஒரு நாள். அதனால பெரிய திருமஞ்சனம் ஜேஷ்டாபிஷேகம்ங்கிற வைபவம். இன்னைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, யானை மேல தீர்த்த குடம் காவேரி கரையிலேருந்து நம்ம கோவில் பிரகாரத்தை சுத்தி கோவில்ல வந்து இறங்கி அந்த 5 விதமான குடங்களுக்கும் எல்லா விதமான பூஜைகளும் நடைபெற்று பெருமாளுக்கு இந்த ஜேஷ்டாபிஷேக வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது.

0: அதிசயம் சிறப்புமாக. ஆகையால் இன்றைக்கு பக்தர்கள் என்ன பெருமாளிடம் பிரார்த்தனை பண்றாலோ அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர் சுந்தரராஜ பெருமாள். இந்த சுந்தரராஜ பெருமாளுக்கு என்ன விசேஷம்னா, சுந்தர ராஜன் அப்படின்னா வடிவழகிய நம்பி. பெருமாள் வந்து அழகன். அழகன்ல மூணு அழகர் இருக்கார், கல்லழகர், கூடலழகர், வடிவழகர். கல்லழகர், கூடலழகர் மதுரையில இருக்கார், வடிவழகர் நம்ம அன்பில் திபதேசத்துல இருக்கார். அதனால நம்ம சம்பிரதாயத்துல, ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல மூணு அழகர். அதுல வடிவழகருங்கிறவர் இங்க சயன திருக்கோலத்துல பெருமாள் மூலவரும், உற்சவர் நின்ன திருக்கோலத்துல ஸ்ரீதேவி பூமிதேவி தாயாரோட, சுந்தரவல்லி நாயகி தாயாரோட இன்னைக்கு விசேஷமா ஜேஷ்டாபிஷேக திருமஞ்சனம் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால பக்தர்கள் முடிஞ்ச அளவு யார் யார் வரையிலோ வந்து பெருமாளுடைய கிருபைக்கு பாத்திரம்படி கேட்டுக்கொள்கிறோம். வர முடியாதவா நம்மளுடைய திருச்சி எஃப்எம் ரெயின்போ பண்பலை இந்த லைவ் மூலியமா எல்லாரையும் கேட்டு பெருமாளுடைய அருளுக்கு பாத்திரம்படி கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
1: அன்பில் சுந்தரராஜ பெருமாளின் ஜேஷ்டாபிஷேகத்தில் இணைந்திருக்கிறீர்கள் நேர்களை. ஒரு சிறு விளம்பர இடைவெளி, பிறகு மீண்டும் வருவோம் இங்கே அன்பிலுக்கு.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி மலைவாசல் ரெங்காஸ் தங்க மாளிகை வழங்கும் ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சனம் நேர்முக வர்ணனை.
3: ஆடிச்சலுகையாக எவர் சில்வர், பித்தளை, செம்பு, அலுமினியம், இரும்பு பாத்திரங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் என அனைத்துக்கும் 15% சிறப்பு தள்ளுபடி. ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல், மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி. ஆடிச்சலுகையாக தங்கம் சவரனுக்கு ₹2000 அதிரடி தள்ளுபடி. ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல், மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி. ராசினா நம்ம ரங்காஸ் தான். ஆடிச்சலுகையாக எவர் சில்வர், பித்தளை, செம்பு, அலுமினியம், இரும்பு பாத்திரங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் என அனைத்துக்கும் 15% சிறப்பு தள்ளுபடி. ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல், மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி.

0: இன்றைய ஆலய உலாவில் நாம் தரிசித்துக் கொண்டிருப்பது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சனம். நேர்முக வர்ணனை வாருங்கள் நேயர்களே, மீண்டும் செல்வோம் அன்பிலுக்கு.
1: ஆமாம் நேயர்களே, திருப்பார்கடலில் எப்படி சுவாமி பள்ளி கொண்டு இருப்பாரோ அப்படி அன்பிலில் சேவை சாதிக்கும் இந்த எம்பெருமான் மூலவர் இன்று தைலாபிஷேகம் காண்கிறான். இந்த

சைலத்தில் சந்தனம், சாம்ராணி, அகில், வெட்டிவேரென வாசனை திரவியங்களும் மருந்து பொருட்களும் சேர்த்து இந்த எம்பெருமான் திருமேனியில் தைல காப்பாக இடுவார்கள். பின்பு பெருமாளின் திருமுகம் மட்டும் நாம் முழுமையாக சேவிக்கலாம். கிட்டத்தட்ட 48 நாட்களுக்கு பிறகு இந்த தைலம் உலர்ந்த பின்புதான் பெரிய திருமால் திருமேனியை முழுமையாக நாம் தரிசனம் செய்ய முடியும். அதுவரை திருமுகத்தை மட்டும்தான் நாம் தரிசனம் செய்யலாம். பெரிய பெருமாளுக்கு பதிலாக இன்று உற்சவ பெருமாளும் உபய நாச்சியார்களும் இதோ பெரிய திருமஞ்சனம் கண்டுகொண்டே இருக்கிறார்கள். அதாவது வருடம் முழுவதும் ஓய்வே இல்லாமல் படுத்துக்கொண்டே மூலவரும் நின்று கொண்டே உற்சவரும் அருள் புரிகிறார்கள் அல்லவா? தினந்தோறும் விதவிதமான அந்த நகைகளும் மாலைகளும் போட்டுக்கொண்டே இருக்கிறார்களே. முக்கியமாக இந்த பக்தர்களின் கர்மாக்களை கலைந்து கொண்டே இருக்கிறானே, களைத்து போவான் இல்லையா? அவனுக்கும் ஒரு புத்துணர்ச்சி குளிர்ச்சி வேண்டும் தானே. அதனால் தான் வருடத்திற்கு ஒரு முறை இந்த கவசங்களை எல்லாம் களைந்து நிதானமாக மூலிகைகளாலும் அந்த வாசனை திரவியங்களாலும் கொள்ளிடத்து தண்ணீராலும் மகா அபிஷேகம் கண்டுகொண்டிருக்கிறான் எம்பெருமான். இந்த அற்புதமான திருமஞ்சனத்தை காணும் நமக்கு இந்த பிறவி பிணியின் வெம்மை தீர்ந்து கவலைகள் தனியும், மன குளிர்ச்சி கிடைக்கும். இப்போது பால், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், மஞ்சள் என்று நிறைவாக அந்த சந்தனத்தையும் குழைத்து இந்த பெருமான் திருமேனியில் தடவி மலர் மாலைகள் சூடி காவிரியிலிருந்து கொண்டு வந்த அந்த தீர்த்தத்தை சல்லடையால், அதாவது 1000 கண் சல்லடை அபிஷேகம் என்று சொல்வார்கள், அந்த சல்லடையால் இறைவனுக்கு திருமஞ்சனம் செய்வார்கள்.

ஆம், இங்கே இந்த சுந்தரராஜ பெருமாளுக்கு நடைபெறுகின்றது பெரிய திருமஞ்சனம். இந்த திருமஞ்சனத்தை எல்லோரும் பார்க்க முடியாது. ஆனால் நாம் இந்த வடிவழகினை எப்படி தரிசிக்கிறோம் என்றால், கவசங்கள் போட்ட பெருமாளை தான் நாம் தரிசிக்க முடியும். கவசங்களை களைந்து விட்டு எம்பெருமானுக்கு இன்று திரு பெரிய திருமஞ்சனம் நடைபெறுகிறது. அதாவது இந்த கவசத்திற்கும் அவரது திருமேனுக்கும் இடையில் பச்சை கற்பூரம் சாற்றுகிறார்கள். மெல்லிய துணியில் பச்சை கற்பூரம் சாற்றி தான் பின்னர் அந்த கவசத்தை சாற்றுகிறார்கள். ஏனென்றால் 365 நாட்களும் பெருமாளுடைய திருமேனியில் பூச்சி புழு அண்டாவண்ணம் அவரது மேனிக்கு அழகாக அந்த பச்சை கற்பூரம் சாற்றி பின்னர் கவசத்தை அணிவிக்கிறார்கள். இன்று அந்த கவசத்தை களைந்து அருமையான பெரிய திருமஞ்சனம் நடைபெறுகிறது. புனித தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது. இங்க இந்த திருமஞ்சனம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மண்டபத்தில் நாங்களும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். வெண்ணை உண்ட வாயன் அன்பு சுந்தரராஜ பெருமாள் எல்லோருக்கும் இங்கே வரமளிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான். மண்டூக மகரிஷிக்கு மட்டுமல்ல, இங்கே பிரம்மனுக்கு ஆணவத்தையும் களைந்த இந்த பெருமான் காட்சி தருகிறார். பிரம்மதேவனுக்கு தான் என்ற ஆணவத்தை அகற்றிய பெருமாள். பிரகாரத்தில் நரசிம்மர், வேணுகோபாலன், லக்ஷ்மி நரசிம்மர், வீர ஆஞ்சநேயர் ஆழ்வார்களும் அருள் பாலிக்கின்றார். இத்தலத்தின் தாயாரையும் ஆண்டாளையும் வணங்கி வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும். ஆடி வெள்ளி தை வெள்ளி என்று தாயாரின் புறப்பாடு நடைபெறுகிறது. திருக்கார்த்திகை திருநாட்களில் சிறப்பு பூஜைகள், நவராத்திரி உற்சவம், அத்துடன் ஆராதனைகள், வைகுண்ட ஏகாதசி திருநாளில் திருவாய்மொழி திருநாள், திருமொழி திருநாள், இப்படி ஏகாந்தமாக இந்த பெருமாளுக்கு அத்தனை திருநாட்களும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இப்பொழுது இங்கே திருமஞ்சனம், பெரிய திருமஞ்சனம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மேலும் நான்முகன் திருவந்தாதியில் தான் இத்தலத்திற்கான பாடல் அமைந்துள்ளது. அரங்கன், அதாவது காவிரி ஆறு பிரியும் இடத்தில் அமைந்துள்ள 5 வைணவ தேசங்களில், திவ்ய தேசங்களில் பஞ்சரங்க தலம் என்று போற்றப்படக்கூடிய திருத்தலம் இது. வடமொழியில் பாணபுரம், பிரம்மபுரி, மண்டூகபுரம் என்றும் போற்றப்படுகிறது. உற்சவ காலங்களில் கருடக்கூடி படக்கும் பறக்கும் துவசம்பத்தை நாம் காண்கிறோம். மாசி மாதம் மக நட்சத்திரத்தன்று பௌர்ணமி என்று இரவு பொழுதில் நிலா வெளிச்சத்தில் கொள்ளிடக்கரைக்கு வந்து எம்பெருமான் சுந்தரராஜ பெருமாள் வழி வழங்கிய பெருமாள் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறுகிறது. அத்துடன் பார்த்தீர்களானால் இங்கே வாசுதேவன், சங்கர்ஷ்ணன், பிரத்யுப்னன், அனிருத்தன் என்று குறிப்பிடுகிறார்கள் அல்லவா. அதாவது இங்கே அனிருத்த மூர்த்தியாக ரட்சிக்கிறார், விருத்த மூர்த்தியாக இங்கே ரட்சிக்கிறார். அத்துடன் இந்த தாரக விமானம் சம்சார

0: பந்தங்களை தாண்டக்கூடிய தாண்ட அருள் தரக்கூடிய விமானமாக இங்கு விளங்குகின்றது. பெரியாழ்வார் ஆண்டாள் இங்கு அருள் புரிவதனால் கல்யாண தடைகளை நீக்கும் திருத்தலம் இது.
1: இப்போது அது இறைவன் பெரியாழ்வார் பாடுவார், கண்ணா உண்மையில் வெள்ளை நாற்றம் அடிக்கிறது, விளையாடிய புழுதி வேறு, நேராக போய் படுக்கையில் விழுந்து விடாதே, உன்னை நான் அதற்கு அனுமதிக்கவே மாட்டேன், என்னையும் சீகக்காய் கையுமாக இருக்கிறேன், அடே ஓடாதே நாராயணா, கண்ணா கோவிந்தா வா என்று யசோதையாய் மாறி கண்ணனை நீராட்ட அழைப்பார். அவர் பாடிய பாசுரங்களை தான் இங்கே ஆச்சாரியார்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த பெருமாள் ஆலயங்களில் திருமஞ்சன வைபவம் எனும் ஜேஷ்டாபிஷேகம் அன்று பெரியாழ்வாரின் நீராட்ட பாடல்களை தான் பாடுவார்கள். பெரியாழ்வார் இறைவனை நீராட அழைக்கிறார் இல்லையா, மகள் ஆண்டாள் நம்மை நீராட அழைப்பாள் திருப்பாவையில். இன்னும் ஒன்றை சொல்ல வேண்டும், இந்த அன்பில் ஆலயத்தில் சாய்ந்த கொண்டை இல்லாமல் ஆண்டாள் நின்ற திருக்கோலத்திலும் அமர்ந்த திருக்கோலத்திலுமாக இரண்டு வித்தியாசமான சேவை சாதிக்கிறார். பெரியாழ்வாரும் அமர்ந்த திருக்கோலத்தில் இங்கே சேவை சாதிக்கிறார். யசோதை கண்ணன் பிறப்பதற்கு முன்பாகவே தனக்கு ஆண் குழந்தை பிறந்தால் என்ன அணிகலன் போட வேண்டும், பெண் குழந்தை பிறந்தால் என்ன அணிகலன் போட வேண்டும் என்று மிகப்பெரிய பட்டியல் வைத்திருந்தாளாம். அதன்படி கண்ணன் கோகுலம் வந்த பின்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரமாக செய்து சந்தோஷப்பட்டாளாம். இதற்கு சாட்சி மன்னார்குடி ராஜகோபால சுவாமியினுடைய காவில் ஒரு காவில் ஓலையும் மறு காவில் குண்டலமும் அணிந்திருப்பார். அப்படி திருமஞ்சனம் செய்தாலும் சரி, வஸ்திரம் உடுத்தினாலும் சரி, நிவேதனம் செய்தாலும் சரி, ஒரு குழந்தைக்கு தாய் எப்படி பார்த்து பார்த்து பதவிசாரி செய்வாளோ, பிரேமையோடு செய்வாளோ, அப்படித்தான் இங்கே ஜேஷ்டாபிஷேகத்தில் அர்ச்சகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருமேனியை நாம் தொட வேண்டுமா, திருமேனி வலிக்குமோ, நம் கை பட்டுவிடுமே என்று நினைத்து கொண்டே இருப்பார்கள். நடாதூர் அம்மாள் என்று ஒருவர், அவரை பெருமாள் அம்மா என்று அழைப்பார். ஒரு முறை அவருக்கு பால் நிவேதனம் செய்த போது அதில் துரும்பு இருந்திருக்கிறது. நாடாதூர் அம்மாள் பதறி போய் அழுதே விட்டார். அப்போது இறைவன் சொன்னானாம், அம்மா நீ ஏன் அழுகிறாய், நான் தான் அந்த துரும்பை பார்த்து விட்டுதான் துப்பி விட்டேனே என்று. அதாவது அந்த துரும்பு உலகமுண்ட பெருவாயன் அவன், அவனுக்கு துரும்பு எம்மாத்திரம், ஆனாலும் கூட அந்த தாய் பாசம் இருக்கிறது இல்லையா, அதனால் தான் அந்த அன்போடுதான் இங்கே அர்ச்சகர்கள் ஒவ்வொருவரும் இந்த அபிஷேக குடங்களை அந்த அபிஷேகம் ஊற்றுவதற்கு ஒரு பாத்திரம் வைத்திருப்பார்கள் இல்லையா, அது எப்படி இருக்கிறது என்றால் சங்கு போலவும் சக்கரம் போலவும் அவ்வளவு அழகாக இருக்கிறது, பலபலவே இருக்குது. அதில் தான் அந்த அபிஷேகத்தை தேன் பால் மஞ்சள் ஒவ்வொரு அபிஷேகமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதுவும் குடம் குடமாக பார்ப்பவர்களுக்கு அத்தனை சந்தோஷம். இந்த இது முடிந்தவுடன், இந்த திருமஞ்சனம் முடிந்தவுடன் இறைவன் எப்படி அலங்காரம் செய்வான் என்பதையும் சொன்னார்கள். நெற்றியில் திருமண் காப்பு, கழுத்தில் நிறைய காசு மாலை, முப்புரி நூல், கைகளில் காப்பு, கிருஷ்ணனின் குறும்புத்தனம் தாங்காமல் யசோதை உரலில் கட்டி வைத்தால் இல்லையா, அந்த தழும்பு மறைக்க இங்கே அன்பில் சுந்தரராஜன் இடுப்பில் ஒட்டியானம் அணிந்திருக்கிறான். அதில் வட்ட வடிவத்தில் மகாலட்சுமி காசுகள், கிங்கிணி, அரசதங்கை, காப்பு, சாவி கொத்து, அதுவும் இடது கையில் கதையோடு அலங்கார பிரியனாக இங்கே இருக்கிறான். அது சரி, இடுப்பில் சாவி கொத்து தாயாருக்கு தானே இருக்க வேண்டும் என்று யோசிக்கிறீர்களா? சரணாகதி அடையும் ஆன்மாக்களின் மோட்சத்திற்கான அந்த சாவி கொத்தை இதோ சுந்தரராஜன் இடுப்பில் வைத்துக் கொண்டு இருக்கிறான். சொல்லிவிட்டோம், அடுத்த முறை ஆலயம் வந்தால் நமக்கான அந்த சாவி கொத்தை கண்டிப்பாக தரிசனம் செய்யுங்கள். மோட்சத்திற்கு முன்னேற்பாடு செய்து வைத்து விடுங்கள். அன்பாய் கேட்டால் கொடுத்து விட போகிறான் அன்பில் அழகன் சுந்தரராஜன். இந்த மூலவருக்கு இப்போது தைலாபிஷேகம் முடிந்து திருப்பாவாடை அலங்காரம் செய்வார்கள். அலங்கார இந்த பிரியனுக்கு, அதாவது இந்த பிரசாதத்தை, தயிர் சாதம் இங்கே படைக்கப்படுகிறது. ஒரு பெரிய துணியில் பரவும்படியாக விரித்து வைத்து ஓரங்களில் பூக்கள், பழங்கள், பலகாரங்கள் எல்லாம் வரிசையாக அடுக்கி வைத்து அதை இறைவனுக்கு படைத்துவிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுப்பார்கள். இது இறைவனையும், அந்த பிரகாசமான இறைவனையும், அந்த பிரம்மாண்டமான அந்த பிரசாதத்தையும் ஒரு கூட சேர்ந்து பார்க்கும் இந்த அன்னக்கூட பிரசாத உற்சவம். இன்று அன்பில் சுந்தரராஜனுக்கு தயிர் சாதம் பெரிய தளிகையாக போட இருக்கிறார்கள்.
2: திருப்பாவாடை உற்சவம் என்றும் அதனை சொல்கிறார்கள். இங்கே எம்பெருமானுக்கு ஆடி மாசம் விசாக நட்சத்திரத்தன்று இங்கு நடைபெறக்கூடிய ஜேஷ்டாபிஷேகம் பெரிய திருமஞ்சனம் காணும் பாக்கியம் நாம் பெற்றோம். வைகாசியில் இங்கே திருத்தேர் வைபவம் நடைபெறுகிறது. மாசி மாதம் விசாக நட்சத்திரத்தன்று தான் இங்கே கருட சேவையும் நடைபெறுகிறது. அத்துடன் டோலோத்சவம் என்று நவராத்திரியில் மிக விமர்சையாக நடைபெறும். வைகாசி மாதம் அம்ச நட்சத்திரத்தன்று சேர்த்தி சேவை, இங்கே திருக்கல்யாணம் சேர்த்தி சேவை.

0: நடைபெறுகிறது. அத்தகைய பெருமை வாய்ந்த அன்பில் சுந்தரராஜ பெருமாள் இன் ஜேஷ்டாபிஷேகம் பெரிய திருமஞ்சனத்தை கண்ட நிறைவோடு நாம் நிலையம் திரும்புகிறோம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருச்சி மலைவாசல் ரங்காஸ் தங்க மாளிகை வழங்கிய ஆலய உலா. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சனம் நேர்முக வர்ணனை. வர்ணனையாளர்கள் விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார். அமைப்பு எஸ் கோபாலகிருஷ்ணன், ஆர் வெங்கடேஸ்வரன். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் திருச்சி மலைவாசல் ரங்காஸ் தங்க மாளிகை.
2: ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி. ராசினா நம்ம ரங்காஸ் தான். ஆடி சலுகையாக தங்கம் சவரனுக்கு ₹2000 அதிரடி தள்ளுபடி. ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி. ராசினா நம்ம ரங்காஸ் தான். ஆடிச்சலுகையாக எவர் சில்வர், பித்தளை, செம்பு, அலுமினியம், இரும்பு பாத்திரங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் என அனைத்துக்கும் 15% சிறப்பு தள்ளுபடி. ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி. ஆடிச்சலுகையாக தங்கம் சவரனுக்கு ₹2000 அதிரடி தள்ளுபடி. ரங்காஸ் தங்க மாளிகை மற்றும் பாத்திரக்கடல் மலைவாசல் எதிரில் மற்றும் NSB ரோட் திருச்சி. ராசினா நம்ம ரங்காஸ் தான்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: பத்து மணி 32 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் திருச்சி FM ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். வரும் அரை மணி நேரமும் நம்மை வருடி செல்ல வருகிறது வெள்ளி ரோஜா.

கேட்டுட்ருக்கோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். 1983 இ ஜெகநாதன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன், அம்பிகா, பிரபு, ராதா நடித்த வெள்ளி ரோஜா படத்திலிருந்து வரும் பாடல்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இருபட பாடல்கள். இருபட பாடல்களை இனி கேட்டு ரசிக்கலாம். 1991 வெளியான ஈரமான ரோஜாவே பட பாடல்களை.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சிராப்பள்ளி மாவட்டம் அன்பில் அருள்மிகு சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சனம் நேர்முக வர்ணனை.
1: மேலும் பல தகவல்களை தர காத்திருக்கிறார் ஆறாமுத பட்டாச்சாரியார் அவர்கள். வணக்கம் சார்.
2: ஸ்ரீமதே ராமவம்சாய நமகா, ஸ்ரீமத் வரவர முனிய நமகா. நாகத்தனை குழந்தை விசாரியப்புள், நாகத்தனை அரங்கம் பேரன்பில், நாகத்தனை பார்க்கடல் கிடக்கும் ஆதி நெடுமாள் அணைப்பாறு தருத்தனவான்,

ஸ்ரீ சுந்தரவல்லி நாயக சமேத சுந்தரராஜ சுவாமி பரபிரம்மலேனம். இந்த கஷேத்திரமானது 108 வைணவ விதேசங்கள்ல நான்காவதாக விளங்கக்கூடிய விதேசம். மூலவர் எம்பெருமான் பிரணாமும், சுந்தரராஜனும், கிறிஸ்தவர் எம்பெருமான் பிரணாமும், வடிவழகன் வடிவெழுந்தினும் எம்பெருமானுடைய பிரணாமும் தனித்துவந்த சுந்தரவல்லி சார். இந்த ஸ்தலத்துல இந்த ஆடி மாத விசேஷத்துல ஜேஷ்டாபிஷம் சொல்லக்கூடிய பெரிய திருமஞ்சனம் தைலக்காப்பு திருமஞ்சனம் பெருமாளுக்கு வெகு விமர்சனம் நடந்திருந்தது. அதுல ஸ்ரீரங்கத்துல பதில் எப்படின்னா, ஆணி கேட்டையிலையும் இந்த விதேசங்கள்ல அங்குள்ள ஆடி விசாக நட்சத்திரத்திலையும் இது வந்து பெரிய திருமணம் வெகு விமர்சனம் நடந்து கொண்டிருக்கிறது.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இருபட பாடல்கள். இன்றைய நிகழ்ச்சியில் வெள்ளை ரோஜா, ஈரமான ரோஜாவை படங்களிலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். நேரம் முற்பகல் 11 மணி. இனி கேட்கலாம்.
1: திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் விஸ்மை காலின்ஸ். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் பிரதமர் இன்று வெளியிட்ட பதிவில் இளையோரின் நலனும் எதிர்காலமும் மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என குறிப்பிட்டுள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ருமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்குச டேன், இடைக்கால பிரதமர் இலி போலோஜன் உள்ளிட்டோரை சந்தித்து பேசும் குடியரசுத் தலைவர் இந்திய ருமேனியா வர்த்தக மாநாட்டில் நாளை உரை நிகழ்த்தவுள்ளார். மேட்டூர் அணை நீர்மட்டம் இன்று 75.48 அடியாக காணப்படுகிறது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 42 கனஅடியாக உள்ள நிலையில் குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து 1000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. அரியலூர், நாமக்கல் மாவட்டங்களில் விவசாயிகள் குறைதீர்நாள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல், திருச்செங்கோடு ஆகிய பகுதிகளில் இக்கூட்டம் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நாளை பிற்பகல் 3 மணிக்கு சேந்தமங்கலம் வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கிலும், நாளை காலை 11 மணிக்கு திருச்செங்கோடு வட்டார வளர்ச்சி அலுவலக கூட்டரங்கிலும் நடைபெறுகிறது. விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் கலந்து கொள்ளலாம். தங்களது பயிர் சாகுபடிக்கு தேவையான நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் இடுபொருட்கள் இருப்பு விவரங்கள், வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் இதர துறைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள் குறித்து அறிந்து கொள்வதுடன் தங்களது கோரிக்கைகளையும் தெரிவிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் இதில் பங்கேற்றனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28ஆம் தேதி முதல் August 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் நடப்பு ஆண்டு பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தில் காப்பீடு செய்து விவசாயிகள் பயன்பெறலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதீக் தாயல் தெரிவித்துள்ளார். திருவாரூர் வராகி அம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழாவின் இறுதி நாளான இன்று அம்மனுக்கு பக்தர்கள் நெய் அபிஷேகம் செய்து வழிபாடு மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 2ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா, பழுதூக்குதலில் மீராபாய் சானு, குத்துச்சண்டையில் லவ்லினா, தடகளத்தில் குர்பீந்தர் சிங், அனிமேஷ், முரளி ஸ்ரீசங்கர் உட்பட 191 வீர வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்தி சுருக்கம் 12 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் உங்களோடு நாங்க இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: அன்பான நேயர்கள், ஆசையாய் தேர்ந்தெடுத்த இனிமையான பாடல்களை கேட்க போறோம் உங்களோடு நாங்க நிகழ்ச்சியில. இந்த நிகழ்ச்சியில நீங்க உங்களுடைய விருப்ப பாடல்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நீங்க தொட வேண்டிய எண்கள் 246-102-1 மற்றும் ஒரு எண் 240-102-1 என்ற எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம் செய்

0: சதவீதம் வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
3: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
0: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முட்டாய இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
4: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
5: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
6: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
7: நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சி இணையம் முதல் அழைப்பாளர் யாரு, இங்கிருந்து கேட்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
7: யார் பேசுறீங்கம்மா?
8: திருச்சி மாவட்டம் நவலூர்ல இருந்து நதியா பேசுறேங்க மேடம்.
7: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
8: அம்மன் கோவில் கிழக்கால இருந்துங்க மேடம். பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சு நீ அந்த பாடல் கொடுங்க மேடம்.
7: பாடல் கேட்கலாமா? நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
9: எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா,

0: திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் 5 முதல் 16 வயது மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக கலை பயிற்சி வகுப்புகள் ஸ்ரீரங்கம் அரசு இசைப்பள்ளியிலும் மணப்பாறை தியாகசேகர் ஆலை மேல்நிலைப்பள்ளியிலும் வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெறும். இந்த பயிற்சி வகுப்புகள் பற்றிய மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 9486913336 என்ற எண்களுக்கும் மற்றும் ஒரு எண் 9790672872 என்ற எண்களுக்கும் அழைத்து பயிற்சி பற்றிய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம்.
1: நமது ஏபிஎன் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப்டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
2: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
0: திருச்சி, சேலம், மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடன் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிக் கொண்டிருக்கும் உங்களோட நாங்க நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். இணையும் அடுத்த அழைப்பாளர் யாரு, எங்கிருந்து கேட்கலாம்? வணக்கம்.
4: இனிய முற்பகல் வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
4: திருச்சி செந்தனேர்புரத்திலிருந்து சேலம் சையத் இப்ராஹிம்.
0: அப்படியே ஒரு அமைதியான வாய்ஸ்ல ஆரம்பிக்கிறீங்களே, என்ன பாட்டு வேணும்?
4: எனக்கு வந்து தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து வெள்ளிமணி கிண்ணத்துல அந்த பாடல்
0: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
4: நன்றி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங்.

0: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த நேயர் யாருன்னு கேட்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் தாயனூர் வந்து பழனியம்மா பேசுறேன் மேடம்.
2: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: எனக்கு முதல் மரியாதைல இருந்து நிலாவை தான் கையில புடிச்சேன், அந்த பாட்டுக்கு போடுங்க.
2: பாடல் கேட்கலாமா? நன்றி.

0: இதுவரை கேட்டது திருச்சி, சேலம், மங்களன் மங்கள், மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய உங்களோடு நாங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர். இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
5: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
6: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
7: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
8: கல்யாணத்துல கவனிச்சியா,
9: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
8: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
10: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம். உங்களோட நாங்க நிகழ்ச்சியில இணையும் அடுத்த அழைப்பாளர், வணக்கம்.
11: வணக்கம் மேடம், பெரம்பலூர் தர்மராஜ்.
0: சொல்லுங்க, உங்களுடைய விருப்ப பாடல்
11: என்ன? இளங்கலியன் பாடல்.
0: நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்த அருமையான பாடல் கேட்டீங்க. நன்றி
11: நன்றி மேடம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
3: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

மற்றும் கும்பகோணம். இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயது

0: உட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை AIRTRICHYCHILD@richychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டு இருக்கோம். உங்களோட நாங்க இணையம் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ,
1: யார் பேசுறீங்க
2: மேடம்?
1: வணக்கம்,
2: சரிமிலா பேசுறேன் மேடம்.
1: உங்களுடைய ரேடியோ வால்யூம் ரொம்ப அதிகமா இருக்கு, கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு சொல்லுங்க. உங்களுடைய விருப்ப பாடல் என்னன்னு
2: சொல்லுங்க. இது எங்க வீட்டுக்காருக்காண்டி டெடிகேட் பண்ணு மேடம். ஆட்டோகிராஃப் படத்துல இருந்து உள்ளம் என்றும் எப்போதும் உடைந்து போக கூடாது அந்த பாட்டு போடுங்க மேடம்.
1: பாடல் கேட்கலாம். நன்றி நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு.
2: சரிங்க மேடம்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
5: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 PM மதுர கீதம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49th ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 to 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நமது ABN மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. Up to 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ABN சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
10: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: 11:50 ஆயிடுச்சு. நம்ம கூட பேசும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: இனிய தித்திப்பான வணக்கம்மா.
3: யார் பேசுறீங்க?
4: கருமண்டபம் தெற்கு தெரு வேளாயிடம் திரவிய மலர்.
3: பாடல், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க.
4: எனக்கு பூந்தோட்ட காவல்காரன் படத்துல இருந்து
3: காண
4: கரும்புயிலே கச்சேரி வைக்க போறேன், அந்த பாடல் கொடுங்க.
3: நன்றி, நிகழ்ச்சியில பங்கெடுத்ததுக்கு, பாடல் கேட்கலாம்.
4: ரொம்ப நன்றிமா.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
1: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
0: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
1: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
0: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9th கிராஸ் தலைநகர் திருச்சி.
2: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு,
1: ஸ்ரீ தைலா சில்க்ஸ் திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 50% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
1: இதுவரை நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்களுக்கும் பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றிகளோடு நிறைவு பெறுகிறது உங்களோடு நாங்கள் நிகழ்ச்சி.

0: கேட்கலாம் இனி. வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். நீட் விவகார பிரச்சினையில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை இன்றும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இவ்விவகாரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி உட்பட அனைத்து கட்சிகளும் விவாதம் கோரியுள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறினார். ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் பங்கேற்பதன் அவசியத்தையும் திரு கிரண் ரிஜிஜு வலியுறுத்தினார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இன்று பிரதமர் வெளியிட்ட பதிவில் இளையோரின் நலனும் எதிர்காலமும் மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று குறிப்பிட்டார். நீட் தேர்விற்கு எதிராக சென்னையில் போராட்டம் நடைபெற்றும் வரும் நிலையில் மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 200 போலீசார் பாதுகாப்பு பணியில் அங்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நியூக்யூசர் டேனுடனான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமானியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடம் விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என்றும் அவர் புகழாரம் சூட்டினார். தர்மபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் வைக்கப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள் குறித்து அவர்கள் கேட்டறிந்ததோடு இடதுகரையில் 16 கண் பாலத்தின் வளைவுகளை வலுப்படுத்தும் பணிகளையும் இக்குழு பார்வையிட்டது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் பல அமைப்பினர் இன்று மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். இத்தினத்தையொட்டி இப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. இரு அணிகளுக்கு இடையிலான 2வது போட்டி வரும் சனிக்கிழமையும் 3வது 2020 இறுதிப் போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை ஹராரேயில் நடைபெற உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. மீண்டும் செய்திச் சுருக்கம் 1 மணிக்கு.
1: குறளமுதம்
2: இடனறிதல் 50வது அதிகாரம் 6வது குறட்பா.

நிலத்திலே ஓடுவதற்குரிய வலிய சக்கரங்களைக் கொண்ட தேர்கள் கடலில் ஓடாது. கடலில் ஓடும் கப்பல்களும் நிலத்தில் ஓடாது. கடல்

0: குரளமுதம் கேட்டீர்கள்.
1: இனிய உலகம் இனியும் தாங்குமா?
2: ஒரு கடற்கரைக்கு ஒரு தாத்தாவும் அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு சின்ன பொண்ணும் தினமும் சாயங்கால நேரத்துல போயிட்டு வருவாங்களாம். தாத்தா அங்க போன உடனே ஒரு இடத்துல ஓரமா உட்காந்து அங்க இருக்கக்கூடிய கடல் அலைகளை ரசிச்சுக்கிட்டு அந்த இயற்கை காத்தையும் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாராம். ஆனா அந்த சின்ன பாப்பா பாத்தீங்கன்னா தினமும் போய் அங்க இருக்கிற குப்பைகளெல்லாம் எடுத்து எடுத்து அங்க இருக்க குப்பை தொட்டியில போடுவாங்களாம். இத தாத்தா தினமும் கவனிச்சுக்கிட்டே வந்தாராம். ஒரு நாள் அந்த பாப்பாவை கூப்பிட்டு கேட்டாராம், என்னடா தினமும் நான் எதுக்கு உன்னை கூட்டிட்டு வரேன்னு நினைக்கிற? இங்க நீ வந்து ஜாலியா விளையாடணும். இந்த கடல் அலைகள் எல்லாம் உன்னோட கால மோதும் போது நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப அப்படின்னு நினைச்சுதான் நான் தினமும் கூட்டிட்டு வரேன். ஆனா நீ என்னன்னா இங்க வந்த உடனே இங்க கிடக்குற குப்பையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டில போடுற, இதனால உனக்கு என்ன வருது அப்படின்னு அந்த பாப்பாவை பார்த்து அந்த தாத்தா கேட்டாராம். உடனே அந்த பாப்பா சொல்லிச்சான், தாத்தா இப்போ நீங்க தினமும் இங்க ஒரு மணி நேரம் உட்காருங்களே, எதுக்காக உட்காருங்க அப்படின்னு கேட்டுச்சான் பதிலுக்கு. உடனே தாத்தா சொன்னாராம், இல்லடா நான் சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா அப்பா தினமும் இந்த கடற்கரைக்கு என்னை கூட்டிட்டு வருவாங்க. அப்போ நான் உன்ன மாதிரிதான் சின்ன பிள்ளையா இருப்பேனா நல்ல ஜாலியா இந்த கடற்கரை முழுக்க என்னால முடிஞ்ச தூரம் ஓடி போய் விளையாடுவேன். அப்புறம் இந்த கடல் அலைகள் எல்லாம் என்னோட காலில் வந்து மோதும் போது வரக்கூடிய சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுடா.

எங்க பார்த்தாலும் சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டே இருக்கும். அப்புறம் அம்மா அப்பா தீனி எல்லாம் வாங்கி தருவாங்க, அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போதே அவருடைய பசுமையான நினைவுகள்ல இருந்த சந்தோஷம் அவருடைய முகத்துல நல்லாவே தெரிஞ்சிச்சான். அப்போ அந்த பாப்பா சொன்னாங்களாம், பாத்தீங்களா தாத்தா, நீங்க சொல்றதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல பாருங்களே, எங்க பார்த்தாலும் இந்த கடற்கரையில குப்பையா தான் இருக்குது. உங்களுடைய நினைவுகளை சொல்லும் போதே உங்களுக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கு அப்படிங்கறது உங்களுடைய முகத்திலேயே தெரியுது. ஆனா என்ன எடுத்துக்கோங்களே, நானும் உங்களை மாதிரி வளர்ந்த பிறகு இங்க வந்து பசுமையான நினைவுகளை நினைச்சு பார்த்தா அதுக்கு பசுமையான நினைவுகள் இருக்கணும்ல தாத்தா. ஆனா பாருங்க, எங்க பார்த்தாலும் குப்பையாதான் இருக்குது, எங்கேயுமே நல்ல காத்து சுவாசிக்க முடியுமான்னு சொல்ல முடியல. நான் வரும்போதெல்லாம் காலையில இருந்து இந்த கடற்கரையில எல்லாரும் போட்ட குப்பையெல்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு எடுத்து குப்பை தொட்டில போடுறேன். நான் போடுறத பார்த்து இன்னும் கொஞ்சம் பேரும் வந்து போடுறதுக்கு முயற்சி செய்வாங்க. இப்படி எல்லாரும் எடுத்து போட்டுட்டா இந்த கடற்கரையும் சுத்தமா இருக்கும்ல. அப்போ நானும் உங்களை மாதிரி வளர்ந்த பிறகு இந்த பசுமையான நினைவுகளை நினைச்சு பாக்குறதுக்கு ஈஸியா இருக்கும்ல அப்படின்னு சொன்ன உடனே தாத்தா சொன்னாரா, சரி வாடா, நானும் உன் கூட சேர்ந்து இங்க இருக்க குப்பையெல்லாம் பொறுக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரா. எதுக்காக இத நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம தினமும் கடற்கரைக்கு போய் கடற்கரைய ரசிக்கலாங்க. அங்க விக்கக்கூடிய கடலை, சுண்டலு, பொறி இதெல்லாம் வாங்கி எப்படி நம்ம நாவுக்கு ருசியா சாப்பிடுறோமோ அதை சாப்பிட்ட பிறகு அந்த பேப்பரை அங்கேயே போடாம அங்க இருக்க குப்பை தொட்டில போய் போட்டுட்டு வந்துட்டா அந்த கடற்கரை எப்பவுமே பசுமையாவே இருக்கும் இல்லையா?

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அறிவிப்பினை தொடர்ந்து 12:10 மங்கையர் உலகம். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பை பற்றி தோழிகள் அவங்களோட கருத்தை சொல்லலாம். 12:50 பாப் கார்னர், 1 காவிய கானங்களின் சங்கமமாய் மதுர கீதம் வழங்குவோர் வசந்தன் கோ, 1:45 மாநில செய்திகள், 2:15 வேளாண் அரங்கத்தில் செம்மறிய ஆடுகளுக்கான தீவன மேலாண்மை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் என் ராம்குமார் அவர்கள். 2:30 மண்ணின் மனத்தில் ஆராய குழுவினர் வழங்கும் கும்மி கோலாட்டம். 3 திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல். 4 சண்டேஸ் டு சோல்ஜர்ஸ். 5 பொன் மாலை. 6 ஆரவா. உணவே மருந்தில் சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள் தரும் தகவல்களுடன். 6:30 மாநில செய்திகள். 7 ஓடி விளையாடு உயரம் தாண்டுதல் வீராங்கனை எஸ் எம் சுபஹரணி அவர்களுடன் ஒரு சந்திப்பு. 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் ஆமணக்கில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். தொடர்ந்து மரப்பயிரில் ஊடுபயிராக பப்பாளி உரை வழங்குகிறார் முன்னோடி விவசாயி முனைவர் சரவணன் அவர்கள்.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5-50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேர்கள் கேட்கவிருப்பது தோழிகள் பங்கேற்பு.

பில் மங்கையர் உலகம். நாம் நல்லா பேசி பழகின நபர்களை ரொம்ப நாள் கழித்து சந்திக்கும் போது எல்லோருக்குமே ஒரு உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஏற்படத்தாங்க செய்யும். அப்படி உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகளை எங்களோட பகிர்ந்துக்கலாம். தோழிகள் தொட்டு வர வேண்டிய தொலைபேசி எண்கள் 0431 246 1021. அறிமுக தோழிகளாக நீங்கள் இருந்தீங்கன்னா 0431 240 1021. இந்த எண்களில் வந்து உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

0: கூட.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
3: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
4: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ண
5: ஸ்ரீ தைலா சில்க்ஸ்
0: திருச்சி மற்றும் கும்பகோணம்.

0: மங்கையர் உலகத்தில் இன்னைக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு பற்றிய அனுபவங்களில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட வரும் முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கும், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமாக இருக்கேன் மேம்.
2: உங்கள் பேர் சொல்லுங்க.
1: புதுக்கோட்டையிலேருந்து கலையப்பு பேசுகிறேன் மேம்.
0: சொல்லுங்கம்மா, நீங்கள் அனுபவிச்ச நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு பற்றி சொல்லுங்க.
1: கீரனூர்ல இருந்து பரமேஸ்வரி அவங்க, அவங்கள பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப மனமற்ற மனமகிழ்வா இருக்கும். அத்திப்பூத்தா எப்படி அத்திப்பூத்தார எப்படி இருக்குமோ அது மாதிரி எனக்கு மனமகிழ்வா இருக்கும். உடம்பெல்லாம் சிலிர்த்து போவோம் அந்த அக்கள்கிட்ட பேசும் பொழுது.
2: இப்ப நீண்ட நாட்களுக்கு பிறகுன்னா எவ்வளவு நாட்களுக்கு பிறகு சந்திச்சீங்கம்மா?
1: அவங்கள வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சேன்.
2: ஆஹா,
1: அவங்களை சந்திக்கும் பொழுது ரொம்ப மற்ற
2: மன மகிழ்ச்சியா இருந்துச்சு.
1: அதுக்கப்புறம்
2: சந்திக்க வாய்ப்பு இல்லையா?
1: அதுக்கப்புறம் சந்திக்க வாய்ப்பு இல்ல
2: மேம். சரிங்க, ரொம்ப அழகா சொன்னீங்கமா.
1: லைனே கிடைக்க மாட்டேங்குது மேம்.
2: அப்படியா? அந்த இப்ப கிடைச்சிச்சு பாருங்க, முதல் நேரா. வாழ்த்துக்கள், ரொம்ப அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேம்.
2: தோழிகள் பங்கேற்பில் நாம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மங்கீர் உலகம். மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில் தோழிகளை நீங்களும் பகிர்ந்துக்கலாம். 4316 2 1 இந்த எண்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம தோழிகள் வந்து இணைப்பு கிடைக்கும் கண்டிப்பாக அப்படின்னே சொல்லலாம். அதுவும் பார்த்திங்கன்னா அறிமுக தோழிகளுக்குன்னே ஒரு தனி எண்ணும் இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய தோழி யார், எங்கேருந்துன்னு பார்க்கலாமா?
0: வணக்கம்.
3: வணக்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, யார், எங்கேருந்து?
3: திருச்சி பொன்மலையிலிருந்து வந்தனா பேசுறேம்மா.
0: வந்தனா பொன்மலையிலிருந்து, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சொல்லுங்க.
3: வேற நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: அனைவரும் நலம்.
3: சொல்லுங்க,
2: உங்களோட அந்த நீண்ட நாளுக்கு பிறகு சந்திச்ச அந்த அனுபவத்தை சொல்லுங்க.
3: ஒன்னும் இல்ல, என்னோட எங்க வீட்டுக்காரே தான். ஒரு சின்ன ப்ராப்ளத்தினால ஒரு 2 வருஷம் பிரிஞ்சிருந்தோம். ஒரு நாள் ராத்திரி வந்து
2: ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திச்சிருக்காங்க, அந்த விஷயத்தை நம்ம கூட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இணைப்பில் ஏதோ ஒரு சின்ன விஷயம் வந்து தலைக்கிடுச்சே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடல் கேட்டு வந்துடலாம். இணைந்திருங்கள் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1.
4: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. July 17 to August 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
5: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
6: July 1 to 5% வரை தள்ளுபடி.
5: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
11: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: 12:26 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம். இன்னைக்கு மங்கையர் உலகத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சந்திப்பு பற்றிய அனுபவங்களை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். தோழிகளே, எங்களோடு இணைந்து பயணிக்க உங்களையும் நேரலையில் வரவேற்கிறோம். 4:31 இந்த முன்னிணைப்பு என்னோட 240 102 1 102 1 இந்த எண் வழியா அறிமுக தோழிகளும், 246 102 1 இந்த எண் வழியா அறிமுகமான தோழிகளும் இணைப்பில் வாங்க, உங்களை வரவேற்க காத்திட்டு இருக்கோம் நாங்க. நம்மளோட இணைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து?
1: திருச்சி மாவட்டம் மணப்பாறவட்டம் மொண்டிவட்டி பஞ்சாயத்துல இருந்து நரியம்புட்டிங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன்.
2: பேர் சொல்லுங்கம்மா.
1: அகிலாண்டம்.
2: கொஞ்சம் தள்ளி வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க இருக்கிற இடத்துல ஒரு எதிரொலி கேக்குது இல்லையா, கொஞ்சம் தள்ளி வாங்களே, நகர்ந்து வந்துருங்க. வந்துட்டு அப்புறம் நம்ம பேசலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு யார சந்திச்சீங்க, எப்ப சந்திச்சீங்க, எப்படி சந்திச்சீங்க?
1: ஒரு 6-7 வருஷமா போகல மேடம். அதனால இப்ப தோகமலைக்கு ஒரு விஷயமா போனேன் மேடம். அங்க கலாராணின்னு ஒருத்தவங்க அந்த தோகமலைக்கு தலைவியா இருந்தாங்க.
2: சரிங்க.
1: அவங்களை பார்த்த ரொம்ப மகிழ்ச்சியா அவங்க என்னை கட்டி பிடிச்சிட்டு என்ன இல்லாண்டா பேச
2: மாட்டேங்கிறீங்க, கட்டி பிடிச்சிட்டீங்களா?
1: கட்டி பிடிச்சிட்டாங்க அவங்க, என்னைய கட்டி பிடிச்சிட்டாங்க, நான் அவங்கள கட்டி
2: பிடிச்சேன்.
1: ரொம்ப மன மகிழ்ச்சியா இருந்துச்சு மேடம்.
2: மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சிமா, ரொம்ப அழகா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நம்ம நேயர் ரொம்ப அழகா அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. அடுத்து வரக்கூடிய தோழிகளை சந்திக்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே, திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது மங்கையர் உலகம்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர் 24 மணி நேர விபத்து மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு. தலைக்காயம், விஷமுறிவு, எலும்பு முறிவு, ஆர்த்ரைட்டிஸ் நோய்களுக்கான சிறப்பு சிகிச்சை மற்றும் முழு உடல் பரிசோதனையும் செய்யப்படும். கீதாஞ்சலி மெடிக்கல் சென்டர், புத்தூர், திருச்சி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: தொழில்நுட்ப புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
4: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
5: அவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசுப் பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
6: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம். மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
7: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
8: ஆடி வந்தாச்சு, தள்ளுபடி போட்டாச்சு.
9: ஸ்ரீ தைலா சில்க்ஸ், திருச்சி மற்றும் கும்பகோணம். ஸ்ரீ தைலா சில்க்ஸ் வந்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டம் தான்.

0: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
1: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: 12:35 இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மங்கையர் உலகம்.
4: நிறைவாக வரக்கூடிய தோழியார் பார்க்கலாமா?
3: வணக்கம்.
5: வணக்கம்மா.
3: சொல்லுங்கம்மா, யார் இங்கிருந்து?
5: கைலாஷ் நகர்ல இருந்து கல்பனா பேசுறேம்மா.
3: சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கீங்களா?
3: அனைவரும் நலம்.

0: நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நீண்ட நாட்களுக்கு
0: நான்
1: பிறகு
0: நல்லா
1: சந்திச்ச
0: இருக்கேம்மா.
1: அந்த நிகழ்வை பகிர்ந்துக்கலாமா?
0: ஆமாம்மா,
1: ஆ
0: நான்
1: சொல்லுங்க.
0: என் ஃப்ரெண்ட ஒரு 10 வருஷம் ஆச்சு பார்க்கவே இல்லை.
1: அந்த நட்பின் பெயர் என்ன?
0: ஃப்ரெண்ட்ஸி பிரவீனா,
1: சரிங்க.
0: ரொம்ப ஃப்ரெண்டு,
1: ஆ
0: அவளை பார்க்கவே முடியல.
1: சரி.
0: அன்னைக்கு யதார்த்தமா ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்தேன்.
1: ஆ
0: ஐயோ சொல்லவே முடியலம்மா, அவ்வளோ மகிழ்ச்சியா இருந்துச்சுமா.
1: கால்
0: நான்
1: தரையில்
0: அவளை
1: இல்லையா?
0: அழுதுட்டேன் அப்படியே பார்த்தோன்னே,
1: அதுதான் முக்கியம். என்ன
0: ஆனந்த
1: நடந்துச்சு
0: கண்ணீரே
1: அப்படின்னா
0: வந்துச்சு.
1: நான் அழுதுட்டேன்.
0: ஆமாம்மா, அப்படியே அழுதுட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுமா. அவளை பார்த்தது அவ்வளோ இதாக இருந்தது எனக்கு.
1: வாழ்த்துக்கள்மா,
0: அந்த
1: சிறப்பாக
0: நிகழ்ச்சியை
1: சொல்லிட்டீங்க.
0: வாயால சொல்லவே முடியாது, அவ்வளோ இதாக இருந்துச்சுமா.
1: வார்த்தைகளாலேயே சொல்ல
0: அதை
1: முடியாத
0: பகிர்ந்து.
1: அளவுக்கு ஒரு உணர்வுபூர்வமான சந்திப்பு.
0: ஆமாம்மா,
1: மறுபடியும் எப்போ
0: அவ்வளோ
1: சந்திக்கலாம்னு
0: நிகழ்ச்சியாக
1: இருக்கீங்க?
0: இருந்துச்சு. இப்போ ஃபோனில் பேசிகிட்டு இருக்கோம்மா, ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வந்துட்டேன், இப்போ ஃபோனில் பயந்துட்டுருக்கேன்.
1: ஆமாம், முன்னாடி சந்தித்த நபர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோன் நம்பர்லாம் மாறி இருக்கலாம், ஆனால் இப்போ வாங்கிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது.
0: ஆமாம்மா,
1: ஓகேம்மா, உங்களுடைய நட்பு என்றென்றும் வாழ. வாழ்த்துக்கள், நன்றி.
0: நன்றிம்மா, ரொம்ப நன்றிம்மா.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.17 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மங்கர் உலகம். இந்த நிகழ்ச்சியில நீண்ட நாட்களுக்கு பிறகான சந்திப்பு குறித்து தோழிகள் ரொம்பவே அழகா நம்ம கூட பேசினாங்க.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இன்னும் சில தோழிகளை கேட்கலாம். தமிழில் செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக

0: விரைவு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதுதொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்துவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் நலனுக்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீட் வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். கேள்வி நேரத்தின் போது மற்ற விஷயங்கள் குறித்து விவாதிக்க அனுமதி அளிக்க முடியாது என்று அவைத்தலைவர் கூறினார். நீட் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று கூடிய போது அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அசாம், குஜராத், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் உள்ளிட்ட மாநிலங்களில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துக் கொண்டார். மழை வெள்ளத்தால் இப்பகுதிகளில் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அவைத்தலைவர் கூறினார். பின்னர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி அமளியில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க அரசு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறினார். இருப்பினும் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டு மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் வளர்ச்சி மற்றும் மக்களுக்கு அறிவு சார்ந்த தகவல்களை வழங்குவதிலும் ஒற்றுமை உணர்வை ஏற்படுத்துவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை வழங்கி வரும் நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதை எடுத்துரைக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தறிவை மேம்படுத்துவதிலும் சுகாதார விழிப்புணர்வை ஏற்படுத்துவதிலும் விவசாயிகளுக்கு வேளாண்மை குறித்த தகவல்களை வழங்குவதிலும் பொது ஒலிபரப்பு சேவை நிறுவனங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் முதல் முதலாக ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட நாளை நினைவுகூரும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே மக்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளோடு பல்வேறு முக்கிய தகவல்களையும் வழங்குவதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக சென்னையைச் சேர்ந்த வானொலி நேயரும் பட்டய கணக்காளருமான திருமதி புவனேஸ்வரி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: ஜூலை 23 ஒரு வருஷமும் நம்ம நேஷனல் பிராட்காஸ்டிங் டேவை செலிப்ரேட் பண்றோம். 1927 இதே நாள்ல மும்பைல இருந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிராட்காஸ்டிங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1936 ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு காலகட்டத்துல செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு, பாடல்களை கேட்கறதுக்கு, விவசாய தகவல்களை அறிந்து கொள்வதற்கு, மாணவர்களுடைய கல்வி செய்திகள், உடல் நல விழிப்புணர்வு, இது எல்லாவற்றிற்கும் வந்து ரேடியோ தான் மிக முக்கியமான ஒரு கருவியா வந்து நம்ம யூஸ் பண்ணோம். பட் இன்னைக்கு வந்து நமக்கு எஃப்எம் இருக்கு, பாட்காஸ்ட்னு பல வகையான டிரான்ஸ்பர்மேஷன்ஸ் வந்திருக்கு. ஆனா இதனோட நோக்கம் மட்டும் இன்னும் மாறல. மக்களுக்கு தேவையான நியூஸ் என்டர்டைன்மெண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷனை ரொம்ப சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க.
0: தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் நடைபெறும் ஆசியான் மண்டல மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இதனை தெரிவித்தார். கடல்சார் பாதுகாப்பில் இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இலங்கை, பிலிப்பைன்ஸ், ஜமைக்கா, மியான்மர், வெனிசுலா, ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் இயற்கை பேரிடரின் போது இந்தியா உதவி அளித்துள்ளதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சுதந்திர போராட்ட வீரர் லோக்மான்ய பாலகங்காதர திலகர் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் சுதந்திரத்திற்காக போராடிய பாலகங்காதர திலகர் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக கூறியுள்ளார். நாட்டின் கலாச்சாரத்தை உலகறிய செய்த அவர் சகோதரத்துவ உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தியதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மக்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையில் உள்ளதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில், சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதனை அடைந்தே தீருவோம் என்று முழக்கமிட்ட பாலகங்காதர திலகரின் நாட்டுப்பற்று இப்போதும் ஊக்கமளித்து வருவதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இளைஞர்களுக்கு தேசப்பற்றை ஊட்டியதில் பாலகங்காதர திலகரின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள பதிவில், பாலகங்காதர திலகரின் படைப்புகள் மற்றும் சமூக சீர்திருத்த செயல்கள் நாட்டின் பாரம்பரியத்தை பறைசாற்றியதாக தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை தூண்டுவதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நடைபெற்ற விவாதத்தின்போது இதனை தெரிவித்த ஐநாவுக்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி திரு ஹரீஷ், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று திட்டவட்டமாக கூறினார். இந்தியாவின் சில பகுதிகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். சிந்து நதிநீர் பிரச்சினை குறித்து பேசிய திரு ஹரீஷ், எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 41 அதிகரித்துள்ளது. தொடர் மழை காரணமாக 640,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த 3 அசாமில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த அணுசக்தி ஒப்பந்தம் மூலமாக சவுதி அரேபியாவின் அணுசக்தி திட்டத்தில் அமெரிக்க நிறுவனங்கள் பெருமளவில் பங்கேற்க வழிவகை ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க எரிசக்தி துறை கூறியுள்ளது. இந்த ஒப்பந்தம் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் பரிசீலனைக்கு தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் அவர் 11-4, 11-8, 11-3 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் டாய்ஸ் ஏ சான் லீயை வென்றார். செர்பியா ஓபன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அஸ்வத் பட்டம் வென்றார். இப்போட்டியின் 9வது சுற்று முடிவில் 7.5 புள்ளிகளை பெற்று அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இன்று ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் தொடங்குகின்றன. ஆகஸ்ட் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் நீரஜ் சோப்ரா, மீராபாய் சானு உள்பட 125 பேர் பங்கேற்கின்றனர். இந்தியா ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ஹராரேயில் மாலை 4:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் நலனே முக்கியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நம்பகத்தன்மையான செய்திகள் மற்றும் தகவல்களை வழங்குவது தற்போது டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று இந்தியா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியா இடையே வளைகுடா நாடுகளுக்கான அணுசக்தி திட்டத்தை உருவாக்கும் வகையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: பன்னிரண்டு மணி 50 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் திருச்சி வானொலி அலைவரிசைகளில்.
3: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: July 1 to 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: PM ஜெய், அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை

0: குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: திருச்சி பண்பலை 102.1 இன்று பகல் 1 மணிக்கு மதுரை கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: ஆகாஷ்வாணி திருச்சி FM 102.1. மொழிகளை கடந்த இசை அனுபவம்.

0: ஆடிக்கு வாங்க. ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆகாஷ்வாணி டிஜி FM 102.1 இல் பாப் கார்னர்.

0: மொழிகளை கடந்த இசை அனுபவமாய் வந்தது பாப்கார்னா.
1: நேரம் பிற்பகல் 1 மணி. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் விஸ்மி காலின்ஸ். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற 2 அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்ட போது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத் தலைவர் நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர்

குரல் எழுப்பிய போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவடைந்தது. மாநில செய்திகள் மணி 1:45.

0: எஃப்எம் ரெயின்போ 102.1 இசையோடு என்றும் நீங்கள்
1: நேயர்கள் கேட்கவிருப்பது வசந்தன் கோ வழங்கும் காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பம் மதுர கீதம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ.
2: வசந்தன் கோ சரி சரி
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: தட்ஸ் ரைட்.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்க இருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சியில். முதல் பாடல் ஒலிக்கிறது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து. பாடலை கேட்டிருக்காங்க நாச்சிக்குறிச்சியிலிருந்து முத்துசுவாமி, விக்னேஷ், முத்துக்குமார், கௌரி. டி எம் சௌந்தரராஜன் குரலில் பாடல் கேட்கலாம்.

0: புரட்சியில் உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவி உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜி ஐ எடுத்து செல்லுங்கள். பிரிட்ஜ் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்ஸி ஐ எடுத்து செல்லுங்கள். டிஷ் வாஷர் உடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
3: ஒரு மணி 10 நிமிஷத்துக்கு நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 மதுர கீதம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. இலுப்பைக்குடியிலிருந்து கண்ணன், கலைச்செல்வி, ஜெயச்சந்திரன், புவனேஸ்வரன் இவர்களின் விருப்ப பாடல் ஒலிக்கிறது அன்னமிட்ட கை திரைப்படத்திலிருந்து.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
4: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
5: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழா. வெக் கிரைண்டருடன் ₹49 மட்டும் செலுத்தி டூரிஸ்ட் பேக்கை எடுத்து செல்லுங்கள். 5-seater சோஃபாவுடன் ₹49 மட்டும் செலுத்தி ஏர் ஃப்ரையரை எடுத்து செல்லுங்கள். ஏசியுடன் டேபிள் ஃபேனை எடுத்து செல்லுங்கள். மொபைலுடன் ஆக்சசரிஸை எடுத்து செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம், நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்தன் கோ.
6: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி

0: வருகிறார்கள். மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு. பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி, DRM, DTH, தொலைக்காட்சி அலைவரிசைகள், யூடியூப் சேனல், நியூஸ் ஆன் ஏர் செயலி, பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: வசந்தன் கு வழங்கிக் கொண்டிருக்கும் மதுர கீதம் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கோம். ராமேஸ்வரத்திலிருந்து ஷியாத் மெக்னா இவங்க ரெண்டு பேரும் கேட்டிருக்க பாடல் இரவும் பகலும் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5%

0: முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
0: ஜூலை 1 முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி, துறையூர்.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம கேட்டுட்டு இருக்கோம். காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பம், மதுர கீதம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் கேட்டிருக்காங்க. லக்ஷ்மி கல்யாணம் திரைப்படத்தில் பி சுஷீலா பாடியது. கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க மதுசூதனன், ஜஸ்வந்த், விஷ்ணு, லாவண்யா, வளர்மதி.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
2: 1978 முதல் இன்று வரை மக்களின் நம்பிக்கையை வென்ற இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிகஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல். டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல், லேப்டாப், போர்னிச்சர் என அனைத்தும் மிக மிக குறைந்த விலையில். 25,000+ பொருட்கள் வாங்கினால் தங்க நாணயம் இலவசம். எளிய தமிழை முறை வசதி.
3: மதுர கீதம் நிகழ்ச்சியோட அடுத்த பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. மலைக்கோட்டையிலிருந்து ரெங்கராஜ், தேவி, சரண்யாமணி, தன்ஷிகா ஸ்ரீ.

0: நேரம் 1:30. நேயர்கள் இதுவரை கேட்டது வசந்தன் கோ வழங்கிய மதுர கீதம்.
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: That's right.
3: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49ஆம் ஆண்டு துவக்க விழா. 65-inch டிவியுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி ஓடிஜியை எடுத்துச் செல்லுங்கள். ஃப்ரிட்ஜுடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி புல்லட் மிக்சியை எடுத்துச் செல்லுங்கள். டிஷ்வாஷருடன் ரூபாய் 49 மட்டும் செலுத்தி 20 பீசஸ் டின்னர் செட்டை எடுத்துச் செல்லுங்கள். இச்சலுகை ஜூலை 16 முதல் 20 வரை மட்டுமே. தரம் நம்பிக்கை என்றும் உங்கள் வசந்த் அண்ட் கோ.
4: ஆகாஷவாணியில் உங்கள் நிகழ்ச்சி தயாரிப்புகள் இடம்பெற ஒரு அரிய வாய்ப்பு. தகுதியுள்ள தயாரிப்பு நிறுவனங்கள், தயாரிப்பாளர்கள், அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எனப்படும் நிகழ்ச்சி உருவாக்குநர்களிடமிருந்து ஆகாஷவாணி ஒலிபரப்பிற்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஆகாஷவாணியின் நிகழ்ச்சிகளை வருவாய் பகிர்வு முறையில் விளம்பரதாரர் உரிம கட்டண முறை, ராயல்டி முறை அல்லது முன்வந்து கட்டணமின்றி அளிக்கும் முறையில் வானொலி நாடகம், சித்திரம், தொடர், கதை வடிவம், புதுவடிவ நிகழ்ச்சி அமைப்பு, வினாடி வினா, அனைத்து விதமான இசையின் வடிவங்கள், மொழி, கலை சார்ந்த சித்திரங்கள் என நிகழ்ச்சிகள் தமிழ், ஹிந்தி மற்றும் ஆங்கிலத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பகுதியும் 14 நிமிடங்கள் அல்லது 28 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். ஒப்புதல் பெறும் அல்லது அங்கீகரிக்கப்படும் நிகழ்ச்சிகள், தொகுப்புகள், தொடர்கள் NIPP திட்டத்தின் கீழ் பிரசார் பாரதி, ஆகாஷவாணியின் தேசிய, மாநில அல்லது உள்ளூர் வானொலி நிலையங்களில் ஒலிபரப்பப்படலாம். கூடுதல் தகவல்கள் பெற

0: பிரசார் பாரதி ஆகாஷவாணியின் இணையதள முகவரிகள் பிரசார் பாரதி .gov.in/nipp மற்றும் பிரசார் பாரதி .gov.in/nipp. பயன்பெற அழைக்கிறது ஆகாஷவாணி.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: மலைக்கோட்டை மாநகர் திருச்சியில் சிறப்பம்சம் மிக்க நகைகளின் சாம்ராஜ்யம், மிக மிக குறைந்த சேதாரம், செய்கூலி இல்லை.
4: நியூ லட்சுமி ஜுவல்லரி, மலைவாசல், திருச்சி.
1: வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ், மேஜிக்.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: ஆடி மாச தள்ளுபடி ஆசை தீர ஷாப்பிங் பண்ணிஸ்
1: திருச்சி மற்றும் கும்பகோணம். நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
6: நேயர் நெஞ்சங்களில் நீங்காத இனிமையான பாடல்களை கேட்டுட்டு இருக்கோம். மதுர கீதம் நிகழ்ச்சியில் பெரிய இடத்து பெண் திரைப்படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை கேட்டிருக்காங்க. மணப்பாறை காமராஜ் நகரிலிருந்து வீரமணி, கமலா, தமிழரசன், சித்ரா, பவித்ரா, ஜியா, ஹர்திக், தாருல்யா, யாகவி, வர்ஷவா, ஹேமா, சபரிவாசன், செந்தில், தேசிகா, குணா, ஹரிஹரன், ஹரிணி, தர்ஷா, தர்ஷினி, லிசாத், பார்த்திபன், மனவை, சந்திரசேகர், நித்யஸ்ரீ, ஐஸ்வர்யா, ஹரிஹரசுதன்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
4: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
5: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
4: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் கடைவீதி துறையூர்.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர்.
7: குரட்டை, சைனஸ், காதில் சீல்வடிதல், காது கேளாமை,
6: தைராய்டு, கழுத்து கட்டிகள், தலை கழுத்தில் ஏற்படும் கேன்சர், லேசர் ENT அறுவை சிகிச்சை, எண்டோஸ்கோப் சிகிச்சை முறை, மைக்ரோ ஏர் சர்ஜர், பாரா கருவி மூலம்
7: சிறப்பாக சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
6: சேது ENT ரிசர்ச் சென்டர், 9 கிராஸ் தலைநகர் திருச்சி.
8: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
9: ஹரிணி ஜுவல்லர்ஸ் சிந்தாமணி பஜார் அண்ணா சிலை அருகில் திருச்சி.

0: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: 1:40 நேர்கள் இணைந்திருப்பது திருச்சி FM ரெயின்போ 102.1. காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பமாக மதுர கீதம் நிகழ்ச்சியோடு 1000 ரூபாய் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அண்ணாவளை ராஜா, மேலமாங்காவனம் தேவேந்திரன், தாராசுரம் கைலாசம், பட்டாளம் ரமேஷ், பவுலின் மைக்கேல், மாரியப்பன் இவர்களின் விருப்ப பாடல் பி. சுசீலாவின் குரலில்.

0: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
1: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
0: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நேயர்கள் இதுவரை கேட்டது காலத்தால் அழியாத காவிய கானங்களின் கதம்பம், மதுர கீதம். இனி தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உரிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். இளையோரின் எதிர்காலத்திற்கு ஊறு விளைவிக்க முயல்வோரை அரசு ஒருபோதும் பொறுத்துக் கொள்ளாது என்றும் தெரிவித்தார். மாணாக்கரின் நலன்களை பாதுகாக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துள்ளார்.

0: எடுத்துரைத்தார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா இன்று கேள்வி நேரத்தை எடுக்க முற்பட்ட போது நீட் மற்றும் மாணவர் போராட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த விஷயத்தையும் யாரும் பேச அனுமதி அளிக்கப்படாது என்று கூறிய அவைத்தலைவர், நீட் பிரச்சினையில் விவாதத்திற்கு தயார் என்று ஏற்கனவே அரசு உறுதியளித்திருப்பதை சுட்டிக்காட்டினார். அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரினார். ஆனால் எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே மக்களவை முதலில் நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்தது. நீட் பிரச்சினையில் எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பிய போது பேசிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, மத்திய அரசு நீட் குறித்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருந்தும் காங்கிரஸ் கட்சி நிபந்தனைகளை விதிப்பதாக குறை கூறினார். நீட் தேர்வு விவகாரத்தை அரசியலாக்கக்கூடாது என்று வலியுறுத்திய அவர், இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான விரிவான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார். வினாத்தாள் கசிவிற்கு காரணமானவர்களுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்று பிரதமர் உறுதியளித்ததையும் அவர் சுட்டிக்காட்டினார். எனவே நிபந்தனைகள் விதிப்பதை விட்டுவிட்டு இது தொடர்பான விவாதம் இன்று நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று திரு கிரண் ரிஜிஜு கோரினார். இவ்விவகாரத்தில் மத்திய கல்வி அமைச்சர் பதவி விலகும் வரை விவாதம் நடைபெறாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குறிப்பிட்டார். இதனால் நிலவிய அமளியால் மாநிலங்களவையும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக பலத்த மழை, வெள்ளம், நிலச்சரிவு பேரிடர்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உயிரிழந்தவர்களுக்கு மாநிலங்களவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இயற்கை பேரிடர்கள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளதாக கூறிய அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், சம்பந்தப்பட்ட மாநில அரசுகள் தேசிய பேரிடர் மீட்புப் படையினருடன் இணைந்து மீட்பு நிவாரண நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அவையில் சிறிது நேரம் மவுனம் அனுசரிக்கப்பட்டது. நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் குறை கூறியுள்ளார். மாநிலங்கள் மீதும் அதன் பள்ளிகள் மீதும் அதில் பயிலும் மாணாக்கரின் மீதும் நம்பிக்கை வைப்பதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுமையை குறைப்பது, வர்த்தக மயமாக்கலை நீக்குவது, மாணாக்கரின் தரத்தை உயர்த்துவது என்ற 3 நோக்கங்களுடன் கொண்டுவரப்பட்ட நீட் தேர்வு அதிலிருந்து நீர்த்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு திறந்த மனதுடன் இதுகுறித்த விவாதங்களை மேற்கொண்டு நீட் தேர்வை ரத்து செய்வதன் அவசியத்தையும் அவர் எடுத்துரைத்தார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர், தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்புவதாக குறை கூறியுள்ளார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கைகோர்த்து இருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 200 மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்குசார் டேனுடன் உடனான இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என புகழாரம் சூட்டினார். தர்மபுரி மாவட்டம் பாப்

0: பாரப்பட்டியில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் அரசு சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சரவணன் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 ஆண்டு இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936 ஆண்டு ஆல் இண்டியா ரேடியோ என்று பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என்று அழைக்கப்பட்டு வருகிறது. வேளாண்மை, கல்வி, விளையாட்டு, உயர் கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை வானொலி வழங்கி வரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் திட்டங்களை இதன் மூலம் அறிந்து கொள்ள முடிவதாக ராணிப்பேட்டையைச் சேர்ந்த விவசாயி தெரிவிக்கிறார்.
1: வானொலியில அப்பவே வந்து செய்தி மேல ஒரு ஆர்வம், செய்தி கேட்கணும்னு சொல்லிட்டு. நம்ம தொழில பாதிக்காது இந்த வானொலி வந்து. விவசாயத்துக்கு போகும்போதும் அந்த வானொலி பெட்டி இருக்கும், நெசவு தொழில் சேரும்போது வானொலி பெட்டி தான் இருக்கும். எனக்கு 6 மணி தான் எந்த உடனே ஆன் பண்றது. நல்ல பல தகவல் இருக்கு இந்த அதுல. மத்திய அரசு பல திட்டங்கள் வந்து இந்த வானொலி மூலம் கேட்கறேன்.
0: நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோர பகுதியில் தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்க சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் இருதினங்கள் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்பு குழும காவல் ஆய்வாளர் கனகசுந்தரம் தலைமையில் கடலோர பாதுகாப்பு போலீசார் படகு மூலம் ரோந்து சென்று ஒத்திகையில் ஈடுபட்டனர். வேதாரண்யம் கடலோர மீனவ கிராமங்களான வெள்ளப்பள்ளம், புஷ்பவனம், நாலுவேதபதி, கோடியக்கரை, மணியந்தீவு போன்ற மீனவ கிராமங்களில் 50 மேற்பட்ட போலீசார் 6 குழுக்களாக பிரிந்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வழியில் தென்படும் மீனவர்களிடம் சந்தேகத்திற்கு இடமான நபர்கள் யாரேனும் தெரிந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தர வேண்டும் என முன்னெச்சரிக்கை செய்து வருகின்றனர். இன்று துவங்கிய இந்த பாதுகாப்பு ஒத்திகை நாளை மாலை 6 மணி வரை நடைபெறுகிறது. நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
0: தமிழகத்தில் MBBS, BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதை அடுத்து திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் ஜெயக்குமாரி தலைமையில் நீர்வளத்துறை அதிகாரிகள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28 முதல் August 6 வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. திருச்சி கொட்டப்பட்டு கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பு குறித்த கட்டண பயிற்சி வரும் 13 நடைபெறுகிறது. விருப்பமுள்ளவர்கள் கட்டணம் செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்று இம்மையத்தின் தலைவரும் பேராசிரியருமான டாக்டர் சிபி தாமஸ் தெரிவித்தார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 4:30 ஹராரேயில் நடைபெறுகிறது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையில் இந்திய அணி இதில் களமிறங்குகிறது. சீன ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் இந்தியாவின் லக்ஷயா சென், ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வழக்குகளை விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்குவது உறுதி செய்யப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு உரிய தருணம் இது என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். இந்திய ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி ஹராரேயில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: குறிப்பா சம்மரி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் நல்ல வணிக வாய்ப்பு உள்ள ஒரு வளர்ப்பு தான் இருக்கு. அதுலயும் ரெண்டு மாதிரியான வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பட்டி போட்டு அதை அப்படியே மேய்ச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் இப்ப வந்து கொஞ்சம் நவீன முறையில செய்யும் பொழுது அதற்கான கொட்டைகள் எல்லாம் அமைச்சு ஒரு சிலர் வந்து அதுலயும் கொஞ்சம் மேடை மாதிரி போட்டு கொட்டில் முறை வளர்ப்புல நிறைய பேர் வளர்க்குறாங்க. குறிப்பாக பண்டிகை சீசன் எல்லாம் பார்க்கும்பொழுது பக்ரீத்தா இருக்கட்டும், தீபாவளி, தை மாசத்துல வர பொங்கல், இந்த சமயத்துல இந்த மாதிரியான செம்மறி ஆடு குட்டிகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. அதனால கறி குட்டிகளாகவும் நிறைய பேர் வளர்க்குறாங்க. அப்படி வளர்க்கும் பொழுது அதற்கான சரியான தீவன மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது. அது சரியான முறையில் நம்ம கையாளும் போது இதில் ஒரு வெற்றிகரமான ஒரு பண்ணையாளராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பற்றிய தகவல் எல்லாத்தையும் நம்ம கூட சொல்றதுக்காக சேலம் மாவட்டம் மேச்சேரியில் அமைஞ்சிருக்க ஆட்டின ஆராய்ச்சி நிலையத்தோட கால்நடை மருத்துவ அலுவலர் டாக்டர் ராம்குமார் அவர்களை தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம். சார்
1: வணக்கம். சார்,
0: இப்போ இந்த செம்மறி ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து தொன்று தொட்டு செஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம்தான். இருந்தாலும் தீவன மேலாண்மை வரும்பொழுது விவசாயிகள் பொதுவாக என்னென்ன விஷயங்கள்ல கவனம் வச்சுக்கிறது நல்லதுங்க சார்?
1: சார், இப்போ செம்மறி ஆடு வளர்ப்பு என்பது முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ ரேஞ்சில், அதாவது காலையில ஆடுகளை வெளியே மேய்ச்சலுக்கு அனுப்பி ஈவினிங் வரைக்கும் மேய்ச்சிட்டு இருப்பாங்க சார். மேய்ச்சிட்டு ஈவினிங்ல கொண்டு வந்து கொட்டில அடைச்சிருவாங்க. இது வந்து ஒரு ரொம்ப பிரிமிட்டிவ் மெத்தடா இருந்தது. இந்த மாதிரி வளர்க்கறதுனால அது உடல் எடையை அதிகரிப்பதற்கான நாட்கள் வந்து ரொம்ப அதிகமாகுது சார். அது இல்லாமல் இப்போ மேய்ச்சல் நிலங்கள்லாம் குறைந்து வருது. அப்புறம் மேய்ப்பதற்கான லேபரர்ஸும் இப்பெல்லாம் வந்து குறைஞ்சிக்கிட்டு வராங்க. அதனால இப்போ நவீனமாக என்ன பண்ணுறோம்னாக்க, கொட்டில்கள் அமைத்து அதிலே வந்து தீவனங்கள்லாம் நம்ம கொடுத்து செம்மறி ஆடுகளை வளர்ப்பதன் மூலமாக குறைந்த நாட்களில் அதிகமான

0: லாபத்தை ஈட்ட முடிகிறது.
1: சார், இப்போ நம்ம அந்த கொட்டில் முறையில் அமைக்கிறோம் அப்படின்னா முதல்ல செம்மறி ஆடுகள் அமைக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சார்? அதுக்கான தீவன அமைப்புகள் நம்ம கொடுக்கறதுக்கு அந்த கொட்டிலேயே என்னென்ன வடிவமைப்புல நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்குங்க சார்?
0: ஒரு சில விவசாயிகள் என்ன செய்யறாங்கனாக்கா, அவங்க செய்யற தவறு, அதாவது கொட்டகை அமைப்பதற்கு அதிகமான செலவுல செஞ்சிடறாங்க. இப்படி செய்யும்போது அது வந்து டெட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம். ஸோ அதுல இருந்து பெருசா நமக்கு இன்கம் வராது. ஸோ கொட்டிலுக்கான செலவுகளை வந்து குறைந்த அளவில் செய்வது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சார். இதுல ஆடு வளர்ப்புல 60-70% செலவு வந்து தீவன செலவாக தான் இருக்குங்க. இப்போ தீவனம் எப்படி கொடுக்கணும்னாக்க, ஒரு ஆட்டின் உடல் எடையில் கிட்டத்தட்ட 4-5% ட்ரை மேட்டர் வந்து நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். இதை எப்படி அச்சீவ் பண்றோம் அப்படின்னாக்க, நம்ம வந்து கலப்பு தீவனம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 மாச குட்டிக்கு 150-200 கிராம்ல ஆரம்பிப்போம். ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ பிராய்லர் சிஸ்டம் அதுல நம்ம வளர்க்குற ஆடுகள் எல்லாம் வந்து 4வது மாசம் 5வது மாசம் கிட்டத்தட்ட 1 கிலோ கலப்பு தீவனம் வந்து கொடுப்போம். அது இல்லாம பசுந்தீவனம் மற்றும் காய்ந்த ரஃபேஜ்னு சொல்லக்கூடிய காய்ந்த தீவனங்கள், இது மூன்றும் கொடுக்கும்போது தான் வந்து அதுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் சமச்சீராக கிடைக்கும். அப்போதான் வந்து வளர்ச்சி சீராக இருக்கும். இந்த மாதிரி வளர்க்குறதன் மூலமாக ஒரு நாளைக்கு ஒரு ஆட்டினுடைய உடல் எடையில் 180-200 கிராம் வந்து அதிகரிக்க முடியும் சார்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம முதல்ல ஆடு வளர்க்குறது அப்படின்னா நம்ம கொட்டில் போடுறது அதுக்கான விஷயங்களை ஏற்பாடு பண்றதுல தான் கவனம் இருக்கு. தீவனம் வளர்க்குறதுக்கும் நம்ம ஏதாவது கவனம் செலுத்தணுமா? அதற்கான இடங்கள் ஏதாவது நம்ம வச்சிருக்கிறது அவசியமானது தானா, இல்ல வெறும் அடர் தீவனங்களை வச்சே நம்ம இதை சமாளிக்க முடியுமா?
0: ஆட்டுக்கு தீவனங்கிறது பொறுத்தவரை செம்மறி ஆடுகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொரு மாதிரியான ரெக்கமெண்டேஷன் நம்ம சொல்லுவோம் சார். இப்போ ஒரு சிலர்கிட்ட இடம் ரொம்ப குறைவா இருக்கும், எல்லா தீவனத்தையுமே வெளியில வாங்கி போட்டுப்பாங்க. அந்த மாதிரி விவசாயிகள் கேபிட்டல் இன்டென்சிவ் சிஸ்டம் சொல்லுவோம், நிறைய அவங்க வந்து செலவு பண்ண வேண்டியிருக்கும், அதற்கு தகுந்த மாதிரி லாபம் கிடைக்கும். இப்போ நிலம் அதிகமாக இருக்கக்கூடிய விவசாயிகள் அவங்க தோட்டத்திலேயே பசுந்தீவனங்களை உற்பத்தி செஞ்சுக்கலாம். பசுந்தீவனம் என்பது குறைந்தபட்சம் ஒரு 4 வகையான தீவனம் உற்பத்தி பண்ணணும். ஒன்று தானிய வகை புல் இருக்கணும், அல்லது புல் வகை புல் இருக்கணும், அப்புறம் பயிர் வகை புல் இருக்கணும், மரத்தீவனம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு பசுந்தீவனம் அதுக்கு கிடைக்கும் சார். அது வந்து நிலம் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இதை மாதிரி செஞ்சு அவர்களுடைய தோட்டத்திலே ஆடுகளுக்கு தேவையான அனைத்து தீவனங்களையும் உற்பத்தி செய்து கொடுத்துக்கலாம் சார். அதாவது நிலம் கம்மியாக இருக்கு, அவங்களும் ஆடு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட தண்ணீர் வசதி மட்டும் இருக்கு, குறைந்த அளவு நிலம் இருக்குன்னா அவங்க வந்து கலப்பு தீவனம் வெளியில் வாங்கிக்கலாம். இப்போ நவீனமாக வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மிக்சடு ரேஷன் சொல்லிட்டு ரெடிமேடாகவே கிடைக்குதுங்க. அதில் வந்து கலப்பு தீவனத்துக்கு உண்டான அனைத்து மூலப்பொருளும் அதில் இருக்கும். அதுவும் இல்லாமல் பசுந்தீவனம் மற்றும் உலர்த்தீவனமும் அதில் சேர்ந்தே இருக்கும். ஸோ ஒரு பேக் வாங்கி பிரித்து ஒரு நாளைக்கு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா அதுவே போதும். எல்லா பசுந்தீவனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், அல்லது உலர்த்தீவனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள், கலப்பு தீவனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே அதுல கிடைச்சிடும்.
1: சரிங்க சார், இப்போ நீங்க வந்து இந்த புல் வகை தீவனத்திலேயே 3 வகையான புல் வகை தீவனங்கள்லாம் நம்ம கொடுக்கணும் அப்படின்றீங்க, பயிர் வகை, தானிய வகை, இந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் அப்படின்றீங்க. அது அவசியம் என்னங்க சார்? நம்ம பொதுவா கொடுக்கும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்னா பசுந்தீவனம் கொடுக்கணும், பசுந்தீவனம் எத்தனை கிலோ கொடுக்கணும் அப்படின்றத நம்மளோட கணிப்பாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒவ்வொரு வகையா கொடுப்பதோட அவசியம் என்ன? அதுல இப்ப மேம்படுத்தப்பட்ட இந்த ரகங்கள் இருக்கு, நிறைய ரகங்கள் இருக்கு, குறிப்பிட்ட ஒரு பரிந்துரைகள் வந்து நிறைய இருக்கு, அந்த பரிந்துரைகளை பயன்படுத்துறதோட அவசியம் என்ன? ஏன்னா இப்ப நம்ம முன்னாடி நிறைய பாரம்பரிய முறையில செஞ்சுட்டு இருந்தோம், பட் ஆனா இப்ப வந்து அறிவியல் முறையா நம்ம செய்யும் பொழுது இந்த மாதிரியான பரிந்துரைகளை முழுமையா நம்ம கடைபிடிச்சு செய்யறதோட அவசியம் என்ன? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: எந்த உயிரினம் இருந்தாலும் 6 வகையான சத்துக்கள் தேவை சார். நீர் சத்து, கார்போஹைட்ரேட் எனக்கூடிய எரிசக்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, தாது உப்பு சத்து மற்றும் வைட்டமின் சத்து. இப்போ நம்ம பசுந்தீவனம்னு எடுத்துக்கிட்டோம்னா சார், தானிய வகை பசுந்தீவனங்களில் அது கம்பு புல், நேப்பியர் ஓட்டுப்புல், சோளம், தீவன சோளம், மக்காச்சோளம், இதெல்லாமே வந்து தானிய வகை தீவன பொருட்கள். இதில் வந்து கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கும், புரதம் வந்து குறைவாக இருக்கும். பயிர் வகை பசுந்தீவனங்கள்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க சாதாரணமான காராமணி அல்லது வந்து வேலி மசால், முயல் மசால், இது போன்ற பசுந்தீவனங்கள் இருக்கு. இதுல வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கும். புரதம் வந்து ஒரு எந்த ஒரு உயிரினுடைய வளர்ச்சிக்கும், அதுதான் பில்டிங் பிளாக்னு சொல்றோம், அதனுடைய வளர்ச்சிக்கு புரதம் மிக இன்றியமையாதது. ஸோ இந்த பசுந்தீவனத்தில் வந்து தானிய வகை பசுந்தீவனத்தையும் பயிர் வகை பசுந்தீவனத்தையும் நம்ம வந்து கலந்து கொடுப்பதன் மூலமாக ஆடுகளுக்கு அனைத்து விதமான சத்துக்களும் கிடைக்குது. இன்னொன்று வந்து இந்த பயிர் வகை பசுந்தீவனங்களில் தாது உப்புக்கள் வந்து தேவையான அளவுக்கு இருக்கு, கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு. குறிப்பாக வந்து வெள்ளாடுகளுக்கு வந்து மரத்தீவனம் வந்து மர இலைகள், இது இன்றியமையாத உணவு. அதே மாதிரி கறவை பசுக்கள் வச்சுனாலும் இப்போ ரீசெண்டாக சொல்லக்கூடிய ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து மர இலைகளை வந்து மாடுகளுக்கும் கம்பல்சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய டேனின், செப்பனின் போன்ற செகண்டரி மெட்டபரைட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அந்த பொருட்கள் வந்து அதனுடைய வயிற்றை இயல்பாக வைத்துக் கொள்வதற்கு ஓகே உதவுகிறது.
1: சரிங்க சார். இப்போ நம்ம ஒரு சரியான ஆடு வளர்ப்புல இருக்கிறோம் அப்படின்றப்ப நீங்க சொன்னீங்க அந்த தேவையை பொறுத்து உங்களுக்கு இருக்கிற இட தேவையை பொறுத்து திட்டமிடுதல் அவசியம் அப்படின்றது ஒண்ணு சொன்னீங்க. அதை தாண்டி நம்ம என்ன காரணத்துக்காக வளர்க்கிறோம்ன்றதும் இந்த தீவனத்தை வந்து டிசைட் பண்ணுது. நம்ம வந்து இப்ப கறிக்குட்டி

0: தான் வளர்க்குறோம் அப்படின்னா ஒண்ணு, இல்ல நார்மலாக ஒரு பெரும் பண்ணையா வச்சிருக்கோம், இல்ல தாயாடுகளை தனியா பராமரிக்கிறோம், மித்தபடி குட்டிகளா உற்பத்தி பண்ணி குட்டிகளை இருக்கிறோம் அப்படின்னா அதற்கான தீவன பராமரிப்புன்றதும் வேறுபடும். அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும் சார்?
1: சார், இப்போ ஆடுகள் நீங்க சொன்ன மாதிரி ரெண்டு வகையை வளர்க்குறோம் சார். ஒன்று வந்து 3 மாத குட்டிகளை வாங்கி ஒரு 4 to 5 மாதங்கள் தீவனம் கொடுத்து வளர்த்து 5வது மாதம் கடைசியில் கறிக்காக விற்கிறது. இது வந்து பிராய்லர் சிஸ்டம்னு சொல்கிறோம். இது இப்போ சமீப காலமாக பெருமளவில் விவசாயிகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது இல்லாமல் காலங்காலமாக செய்கிறது என்னாக்கா, ஒரு 20 பெட்டை ஆடுகளுக்கு ஒரு கெடா ஆடு வச்சுருப்பாங்க. அந்த பட்டியை வந்து இவங்க ஒன்று மேய்ச்சல் மூலமாகவோ அல்லது செமி இன்டென்சிவ்னு சொல்லக்கூடிய ஒரு குறைந்த அளவு நேரம் மேய்ச்சல், பிறகு வந்து ஈவினிங்கில் கலப்பத்தை உணவு கொடுக்கறது, இந்த மாதிரி மெத்தட்லையும் வளர்த்துட்டு இருப்பாங்க. அதுலேருந்து வரக்கூடிய குட்டிகளை மட்டும் செயல் பண்ணி அந்த பண்ணையை வந்து தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் தாயாடு வளர்ப்பு சார். இப்போ இந்த பிராய்லர் சிஸ்டத்தில் வந்து ஒரு நாளைக்கு 180 to 200 கிராம் உடல்டை வளர்ந்தாதான் அந்த பண்ணை வந்து லாபகரமாக கொண்டு போக முடியும். கிட்டத்தட்ட 5 மாதம் வளர்க்குறாங்கன்னா மாதம் 5.5 to 6 கிலோ வளரணும் சார். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து புரதச்சத்து எரிச்சத்து எல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தீவனங்களை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ தாயாடு வளர்ப்பு என்பது அந்த ஆடு இருப்பதற்கு மெயின்டெனன்ஸ்க்கு ப்ளஸ் அந்த குட்டியை வளர்ப்பதற்கு தேவையான சத்துக்கள் இருந்தால் போதும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பசுந்தீவனங்கள், காய்ந்த உலர் தீவனம், குறைந்த அளவு ஒரு கலப்பு தீவனம் ஒரு நாளைக்கு ஒரு 200-300 கிராம் கொடுத்தாவே போதும். பட் அந்த பிராய்லர் சிஸ்டத்தில் கறி ஆடு வளர்ப்புக்கு ஒரு நாளைக்கு வந்து 4 மாதம் 5 மாசம் குட்டிக்கெலாம் வந்து 700 கிராம், 6 மாதம் 7 மாசம் குட்டிக்கெலாம் வந்து 1 கிலோ, அந்த மாதிரி 8வது மாசத்துலலாம் கிட்டத்தட்ட 1.5 கிலோ கிட்ட நம்ம வந்து கலப்பு தீவனம் கொடுப்போம் சார்.
0: இப்போ இந்த அடர்த்தீவனங்கள் கொடுக்கும்பொழுது அடர்த்தீவனத்தோட செலவு அப்படிங்கிறதே உங்களுக்கு பெருமளவுக்கு ஒரு பெரிய பொருளாதார ஃபேக்டராக மாறுது. நம்மளோட லாபத்தில் அதுதான் முக்கியமான பங்காக இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம விவசாயிகளே தயாரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? விவசாயிகளே தயாரிச்சுக்கணும்னா எப்படி அதை வந்து தயாரிக்கலாம்? கம்மியான செலவில் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கலாம்?
1: நிச்சயமாக சார், விவசாயிகளாலே தங்களுடைய பண்ணைக்கு தேவையான கலப்பு தீவனத்தை சாதாரணமாக தயாரிச்சுக்க முடியும் சார். இப்போ கலப்பு தீவனம் ஒரு 100 கிலோ நம்ம தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அதில் 1/3 பகுதி தானியங்கள் இருக்கணும், 1/3 பகுதி தானிய உபப்பொருட்கள் இருக்கணும், 1/3 பகுதி பிண்ணாக்கு வகைகள் இருக்கணும் சார். இப்போ இந்த தானியங்கள்ன்றது கம்பாக இருக்கலாம், சோளமாக இருக்கலாம், மக்காச்சோளமாக இருக்கலாம். இதில் மக்காச்சோளம் தான் வந்து குறைந்த விலையில் கிடைக்கக்கூடிய ஈஸியில் அவைலபிள் இன்கிரீடியண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தானிய உபப்பொருட்கள்னாக்க பருப்பு தோல், அரிசி மேலே இருக்கிற தவிடு, கோதுமை தவிடு இவற்றையெல்லாம் கலந்தோ அல்லது ஏதாவது ஒரு ஐட்டமோ நம்ம வாங்கிக்கலாம். புண்ணாக்குங்கிறது நம்ம லோக்கலாக என்ன ஈஸியாக கிடைக்குதோ அந்த புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு எது வேண்டாலும் இருக்கலாம். அல்லது 3லேயும் 10-10 கிலோ கூட நம்ம சேர்த்துக்கலாம் சார். இதோட சேர்த்து 100 கிலோவுக்கு 2 கிலோ தாது உப்பு, 1 கிலோ சாதாரண சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு இவற்றையெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அதுதான் சார் கலப்பு தீவனம். ஆக்சுவலாக தீவன தயாரிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஊரில் இருக்கிறோமோ அங்கே இருக்கக்கூடிய லோக்கலி அவைலபிள் அந்த ஏரியாவில் என்னென்ன ஈஸியாக நமக்கு கிடைக்குதோ அதை வைத்து கலப்பு தீவனம் தயாரிப்பது தான் சிறந்த ஒரு முறையாக இருக்கும். அப்போ தான் வந்து நமக்கு உற்பத்தி செலவு குறையும் சார். இப்போ நம்ம ஆத்தூர் சேலம் இந்த மாதிரி ஏரியாலெலாம் பார்த்தோம்னா கிழங்கு திப்பி கிடைக்கும், அதை வந்து தானிய உபப்பொருளாக நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ ஒரு சில ஏரியாவில் வந்து கோதுமை மில் இருக்கும், அந்த ஏரியாவில் கோதுமை தவிடு வந்து அபரிமிதமாக கிடைக்கும். ஸோ அந்த ஏரியாவில் கோதுமை தவிடை பயன்படுத்திக்கலாம். இன்னும் ஒரு சில ஏரியாவில் வந்து டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நெல் அறவை ஆலைகள் அதிகமாக இருக்கும், அரிசி தவிடு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஸோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சில மாவட்டங்களில் வந்து பருப்பு உடைக்கிற தொழிற்சாலைகள்லாம் இருக்கும், அந்த மாதிரி ஏரியாவில் இருக்கக்கூடிய பருப்புக்கு மேலே இருக்கிற தோல் அவற்றை வந்து தானிய உபப்பொருட்களாக பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் தம் ரூல் என்னன்னாக்கா நம்ம எந்த ஏரியாவில் இருக்கிறோமோ அந்த ஏரியாவில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய தானியங்களும் தானிய உபப்பொருட்களும் புண்ணாக்கு வகைகளையும் வாங்கி நம்மளே வந்து தரமான ஒரு கலப்பு தீவனத்தை தயாரிச்சுக்கலாம்.
0: சரிங்க சார். இப்போ இந்த தீவனங்கள் ஆட்டுக்கு இவ்வளோ தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி இந்த தீவனத்தை நம்ம பிரித்து பிரித்து கொடுக்கறது ஒரு நாள் முழுக்க கொடுக்கறதுல என்னென்ன திட்டங்கள் நம்ம சரியாக வச்சுக்கிறது அவசியமானது?
1: ஒரு நாளைக்கு முதலில் கொடுக்கக்கூடிய தீவனம் அடர் தீவனமாக தான் இருக்கணும். அப்போ எம்டி ஸ்டமக்ல வயிறு வந்து ஃப்ரீயா இருக்கும்போது அது ஈஸியா ஜீரணம் ஆகும். அதற்கு அடுத்ததாக பசுந்தீவனம் கொடுக்கலாம், அதற்கு அடுத்ததாக உலர்ந்த புல் வகை தீவனங்கள் கொடுக்கலாம் சார். இந்த மாதிரி கொடுப்பதன் மூலமாக நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து தீவன பொருட்களிலிருந்தும் கிடைக்கக்கூடிய சக்திகள் முழுமையாக அந்த ஆடுகளால் உட்கிரகித்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி ஆடுகளை வந்து நம்ம தீவனம் கொடுக்கும் பொழுது ஒத்த வயதுடைய ஆடுகளை ஒரு பட்டியலை வச்சு கொடுக்கணும் சார். இப்போ சப்போஸ் 20 கிலோ இருக்கிற ஆடு 2 இருக்கு, 10 கிலோ இருக்கிற ஆடு 2 இருக்கு, ஒரு 10 ஆடுகள் இந்த மாதிரி மிக்சடு ஏஜ் குரூப்ல இருக்கு அப்படின்னா ஒரே இடத்துல வைக்கும்போது எது வந்து டாமினண்டா இருக்கோ, வெயிட் அதிகமா இருக்கோ அது வந்து நிறைய சாப்பிட்றோம், எது வந்து வெயிட் கம்மியா இருக்கோ அந்த ஆடுகளுக்கு போதுமான தீவனங்கள் கிடைக்காது. அதனால நம்ம ஆடுகளுக்கு தீவனம் கொடுக்கும்பொழுது வந்து ஒத்த வயதுடைய ஆடுகளை ஒரு குரூப்பாக வச்சு கொடுக்கறது பெட்டரா இருக்கும்.
0: தீவனங்கள் கொடுக்கும்பொழுது இந்த தீவனங்கள்ல சில சமயம் இந்த நச்சுக்கள் கலந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், இல்ல இயல்பாகவே அதுல இருக்கக்கூடிய சில நச்சுக்கள் இருக்கும். அந்த விஷயங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு கவனத்தோட கையாளணும் சார் விவசாயிகளை பொறுத்திருக்கோம்?
1: சார் இப்ப ஈரப்பதம் அதிகமாச்சுன்னா தானியங்கள் ஆகட்டும் அல்லது அடர் தீவனங்கள் ஆகட்டும் கண்டிப்பா நச்சு பொருட்கள் அந்த அஃப்லோடாக்சின் சொல்லுவோம் அந்த மாதிரி

0: ஒரு பூஞ்சை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சார். அதனால தீவனத்தை வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி தேங்காத மேலே கொஞ்சம் உயரமான இடத்துல சேகரித்து வைக்கணும் சார். எக்காரணத்தை கொண்டு மூட்டைகளில் வந்து தண்ணி படுற மாதிரி வச்சுக்கக்கூடாது. மற்றபடி வந்து இப்போ நம்ம ரெடிமேடாக வாங்கக்கூடிய கலப்பு தீவனங்கள், அதாவது அடர் தீவனங்கள் எல்லாம் அதில் வந்து இந்த மாதிரி மைக்ரோ டாக்ஸின்ஸ் எல்லாம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கான சில வேதிப்பொருட்கள்லாம் அதில் அடங்கி தான் சார்.
1: சரிங்க சார். இப்போ நம்மளை சுற்றியே நிறைய தீவன பொருட்கள் இது மாதிரிலாம் இருக்குங்க சார். நிறைய விஷயம் நமக்கு தெரியாமையே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஆடுகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்க முடியும்னு, அந்த மாதிரியான பயிர்கள்லாம் என்னென்ன இருக்குது, அதை எப்படி அவங்க பயன்படுத்தலாம்? ஏன்னா இப்போ நம்ம ஆராய்ச்சி நிலையத்திலேயே வந்து இந்த சங்குப்பூ இந்த மாதிரியான இதெல்லாம் நிறைய இருக்குது. நமக்கு தெரியாமல் இருக்கிற இந்த தீவனங்களை பற்றி, நம்மளை சுற்றி இருக்கிற தீவனங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: நிச்சயமா சார். இப்போ வந்து பார்த்தோம்னா சார், இப்போ சணப்பைன்னு சொல்லிட்டு நம்ம மண்ணுக்கு வந்து சத்து கொடுக்கக்கூடிய ஒரு தாவரமாக வளர்த்து மடக்கி உழவு செய்வோம். அந்த சணப்பையை வந்து கால்நடைகளுக்கு வந்து தீவனமாக கொடுக்கலாம். இப்போ அதே மாதிரி முருங்கை கீரை, முருங்கைக்கீரை வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு தீவனமாக கால்நடைகளுக்கு இப்போ சமீப காலமாக கொடுத்துட்டு வர்றாங்க. அதே மாதிரி நம்ம சாதாரணமாக கிடைக்கக்கூடிய வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கொழுக்கட்டை புல், வறட்சியை தாங்கி வளரக்கூடிய கினியா புல், சப்பாத்தி கல் இருக்கு இல்லைங்களா, சப்பாத்தி கல்லே முள் இல்லாத சப்பாத்தி கல்லின்னு ஒன்று இருக்கு. இப்போ சப்போஸ் நம்மகிட்ட ஒரு எதற்குமே பயன்படாத ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த நிலத்தில் வந்து இந்த முள்ளில்லா சப்பாத்தி கல்லையை வளர்த்து அதை வந்து கட் பண்ணி கூட ஆடுகளுக்கு கொடுக்கலாம் சார். ஸோ இந்த தீவன வளர்ப்பு என்பது அந்த விவசாயினுடைய நிலம் எவ்வளோ இருக்குது, என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு விதமான தீவன வளர்ப்பை மேற்கொள்வது தான் சிறந்ததாக இருக்கும் சார்.
1: இப்போ நீங்கள் சொன்ன இந்த தீவன மேலாண்மை கொடுத்த ஏதாவது விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்?
0: தொலைபேசி வழியாக அதை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தொலைபேசி எண் வந்து 944-32-37-87, 944-32-37-88.
1: நன்றிங்க சார்.
0: நன்றிங்க சார்.
2: அடு அடு அடு அடு செம்மறியாடு அனுதனமும் மேற்று வந்த ஆசையோடு.
3: செம்மறி ஆடுகளுக்கான தீவன மேலாண்மை குறித்த பல்வேறு தகவல்களை இதுவரை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார் சேலம் மேச்சேரி ஆட்டின ஆராய்ச்சி நிலைய கால்நடை மருத்துவ அலுவலர் முனைவர் என் ராம்குமார் அவர்கள். நிகழ்ச்சியில் உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.

0: இத்துடன் இன்றைய வேளாண் அரங்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நேயர்கள் கேட்கவிருப்பது மண்ணின் மனம். இன்றைய நிகழ்ச்சியில் ஆர் ஆராய குழுவினர் வழங்கும் கும்மி கோலாட்ட பாடல்கள். புராண காலத்தில் மதுரை திரு ஆளவாய் என அழைக்கப்பட்டுள்ளது. சிதம்பரம், காசி, காளகஸ்தி வரிசையில் நான்காவது இடம் மதுரைக்கே உரியது. மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோவில் சட்டென்று நம் நினைவை தொட்டு விட்டு செல்லும். அப்படி இவர்களின் நெஞ்சங்களில் இருக்கும் மீனாட்சி அம்மனை போற்றித் தொழுது நிகழ்ச்சியை தொடங்குகின்றனர்.

சங்க காலத்தில் பகைவர்களின் ஆணிறைகளை கவர்ந்து வருவது போரின் முதல் வெற்றி. அந்த வெற்றியை கொண்டாடும் திணை வெற்றி திணை. போரில் வெற்றி பெறுவதற்காக வழிபடுகின்ற தெய்வம் கொற்றவை. இவளை பின் மாரியம்மனாக வழிபடப்படுகிறாள் என்றும் கூறுகின்றனர். ஐவகை நிலங்களில் உள்ள மக்கள் பெண் தெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் அளித்துள்ளனர். இதனால் பெண் தெய்வங்களில் கொற்றவை மூத்தவள் என கொண்டாடப்படுகிறாள். மலையும் காடும் மிகுதியாக இருந்த சேர நாட்டினர் பெண் தெய்வத்தை அதிகமாக தொழுததாக சங்க இலக்கியம் கூறுகின்றது. ஐரை மலை என்ற மலையின் தெய்வமாக கொற்றவை இருந்ததாகவும் மலையின் காவலர்களாக சேரர்கள் இருந்தார்கள் எனவும் சங்க இலக்கியத்தின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது.

மலேசியாவில் 127 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோவிலில் காலை நேரத்தில் மாரியம்மனாகவும், மதிய வேளையில் கலைவாணியாகவும், மாலையில் மகாலட்சுமியாகவும் அம்மனை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர். அதே போல இவர்களும் ஒவ்வொரு பூவிற்கும் ஒவ்வொரு விதமான பெயரை சூட்டி மாரியம்மனை கொண்டாடுகின்றனர். இந்த பாடலில் தன்னா

திருக்குறளில் பிரிவாற்றாமை அதிகாரம் சொல்லும் தலைவியின் நிலையை இந்த பாடலின் மூலம் அறியலாம். இவர் தனது தெய்வத்தை துழைக்க அழைத்து தனது பிரிவு துயரை எடுத்துச் சொல்கிறார்.

திருச்சி ரெயின்போ பண்பலை 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டது மண்ணின் மனம் நிகழ்ச்சியில் ஆர் ஆராய குழுவினர் வழங்கிய கும்மி கோலாட்ட பாடல்கள்.

0: நேரம் 3 மணி, கேட்கலாம் இனி.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நாட்டின் இளைஞர்களின் நலனும் எதிர்காலமுமே அரசின் உயர் முன்னுரிமை என பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதிபட தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு தொடர்பான வழக்குகளை துரிதமாக விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைத்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை வழங்கப்படும் என்றும் சமூக வலைதளத்தில் அவர் குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வித்துறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். பள்ளிக்கல்வி சார்ந்த திறன் மதிப்பீட்டிலிருந்து பயிற்சி மைய தேர்வு தொழில்நுட்பங்களுக்கு நீட் தேர்வு சென்றுவிட்டதாகவும் அவர் குறை கூறினார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தமது 3 நாள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ரொமேனியாவில் இன்று முதல் 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அந்நாட்டு அதிபர் நிக்கோசர் டானுடன் ஆன இருதரப்பு பேச்சுவார்த்தையை அடுத்து பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ரொமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி சுப்பிரமணிய சிவாவின் 101வது நினைவு தினத்தை ஒட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அன்னாருக்கு மலரஞ்சலி செலுத்தினார். வந்தே மாதரம் என்ற தேசபக்தி முழக்கத்தின் மூலம் மக்களிடையே விடுதலை உணர்வை விதைத்தவர் தியாகி சுப்பிரமணிய சிவா என அவர் புகழாரம் சூட்டினார். தேசிய ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1927 இதே நாளில் வானொலி ஒலிபரப்பு சேவை முதல் முறையாக தொடங்கப்பட்ட நிலையில் 1936 ஆல் இண்டியா ரேடியோ என்ற பெயர் மாற்றம் கண்டு தற்போது ஆகாஷவாணி என அழைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் மாணாக்கர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. தூய்மை பணியாளர்கள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் விழுப்புரத்தில் இன்று சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் துவக்கி வைத்தார். இதில் துப்புரவு பணியாளர்களுக்கு சிறப்பு மருத்துவ முகாம், வங்கிக் கடன், கல்விக் கடன் உள்ளிட்டவை வழங்கப்பட்டன. நகராட்சியில் பணியாற்றும் 482 தூய்மை பணியாளர்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் தூய்மை பணியாளர்களும் இம்முகாம் மூலம் பயனடைந்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோரப் பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்து கிளாஸ்கோவில் இன்று தொடங்குகின்றன. வரும் 2 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டிகளில் இந்தியா சார்பில் ஈட்டி எறிதல் பிரிவில் நீரஜ் சோப்ரா, பளு தூக்குதலில் மீராபாய் சானு, குத்துச்சண்டையில் லவ்லினா

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்கவிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசைத்தூரல் நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கிக் கொண்டிருக்கும்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடிரடி தள்ளுபடி.
3: நேர்களின் விமர்சன கடிதங்களும் மின் அஞ்சல்களும் இடையிடையே பாடல்களும் துணுக்குகளும் தூரல்களாய் தூவிச் செல்லும் இது இசை தூரல்.

0: அனைவருக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடி தள்ளுபடி திருவிழா சவால் விலை. இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.
3: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
4: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
3: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்கப் பெருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: உங்களின் எதிர்காலம் பிரகாசிக்கட்டும். பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். நவீன உலகின் தேவைகளான சைபர் செக்யூரிட்டி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ் மற்றும் செமிகண்டக்டர் போன்ற உயர்தர தொழில்நுட்பத்தில் நவீன ஆராய்ச்சி ஆய்வகங்கள் மூலம் உயர்ந்த வேலைவாய்ப்பு மற்றும் சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்களை உருவாக்கும் பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ். கவுன்சிலிங் கோட் 3805.
4: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள்.

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் மேச்சேரி அம்பிகையின் அழகு தரிசனம். அக்னி மகுடம் சூடி அன்னையாய் காப்பவள், பவளமாய் ஜொலிக்கும் புன்னகையால் பயங்களை தீர்ப்பவள்.

0: நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி.
4: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில வரக்கூடிய சுவாரஸ்யமான செய்தியை தெரிஞ்சுக்கலாம்.
5: ஜெட்டு போனதுக்கு அப்புறமா நீளமா ஒரு வெள்ளக்கோடு தெரியும்ல, அது ஜெட்டோட புகைன்னு தானே பலர் நினைச்சிட்டு இருக்கோம். அதுதான் இல்லை, அது எல்லாமே பனித்துளி தான். அது எப்படின்னு தான் இப்போ சொல்ல போறேன். பொதுவாக ஜெட்டெல்லாம் 30,000 to 40,000 feet உயரத்தில்தான் போகும். அதாவது 9 to 12 kilometers உயரத்துலன்னு சொல்லலாம். அந்த அளவு உயரத்தில் இருக்கும் போது அங்கே வெப்பநிலை -40 degrees to 60 degrees Celsius தான் இருக்கும். பயங்கர குளிராக இருக்கும். ஜெட்டு பறக்கிறப்போ அதுலேருந்து வெளிவர சூடான புகை சட்டுன்னு குளிர்ந்த நிலைக்கு மாறுறப்போ அது குட்டி குட்டி பனித்துளிகளாக மாறுது. இப்படி கோடிக்கணக்காக உருவான குட்டி குட்டி பனித்துளிகள் தான் நாம் பார்க்குறப்போ தெரிகிற வெள்ளை நிற கோடு. இந்த கோட்டை கண்ட்ரெயில்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற வெப்பநிலையை பொறுத்து தான் 10 நிமிஷத்தில் மறையுதா இல்லை 15 நிமிஷத்தில் மறையுதான்னு தெரியும்.
4: அடுத்து வரக்கூடிய கடிதம், நேயர்களோட கடிதம் இது. யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி காவேரி நகர்லேருந்து கதிரேசன் சதாசிவம், துரை உமாமகேஸ்வரி அனுப்பியிருக்காங்க. 21 அன்று வலம் வந்த காலைமலர் நிகழ்ச்சியில் அரிய தகவல்களோடு பாடல்கள் கேட்டோம். இதயராகம் நிகழ்ச்சியில் வந்த பாடல்கள் வரிசைப்படுத்தியிருக்காங்க, ரொம்ப அருமையான பாடல்கள்னு சொல்லியிருக்காங்க. 3 இசைத்துறை நிகழ்ச்சியும் அருமை, எங்களுடைய கடிதமும் வந்தது கேட்டு மகிழ்ச்சி அடைந்தோம், மிக்க நன்றி, பாடல்கள் அருமை. அந்த நிகழ்ச்சியில் வந்த பாடல்களையும் வரிசைப்படுத்தியிருக்காங்க இந்த நேயர்கள். அடுத்ததா ஒரு மின்னஞ்சல் செய்தி. ஸ்ரீரங்கத்திலிருந்து சுந்தரராஜன் ரங்கன் அனுப்பியிருக்கிறாங்க. இன்று காலை 10 அன்பில் சுந்தரராஜ பெருமாள் திருமஞ்சனம் நிகழ்ச்சி நமது திருச்சி ஆகாஷவாணி ஒலிபரப்பு கேட்டுதான் நாங்கள் தெரிந்து கொண்டோம். ஆலயங்களில் நடைபெறும் வைபவங்கள் பற்றியும் சுந்தரராஜ பெருமாள் மகிமைகள் பற்றியும் எப்படி பல நிகழ்வுகளை விஜயலட்சுமி ராம்குமார் மற்றும் சாந்தி சரவணகுமார் இருவரும் வர்ணனை செய்து ஆர் வெங்கடேஸ்வரன் ஐயா அவர்களும் கோபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களும் அமைப்பும் ஆலய உலாவும் சிறப்பு சிறப்பு மிகச்சிறப்பு நட்புடன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அருமையான நிகழ்ச்சிகள் வழங்குறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டி எழுதியிருக்கிறாங்க.
5: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திர கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூமின் இசை தூரல்.
6: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
7: July 1 to 5% வரை தள்ளுபடி.
6: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு ₹1,500 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு ₹1,500 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ்.
3: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: திருச்சி மற்றும் கும்பகோணம்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நாம் கிட்ட ரசித்துக் கொண்டிருப்பது இசைத்தூரல். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் நேயர்களோட மின்னஞ்சல் செய்திகளும் அவங்களோட கடிதங்களும் அது மட்டும் இல்லாமல் சுவாரஸ்யமான செய்திகளும் கூட வந்துட்டே இருக்கு. இப்போ அடுத்ததாக நாம தெரிஞ்சுக்க போற இந்த கடிதம் யாருடையது அப்படின்னு பார்க்கலாம். சமயபுரத்திலேருந்து கி வெங்கட சுப்பிரமணியன் எழுதியிருக்கிறாரு. அனைத்து அலுவலர்களுக்கும் நிலைய இயக்குனர் மற்றும் அனைவருக்குமே வணக்கங்கள் சொல்லியிருக்காங்க. இன்றைய இசைத்துறல் கேட்டின் அதாவது 21ஆம் தேதி அன்று ஒரு சில கடிதங்களை தவிர மற்ற அறிவிப்பாளர்களை புகழ்ந்து இசைமலை பொழிந்தார்கள். வழக்கமாக மின்னஞ்சல் அனுப்பி வரும் நேயர்களும் ஒரே மாதிரியான விமர்சன மழையாகவே பொழிந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல இன்னைக்கு வந்து சில அறிவிப்பாளர்களை பற்றி குறிப்பிடாது ஏமாற்றமாக இருந்ததுன்னு சொல்லி இவங்களும் அதை எதிர்பார்த்திருக்காங்க. நேயர்கள் நிகழ்ச்சி பற்றிய கூடுதல் தகவல்களை நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்பது தாழ்மையான கருத்து. இசைத்துறை நிகழ்ச்சி ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சியாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கான கடிதத்தை இவங்க அனுப்பியிருக்கிறாங்க. இவங்களுடைய அந்த கோரிக்கைகள் கண்டிப்பாக வந்து நிறைவேற்றப்படும். அடுத்ததாக
1: வடக்குசாலிப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா இவங்க அனுப்பியிருக்கும் மின்னஞ்சல், நேற்று அறிவிப்பாளர் அனிஷா அவர்கள் தொகுத்து வழங்கிய காளி மலர் தொடக்க தகவல் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களே நேற்று முன்தினம் மருத்துவமனை நிகழ்ச்சியில் குழந்தைகள் நல்வழியில் இருக்க அவர்களது நண்பர்கள் செல்லும் இடம் மற்றும் அவர்கள் செலவிடும் நேரம் எங்க எதலன்னு கவனிக்கணும், குழந்தைகளோட புதிய நண்பர்களாக அறிமுகமாகவும் அவர்களையும் கண்காணிக்கணும் அப்படின்னு சொன்னது கூடுதல் தகவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வடக்குசாலிப்பட்டி நியூட்டன் மலர்விழி தருண் சமிதா. அடுத்த மின்னஞ்சல் அனுப்பியிருக்காங்க பொன்மலைப்பட்டியிலிருந்து தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம். செவ்வாய்க்கிழமை ஒலிபரப்பான நாள் மலரில் சிம்ம குரலும் சிவாஜி ஐயா அவர்கள் நீடுதுயில் கொண்ட நினைவு நாள் தகவல் மற்றும் அன்னாரது குரல் வழியாக வந்த பாடல் சிறப்பு. மாலை தமிழோடு விளையாடு நிகழ்வினில் திருவரங்கம் நேயர் 2 நிமிடம் மிக தெளிவாக தமிழில் உரையாடினார். வாழ்த்துக்கள். நேற்று காலை 9 மணிக்கு நல்ல ஆசிரியர் விருது, கவிஞர் மற்றும் எண்ணற்ற பல்வேறு சாதனைகள் படைத்த திரு தங்கமூர்த்தி அவர்கள் பகிர்வுகள் அருமை. கல்வி என்பது மனசிலிருந்து மலரணுமே தவிர வற்புறுத்தி திணிக்கக்கூடாது. மற்ற செயல்களுக்கும் நேரம் ஒதுக்கி செயல்படுவது போல் கல்விக்கும் நேரத்தை ஒதுக்கி செயல்பட வேண்டும்னு வலியுறுத்தினார். நேயர்கள் துரை வீரப்பன் மற்றும் கொள்ளிடம் காமராஜ் சிறப்பான கேள்விகளை கேட்டார்கள். இருபட பாடல்களில் வேலைக்காரன் எஜமான் பாடல்கள் யாவும் இனிமை. மக்கள் நலன் பற்றி மணப்பாறை கண்ணுடையான் பட்டியில் இருந்து வந்த தகவல் யாவும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க பொன்மலைப்பட்டி தவமலர் செல்வராஜ் ராஜமாணிக்கம்.
0: அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் அனுப்பியிருக்கிறாங்க பெரம்பலூர்லேருந்து நிதியரசன். 21ஆம் தேதி அன்று 8 மணிக்கு நான் பாடல் கேட்டேன், கொடுத்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் நன்றிகள். பெரம்பலூரிலிருந்து தேவி 22ஆம்

3 மணிக்கு இசைத்துறை நிகழ்ச்சி, மின்னஞ்சல் பாடல்கள் அனைத்துமே அருமையாக இருந்தது. அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். 4 மணிக்கு வண்ணக்கோலங்கள் அருமையாக இருந்தது. 5 மணிக்கு பொன்மாலை பாடல்கள் சூப்பர் கொடுத்து அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அதே போல் திருச்சி திருவானைக்கோவிலிருந்து தமிழ்ச்செல்வி, கல்யாண சுந்தரம், கீழக்கொண்டையம்பேட்டை அவங்க அனுப்பியிருக்காங்க. இந்த மின்னஞ்சல் 22ஆம் தேதி காலை என்னைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் பேசிய முனைவர் சாஜிதா பேகம் அவர்கள் எண்ணியதும் திண்ணியதும் என்ற தலைப்பில் கற்றலின் சிறப்பை பற்றி அருமையாக பேசினார். வசந்தழைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய கல்வியாளர் தங்கமூர்த்தி அவர்கள் கல்வியை கற்பதில் மன அழுத்தமற்ற பயிற்சியும் முயற்சியும் அவசியம் என்பதை பற்றி சிறப்பாக விளக்கினார். இசைத்தூரல் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற தகவல்களும் இடையிடையே வந்த பாடல்களும் சூப்பர். வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்கிறாங்க.

மேற்கு வங்கம்னு சொல்றோம்ல, ஆனா அது இந்தியாவோட கிழக்குல தான் இருக்கு. ஆனா ஏன் மேற்கு வங்கம்னு சொல்றோம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியா, பாகிஸ்தான், வங்காளம் எல்லாம் சேர்ந்து ஒரே நாடாக தான் இருந்துச்சு. 1947 சுதந்திரம் கிடைச்சோன்னே பாகிஸ்தான், பங்களாதேஷெல்லாம் தனித்தனி நாடாக பிரிஞ்சிட்டாங்க. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியான்னு வந்தப்போ பெங்கால், வெஸ்ட் பெங்காலாகவும் பங்களாதேஷனும் பிரிஞ்சுது. பிரிஞ்ச அப்புறம் கிழக்கில் இருந்த பங்களாதேஷை ஈஸ்ட் பெங்கால்னும், மேற்குல இருந்து வெஸ்ட் பெங்காலை மேற்கு வங்கம்னும் மாற்றிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ஈஸ்ட் பெங்காலா இருந்ததை பங்களாதேஷ்னு அதிகாரப்பூர்வமா மாத்திக்கிட்டாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேயர்கள் இதுவரை கேட்டதோ திருச்சி சேலம் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கிய இசை தூரல்.
1: மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். வெறும் விவசாயம் அல்ல, இது உங்கள் அதிகார கனவு. அக்ரி படிப்போடு சிவில் சர்வீஸ் மற்றும் வங்கி தேர்வுகளுக்கு சிறந்த பயிற்சி. IAS முதல் அரசு அதிகாரி வரை உங்கள் லட்சியத்தை நனவாக்குகிறது. பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ். அரசு பணியில் சேர சரியான தருணம் இது. விதைப்பது மாணவர்களை, அறுவடை செய்வது அதிகாரிகளை. இது பெரம்பலூர் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் அக்ரி காலேஜ். மேஜிக்
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: July 1 to 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
5: அழகும் அன்பும் சேரும் இடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
6: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
7: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 to 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்,

0: எஞ்சிருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல்.
1: இசை தூரல் நிகழ்ச்சியில இப்ப நம்ம நேயர்களோட கடிதங்களை படிக்கலாமா?
0: திருச்சி ஏர்போர்ட் தாமஸ் செந்தினால்தன் அவங்க எழுதியிருக்கும் கடிதம் தான் இது. 19 வந்த வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் ஆட்டுப்பண்ணை வைப்பது எப்படி, அதனால் வரும் லாபம் பற்றி தெளிவாக சொன்னார்கள். வழங்கிய சேலம் ராமச்சந்திர ஐயா அவர்களுக்கு நன்றி. இசைத்துறல் நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்கப்பட்டது. என்னுடைய கடிதமும் வாசிக்கப்பட்டது. வாசிக்கும் பொழுது என்னுடைய கடிதத்தை பற்றி புகழ்ந்து பேசியதற்கு நன்றி. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. வண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் கொல்கெழுத்து போட்டி அருமை கலகலப்பாக இருந்துச்சு. நிகழ்ச்சி வழங்கிய சகோதரர் அவர்களுக்கும் சகோதரிக்கும் நன்றி. பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அருமை, பாடல்கள் வழங்கிய சகோதரிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. உணவை மருந்து நிகழ்ச்சி வழங்கிய ரத்னம் அவர்களுக்கும் நன்றி. இரவினுமை இசை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை. ஞாபகம் மருந்து நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமைன்னு சொல்லியிருக்காரு. அவரே 20 அன்று

0: காலை முதல் வந்தி மாதரம் கேட்டீன்ல இருந்து அப்படியே வரிசையா எல்லா நிகழ்ச்சி பற்றியும் விமர்சனம் எழுதியிருக்காரு. காப்பி ராகத்தில் அமைந்த மங்கள இசை கேட்டேன் நினைத்தாலும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் நிலவில் முதன் முதலாக கால் வைத்த நிகழ்ச்சி நாள் முதன் முதலாக நிலவில் கால் வைத்த நீல் ஆம்ஸ்ட்ராங் பற்றி தகவல் சொன்னது அருமை. நிகழ்ச்சி வழங்கிய முனைவர் சுதர்சன் அவர்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. ஆனந்தராகம் நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான நான்கு பக்தி பாடல்களும் அருமை. நாள்மலர் நிகழ்ச்சியில் சர்வதேச சதுரங்க தினம், ரோத்த நரசிம்மா நிலவில் மனிதன் கால் பதித்த நாள், அன்னி சாரதா தேவி, நீல் ஆம்ஸ்ட்ராங், அருணிமா சின்ஹா, எஸ் எஸ் சூர்யா போன்ற தனி சிறப்புகளை வழங்கிய விஜயலட்சுமி ராம்குமார் அவர்களுக்கு நன்றி. செவி செல்வன் நிகழ்ச்சி வழங்கிய முனைவர் மு சிவகுமார் அவர்களுக்கு நன்றி. மருத்துவ நேரம் நிகழ்ச்சி சிறப்பு வழங்கிய சகோதரி டாக்டர் உஷா நந்தினிக்கும் நன்றின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்ததா அதே நேயர்களோட மற்றொரு கடிதம் 20ஆம் தேதிக்கானது. பண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சி வழங்கிய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி. பொன்மாலை நிகழ்ச்சியில் இடைக்கால பாடல்கள் அருமை வழங்கிய சகோதரிக்கு வாழ்த்துக்கள். உணவை மருந்து நிகழ்ச்சியில் டாக்டர் ரத்தினம் அவர்கள் மிக சிறப்பாக தகவல்கள் வழங்கினார். உழவர் உலகம் நிகழ்ச்சியில் திட்டமிட்டு விவசாயம் பற்றிய விளக்கிய சுபையா அவர்களுக்கும், உடன் உரையாடிய ஆர்வி ஐயா அவர்களுக்கும் நன்றி. இரவு இனி இசை இனிமை நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை பாடல்கள் வழங்கிய நமது பண்பலைக்கும், ஞாபக மருதே நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் கேட்ட நமது நேயர்களுக்கும் நன்றியை சொல்லியிருக்காங்க. அதே போல் 11 மணிக்கு பிறகு வந்து அவங்களால கேட்க முடியல அப்படின்ட்டாங்க. அதே போல் அன்றைய நாள்மலர் நிகழ்ச்சியில் வந்த தகவல்கள் மிக சிறப்பு கேட்டு தெரிந்து கொண்டோம். அதே போல் தஞ்சை மனநல மருத்துவர் உஷா நந்தினி அவர்கள் வழங்கிய நிகழ்ச்சி வசந்தாழிப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது. அன்றைய நிகழ்ச்சியில் வந்த கருத்துக்கள் அனைத்தும் அருமை வழங்கிய பண்பலைக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. வசந்தாழிப்பு நிகழ்ச்சியில் பயிர் காப்பீடு பற்றியும் நேரம் தெளிவாக பேசிய புஷ்பா சிவகுமார் அவர்களுக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. அனைத்து நிகழ்ச்சிகளும் வழங்கிய பண்பலைக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த கடிதத்தில் சந்திப்போம் சொல்லிட்டு நமக்காக நிறைய கடிதங்களை எழுதியிருக்காங்க. அடுத்த கடிதம் அவங்களுடையது இருக்கு இல்லையா, படிச்சிடலாமா?
0: படிச்சிடலாம். 20ஆம் தேதி வந்த இன்றொரு தகவல் நிகழ்ச்சியில் நாணயத்தை சுண்டி பூவா தலையா போட்டு பார்த்துட்டு போருக்கு செல்வதும், வெற்றி பெற்ற பிறகு வந்து பார்த்தா இரண்டு பக்கங்களும் தலை இருந்தது பற்றி சொன்னது நகைச்சுவை இருந்தது. தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா அவர்கள் சொன்ன ஒளிபரப்பிய பண்பலைக்கு வாழ்த்துக்கள். வசந்த அழைப்பு நிகழ்ச்சியில் உலக சதுரங்க தினத்தை முன்னிட்டு சதுரங்க சவால் சாதனை பற்றி எங்கெங்க பயிற்சிகள் அளிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தெளிவா பேசினாரு இஸ்மாயில், அவர்களுக்கு நன்றி. காலை நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கிய சகோதரிக்கு நன்றி. போராட்டம் போடு நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை. உங்களோட நாங்க நிகழ்ச்சியும் அருமை. மங்கீர் உலகம் நிகழ்ச்சியில் நிழல் நிஜம் என்ற தலைப்பில் சகோதரி அனைவரும் ஒவ்வொருவராக கருத்துக்கள் சொன்னது அருமை. மீனாட்சி விஜய் இரண்டு பேரும் ஒருவர் பாம்பு கதையும் இன்னொருவர் பேய் கதையும் சொன்னாரு. நிகழ்ச்சி வழங்கிய சபினா மீரா அவர்களுக்கு நன்றி. மதுரை கீதம் நிகழ்ச்சியில் அனைத்து பாடல்களும் அருமை. பாடல்கள் வழங்கிய சகோதரிக்கு நன்றி. வேளாண் அரங்கம் நிகழ்ச்சியில் முருங்கை பற்றி பல தகவல்களை சொன்னாங்க. வருவாயை பல மடங்கா பெருக்க முருங்கையில் என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள், அதை எப்படி செய்யலாம், எப்படி சந்தைப்படுத்தலாம் என்ற தகவல்கள் நம்மளோடு பகிர்ந்து கொண்ட வேளாண் அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் மாலதி அவர்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் பாடல்கள் அருமை வழங்கிய சந்திரசேகர் அவர்களுக்கு நன்றி. இசைத்துறல் நிகழ்ச்சியில் கடிதங்கள் மின்னஞ்சல்கள் வாசிக்கப்பட்டது, என்னுடைய கடிதமும் வாசிக்கப்பட்டது, மகிழ்ச்சி அடைந்தேன். ஒருவடி கூட விடாம வாசித்தது எனக்கு பெருமையா இருந்ததுன்னு சொல்லியிருக்காரு.
1: ஆனா இவங்க கடிதத்தை ஒருவரி விடாம வாசித்தது அப்படிங்கறது பெருமையா தான் இருக்கும். அடுத்த கடிதம் பாத்தீங்கன்னா அவங்களோடது தான், 21ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு. அன்றைய நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக உங்களோடு நாங்க நிகழ்ச்சியை ரோஸ்லின் சில்வியா அவர்கள் வழங்கினார்கள். மங்கை உலகம் நிகழ்ச்சியில் முதல் பரிசு தலைப்பு அருமை. சகோதரி மிக சிறப்பாக பேசினார்கள். தோழிகளும் எனக்கு வந்து என்னோட மகன் பிடிக்கும், என்னையும் எனது மகனையும் வைத்து ஒரு போட்டோ எடுத்து கொடுத்தால் அதுவே எனக்கு மிகப்பெரிய பரிசு அப்படின்லாம் சொன்னாங்க. வழங்கிய நித்யா அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டாங்க. அதே போல மதுரை கீதம் நிகழ்ச்சி வந்த பாடல்கள் அருமை சொல்லியிருக்காங்க. உடன் உரையாடிய அதாவது நிகழ்ச்சிகள் அனைத்துமே சிறப்புன்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியை பற்றியுமே சிறப்பாக சொல்லியிருக்காங்க. பண்ணக்கோலங்கள் நிகழ்ச்சியில் 3 பேரும் மிக சிறப்பாக உரையாடினார்கள். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி பங்கு பெற்ற நேயர்களும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு ரொம்ப அருமையாக விளையாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட மற்றொரு கடிதம் ஞாபக மருதி நிகழ்ச்சிக்காக மிக சிறப்பான பாடல்களாக வலம் வந்தது, கேட்டு ரசித்தோம், வழங்கிய பண்பலைக்கு நன்றி. அதே போல் அதுவா இதுவா நிகழ்ச்சி மிக சிறப்பாக இருந்தது, உங்களோட நாங்கள் நிகழ்ச்சியும் மிக சிறப்பு, பாடல்களை அள்ளி வழங்கிய நமது பண்பலைக்கு, அதாவது எல்லா நிகழ்ச்சிகளுமே குறிப்பிட்டிருக்காங்க, மதுரை கீதம் எல்லாத்துக்கும் சேர்த்து நான் ஒரு வழியாகவே அவங்க சொன்ன நன்றிகளை சொல்லிட்டேன். ரொம்ப சிறப்பாக அவங்க வந்து கடிதம் நிறைய வார்த்தைகள் கொண்டு எழுதியிருக்காங்க.
0: புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் ஏ சாமி அனுப்பியிருக்கும் மின்னஞ்சல் இது. நேற்று காலை வசந்த அழைப்பில் 1 மணி நேரம் மன அழுத்தம் இல்லை, வெற்றி பாதையை நகைச்சுவையுடன் தந்த கவிஞர் தங்கமூர்த்தி ஐயாவிற்கும் சுவை கூட்டிய அறிவிப்பாளருக்கும் நிலைய

0: இணையத்திற்கும் நன்றின்னு சொல்லியிருக்காரு புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கீரை எஸ் ஏ சுவாமி அவர்கள். திருச்சி பண்பலை 102.1 வணக்கம் சொல்லிட்டு நேற்று காலை 10 மணிக்கு போடு ஆட்டம் போடு பாடல்கள் அனைத்தும் சிறப்பு, 10:30 இருபட பாடல்கள்ல வேலைக்காரன் எஜமான் பட பாடலை வழங்கிய ராக தேவதை திருச்சி பண்பலை 102.1 வாழ்த்துக்கள்னு சொல்லி மின்னஞ்சல் அனுப்பிச்சிருக்காங்க. கருமண்டபம் தெற்கு தெரு வேலாயுதம் திரவியமலர் துர்கா தேவி தன்விக் சந்திரோ விஸ்வா. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், மலைக்குழி பட்டி சண்முகம், திருச்சி செந்தண்ணீர்புரம் ஆல்பர்ட் இவர்கள் அனுப்பியிருக்கும் மின்னஞ்சல் இது. நேற்று காலை மலை நிகழ்ச்சி கேட்டோம். தகவல்கள், பாடல்கள், இன்றொரு தகவல் எல்லாம் மிக சிறப்பு. 8 மணிக்கு இதயராகம் அறிவிப்பாளர் சகோதரர் நக்கீரன் அவர்கள் படு உற்சாகத்துடன் நேர்கள் கேட்ட பாடல்களை புத்தம்போது பாடல்களை வழங்கினார். 10 மணிக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பாடல்கள் எல்லாம் செமஜோறு. 1:05 பழைய பாடல்கள் மனம் மறக்காத பாடல்களை நேயர்களின் விருப்பத்தில் அறிவிப்பாளர் வழங்கினால் எல்லா பாடல்களும் சிறப்பு. அற்புதமாக உற்சாகத்துடன் நிகழ்ச்சியை தொடுத்து வழங்கிய நக்கீரன் அவர்களுக்கும் பண்பலை 102.1 எங்களின் பாராட்டுகள் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் கும்பகோணம் பட்டாளம் ரமேஷ், மலைக்குடிப்பட்டி சண்முகம், திருச்சி செந்தநீர்புரம் ஆல்பர்ட்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க பெருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 5% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி துறையூர்.
3: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க பெருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: வானொலியில் மக்களின் மனம் கவர்ந்த நிகழ்ச்சிகளை தேசிய ஒலிபரப்பு நாளில் நினைவு கூறுகிறார் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள்.
5: இன்றைய செய்தி ஊடகங்களில் தொலைக்காட்சியும் கைபேசியும் கோலோச்சுகின்றன. இவைகளில் வருகைக்கு முன்பு வானொலி நிலையங்கள் தான் மக்களுக்கு செய்திகளை கொண்டு சென்றன. அது மட்டுமல்ல, பண்ணை செய்தி, குழந்தைகளுக்கான செய்தி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை வானொலி தந்து கொண்டிருந்தது. இந்திய சுதந்திரம் அடைந்த நாளன்று இந்தியா முழுவதும் இருந்த வானொலி நிலையங்கள் 6 மட்டுமே. அவற்றில் திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையமும் 1. இந்த திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையத்தின் செய்திகள் திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், நாமக்கல், சேலம், நாகப்பட்டினத்தை சேர்ந்த 20 லட்சம் மக்களிடம் செய்திகளை கொண்டு சென்றன. 1963 விவித பாரதி. அன்றைய நாளில் 1969 வர்த்தகத்திற்கென்றே ஒரு தனி ஒளிபரப்பு. பண்ணை இளம் நிகழ்ச்சி மாலையானால் ஒவ்வொரு ஊராட்சியும் விவசாயிகள் காத்திருப்பார்கள். அன்றைய பருவத்திற்கேற்ற என்ன பயிர் செய்வது, என்ன உரங்கள் இடுவது என்று விவசாயிகளுக்கு செய்திகளை கூறியது வானொலி. காலையில் டீ கடை பெஞ்ச், நினைக்கவே நெஞ்சம் நிகழ்கிறது. அரிய செய்திகளை குறுக்கமாக சொல்லுகின்ற நிகழ்ச்சி அது. 1946 குழந்தைகளுக்கென்றே ஒரு பிரிவு, அது மணிமலர், பிள்ளைக்கனி அமுது போன்ற அருமையான நிகழ்ச்சிகளை தந்தது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் தொலைக்கல்வி திட்டத்தை வாரத்தில் 5 நாட்கள் திருச்சிராப்பள்ளி வானொலியம் ஒளிபரப்பியது. சூரியகாந்தி நிகழ்ச்சி, ஆகா எத்தனை நாடகங்கள்! திருச்சிராப்பள்ளியில் வாழ்ந்த நாடக கலைஞர்களை ஊக்குவித்ததில் முன்னணி வகித்தது திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இலக்கிய பேருரை 1 மணி நேரம், மிகச்சிறந்த தமிழ் சான்றோர்கள் அரிய தமிழ் நூல்களிலிருந்து செய்திகளை கூறுவார்கள். தொட்டில் முதல் தொட்டில் வரை என்ற இசை கிராமிய நிகழ்ச்சி 1957 அகில உலகமெங்கும் ஒளிபரப்பப்பட்டது. 1500 மேற்பட்ட

0: வானொலி எங்கள் நம்முடைய திருச்சிராப்பள்ளியின் செய்தியை ஒளிபரப்பியது. திருச்சிராப்பள்ளி வானொலியம் பெற்ற விருதுகள் பல பல. 1884 ஆகாஷவாணி விருதினை பெற்றது. 1951 இளைசை சுந்தரமுடைய மொழியின் ஒளிகள் என்ற நிகழ்ச்சிக்காக விருது பெற்றது. தொடர்ந்து 1987 முதல் 1988 வரை நெல்லை சுப்பிரமணியம் அவருடைய நிகழ்ச்சிக்கெல்லாம் விருதுகள் வழங்கப்பட்டன. அகில இந்திய அளவிலே மக்களிடத்திலே விவசாயிகளுக்கான செய்திகள், குழந்தைகளுக்கான செய்திகள், கலை இலக்கியம், தமிழ் இலக்கியம் என்று பல்வேறு செய்திகளை கொண்டு சென்றதில் முதன்மையானது நம்முடைய திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
1: தேசிய ஒலிபரப்பு நாளில் வானொலி குறித்து பகிர்ந்து கொண்டவர் திருக்குறள் சு முருகானந்தம் அவர்கள்.
2: வாங்க ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
3: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
2: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: PM ஜெய் அப் கரீபோ கே ஜெய் பன் கயி ஹே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி. பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம். ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்
5: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: ஜூலை 1 முதல் 5% முதல் 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடை வீதி, துறையூர்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் உற்சாகமாய் உழைத்திடுவோம், உலகில் முதலிடம் பிடித்திடுவோம். பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ் சொந்த பண்ணை பாலில் தயாராகும் இனிப்புகளுக்கு பிஜி நாயுடு ஸ்வீட்ஸ்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடைக்கு வாங்க, ஆடைகளுக்கு நம்ம துறையூர் ரேணுகா சில்க்ஸ் தாங்க.
2: July 1 to 50% வரை தள்ளுபடி.
1: ரேணுகா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், கடைவீதி துறையூர்.
4: அழகும் அன்பும் சேருமிடம் ஹரிணி ஜுவல்லர்ஸ்.
5: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.

0: இணைந்திருக்கிறோம் திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இசை தூரல். வரும் மின்னஞ்சல அனுப்பிச்சிருக்காங்க காமராஜ் கொள்ளிடத்திலிருந்து. அகில இந்திய வானொலியின் ஒலிபரப்பு சேவை நாளான இன்று 99 ஆண்டுகளை தொட்டிருக்கும் இந்நாளில் இவ்வானொலி நம் நாட்டிற்கு எத்தனையோ அளப்பரிய சேவைகளை புரிந்திருப்பதை நன்றி பெருக்குடன் திரும்பி பார்க்கிறேன். ஆரம்ப காலத்துல நம்ம மூதாதையர்கள் வானொலி பெட்டிக்குள்ள யாரோ ஒளிஞ்சிட்டு பேசுவதாக நிலவிய நகைச்சுவை கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். கற்றலில் கேட்டலே நன்று எனும் பொன்மொழிக்கு என்றென்றும் தலை சிறந்த நல் முன்னுதாரணமாக திகழ்வது நம் நாட்டின் தேசிய ஒலிபரப்பு சேவை. இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் வான் அலைகளில் நற்புகழரசன் எனும் அழிக்க முடியாத தனிப்பெரும் சக்தியாக உருவெடுக்கும் வானொலி நீடூழி காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வணங்கும் அன்பன்னு சொல்லி அவரோட பேரை குறிப்பிட்டிருக்காரு கொள்ளிடம் காமராஜ்.
1: அடுத்து வரக்கூடிய மின்னஞ்சல் திருச்சி குமரநகர்லேருந்து எஸ் லக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க. நேற்று இசைத்துறலில் மென்மையாக நினைந்தேன், காரணம் பாடல்கள். பாம்பே ஜெயஸ்ரீ பாடிய பாடல்கள் ஹஸ்கி வாய்ஸில் அழகாக பாடுவார். பாடல்களை தெரிவு செய்த அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள். நேயர்களின் மின்னஞ்சல்களை அழகாக தெளிவாக வாசித்தார்கள். நிகழ்ச்சி சிறப்பு. பொன்மாலை நிகழ்ச்சியை தன் மென்மையான குரலில் தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளருக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் வந்து தியேட்டரில் பார்த்த நினைவுன்னு சொல்லியிருக்காங்க, வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. அதே நேயர் இன்று காலை 10 மணிக்கு வந்த நிகழ்ச்சி பற்றிய இந்த விமர்சன மின்னஞ்சல் இது. 108 திவ்ய

0: தேசங்களில் நான்காவது திவ்ய தேசமான அன்பில் வடிவழகிய நம்பியான சுந்தரராஜ பெருமாளின் ஜேஷ்டாபிஷேகத்தை நேரலையாக வர்ணனை செய்த விஜயலட்சுமி ராம்குமார், சாந்தி சரவணகுமார் ஆகியோருக்கு வாழ்த்துக்கள். ஆலய உலா பற்றி தான் சொல்லியிருக்காங்க. யானை கொள்ளிடத்திலிருந்து நீர் கொண்டு வர அந்த நீரை மந்திர உச்சாரணைகள் செய்து புனிதத்தன்மை ஏற்று அபிஷேகம் செய்ய போகும் நிகழ்வை இல்லத்திலிருந்து மனக்கண்ணில் கண்டு மகிழ்ந்தேன். 2.5 மணி நேரம் அபிஷேகம் உற்சவருக்கு மற்றும் பெருமாள் அணிந்திருக்கும் சாவி கொத்து பற்றியும் பகிர்ந்த சாந்தி அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியை அமைத்த கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் ஆர்வியா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றிகள் சொல்லியிருக்காங்க. குமரநகர் லட்சுமி.
1: இதுவரை நேயர்கள் கேட்டு ரசித்தது திருச்சி FM Rainbow 102.1 இசை தூறல்.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இணைந்திருக்கிறோம். நேரம் மாலை 5 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டு அமைச்சர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா காமன்வெல்த் அமைப்பின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் ஷெர்லி அயார்கோரை இன்று சந்தித்து பேசினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில், வரும் 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை ஏற்று நடத்த இந்தியா தயாராகி வரும் நிலையில் வர்த்தகம் முதலீட்டில் புதிய வாய்ப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டுமென மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறினார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் கோரிக்கைகள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீட் தேர்விற்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர், தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்பதாக குறை கூறினார். தேசத்திற்கு எதிராக போராடுபவர்களுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி கைகோத்திருப்பதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு தாமிரபரணி ஆற்றில் பல்வேறு அரசியல் கட்சியினர் இன்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின்படி தஞ்சை பெரிய கோவிலில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் மாயமானதாக கூறப்படும் சிலைகள் மற்றும் சிதிலமடைந்த சிலைகள் குறித்து தொல்லியல் துறையினர் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். இது தொடர்பாக வரும் 28 தேதிக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு தொல்லியல் துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில்நெறி வழிகாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வு செய்யப்பட்ட 173 நபர்களுக்கு காஞ்சிபுரம் மண்டல வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வையும் தெரிவித்துள்ளது. ஹராரையில் நடைபெறும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியாவிற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ஜிம்பாப்வே சற்று முன் 4 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 20 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 6 மணிக்கு.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மேகமூட்டத்துடன் வானம் கூட திரும்பும் பறவைகள் சுட சுட தேநீரோடு மனதிற்கினிய கானங்களை கேட்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தோடு இது

நமது ஏபிஎன்னின் மனங்களை மகிழ்விக்கும் ஆனந்தமான ஆடை தள்ளுபடி திருவிழா. சவால் விலை, இந்த விலை எங்கும் இல்லை. அப் டு 50% ஆடை அதிரடி தள்ளுபடி. ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 18 வரை சிறப்பு தள்ளுபடி விற்பனை. சோழ தேசத்தின் பெருமை, அழகின் புதிய அடையாளம். ஏபிஎன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ், அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம்.

1 கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. இது பொன் மாலை. என்றும் உன்னை தாங்கும் கரையாக நானும், வற்றாத சங்கீதமாய் என் காதலும் இருக்கும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடி வந்தாலே போத்தீஸ் ஆஃபர்ஸ் தான். 5 முதல் 50% வரை தள்ளுபடி, பழங்கள் மற்றும் காய்கறிகள் இலவசம், ஃப்ரீ கிஃப்ட் வவுச்சர்ஸும் பெறுங்கள். போத்தீஸ்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: நாள்தோறும் காலை 9 மணிக்கு திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, பாத்திரக்கடல் மற்றும் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் வழங்கும் வசந்த் அழைப்பு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: மங்களன் மங்கள், திருச்சி மற்றும் சேலம்.
6: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: நிமிடம் இணைந்திருக்கிறோம். திருச்சி FM ரெயின்போ 102.1 பொன் மாலை. விழிகளின் இசையில் உருகும் நெஞ்சம், உன் புன்னகை பூக்கும் காதலின் மஞ்சம், மரணமே வரினும் பிரியாது நம் தஞ்சம்.

அஞ்சு மணி 20 நிமிஷம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. பத்து மாத பாரத்தை சுகமாய் ஏற்கும் பேரன்பின் சிப்பி நான்.

அஞ்சு மணி 25 நிமிஷம் கிட்ட நினைச்சிருக்கிறீங்க. இது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 பொன் மாலை. விழிகளின் பாஷையில் என் சம்மதம் சொன்னேன் அன்று, உயிர் துடிப்பாய் உன்னை ஏற்றுக்கொண்டேன் என்றும்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

5:30 ஒரு நிமிடம் கேட்டிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. பூமரக் காற்றும் காவிரி அலையும் தூது சொல்ல மாநிற பெண்ணவள் மாமனின் மடி சேர எங்கும் இனிய தவிப்பு.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: அஞ்சு மணி 42 நிமிஷம் கேட்டிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது பொன் மாலை. துயரம் மறந்து காதலின் மலர்கள் பூக்கட்டும், வாழ்வை நனவாக்கும் புது காவியமாய் நீவா தென்றலே.

0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 நாளை காலை 6:35 ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம் வழங்கும் உழவே தலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம்.
2: ஆர்ஜிஎஸ் காமதேனு சூப்பர் மார்க்கெட் தீவனம், பாலுக்கு குறைவில்லை, சந்தோஷத்திற்கு அளவில்லை.
0: திருச்சி எஃப் எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைஞ்சிருக்கிறீங்க, இது பொன் மாலை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு July 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.
3: என்ன சொல்லுவேன் தாங்கல மெத்த வாங்கல.
4: நீங்க பண்ற வேலைக்கு தூக்கம் எப்படி வரும்? மெத்தைய வாங்கி வச்சுட்டு உக்காந்தே இருக்க வேண்டியதுதான்.
3: பூங்காத்து திரும்புமா?
4: எப்படி திரும்பும்? இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி புட்டு கட்டடம் கட்ட வேண்டியது. ஒரு மரக்கன்னு கூட நட்டு வைக்கிறது இல்ல.
5: அது சரி.
4: உங்களை மாதிரி பண்ற எல்லாத்துக்கும் இப்படிதான்.
5: ஐயோ,
3: ஏதோ என் பாட்டுக்கு நான் பாட்டு பாடி சொல்லாத சோகத்தை சொன்னேன் அடி.
4: சோகமா? அப்படின்னா ஒரு ஓரமா உக்காந்துட்டு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆனா தூக்கம் வரவே வராது.
6: என்ன கொடுமை சார் இது!
5: சரி, இப்ப நான் என்ன பண்ணனும்?
4: வீட்டை சுத்தியும் குடியிருக்கிற தெருவுலையும் முடிஞ்ச அளவு மரக்கன்னு நடுங்க. தினமும் தண்ணி ஊத்தி முறையா பராமரிங்க. அப்பதான் பூங்கா

0: காத்து வீசும், நல்ல தூக்கமும் வரும்.
1: உடனே செய்யறேன். ஆமா நீங்க
0: யாரா இருந்தா என்ன, சொன்னத செய்யுங்க, நிம்மதியா தூங்குங்க. அத விட்டுட்டு

0: நிறைவு பெற்றது இன்றைய பொன் மாலை. இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விரைவு நீதிமன்றங்கள் மூலம் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடியை தெளிவுபடுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் இவ்விவகாரத்தில் அரசு மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என அவர் தெரிவித்தார். இவ்விவகாரம் குறித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் அமைதி காத்து விவாதத்தின் மூலம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அமைச்சர் வலியுறுத்தினார். நீட் தேர்வுக்கு எதிராக இளைஞர்கள் மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் முன்னெச்சரிக்கை கருதி சென்னை மெரினா கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான அனைத்து நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளதோடு 2 துணை ஆணையர்கள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்ட சாலையோர உணவு விற்பனையாளருக்கான சிறப்பு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு முகாமை சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முதன்மைச் செயலாளர், உணவு பாதுகாப்புத்துறை கூடுதல் ஆணையர் மற்றும் சாலையோர உணவு விற்பனையாளர்கள் பங்கேற்றனர். முல்லைப் பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் தலைமையில் இன்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அணையில் உள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வல்லக்கடவுரோடு தேக்கடி தலைமை பகுதி, போர்டே அணை மற்றும் படகு பராமரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதுடன் பருவமழையை முன்னிட்டு அணையின் பாதுகாப்பு தொடர்பான பணிகள் குறித்து அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டன. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் கும்பகோணம் பிரிவில் 1 வருட தொழில் பருகுனர் பயிற்சிக்காக விண்ணப்பங்கள் இணையதளம் வழியாக வரவேற்கப்படுகின்றன. தகுதியுடைய பட்டம் பட்டயம் முடித்த மாணாக்கர் அடுத்த மாதம் 28ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம். தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நலவாரியத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் வரும் 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சித்தலைவர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். முகாமில் பதிவு செய்யும் உறுப்பினர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் கல்வி, திருமணம், மகப்பேறு, ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படும். ராணிப்பேட்டை அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப் பொருள் கடத்தி வந்த ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த பெண் உட்பட 4 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்களிடமிருந்து 28 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. அன்பில் அருள்மிகு சுந்தரவள்ளி உடனுறை சுந்தரராஜ பெருமாள் திருக்கோவில் ஜேஷ்டாபிஷேகம் 40 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து திருப்பாவாடை மங்கள ஆரத்தியுடன் பெருமாள் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். ஹராரேயில் நடைபெறும் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு எதிராக முதலில் பேட் செய்யும் ஜிம்பாப்வே சற்று முன் 16 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 89 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 7 மணிக்கு.

ஒரு நாள் காலையில நீங்க எழுந்திருச்சு பாக்கும்போது உங்க பேங்க் அக்கவுண்ட்ல 86,400 ரூபாய் இருக்கு. பார்த்த உடனே பயங்கர சந்தோஷமா இருக்கும்ல. கொஞ்ச நேரத்துல யாரோ ஒருத்தர் என்ன பண்றாங்க, உங்க அக்கவுண்ட்ல இருந்து ஒரு 60 ரூபாய திருடிடுறாங்க. இப்போ சொல்லுங்க, நீங்க அந்த போன 60 ரூபாய்க்காக வருத்தப்படுவீங்களா, இல்ல இருக்கிற மிச்ச காசு வச்சு சந்தோஷமா இருப்பீங்களா? நிறைய பேர் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கேக்குது. மிச்சம் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருப்பேன்.

அப்படின்னு தானே சொல்வீங்க. ஆனா நம்ம எல்லா நேரமும் அப்படி இருக்கிறது இல்லைல்ல. ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை நமக்காக 86,400 நொடிகளை நமக்கு கொடுக்குது. அதுல யாரோ ஒருத்தர் நம்மளோட 60 வினாடிகளை கெடுத்துடுறாங்க. அது ஒரு சின்ன வாக்குவாதமா இருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், இல்ல சில நேரம் தப்பான விமர்சனங்களா கூட இருக்கலாம். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதையே நினைச்சு நினைச்சு கோவப்பட்டு ஓவர் திங்க் பண்ணி அந்த நாளையே மொத்தமா நம்மளே கெடுத்துக்குவோம். ஒரே ஒரு விஷயம்தான், யாரோ ஒருத்தர் உங்க 60 வினாடிகளை திருடினதுக்காக மிச்சம் இருக்கிற 86,340 செகண்ட்ஸையும் நீங்க கெடுத்துக்காதீங்க. இணைஞ்சிருக்கிறோம் இது திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல ஆரவாரம்.

ஆரவாரம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல. நம்ம திருச்சிராப்பள்ளி தமிழ்ச்சங்கத்துல ஜூலை மாத நிகழ்ச்சிகளா நாளைக்கு மாலை 6:30 திருக்குறளும் காவல்துறையும் அப்படின்ற தலைப்புல கு வீராசாமி அவர்கள் பேச இருக்கிறாங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க.

0: மருந்து. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆலோசனைகளோட இணையறாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.
1: நிறைய பேருக்கு பேன் தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? பேன் கொல்லி எல்லாம் நிறைய வாங்கி தேய்ச்சிருப்பீங்க. ஆனா என்ன ஒரு கொடுமைனா, பேன் போறதோட முடியும் சேர்ந்து போயிடும். அந்த வருத்தம் நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா? பேனை ஒழிக்கிறதுக்கு வீட்டு வைத்தியத்துல ரொம்ப சுலபமான முறைய நான் சொல்றேன். வேப்பெண்ணெய், ஐயோ நாரது வேப்பெண்ணெய் அப்படின்னு ஒதுக்குறோம் இல்லையா, ஆனா உண்மையிலே வேப்பெண்ணெய் தேய்ச்சிங்க அப்படின்னா பேன் மட்டும் இல்லைங்க, உங்க முடி கூட செழித்து வளரும். நிறைய நோய் தொற்றுக்கள்லேருந்து, நிறைய பேருக்கு பொடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அது கூட அதுல சரியா போயிடும். தலையில ஏற்படக்கூடிய அரிப்பு, தொற்று கிருமிகள் எல்லாம் போயிட்டு முடியும் நல்லா செழித்து வளரும். கண்டிப்பா பேன் வந்து காணாமலே போயிடும். ஆனா ஒரு நாள் மட்டும் இல்ல, வாரத்துல 2-3 நாட்கள் கண்டிப்பா தேயுங்க. வேப்பெண்ண முடியாதவங்க வேப்ப இலை இருக்கு இல்லையா, நல்லா விழுது மாதிரி அரைச்சிட்டு அதுல கொஞ்சமா எலுமிச்சம்பழ சாறு ஊத்தி நல்லா தலையில தேய்ச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு தலைய சீயக்காய் போட்டு அலசிடுங்க. இது வந்து வாரத்துல 2-3 நாள். இது முடியாதவங்க அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கூட நீங்க வச்சிட்டீங்கன்னா, தொடர்ச்சியா பண்ணீங்க அப்படின்னா பெயின் கண்டிப்பா காணாமலே போயிடும். இதெல்லாம் பண்ண முடியல, சிம்பிளா வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, தேங்காய் எண்ணெயில கொஞ்சமா கற்பூரம் அதை கலந்து தலையில தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த வாடைக்கு பெயின் வந்து செத்து போயிடும். அதுக்கு பிறகு நீங்க பெயின் சீப்பை வச்சு வாரிட்டீங்க அப்படின்னா பெயின் வந்து மெல்ல மெல்ல மறைஞ்சிடுங்க. அந்துருண்டை இருக்கு இல்லையா, அதை வந்து பவுடர் பண்ணி அதையும் தேங்காய் எண்ணெயில கலந்து தலையில தேய்ச்சிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுங்க. அதுக்கு பிறகு தலைய வாரினீங்கனாலே பெயின் வந்து 1/2 மயக்கத்துல இருக்கும், சில பெயின் செத்துரும், ஈறு கூட அதுல போயிடுங்க. இது எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால உங்களுக்கு முடியெல்லாம் கொட்டி போகாது. ஆனா 15-20 நிமிஷத்துக்கு மேல அதை வைக்க வேண்டாங்க, இதை வந்து ரெகுலராகவே பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நம்ம சாப்பிடக்கூடிய பூண்டு, பூண்டோட வாசனைக்கும் பெயின் வந்து போயிடுங்க. பூண்டை வந்து நல்லா அரைச்சு அதோட எலுமிச்சாறு கலந்து தலையில தேய்ச்சிட்டு கரெக்டா 30 நிமிஷம் கழிச்சு சீயக்காய் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பெயின் தொல்லையிலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும். இந்த மாதிரி பெயினுக்கு நம்ம இயற்கை முறையில வைத்தியம் செஞ்சுட்டு நீங்க அந்த தலையணை உரையோ இல்ல துவட்டின துண்டோ அதுல 1-2 பெயின் இருந்தது அப்படின்னா திரும்பவும் வந்துடும். அதனால ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பண்ணிட்டு அந்த துணியை நல்லா துவைச்சு நல்ல வெயில்ல காய வைக்கணுங்க. அப்படி ஏதாவது 1-2 இருந்தது அப்படின்னா திரும்பவும் வந்துடும். அதனால இதை மட்டும் சுத்தமா வச்சுக்கோங்க. தலையில முடிஞ்ச வரைக்கும் அழுக்கு சேராம சுத்தமா வச்சுக்கணுங்க. ஒருத்தர் உபயோகப்படுத்தின சீப்பு மற்றும் துண்டு இதெல்லாம் வந்து தனியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
0: பேன் தொல்லையிலிருந்து விடுபடுறதுக்கான வீட்டு வைத்திய முறைகளை குறித்து இன்னைக்கு உணவே மருந்து நிகழ்ச்சியில சொன்னாங்க திருச்சி சித்த மருத்துவர் வி ரத்னம் அவர்கள்.

மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் துவங்கி இருக்குது. இதுல சுய கணக்கெடுப்பு வசதியும் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதன் மூலமா இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் பொதுமக்கள் உங்களோட வீட்டு தகவல்களை நீங்களே இணையதளம் மூலமா பதிவு செய்யலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா SE.CENSUS.GOV.IN அப்படின்ற இந்த இணையதளத்துல நீங்க விவரங்களை பண்ணலாம். என்னன்னா SE.census.gov.in.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது மாநில செய்திகள்.
1: கண்ணா நேத்தையே அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா நாலு புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல ரெண்டு பிரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? ஜீரோ. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம்

0: மேலே இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என்று கூறியுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் அவர்களின் பிரகாசமான வாழ்க்கைக்கு உயர் முன்னுரிமை அளித்து மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் வகையில் வினாத்தாள் கசிவில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக பிரதமர் எடுத்துள்ள இந்த முடிவு ஒரு முக்கியமான மைல்கல்லாக அமையும் என்றும் திரு அமித்ஷா தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் நீதி கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். பிரதமரின் அறிவிப்பு தேர்வுகள் நேர்மையான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்யும் வகையில் அமைந்துள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்களில் ஒருவர் கூட சட்டத்தின் பார்வையிலிருந்து தப்ப முடியாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் நடைபெறும் தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக நடைபெறுவதால் எதிர்காலத்தில் தேர்வில் எந்தவொரு குளறுபடியும் இருக்காது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இதனை அரசியலாக்குவது தேசத்தின் பாதுகாப்புக்கு உகந்தது அல்ல என்றும் திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் போராட்ட விவகாரத்தில் காங்கிரஸ் கட்சியின் தூண்டுதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று சென்னையில் மாநில பிஜேபி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனிடையே நீட் வினாத்தாள் கசிவு குறித்து விசாரிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைப்பது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள அறிவிப்பு வரவேற்புக்கு உரியது என்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பேர் லக்ஷனா, நான் சேலம்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனௌன்ஸ் பண்ணது நீட் பற்றி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பேப்பர் லீக்கில் சம்மந்தப்பட்டிருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் வழங்குவோம் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலியமான்னு சொன்னது வந்து ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ரொம்ப ப்ரைடாக வெல்கம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இயர் எழுதுகிற நீட் பேட்டர்ன் வந்து இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ஸ்மூதாக எடுத்துகிட்டு போனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது.
1: தூத்துக்குடியில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அருணாச்சலம் என்ற இளைஞர் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் திரு விஜய் காவல் மரணங்களுக்கு உறுதியான நடவடிக்கைகள் எடுக்காமல் மவுனம் காப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மகனை இழந்து தவிக்கும் அருணாச்சலத்தின் குடும்பத்திற்கு முதலமைச்சர் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரனும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாகர்கோவிலில் மாற்றுத்திறனாளி இளைஞர் சபரிவர்மன் காவல் நிலையத்தில் உயிரிழந்த சம்பவத்தின் அதிர்ச்சி அடங்குவதற்குள் மீண்டும் ஒரு காவல் மரணம் நிகழ்ந்திருப்பது கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறியுள்ளார். இளைஞர் அருணாச்சலத்தின் மரணத்திற்கு பொறுப்பான காவல்துறை அதிகாரிகளை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரின் குடும்பத்தினருக்கு நீதியையும் இழப்பீட்டையும்

0: யும் விரைந்து வழங்க முதலமைச்சர் திரு விஜய் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 68 வயது பெண்ணின் கால் விரலை எலிகள் கடித்து குதறிய செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிப்பதுடன் அவருக்கு இழப்பீடு வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே இன்று சென்னையில் இதுகுறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், மருத்துவமனைகளில் சுகாதார கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: எலிகள் மாதிரி பிரச்சனை பாத்தீங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அங்க இருக்கிற கழிவு நீர் வசதிகள் சரியா இல்லைன்னா கூட வரும். அங்க இருக்கிற உணவு டிஸ்போஸ் பண்றதுக்கான சரியா ஒரு இடம் இல்லாத வரும். எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான் இதை சரி பண்ண முடியும். படிப்படியா நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம்.
0: தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 24 மற்றும் 25 தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள், புதுவை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம் புதிய மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். பத்திரப்பதிவுக்கான வருகையில்லா ஆவணப்பதிவு குறித்து கட்டட விற்பனையாளர்கள் மற்றும் வங்கியாளர்களின் சந்தேகங்கள் குறித்த கலந்தாய்வுக் கூட்டம் அத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வான 111 பேருக்கு வேலைவாய்ப்புத்துறை துணை இயக்குநர் திரு செந்தில்குமார் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். விழுப்புரத்தில் தூய்மை பணியாளர்களுக்கான சிறப்பு முகாமை நகராட்சி ஆணையர் ஷியாமலா இன்று தொடங்கி வைத்தார். தேனி மாவட்டத்தில் தற்காலிக தூய்மை பணியாளர்களை புதிய உறுப்பினர்களாக பதிவு செய்யும் சிறப்பு முகாம்கள் நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 16 தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையில் நீர்வளத்துறையின் திருச்சி மண்டல தலைமை பொறியாளர் திரு ஜெயக்குமார் இன்று ஆய்வு நடத்தினார். ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் ரயில் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தி வந்த 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். தருமபுரி மாவட்ட காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிய வேண்டியதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள், கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்ட இந்த பேரணியின்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அவசியம் குறித்தும் இணையதளம் வாயிலாக சுய விவரங்களை பதிவு செய்வது குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஹராரேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்கேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென் ஜோன்ஸ் இணையை வென்றது. ஆசிய இளையோர் ஐவர் ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா கஜகஸ்தானை எதிர்கொள்கிறது. மஸ்கட்டில் இப்போட்டி இன்றிரவு 8 மணிக்கு தொடங்குகிறது. இரவு 9:30 நடைபெறவுள்ள ஆடவர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியா பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீட் வினாத்தால் கசிவு விவகாரத்தில் விரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கது என்று மத்திய உள்துறை

0: அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தூத்துக்குடி காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக, பிஜேபி உள்ளிட்ட கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 126 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: கிட்டணிஞ்சிருக்கிறீங்க திருச்சி FM Rainbow 102.1 ஆரவாரம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

திருச்சி சிந்தாமணி பஜார் ஹரணி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடியில் மேச்சேரி அம்பிகையின் அழகு தரிசனம். அக்னி மகுடம் சூடி அன்னையாய் காப்பவள், பவளமாய் ஜொலிக்கும் புன்னகையால் பயங்களை தீர்ப்பவள். FM Rainbow 102.1 நாளை காலை 8 மணிக்கு

0: நிகழ்ச்சியில் இணைகிறார்கள்
1: ஹரிணி ஜுவல்லர்ஸ், சிந்தாமணி பஜார், அண்ணா சிலை அருகில், திருச்சி.
2: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது ஆரவாரம். கரூர் மாவட்டத்தில் 1ஆம் வகுப்பிலிருந்து தொழிற்கல்வி மற்றும் முதுகலை பட்டம் வரைக்கும் பயிலக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்கள்கிட்டிருந்து கல்வி உதவித்தொகை மற்றும் வாசிப்பாளர் உதவித்தொகைக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதுக்கு நீங்க விண்ணப்பிக்க tnesevai.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்தில் நீங்க விண்ணப்பிக்கலாம். tnesevai.tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளம் மூலமா. நாகப்பட்டினம் மாவட்ட அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி சேர்க்கைக்கு 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீங்க விண்ணப்பிக்க கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது பத்தின மேலும் தகவல்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 94-990-55-737 எண்கள் மீண்டும் ஒருமுறை சொல்றேன். 94-990-55-737 அப்படின்ற இந்த எண்கள்ல உதவி இயக்குநர் மாவட்ட திறன் பயிற்சி அலுவலகம் அவர்களை தொடர்பு கொண்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம்.

0: நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
2: திருச்சி பண்பலை 102.1 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
3: ஆரவாரம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1. சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது 2026-27 ஆண்டிற்கான விருது பெற விரும்புகிற தஞ்சாவூர் மாவட்ட ஊராட்சிகள் விண்ணப்ப படிவத்தினையும் அதுக்குரிய ஆவணங்களையும் இணைச்சு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தஞ்சாவூர் மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலகங்களில் இந்த மாதம் 31 தேதிக்குள்ள நீங்க சமர்ப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப படிவத்தை எங்கிருந்து பதிவிறக்கம் செய்யணும் அப்படின்னா tn.gov.in அப்படின்ற இந்த இணையதளத்திலிருந்து நீங்க பதிவிறக்கம் செய்யலாம். ஆரவாரம் நிகழ்ச்சியோட நிறைவா நாளைக்கு வானிலை எப்படி இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்கள்ல ஒரு இரு இடங்கள்லையும் மற்றும் புதுவையிலையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு இரு இடங்கள்லையும் காரைக்கால் பகுதிகளிலையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

0: திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நேரம் 7:00 இனி கேட்கலாம்.
1: வணக்கம். திருச்சிராப்பள்ளி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ருமேனியாவின் புக்ரெஸ்ட் நகரை வந்தடைந்தார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக ருமேனியாவின் அதிபர் நிக்கோசோர்டானுடன் தூதுக்குழு அளவிலான பேச்சுவார்த்தைகளை அவர் மேற்கொள்ளவுள்ளார். பேச்சுவார்த்தைக்கு பின்னர் பல முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிவது உள்ளிட்ட விவகாரங்களில் மாணாக்கர் கொண்டுள்ள கவலைகள் குறித்து அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கைகள், விரைவாக நடத்தப்பட்ட மறுதேர்வு மற்றும் முடிவுகள் வெளியிடப்பட்ட விதம் ஆகியவை மாணாக்கர் தங்கள் உயர்கல்வி திட்டங்களை தேவையற்ற நீண்டகால தடங்கள் இன்றி தொடர உதவியுள்ளது என்றார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் 2,75,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கப்பட்ட அறிஞர் அண்ணா நீச்சல் குளத்தை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜனா இன்று திறந்து வைத்தார். மேலும் மதுரை, கிருஷ்ணகிரி, கரூர், சென்னை, வேளச்சேரி உட்பட 4 இடங்களில் 35,35,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 4 நீச்சல் குளங்களுக்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டரங்கில் சட்ட ஒழுங்கு பணிகள் தொடர்பான மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாலினி தலைமையில் இன்று நடைபெற்றது. மாவட்டத்தில் சாலை விபத்துகளை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். உதகை நகரில் மோட்டார் மூலம் குடிநீர் திருட்டில் ஈடுபடும் உணவு விடுதிகள் மற்றும் தங்கும் விடுதிகளுக்கு 25,000 ரூபாயும் குடியிருப்புகளுக்கு 5,000 ரூபாயும் அபராதம் விதிக்கப்படும் என நகராட்சி ஆணையர் எச்சரித்துள்ளார். ஹரேரையில் நடைபெறும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜிம்பாப்வேக்கு எதிராக 126 என்ற வெற்றி இலக்குடன் விளையாடும் இந்தியா சற்று முன் 4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 35 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதலில் விளையாடிய ஜிம்பாப்வே 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்திருந்தது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது. அடுத்த செய்திச் சுருக்கம் 8 மணிக்கு.

0: விளையாடு.
1: ஓடி ஓடி விளையாடு, ஓடி ஓடி விளையாடு.
2: சபா, இப்பவே கண்ணை கட்டுது.
3: நேர்களை நீ கேட்கவிருப்பது உயரம் தாண்டுதல் வீராங்கனை எஸ் எம் சுபஹரிணி அவர்களுடன் நேர்முகம்.
4: வணக்கம் நேர்களே, இன்றைய ஓடி விளையாடு நிகழ்ச்சியில நம்மோடு இணைகிறாங்க உயரம் தாண்டுதல் வீராங்கனை எஸ் எம் சுபஹரிணி அவர்கள். வாங்க, அவங்களை சந்திச்சிடலாம். வணக்கம்மா.
5: வணக்கம் சார். என் பேரு சுபஹரிணி. நான் உயரம் தாண்டுதல்ல அண்டர் 17 கேர்ள்ஸ்ல பண்ணிட்டு இருக்கேன்.
4: சரி, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க சொல்லுங்க.
5: நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், சாண்டா மரியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கிராஃப்ட்ல நான் படிக்கிறேன்.
4: உயரம் தாண்டுதல எத்தனை வருஷமா நீங்க இருக்கீங்கம்மா?
5: உயரம் தாண்டுதல லாஸ்ட் 2 வருஷமா பயிற்சி செஞ்சுட்டு வரேன்.
4: பயிற்சி தான் செஞ்சிருக்கீங்களா, விளையாண்டுருக்கீங்களா?
5: விளையாண்டுட்டு இருக்கேன்.
4: வெரி குட். அந்த உயரம் தாண்டுதல் விளையாட்டு அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி பரிச்சயம் ஆச்சுமா?
5: எனக்கு என் அப்பா ஒரு ஹை ஜம்பரா இருந்தாங்க, அவங்க ஸ்டேட் அச்சீவ் பண்ணாங்க. எனக்கு ரெண்டு அண்ணன் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹை ஜம்பரா தான் இருந்தாங்க.
4: பாரியா, குடும்பம் முழுக்கவே ஹை ஜம்பரா இருந்தா நாங்க என்ன பண்றது? இவ்வளவு டஃப் கொடுத்தா மத்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. சனி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்து ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுவீங்களா, இல்லாட்டி வந்து ஃப்ரீடமா இருப்பீங்களா?
5: இல்ல, சாட்டர்டே எல்லாருக்குமே மோஸ்டா ட்ரைனிங் இருக்கும், சண்டே மட்டும் எங்களுக்கு ஸ்பெஷலா கொஞ்சம் டைம் வேணும்ன்றனால மத்த நாள ஸ்கூல் இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமா பண்ணிடுவோம். சண்டே மட்டும் நாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்து பொறுமையா ஹை ஜம்ப் பண்ணுவோம்.
4: சரிம்மா, இப்போ ஹை ஜம்ப்ல வந்து என்ன மாதிரியான அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கீங்கம்மா?
5: 2024 ஜோனல்ஸ்ல

0: பிரான்ஸ் பிரைஸ் பண்ணோம் ஹை ஜம்ப்ல. தென் 2025ல கேல விட்டு அஸ்மிதா மீட் நடத்தின டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல நான் பிரான்ஸ் பிரைஸ் பண்ணேன்.
1: ஹை ஜம்ப்ல நான் விளையாடணும்னா என்ன மாதிரியான உடற்தகுதிகள் வேணுமா?
0: ஹை ஜம்ப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ், அதாவது குதிக்கிற திறமை கொஞ்சம் அதிகமா இருக்கணும். பிளஸ் அவங்களுக்கு பிளெக்சிபிலிட்டி, பிளெக்சிபிலிட்டி இருந்தாதான் அதுல இன்னும் இன்வால்வ் ஆகி நல்லா பண்ணலாம்.
1: ஹை ஜம்ப் நீங்க ஈடுபடுறீங்க, சரி, அதற்கான உடல் தகுதிகள் என்னன்னு சொல்லுங்க. அதே சமயத்துல வந்து ஹைட்டா இருந்தா தான் ஹை ஜம்ப் ஆகணுமா, இல்லாட்டி ஷார்ட்டா இருக்கவங்க எல்லாம் வந்து ஹை ஜம்ப் பண்ணலாமா?
0: ஹை ஜம்புக்கு முக்கியமானது நமக்கு எக்ஸ்ப்ளோசிவ் பவர், அதாவது நம்ம எவ்வளவு ஜம்ப் பண்றோமோ அவ்வளவுக்கு தான் நம்ம பண்ண முடியும். பிளஸ் நம்ம பிளெக்சிபிலிட்டி தான் அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹிப் பவர் இருந்தாதான் நம்மளால இன்னும் நாம நல்லா அச்சீவ் பண்ணலாம். ஹைட்டு மேட்டர் இல்ல அவ்வளவா. நீங்க ஹை ஜம்ப் பண்ணும் போதே மோஸ்ட் ஆஃப் தம் மறந்துருவாங்க, குதிக்கிறனால மோஸ்ட் ஆஃப் தம் அதுல ஹைட் ஆயிடுவாங்க. சோ ரொம்ப குட்டையா இருக்கிறவங்க எல்லாம் ஃபீல் பண்ணாங்கன்னா பண்றத பண்ணிட்டோம்னா அதுவா நம்மளை கூட்டிட்டு போயிடும். எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறோமோ அதை நம்மளை கூட்டிட்டு போயிடும்.
1: சரி, இது வந்து ஒன்ஸ் நீங்க ஸ்போர்ட்ஸ்ல விளையாடுறீங்க இல்லையா, இது வந்து உங்களுடைய படிப்பை வந்து பாதிக்காது?
0: டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். என்னதான் ஸ்போர்ட் பண்ணாலும் படிப்பும் ஈக்குவல் தான் அதுக்கு. அது ஸ்போர்ட்டுக்கு எவ்வளவு நேரம் செலவு பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி படிப்பு கொஞ்சம் ஈடுபாடோட இது பண்ணணும்.
1: வெரி குட். அப்படின்னா வந்து என்ன ரெண்டையும் ஈக்குவலைஸ் பண்ணது கத்துக்கணும்.
0: கத்துக்கணும்
1: ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா. சரி, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறதுக்கான என்ன அட்வான்டேஜ் எல்லாம் இருக்குது?
0: ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறதுனால உங்களுக்கு பிசிக்கலா மட்டும் இல்லாம மென்டலாவும் நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கலாம். பிளஸ் உங்களுக்கு டிசிப்ளின் அதுவா தானா வந்துடும்.
1: நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கீங்களே, அதற்கான காரணம் என்னவா இருக்குறீங்க?
0: என்னோட கோச்சஸ் தான் அதுக்கு மெயின் காரணம். எனக்கு 101 ட்ரிபிள் ஜம்ப் எல்லாம் சொல்லி தர்றது பாக்யராஜ் சார். பிளஸ் ஹை ஜம்பும் ட்ரிபிள் ஜம்பும் இன்னும் இதா சொல்லி தர்றது மிஸ்டர் ஜோ விமல் ராஜ்.
1: நீங்க வந்து என்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும்ங்கறது ஒரு ரோஸ்டர் இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இன்னைக்கு நான் மேட்ச்னா நேத்தி நான் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிடுவேன். இந்த சப்பாத்தி, முட்டை இந்த மாதிரி நிறைய சாப்பிடுவேன். அடுத்த நாள் காலையில கொஞ்சம் கம்மியா தான் சாப்பிடுவேன். கார்போஹைட்ரேட்ஸ் தான் மோஸ்டா எடுத்துக்கணும், ஏன்னா அதான் எனர்ஜி
1: உடனே இன்ஸ்டன்ட்
0: எனர்ஜி. பிளஸ் மீட் அப்ப சாக்லேட்ஸ் எல்லாம் கையில வச்சிருக்கணும், டக்குன்னு இன்னொரு எனர்ஜி கொடுக்கும்.
1: உங்களுக்கு பிடித்த ஒரு ஹை ஜம்பர் யாரு?
0: எனக்கு பிடிச்ச ஹை ஜம்பர் மேல கேட்டகரி வந்து ஜேவிஎஸ் ஓட்டமேயர்ன்றவர். அவர் கியூபா நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் இப்ப கரண்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஹோல்டர்.
1: அவருடைய ரெக்கார்டு என்ன?
0: 2.45 meters. அது 1993ல செட் பண்ணது, இன்னும் யாரும் பிரேக் பண்ணல. அண்ட் எனக்கு ஃபீமேல வந்து யாரோ சால்னா முர்ச்சிக் அவங்க தான். அவங்க யுக்ரைனை சேர்ந்தவங்க. இப்ப லாஸ்டா அந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல அவங்க ரெக்கார்ட் செட் பண்ணாங்க 2.10 meters.
1: சரி, என்ன மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? இவங்க ரெக்கார்ட் எல்லாம் பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
0: எஸ் சார், ஃபியூச்சர் அதை பீட் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கு.
1: வெரி குட். ஆசையை வந்து கண்டிப்பாக அச்சீவ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது உயரம் தாண்டுதல் வீராங்கனை எஸ் எம் சுபஹரிணி அவர்களுடன் நேர்முகம்.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் இனி தொடர்வது செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தால் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரெஸ்ட் சென்றடைந்தார். அந்நாட்டின் சார்பில் குடியரசுத் தலைவருக்கு அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. ருமேனியா நாட்டின் அதிபர் திரு நிக்கோசர் டானுடன் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்த உள்ளார். பேச்சுவார்த்தைகளுக்கு பின் பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. பின்னர் ருமேனியா அதிபர் அளிக்கும் சிறப்பு விருந்தில் குடியரசுத் தலைவர் பங்கேற்கிறார். நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக தொழில்துறையினரை சந்திக்கும் திருமதி திரௌபதி முர்மு அங்குள்ள இந்திய வம்சாவளியினரையும் சந்தித்து பேச உள்ளார். நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வு கசிவு விவகாரத்தில் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் அறிவித்துள்ள விரைவு நீதிமன்றங்கள் மூலம் அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் கூறினார். வினாத்தாள் மோசடியில் ஈடுபட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டதாகவும் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படாத வகையில் உடனடியாக மறுதேர்வு நடத்தப்பட்டு உயர்கல்வியை தொடர்வதற்கான அனைத்து முயற்சிகளையும் மத்திய அரசு எடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சி மாணவர்கள் பிரச்சினையை அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தி வருவதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். நீட் விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்க்கட்சிகள் முன்வராமல் தங்களது நிலைப்பாட்டை மாற்றி வருவதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குற்றம் சாட்டியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இளைஞர்களின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியதை எடுத்துரைத்தார். மாணவர்களின் பிரச்சினைகளை எதிர்க்கட்சியினர் அரசியலாக்குவதாக அவர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை செயல்பட விடாமல் எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபடுவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறை கூறினார். நீட் வினாத்தாள் கசிவில் தொடர்புடையவர்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு உறுதியளித்த பின்னரும் எதிர்க்கட்சியினர் நாடாளுமன்றத்தை நடத்த விடாமல் முடக்குவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பிரச்சினை குறித்து விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் மேலும் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து அவை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்தார். இந்த விவாதத்தில் காங்கிரஸ் கட்சியும் பங்கேற்று தங்களது நிலைப்பாட்டை தெரிவிக்கலாம் என்றும் திரு கிரண் ரிஜிஜூ கூறினார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று தொடங்கியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர்கள் போராட்டம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேள்வி நேரத்தை நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டதற்கு பின்னும் அமளி நீடித்தது. இதன் காரணமாக மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே நிலை நீடித்ததால் அவை நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக புதுதில்லியில் மாணவர்கள் மேற்கொண்டு வரும் போராட்டத்தின் போது 21 வயது பெண் உயிரிழந்ததாக சமூக ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திகள், இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசல் காரணமாக அந்த பெண் காயமடைந்ததாகவும் உடனடியாக அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தகவல்கள் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்தியாவிலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸிலும் வசிக்கும் இரு நாட்டு மக்களுக்கும் பரஸ்பரம் பாதுகாப்பு மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்திய ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தூதரக நிலையிலான கூட்டுக்குழுவின் 7வது கூட்டத்தில் இந்தியாவில் வசிக்கும் அரபு நாட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள், அவர்களுக்கான தூதரக உதவிகள், விசா மற்றும் சட்டப்பூர்வமான பாதுகாப்பை உறுதி செய்ய இந்திய தரப்பில் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இதேபோன்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தரப்பிலும் அங்குள்ள இந்தியர்களுக்கு உரிய பாதுகாப்பையும் வசதிகளையும் உறுதி

0: செய்யவும் விசா மற்றும் தூதரக நிலையிலான உதவிகளை அளிப்பதற்கும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்றும் தூதரக நிலையிலான கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த குழு 15 நாட்களுக்குள் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே சுரங்க விபத்தில் உயிரிழந்த அனைத்து 25 தொழிலாளர்களின் உடல்களும் மீட்கப்பட்டதாக சிக்கிம் அரசு தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் முல்லை பெரியாறு அணையில் மதுரை மண்டல தலைமை பொறியாளர் டாக்டர் சிவகுமார் இன்று ஆய்வு மேற்கொண்டார். அணையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகள் குறித்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: முல்லை பெரியாறு அணையில் பிரதான அணை, பேபி அணை, மணல் அணை, கேலரி பகுதிகள் மற்றும் அணையின் நீர்வழி பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஆய்வு நடத்தப்பட்டது. மேலும் அணையில் பொருத்தப்பட்டுள்ள கருவிகளின் செயல்பாடுகள், வள்ளக்கடவு ரோடு, தேக்கடி தலைமதகு பகுதி, போர்ட்டே அணை மற்றும் படகு பராமரிப்புகள் குறித்தும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். அணையில் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு பணிகளின் நிலை குறித்தும் அணையின் நீர்மட்டம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. தொடர்ந்து பருவமழை காலத்தில் அணையின் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் அணை பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: குஜராத்தில் கனமழை காரணமாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு மற்றும் மத்திய குஜராத்தில் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சூரத், வல்சத் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளத்தால் சாலை போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத்தில் மழை காரணமாக தாழ்வான பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. சூரத்தில் 2000-க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேல் தலைநகர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறையிலிருந்து நிலைமையை கண்காணித்து வருகிறார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குஜராத் மாநிலத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக கூறியுள்ளார். விளையாட்டுத் துறையின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய் தெரிவித்துள்ளார். ஹைதராபாத்தில் அகில இந்திய காவல்துறை ஜூடோ போட்டிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், விளையாட்டுத் துறைக்காக பட்ஜெட்டில் 4480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். 2036 ஆண்டிற்குள் இந்தியா உலகிலேயே விளையாட்டுத் துறையில் 10 சிறந்த நாடுகளின் பட்டியலில் இடம்பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். இதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார். வரும் 2030 ஆண்டில் இந்தியாவில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு பண்டி சஞ்சய் தெரிவித்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட 74 நாடுகள் பங்கேற்கின்றன. இந்தியா சார்பில் ஈட்டியெறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா, பளுதூக்கும் வீராங்கனை மீராபாய் சானு, குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு ஆடிவரும் இந்தியா சற்று முன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 90 ரன் எடுத்துள்ளது. ஹராரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஜிம்பாப்வே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 125 ரன் எடுத்தது. கனடாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சாகேத் மைனேனி இங்கிலாந்தின் லியாம் புரோடே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 4-6, 7-6, 10-6 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் சார்லஸ் பென்சோன்ஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று ருமேனியாவின் புக்கரஸ்ட் சென்றடைந்தார். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவர்களின் உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொண்டு செயல்படுவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. சிக்கிம் சுரங்க விபத்து குறித்து விசாரிக்க 4 பேர்

0: கொண்ட குழுவை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஏழு மணி 25 நிமிடம் இணைந்திருக்கிறோம் திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளோடு. இனி

0: உழவர் உலகம்
1: உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆமணக்கில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். தொடர்ந்து மரப்பயிரில் ஊடுபயிராக பப்பாளி உரை வழங்குகிறார் முன்னோடி விவசாயி முனைவர் சரவணன் அவர்கள்.

0: பொதுவா விவசாயிகளாகிய நாம நம்மளோட வேலையா நினைக்கிறது டெய்லியும் பயிரை பார்க்கணும், தண்ணி பாய்ச்சணும், உரம் போடணும், அந்தந்த சமயங்கள்ல அதுக்கான வேலைகளை செய்யணும், அறுவடை பண்ணணும், லாபம் பார்க்கணும், அப்படிதான் அதே தான் தொடர்ச்சியா செஞ்சிட்டு இருப்போம். இதுல முக்கியமான விஷயமா கவனிக்கப்பட வேண்டியது என்னன்னா, தினமும் தங்களோட பயிரை முழுமையா பார்வையிடணும். பயிரோட தோற்றத்துல ஏதாவது மாற்றம் இருக்கா, நிறங்கள்ல ஏதாவது மாற்றம் இருக்கா அப்படிங்கறத உற்று கவனிக்கணும். இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு காலையில வந்து பார்க்கும்போது அந்த பயிர்ல பெரிய சேதாரமோ பாதிப்போ இருந்ததுன்னா இது யாரோ செஞ்ச வேலையா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். அந்த மாதிரிதான் இப்போ மாடு மேஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு பண்ணக்காரவங்க அவங்க மாட்டை நம்மளோட காட்டுக்குள்ள வந்து விட்டு பாதிப்பை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு தான் நினைப்போம். அந்த மாதிரிதான் கண்மணி அப்படிங்கிற ஒரு விவசாயியும் நினைச்சாங்க. ஆனா அது அப்படி இல்ல அப்படிங்கறத காமாட்சி தெளிவுபடுத்தினாங்க. எப்படின்னா, அந்த பயிரை உற்று கவனிச்சு அந்த இலைய திருப்பி பார்க்கும்போது அந்த இலை கடியில பாத்தீங்கன்னா கூடு கூடா இருந்தது. இது என்ன கூடு அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு புழுவோட கூடு, அது வேற எதுவும் இல்லைங்க, அதான் புகையான். இந்த புகையான் புழு அந்த பயிரை மாடு மேஞ்ச மாதிரி சேதப்படுத்தி இருக்கு. இத்தனோண்டு புழு இவ்வளோ பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துமா அப்படின்னா கண்டிப்பா ஏற்படுத்தும். அப்போ விவசாயிகளாகிய நாம தான் ஒரு பயிரை சாகுபடி செய்யறோம்னா அந்த பயிரை என்னென்ன பூச்சி நோயெல்லாம் தாக்கும், அந்த பயிரில் வேற என்ன பாதிப்புகள்லாம் ஏற்படுத்தும், அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுக்குதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில ஆமணக்குல ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு எப்படி பண்ணணும்னு நம்மளோட பகிர்ந்துக்க இருக்காங்க சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெய பிரபாவதி அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
1: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். குறிப்பாக மானாவாரி பயிரில் நிறைய பயிர்கள் விவசாயிகள் சாகுபடி பண்ணிட்டு இருந்தாலும் ஆமணக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பயிராக இருக்குது. ஏன்னா இப்போது அதற்கான தேவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டு இருக்கு, அதற்கான ஒரு நிலையான விலையும் இருக்குது. அதனால் நிறைய விவசாயிகள் மானாவாரி பகுதிகளில் ஆமணக்கு தேர்ந்தெடுத்து போடுறாங்க. சேலமாக இருக்கட்டும், நாமக்கல்லாக இருக்கட்டும், நம்ம திருச்சி பகுதிகளையும் சரி, அங்கங்கே நம்ம பார்க்கும்பொழுது நிறைய இதை விருப்பத்தோடு செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற பெரிய சவால் வந்து அதில் வரக்கூடிய பூச்சி. அந்த பூச்சியை வந்து எப்படி நம்ம தவிர்க்கலாம், அந்த பூச்சிகளை வந்து சரியான முறையில் எந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அந்த தகவல் எல்லாத்தையும் நம்ம கூட சொல்கிறதுக்காக சேலம் மாவட்டம் ஏத்தாப்பூரில் அமைஞ்சிருக்க மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையத்தோட இணை பேராசிரியர் முனைவர் ஜெயபிரபாவதி தான் நம்ம கூட இன்னைக்கு நிகழ்ச்சியை கலந்துக்கிறாங்க. மேம் வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இந்த ஆமணக்கு பொறுத்த வரைக்கும் முதல்ல என்ன மாதிரியான பூச்சிகள் அதிக அளவில் தாக்குது, எந்த காலத்தில் இந்த தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குங்க மேம்?
2: அதாவது ஆமணக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த பூச்சி அதிகமாக தாக்குதுன்னா சார் உறிஞ்சும் பூச்சிகள். அதாவது இப்போ நம்ம விதைக்கிறோம், விதைச்சதுக்கப்புறம் 15 நாள் ஆகுது, அப்போ பார்த்தீங்கன்னா பச்சை தத்து பூச்சிகளோட தாக்குதல் இருக்கும். அந்த பச்சை தத்து பூச்சிகள் எப்படி இருக்குன்னா மிக சிறிய அளவில் பச்சை கலரில் இருக்கும். அந்த பூச்சி வந்து கூட்டம் கூட்டமாக இருக்கும். இது வந்து பச்சை கலர்ல இருக்கிறதுனாலயே பச்சை நிற தத்து பூச்சி அப்படின்னு சொல்றோம். இந்த பூச்சிகள் வந்து கூட்டம் கூட்டமா இலையோட அடிப்பகுதியில இருந்து சாற்றை உறிஞ்சி சாப்பிட்றதுனால அந்த இலைகள்ல வந்து சுருக்கங்கள் அப்புறம் நெளிவுகள்லாம் தெரியும். அது மாத்திரம் இல்லை,

0: இல்லாம மஞ்சள் நிற திட்டுகள் அந்த கீழ்ப்பகுதியில இருந்து பழுப்பு நிற திட்டுகள்லாம் நல்லாவே தெரியும். இதுதான் அதனோட தாக்குதல் அறிகுறி. அதுவே அந்த தாக்குதல் வந்து தீவிரமா இருக்கிறப்போ அந்த இலை வந்து ஒரு எரிப்பு தோற்றம் போல சுருண்டு நல்லா தெரியும். இதுதான் அதனோட தீவிர தாக்குதல். கடைசியா பாத்தீங்கன்னா அந்த இலை ஃபுல்லாவே காஞ்சிரும். இதை வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நம்ம தெளிக்கலாம். அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இமிடாக்ளோப்ரின் 17.8 SL அல்லது டைமெத்தையேட் 30 EC அது வந்து 400 மில்லி ஒரு ஏக்கருக்கு அந்த பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறதுனால இந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா முக்கிய பூச்சி அப்படின்றப்ப வெள்ளையி. இது வந்து எந்த பருவ காலத்துல, அதாவது இப்ப சொன்ன பச்சை தத்து பூச்சி வந்து கரீஃப் பருவத்துல நம்ம வந்து ஆமணக்கு பயிரிடுறப்ப அதிகமா உங்களுக்கு வந்து
1: மாதங்கள்ல இந்த தாக்குதல் அதிகமா இருக்கும்.
0: நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் உங்களுக்கு இந்த பூச்சியோட தாக்குதல் அதிகமா இருக்கும். அதே சமயத்துல வெள்ளை ஈக்கள் பாத்தீங்கன்னா ரபி பருவத்துல நம்ம ஆமணக்கு பயிரிடுறப்ப அந்த வெள்ளை ஈக்களோட தாக்குதல் வந்து அதிகமா இருக்கும். வெள்ளை ஈக்கள் பேருக்கு ஏத்த மாதிரியே வெள்ளை கலர்ல மிகச்சிறிய அளவுல, இதுவும் இலைக்கு பின்னாடி அது வந்து சாற்றை உறிஞ்சி சாப்பிடும். அப்படி சாப்பிடுறப்ப அந்த இலை வந்து அப்படியே சுருண்ட மாதிரி ஆயிடும். இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற ஒட்டு பொறி வைக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 5 அப்படின்ற அளவுல வைக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவைப்படும் பொழுது வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் தண்ணிக்கு, அதாவது இது வேப்ப எண்ணெய் வந்து 3% அந்த அளவுல நம்ம கலந்து தெளிக்கலாம். எப்பவுமே பூச்சிக்கொல்லி மருந்து வந்து தெளிக்கிறப்ப ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கணும்.
1: அதாவது வேப்ப எண்ணெய் ஊத்தும் போது,
0: வேப்ப எண்ணெய் குறிப்பா வேப்ப எண்ணெய் ஊத்துறப்ப கண்டிப்பா ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கணுங்க. இப்ப வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒண்ணும் இல்ல, நம்ம காதி சோப்பு இருக்கு இல்லைங்களா, அது கூட நல்லாவே எஃபெக்ட் உங்களுக்கு இருக்கும், அது கலந்து தெளிக்கலாம்.
1: சரிங்க, இப்போ நீங்கள் வந்து ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கீங்க, ஒன்று பச்சை தத்து பூச்சி, இன்னொன்று வெள்ளை ஈ. ரெண்டுமே சாறு உறிஞ்சும் பூச்சிகளாக இருக்குது, ரெண்டு வெவ்வேறு பருவத்தில் வருது. ஒன்று வந்து உங்களுக்கு நவம்பர் இந்த மாதிரி சமயத்தில் வருது. வெள்ளை பூச்சியோட தாக்குதல் எந்த சமயத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கு?
0: அதிகமாக ரபி பருவத்தில் வரும்.
1: சரிங்க மேம், இப்போ இது ரெண்டுமே இப்போ நமக்கு சாறு உறிஞ்சும் பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் பெரிய சவால். இப்போ இது ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி மேலாண்மை அப்படின்றத நம்ம செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கா, குறிப்பாக ஆமணக்கு பொறுத்த வரைக்கும்?
0: கண்டிப்பாங்க, ஒருங்கிணைந்த முறைகளில் நம்ம செய்யலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆழமா வந்து, அதாவது பயிரிடுறதுக்கு முன்னாடி கோடை உழவு செஞ்சிடணும். அதுவும் இப்ப ஆழமா நம்ம உழவு செய்யறதுனால அதுல வந்து அந்த பூச்சிகளோட இளம் பருவங்கள் வந்து அதுல இருக்கலாம், அது வந்து நம்ம அழிக்கப்படும். அதுவும் இல்லாம வயலை வந்து கொஞ்சம் காய விடுறதுனால அந்த சூரிய வெப்பத்தினால உங்களுக்கு வந்து அதுல ஏதாவது முட்டை குவியல்கள் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் அழிக்கப்பட்டு விடும், அது செய்யலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சரியான ரகம், இப்ப வந்து மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர்ல இருந்து OR CH1, OR CH2, இப்ப வந்து OR CH3 ரகம் வந்து வெளியிட்டு இருக்கோம். இந்த ரகங்கள்லாம் இந்த பூச்சிகளுக்கு வந்து மிதமான எதிர்ப்பு தன்மை கொண்டது. இன்னும் சரியான பருவத்திலையும் கரெக்டா நம்ம வந்து விதை விதைப்பு செய்யறப்ப இந்த பூச்சியிலிருந்து நம்ம வந்து தப்பித்துக் கொள்ளலாம். அதுவும் இல்லாம இப்ப வந்து கோடை உழவு சொன்ன, அப்புறம் சரியான விதைப்பு காலம், சரியான ரகம் தேர்ந்தெடுத்தல். இங்க இருந்து நம்ம YTP1 ரகமும் நம்ம மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம்ல இருந்து ஏத்தாப்பூர்ல இருந்து வெளியிட்டு இருக்கோம். இங்க YTP1 ரகமும் நம்ம வெளியிட்டு இருக்கோம். இந்த ரகங்களை நம்ம பயிரிடுறப்ப நமக்கு பூச்சி தாக்குதல் வந்து குறைவா இருக்கும். அதுக்கப்புறம் பூச்சி தாக்குதல் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கலாம்.
1: சரி, இப்ப இது இல்லாம பூச்சி தாக்குதல் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா?
0: இலைகள்ல பார்த்தோம் சார் உறிஞ்சும் பூச்சி, இதே வந்து இலைகள்லயும் வந்து இலை பெயின் வரும். அதுவும் இல்லாம பூக்கள் வர்றப்ப அந்த மஞ்சரியில வந்து பூ பெயின் வரும். அதாவது இலை பெயினும் இருக்கு, பூ பெயினும் இருக்கு. இந்த ரெண்டு பூச்சிகளுமே வந்து சார் உறிஞ்சி சாப்பிடுறது, அந்த பூக்கள்ல அந்த இலை பெயின் சாப்பிடுறதுனால என்ன ஆகும்னா அந்த பூக்கள் வந்து கருகினது மாதிரி இருக்கும். அதுவும் மகசூலை பாதிக்கக்கூடியது. அதனால நம்ம வந்து ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கணும். அதுன்னு பாத்தீங்கன்னா இமிடாக்ளோப்ரிட், அப்படி இல்லைன்னா தயாமீதாக்சம். இமிடாக்ளோப்ரிட் வந்து 17.8 SL 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 1 மில்லி கலந்துக்கலாம். அல்லது தயாமீதாக்சம் வந்து 25 WG வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 0.2 கிராம் கலந்து தெளிக்கலாம். அல்லது டைமெத்தியேட் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி கலந்து நம்ம தெளிக்கலாம். அப்படி தெளிக்கிறதுனால அந்த இலை பெயின் அப்புறம் பூ பெயின் இதுல வர்ற பூச்சிகள் தாக்குதல்ல இருந்து பயிரை காப்பாத்தலாம்.
1: சரிங்க. இது வரைக்கும் நம்ம மூன்று வகையான இதை நம்ம முக்கியமாக கவனிச்சிருக்கோம். இலைகளில் சார் உறிஞ்சக்கூடியது, அதுக்கு அடுத்து சார் உறிஞ்சக்கூடிய இந்த செம்பேனு, இது அதையும் சொன்னீங்க. இது இல்லாமல் நமக்கு இந்த ஆமணக்குலேயே வரக்கூடிய த்ரிப்ஸ் மாதிரி பெயின் மாதிரிலாம் இருக்கிறத, அதோட தாக்குதலும் நம்ம பகுதிகளில் வருது விவசாயிகள், அதனாலேயும் பெருமளவுக்கு இழப்புகளை சந்திக்கிறாங்க. அது வந்துச்சுன்னா அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்?

0: அதுக்கான மேலாண்மை முறைகள் என்ன, அதை எப்படி சரியான முறையில் நம்ம கட்டுப்படுத்தலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
1: ஆமணக்கில் இதை தவிர வந்து செம்பேன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதாவது எப்பப்பெல்லாம் வெப்பம் தாக்குதல் வந்து அதிகமா இருக்கோ, மழை பெய்யறது வந்து சில சமயம் வந்து தாமதிக்கிறதுனாலையும், அந்த பகுதியில் வந்து வறண்ட வெப்பநிலை சுற்றி நிலவுறதுனாலையும் இந்த செம்பேன் தாக்குதல் ஏற்படலாம். அப்ப வந்து அதனோட அறிகுறி எப்படி இருக்கும்னா, இலைகள்ல லேசா வந்து அந்த நரம்பு பகுதியில எல்லாம் சுரண்டின மாதிரி இருக்கும். மேல பாத்தீங்கன்னா எரிந்த தோற்றம் மாதிரி, அப்படி காய்ந்த தோற்றம் நல்லாவே தெரியும். சாறு உறிஞ்சி சாப்பிடுற அந்த அறிகுறிகள் தெரியும். இதுதான் அதனோட தோற்றம். அந்த இலையை எடுத்து பாத்தீங்கன்னா சிகப்பு கலர்ல அந்த செம்பேன் வந்து நல்லாவே தெரியும். அதுல இருக்கிறது இலைகள்ல கூட்டம் கூட்டமா இருக்கிறது வந்து நல்லாவே தெரியும். அது உயிரோட இருக்கிறதும் கண்ணால நம்ம பார்க்கலாம். அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம வந்து டைகோஃபால் அப்படின்ற ஒரு செம்பேன் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 2 மில்லி கலந்து தெளிக்கலாம். அது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா நனையும் கந்தகத்தூள், அது வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 2 கிராம் கலந்து தெளிக்கலாம். எப்பவுமே பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறப்ப ஒட்டும் திரவம் கலந்து தெளிக்கணும்.
0: இது இல்லாம நம்ம வேற ஏதாவது முறைகள், நீங்க சொன்னீங்க இந்த மஞ்சள் வண்ண அட்டை, அது இல்லாம இந்த வேப்பெண்ணெய் கரைசல், இது மாதிரிலாம் மாதிரி குறிப்பாக ரசாயன பூச்சிக்கொல்லிகளோ இல்லை அதுங்களை பயன்படுத்துறதை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு நமக்கு வேற என்னென்ன வழிகள்லாம் இருக்குங்க மேம்? அதாவது நம்ம தோட்டத்தை சுற்றி வேற ஏதாவது மலர் செடிகள் இது மாதிரி ஏதாவது வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? வண்ண அட்டைகளை பொறுத்த வரைக்குமே நம்ம எப்படி இன்னும் சிறப்பான முறையில் கையாளலாம், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: இப்போ நீங்க கேட்டது மாதிரி அந்த ஆமணக்கு தோட்டத்தில் சுற்றியிலுமே தட்டை பயிர் போடலாம். அது மாத்திரம் இல்லை, ஆரம்பத்தில் நம்ம விதைச்ச உடனே ஊடு பயிரா வந்து பயிறு வகைகள் போடலாம். அதாவது பயிர் வகைகள்னா உளுந்து, சில நேரங்கள் கடலை கூட போடலாம், சில நேரம் எள்ளு கூட போடலாம், சில நேரம் பச்சை பயிர், இதெல்லாமே கூட நீங்க ஊடு பயிராகவும் போடலாம். சுற்றிலும் வந்து தட்டப்பயிர் நீங்க போட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதுல வந்து அசுவினி பூச்சிகள் நிறைய வரும். அந்த அசுவினி பூச்சிகள் வந்தோடனே நம்ம பயந்துடக்கூடாது. அந்த அசுவினி பூச்சிகளுக்காக வந்து நன்மை தரக்கூடிய பூச்சிகள் வந்து நிறைய அதுல வரும். பொறி வண்டுகள், கிரைசோபர்லா, அதாவது பச்சை நிற கண்ணாடி இறக்கை பூச்சி, அப்புறம் நிறைய சிலந்தி பூச்சிகள், இதெல்லாமே அந்த அசுவினிய சாப்பிடுறதுக்காகவே பழுகி பெருகும். அப்ப வந்து சாறு உறிஞ்சும் பூச்சிகள், பச்சை தத்து பூச்சிகள், இலைப்பேன், வெள்ளை ஈக்கள், இதெல்லாமே அந்த நன்மை தர பூச்சிகள் அதை வந்து சாப்பிட்டுரும். அப்ப வந்து மருந்து வந்து தெளிப்பது கூட அவசியம் இருக்காதுங்க.
0: சரி மேம், இது இல்லாம பூச்சிகள் ஏதாவது இன்னும் இருக்கா, குறிப்பாக இந்த ஆமணுக்களை பாதிக்கக்கூடிய பூச்சிகள்?
1: இருக்குதுங்க. நம்ம இதுவரைக்கும் சாறு உறிஞ்சும் பூச்சிகள் பற்றி பார்த்தோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த இலைய கடித்து மென்று சாப்பிடக்கூடிய பூச்சி வகைகள் இருக்குங்க. அதுல பாத்தீங்கன்னா முக்கியமா வந்து காவடி புழு. நம்ம நட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 நாள்லயே கூட உங்களுக்கு வந்து இந்த காவடி புழுக்கள், அப்புறம் புரோடீனியா புழு, அதாவது புகையிலை புழுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா வெட்டு புழுன்னு சொல்லுவோம், இந்த பூச்சிகள், இது தவிர கம்பளி புழுக்கள் வரலாம். அது இல்லாம முள்ளு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளும் வரலாம்.
0: சரி மேம், இந்த காவடி புழுவை பொறுத்த வரைக்கும் இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும், இந்த காவடி புழுவை எப்படி நம்ம தோட்டத்தோட பாதிப்பு இருக்கு அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதற்கான மேலாண்மை முறைகள் என்ன, அதையும் கொஞ்சம் சொல்லிருங்க.
1: அதாவது இந்த காவடி புழுக்கள் வந்து புழுக்கள் அப்படின்னு சொன்னாவே அந்த இலைகள் எல்லாமே கடித்து மென்று சாப்பிட்றோம். அப்படி இலைய ஃபுல்லா வந்து கடிச்சு மென்று சாப்பிட்றதுனால நரம்பு பகுதிகள் மட்டும்தான் இருக்கும். அந்த இலைகள் வந்து உங்களுக்கு அதுல இருக்காது. அதனாலவே வந்து நமக்கு மகசூல் குறையறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ ஒரு செடி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அதுல வந்து 5-6 இலைகள் இருக்குன்னா அவ்வளவும் வந்து அந்த இலைகள் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு அடுத்ததா வந்து கொழுந்து வர ஆரம்பிச்சிரும். அந்த செடிக்கு வந்து சூரிய வெப்பத்தினால பச்சையம் வந்து தயாரிக்க முடியாது. அப்ப மகசூல் வந்து நேரடியாவே பாதிக்கப்படும். அதனால இதனோட தாக்குதல் வந்து அந்த இலைகள்லாம் கடிச்சு சாப்பிட்டுருக்கும். அதுவும் இல்லாம இந்த காவடி புழு பாத்தீங்கன்னா பேருக்கு ஏற்ற மாதிரியே அந்த புழுக்கள் வந்து அப்படியே ஊர்ந்து சென்று கொண்டிருக்கும். இது பாத்தீங்கன்னா அந்த இலை பகுதியை ஃபுல்லா சாப்பிட்டுரும். அதனால என்ன ஆகும்னா மாடு மேய்ஞ்சது மாதிரி, இது மாத்திரம் இல்ல அந்த புகையிலை புழு தாக்கிய அந்த இலைகள் கூட மாடு மேய்ந்தது மாதிரி தோற்றங்கள் நமக்கே தெரியும் பாக்குறப்போ.
0: சரி, உழவியல் முறைகள் ஏதாவது இருக்கா அதை கட்டுப்படுத்துறதுக்கு, இது எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாங்க கொஞ்சம் சொல்லிருங்க.
1: அதாவது ஆரம்ப நிலையிலேயே உழவியல் முறைகள் இருக்கு. கோடை காலத்துல நிலத்தை நல்லா ஆழமா உழவு செய்யறதுனால அந்த அந்து பூச்சிகள், கூட்டு புழுக்கள் அதுல இருக்கும், அது வந்து அழிக்கப்பட்டுடும். அதுவும் இல்லாம முட்டைக்குவியல்கள் வந்து அந்த மண்ணுல இருக்கும், அதுவும் வந்து நமக்கு அழிக்கப்பட்டுடும். கோடை உழவு நம்ம செய்யறதுனால ஆழமா நம்ம செய்யணும், அப்படி செய்யறதுனால இந்த நன்மைகள்லாம் இருக்கு.
0: மருந்து தெளிக்கிறதுனா என்ன மாதிரி மருந்து தெளிக்கலாம்?
1: இதுக்கு வந்து இலைகள், அதாவது பயிர் ஆரம்ப நிலை பருவத்தில் இருக்கிறப்ப வேப்பங்கொட்டை பருப்பு சாறு 5% தெளிக்கலாம். இந்த பூச்சியை இயற்கை முறையில் கட்டுப்படுத்தணும்னா வேப்ப எண்ணெய் 3% தெளிக்கிறதுனால அது முட்டையிடுறதையும் தவிர்க்கலாம். அது

0: சொல்கிறோம்ல, இப்போ புகையிலை புழு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இனக்கவர்ச்சி பொறி ஒரு ஏக்கருக்கு 5 நம்ம வைக்கலாம். அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, ஆண் அந்து பூச்சிகள்லாம் இனக்கவர்ச்சி பொறியில் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் அந்த பெண் அந்து பூச்சி வந்து முட்டையிடுறத நம்ம தவிர்க்கலாம்.
1: புகையிலை புழுவை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க, அதில் என்னென்ன பாதிப்பு இருக்கும் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: இந்த புகையிலை புழு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இலையை வந்து அதிகமாக கடித்து உண்டு சேதப்படுத்தும். அப்போ வந்து ஒரே செடியை வந்து பல புழுக்கள் தாக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாய் அந்து பூச்சி வந்து அந்த இலைகளில் வந்து அடிப்பரப்பில் குவியல் குவியலாக கூட்டு முட்டையிடும். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இளம் புழுக்கள் வந்து நிறைய அதில் வெளிவர்றதுனால இலைகள்லாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சுரண்டி வச்ச மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தாக்குதல் வந்து தீவிரமாகிறப்ப அந்த முதல் நிலை பருவத்திலிருந்து 3-ம் நிலை 4-ம் நிலை புழு பருவங்கள் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் ஃபுல்லாக ஆடு மாடு மேஞ்சி வச்ச மாதிரி அது ஃபுல்லாக சாப்பிட்டது இருக்கும்.
1: சரிங்க மேம், இப்போ நீங்கள் சொன்ன இந்த பூச்சி தாக்குதல்கள், குறிப்பாக சாரூர்ஞ்சம் பூச்சியாக இருக்கட்டும், இல்லை இப்போ நீங்கள் சொன்னப்பில் வெட்டுப்புழுவாக இருக்கட்டும், இந்த மாதிரியான மொத்த தாக்குதலை நம்ம ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் சொன்னப்பில் ஒருங்கிணைந்த முறையில் நம்ம முயற்சி பண்ணோம். அதாவது உளவியல் தொழில்நுட்பங்களையும் சார் பயன்படுத்தணும். சில சமயம் தேவைன்றப்ப மருந்து தெளிக்கணும், சில சமயம் இயற்கை மருந்து மாதிரி வேப்ப எண்ணெய் அடிக்கணும், இதெல்லாம் சொன்னீங்க. இதை தாண்டி விவசாயிகள், குறிப்பாக இந்த ஆமணக்கு செய்கிற விவசாயிகள், பூச்சி மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கிறது ரொம்ப அவசியமானது அப்படின்றது மட்டும் சொல்லுங்கள்.
0: நம்ம இது பயிரிடுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து மானாவாரியாக போடுறோமா இல்லை இரவையில் பயிரிடுறோமான்னு ஃபர்ஸ்ட் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து சரியான பருவம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் சரியான ரகம் தேர்ந்தெடுத்துதல் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ரகம் தேர்ந்தெடுத்தோம்னா ORCH 1, 2, 3, YTP 1 ஆமணக்கு ரகங்களை நம்ம தேர்வு செய்யணும். அதுக்கப்புறம் வந்து கரீஃப் பருவத்தில் நம்ம பயிரிடுறோமா இல்லை ரபி பருவத்தில் பயிரிடுறோமான்னு நம்ம வந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடையில் வந்து நம்ம நல்லா ஆழமா நம்ம உழவு செஞ்சிடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பயிர் வகைகள் வந்து நம்ம ஊடு பயிராகவோ அப்படி இல்லைன்னா தோட்டத்தை சுற்றி வந்து தட்டை பயிரை வந்து பயிரிடுறதுக்கும் பிளான் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, சார் உறிஞ்சும் பூச்சிகள் வந்து என்ன, பச்சை தத்து பூச்சிகள், வெள்ளை ஈக்கள், இலை பேன், அப்புறம் பூவில் வரக்கூடிய பூ பேன், சிலந்தி பூச்சி, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதனோட தோற்றங்கள்லாம் இப்போ நம்ம சொன்னோம். அதனோட அறிகுறிகள் வந்து கவனத்தில் வைத்து அது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம்னா அதுக்கு தேவையான பூச்சிக்கொல்லி சொன்னது போல தெளித்தோம்னா இந்த ஆமணக்கு பயிரை வந்து பூச்சிகள்ல இருந்து பயிரை காப்பாற்றலாம். அது மாத்திரம் இல்ல, வெள்ளையை கட்டுப்படுத்துறதுக்கு மஞ்சள் நிற ஒட்டுப்பொறி வந்து ஒரு ஏக்கருக்கு 5 வைக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புகையிலை புழு, புகையிலை புழு அல்லது வெட்டுப்புழுவை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு ஏக்கருக்கு இனக்கவர்ச்சி பொறி வந்து 5 வைத்து ஆண் அந்து பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிக்கலாம். தேவைப்படும் பொழுது நம்ம வந்து பூச்சிக்கொல்லியினை தெளித்து ஆமணக்கில் வர பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம்.
1: சரிங்க மேம், இது சம்பந்தமாக விவசாயிகளுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா எப்படி தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை அவங்க பெறலாங்க மேம்?
0: மரவள்ளி மற்றும் ஆமணக்கு ஆராய்ச்சி நிலையம் ஏத்தாப்பூர் தொடர்பு கொண்டு நீங்க வந்து சந்தேகங்கள் கேட்டுக்கொள்ளலாம். என்னுடைய அலைபேசி எண் 9894070792.
1: இன்னொரு முறை சொல்லிருக்கேன்,
0: 9894070792.
1: குறிப்பாக இந்த ஆமணக்கு பொறுத்தவரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும், இந்த பூச்சி தொந்தரவு அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது என்னென்ன முன் தயாரிப்புகள் செய்கிறதன் மூலமாக இதை தவிர்க்கலாம், வந்ததுன்னா அவங்க கட்டுப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது அப்படின்ற தகவலாம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றி.
0: நன்றி.
2: எண்ணெய் வித்து பயிர்களிலேயே குறைந்த பராமரிப்புல சந்தை வாய்ப்பும் வருமானமும் அதிகமுள்ள பயிரா ஆமணக்கு கருதப்படுது. குறைந்த பராமரிப்பா இருந்தாலுமே அந்த பராமரிப்பு முறைகளையும் சரியா செஞ்சாதான் எதிர்பார்த்த லாபத்தை எடுக்க முடியும். அந்த வகையில ஆமணக்கு பயிர்ல கோடை உழவு செய்யணும், அதுவும் ஆழமா செய்யணும். அதே மாதிரி சரியான பருவத்துல சரியான ரகங்களை, அதாவது பரிந்துரைக்கப்பட்ட ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்யணும். அதோட முக்கியமா ஆமணக்கு பயிரை என்னென்ன பூச்சி நோய்கள்லாம் தாக்கும் அதை பத்தின விவரங்களையும் அறிகுறிகளையும் கட்டுப்படுத்தும் முறைகளையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஆமணக்கு சாகுபடி செஞ்சா ஆமணக்கு பயிர்ல அமோக லாபம் பார்க்கலாம் என இதுவரைக்கும் ஆமணக்கில் ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு குறித்து பகிர்ந்து கொண்டார் சேலம் ஏத்தாப்பூர் மரவள்ளி ஆமணக்கு ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஜெயபிரபாவதி அவர்கள். தொடர்வது

0: மெலிசை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து இயற்கை விவசாயத்தை மேம்படுத்தணும்னு தன்னோட அரசு வேலையை துறந்து கடந்த 8 வருடங்களா இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து மரப்பயிர்களுக்கு நடுவுல பப்பாளிய ஊடுபயிரா நடவு செஞ்சு லட்சங்கள்ல லாபம் எடுத்து சாதிச்சு நிரூபிச்சு காட்டியிருக்காரு மேனாள் வேளாண் துறை விஞ்ஞானியும் முன்னோடி விவசாயியுமான சரவணன் அவர்கள். இவர் இயற்கை முறையில கடலை புண்ணாக்கு போன்ற இடுபொருட்களை கொண்டு மூடாக்கு முறையை பயன்படுத்தி வைரஸ் பூச்சி தொந்தரவு இல்லாம ஊடுபயிரா பப்பாளி சாகுபடி செஞ்சு சாதிச்சிருக்காரு. இவருடைய அனுபவம் இதோ உங்களுக்காக.
1: தென்னை சந்தனம் அதுல பப்பாளி வச்சு ரொம்ப சிறப்பான, அதாவது வைரஸ் இல்லாத பப்பாளி உருவாக்க முடிஞ்சது. ஏன் வந்து இப்போ தரம் சார்ந்த விவசாயத்துக்கு போகணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு புரிதல் ஏற்படுத்தணும்னு நான் விரும்புகிறேன். விளைச்சல் சார்ந்த அந்த மனப்போக்கிலேயே செய்யறனால அதிகமாக விளைவிக்கணும்னு சொல்லி தான் இந்த மண்ணை பால் பண்ணது, உரம் போட்டது, ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ்னே போய் சந்தையில் அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய விளைவிக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறத விட ஒரு 2 மூட்டை விளைஞ்சாதான் கெத்து அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது, அது தவறு. அதுதான் பிரச்சனை. விவசாயிகள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும், காலத்துக்கு ஏற்ப அந்த மைண்ட் செட்டில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கணும். தரமான பொருளாக விளைவிச்சு அதன் மூலமாக அதுக்குரிய விலையை பெற்றுக்கிறது, அதுக்குள்ளே வருமானத்தை பெற்றுக்கிறது தான் இனி ஃபியூச்சர். நிறைய இந்த மாதிரி விளைச்சல் காட்டு மெஷினரிஸு, ஹெர்பிசைட்ஸ், இந்த மாதிரி களைக்கொல்லி இதெல்லாம் யூஸ் பண்ணி மண்ணில் இருக்கும், மண்ணில் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கை குறைஞ்சது, இந்த மாதிரி பாதிப்புகள் நிறையா இருக்குது. மண் பிரச்சனை மட்டும் இல்லாமல் உணவுகள், அந்த மாதிரி உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நோய்களுமே வர்றதுக்கு காரணம் இந்த மாதிரியான கெமிக்கல் ரிச்சான ஃபுட்டு சாப்பிட்றது. உணவுகள் மட்டும் இல்லாமல் உலகம் காலநிலையே மாறுற அளவுக்கு, டெம்பரேச்சர் அதிகாகிற அளவுக்கு நல்ல போயிருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, நிறையா நெல் வயல் இருந்ததுன்னா அதிலிருந்து மீத்தேன் போகும். மீத்தேன் வாயு நெல் வயலிருந்து போகும்போது வழக்கமாக போகிற கார்பன் டை ஆக்சைடோட 30 மடங்கு அதிகமாக வளிமண்டலத்தை சூடாக்கிடும். அப்போ நிறையா நெல் போகிறதுனால பிரச்சனை தான், தண்ணி தேங்கி நிற்கிற, விளைச்சலும் அதிகம், அதுக்கு விலையும் குறைவு, சுற்றுப்புற சூழலுக்கும் ஒரு கேடு. இப்போ மினிமம் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, ஆவரேஜாக குறைஞ்சபட்ச வெப்பநிலை 3 டிகிரி அதிகமாக இருக்கு இந்தியாவிலேயே. நாக்பூரில் ரெக்கார்ட் பண்ண டேட்டாவில் 29 இருந்து 32 மேலே வந்துருச்சு. அதனுடைய தாக்கங்களை நாம் இப்போ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடிப்படையிலே ஒரு மாற்றம் வரணும். விவசாயிகள் அதிகமாக விளைவிச்சா அரசாங்கத்துக்கோ, வேளாண் துறைக்கோ, விஞ்ஞானிகளுக்கோ, தொழிலாளிகளுக்கோ, வர்த்தகர்களுக்கோ, பொதுமக்களுக்கோ நல்லது. ஆனால் தரமானது குறைஞ்ச அளவில் விளைவிச்சா தான் விலை அதிகமாக கிடைக்கும், அப்போ தான் மற்றவங்கள்லாம் விவசாயிகளை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள நிலை வந்து விவசாயிகள்லாம் ஒரு வியாபாரி வாங்கிக்க மாட்டாரா, விட குறைவாக இருந்தால் தான் விலை அதிகமாகும். இது இப்போ முதல்ல உள்ள முறை. இப்போ இந்த தரத்தை நோக்கின விவசாயம்னா, இப்போ அந்த மண் கரிம

வேணும் இல்லைங்களா. இதில் மண் கரிமம் கூடாது, இதில் களை வராமல் இருக்கு, கூலி செலவு குறையும், களை வராமல் இருக்கும். ஆனால் இதனால் மண்ணில் உயிர்களோ மண்ணுக்கு உணவோ கொடுக்க போகிறதில்ல. மண்ணை வந்து பூமி தாயின்னு சொல்லுவோம், ஆனால் தாய்னா அதுக்கு பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்குதுன்னா அதுக்கு உணவு கொடுக்கணும் இல்லையா. அந்த உணவு இந்த பிளாஸ்டிக் ஷீட் தராது. நீங்கள் குப்பை போடுறேன்னு சொல்கிறீங்க, அந்த குப்பை வந்து மண்ணுக்கு ஒரு பொறியியல் மாதிரி தான். சூழலியல் வேளாண்மை அப்படிங்கிறது நிறைய ஒவ்வொன்றும் ஒரு கருத்து, அது காலத்துக்கேற்ற மாதிரி வர்றது தான். மண்ணில் உயிர்கள் வாழ்கிறதுக்கான சூழலை ஏற்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அங்கே அங்க கரிமம் கூடிடுது விரைவாக. இந்த பப்பாளியில் ரெட் லேடியில் இந்த வைரஸ் பிரச்சனை, மீலி பக்னங்கிற வெள்ளைப்பூச்சி மாவுப்பூச்சி பிரச்சனை, இதெல்லாம் தான் பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த பல பயிர் சாகுபடி பண்ணும்போது அந்த பிரச்சனைகள் ஆட்டோமேட்டிக்காக சால்வ் ஆயிடுச்சு. இந்த மூடாக்கு போடுறதும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, மண்ணோட மைக்ரோ கிளைமேட்டுங்கிற தட்பவெப்பநிலையை மாற்றிடுது. அதாவது ஒவ்வொரு உயிருக்கும் அடிப்படையாக நாலு விஷயங்கள் தேவை. சுவாசத்துக்கு காற்று, உணவு தேவை, நீர் தேவை, உறைவிடம் தேவை. நம்ம விவசாய முறையில் அந்த உறைவிடம் இல்லை. இந்த கட்டு மூடாக்குங்கிற அந்த முறையில் அந்த உறைவிடத்தை தர்றோம். அப்போ வந்து அந்த உறைவிடத்தை தரும்போது அங்கே ஏகப்பட்ட நுண்ணுயிரிகள் வந்து 100 மடங்குக்கு பக்கமாக அதிகமாகி பெரிய அளவில் காரியம் செஞ்சு டிராக்டர் உழுக வேண்டியது இந்த கரையானே உழுதுது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கரிம அளவு வந்து 0.08, 0.6, 2.4, 1.5, 3% வரைக்கும் 9 மாதத்தில் என்னோட ஓன் ஃபார்மில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இந்த அங்க கரிமம் கூடுதல் ஆக்குறதுங்கிறது வந்து வழக்கமாக ஏன் ஆகலைன்னா அதுக்கு மாறின வேறு முறைகளை கொண்டாந்தால் தான் ஆகும். அப்படி பண்ணதில் இந்த அங்கக கரிமம் மட்டும் கூடல, அந்த பப்பாளியில் நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக உள்ள ஃபீனால்ங்கிற காம்பவுண்டும் அதிகமாக இருந்தது. அப்போது அந்த படைப்புலேயே மண்ணில் கரிமம் அதிகமாக இருந்தால் அந்த பழத்தில் நோய் எதிர்ப்பு தன்மை அதிகமாக இருக்குங்கிற அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. இப்போ எளிதாக கூட்ட முடியும் இந்த கட்டு மூடாக்குங்கிற முறையில். அப்போது மண் வந்து இவ்வளவு சாப்பாடு தரும்போது அதுக்கு நீங்கள் சாப்பாடு தர்றதுக்கு ஒரு ஏரியாவே ஒதுக்கணும். அதில் விளைவிச்சு அதில் வருமானம் பார்க்கறத விட்டுட்டு இப்படி பண்ணலாமான்னு உங்களுக்கு தோணலாம். ஆனால் நீங்கள் 10 ஏக்கர்லேயும் நெல் போடுறதுக்கு பதிலாக, 10 ஏக்கர்லேயும் நீங்கள் பப்பாளி போடுறதுக்கு பதிலாக ஒரு 30% வந்து இந்த மண்ணுக்கு கம்பு நேப்பியர் கிராஸு, லைவ் மல்ச் அந்த மாதிரி பயிர்களை போட்டு அதை கட்டுக்கட்டாக கட்டி அடுக்கணும். இது வந்து கிரீன் மென்யூரை விட பெட்டரான ரிசல்ட்டு. குயிக்காக வந்து அங்கக கரிமத்தை மண்ணில் கூட்டுறதுக்கு பேரளவில் உதவியாக இருக்குது. இந்த கட்டு மூடாக்கு போடும்போது என்ன அதிசயம் நடக்குதுன்னா மண்ணில் இவ்வளவு உயிரினங்கள் இருக்குது, இந்த உயிரினங்கள் வந்து இந்த மாதிரி வெயிலில் இருக்காது. அதுக்கு வந்து ஒரு 9 மாதத்துக்கு இருப்பிடம் ரெடி பண்ணிடுறோம். அப்போ கரையான், எறும்பு இதெல்லாம் கூட்டம் கூட்டமாக உருவாகிடும். அந்த கட்டை தூக்கி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும், அது உழுகுறது. என்னை பொறுத்தளவுக்கு என்னோட தோட்டத்தில் டெர்மைட்ஸ் ஆர் மை டிராக்டர்ஸ் அப்படி தான் இருக்கு. உழுது அப்படியே உங்களுக்கு இந்த மக்கை கீழே கொண்டு போய் சேர்த்துரும், கீழே இருக்கிற மண்ணை மேலே கொண்டாந்து புது புதுப்பாக சேர்த்துரும். மழை பெஞ்சாலும் அந்த உருவான கட்டமைப்பு குலையாமல் அப்படியே நிற்கும். அதுதான் இந்த மூடாக்கோட மகத்துவம். இதே நீங்கள் டிராக்டரில் உழவு ஓட்டினீங்க, ரொட்டாவேட்டர் ஓட்டினீங்கன்னா அடுத்து நான் மழை பெஞ்சுன்னா ஃபுல்லாக ஃப்ளாட் ஆயிடும், கரைஞ்சிடும் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சர் நிற்காது. மண்ணுக்கு ஸ்ட்ரக்சருங்கிறது மிக முக்கியம், அதை உருவாக்கி தருது. ஒரு நல்ல மண் அப்படின்னா 25% காற்று, 25% நீர், 45% கனிமம், அது கூட 5% அங்கக கரிமம் வேணும். அதை இது 9 மாதத்தில் இது 3% கொண்டு வர முடியும். அதுக்கான தொழில்நுட்பம் இருக்குது. அதில் உங்களுக்கு வந்து உயிரினங்கள் ஒரு 10%, அந்த 5%, உயிரினங்கள்லையும் கார்பன் ஸ்டோர் ஆகுது. ஒரு 100 கணக்கில் எறும்பு கரையான் உருவாகும் போது மண்ணில் மட்டும் இல்லாமல் வளிமண்டலத்தில் உள்ள அந்த கரிமம் வந்து இந்த உயிரினங்களில் சேவ் ஆகிறதுனால வளிமண்டலத்தில் கரிமம் குறைஞ்சி இந்த தட்பவெப்பநிலை மாற்றத்துக்கான அந்த பிரச்சனையை குறைக்குது. அதிகமாக நாம் எல்லாரும் வெஹிக்கிளில் கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விடுறத இந்த உயிரினங்களில் சாலிடாக தக்க வச்சு இதை அதிகப்படுத்துறது மூலமாக அந்த பிரச்சனையை நாம் குறைக்கிறோம். ஒரு ரெஸ்பான்சிபிள் குடிமகனாக இருக்க முடியும், சிட்டிசனாக, ஒரு குளோபல் சிட்டிசனாக இருக்க முடியும் இந்த வகையில். இல்லைன்னா இந்த மாதிரி நிறையா மண் அரிமானம் 1 ஹெக்டேருக்கு 17 டன்னுக்கு பக்கமாக ஒவ்வொரு வருஷம் வீணாகிட்டு இருக்கு. 1000 வருஷம் எடுத்து உருவாகிற மண் வந்து ஒரே வருஷத்தில் அப்படி வீணாகுது. இது கொஞ்சம் ரொம்ப புரட்சிகரமான ஒரு விஷயமா தான் இருக்கும் நடைமுறைக்கு மாறா. இதை பண்ணுனா தான் எக்கனாமிக்கலாகவும் என்விரான்மெண்டலாகவும் உணவு தர ரீதியாகவும் ஒரு அற்புதமான தீர்வாக இது இருக்கு. சாயில் கெமிஸ்ட்ரி அதுக்கும் பழத்தோட நியூட்ரிஷன் கெமிஸ்ட்ரிக்கும் பெரிய கார்லேஷன் இருக்கு. மண்ணில் என்ன சத்து இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பழத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி, டேஸ்ட் எல்லாம் உருவாகிற காம்பவுண்ட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி தான் படைப்பு படைச்சிருக்கு. மண்ணுக்கு சாப்பாடு போடாம நீங்க சாப்பிடுற சாப்பாடு அது சக்கையா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் கெமிஸ்ட்ரி. இந்த ஆர்கானிக் முறையில இந்த மண்ணுக்கு நீங்க சாப்பாடு போட்டீங்கன்னா வருமானம் உருவாக்க

0: கூடிய தொழில்நுட்பமும் உங்களுக்கு லாபம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு.
1: இதுவரைக்கும் தரம் சார்ந்த விவசாயத்தை பத்தியும் காட்டு மூடாக்கோட பயன்களை பத்தியும் அதோட முக்கியமா உயிர்கள் மூலம் விவசாயம் நடக்குது அப்படிங்கறத தன்னோட அனுபவத்திலிருந்து பகிர்ந்துகிட்டாரு மேனாள் வேளாண் துறை விஞ்ஞானியும் முன்னோடி விவசாயியுமான சரவணன் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி
2: கால்நடை வளர்ப்போரி, கோமாரி எனப்படும் கால் மற்றும் வாய்க்கானை நோயானது வைரஸ் கிருமி தாக்கத்தால் கால்நடைகளுக்கு ஏற்படும் ஒரு கொடிய நோயாகும். நோய் தாக்கிய கால்நடைகளுக்கு அதிக காய்ச்சல், வாய் மற்றும் காலில் புண் ஏற்படுதல், வாயில் உமிழ்நீர் வடிதல், பால் குறைதல் மற்றும் சினைப்பிடிப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே இக்கொடிய நோயிலிருந்து தங்களுடைய கால்நடைகளை பாதுகாத்துக் கொள்ளும் பொருட்டு அனைத்து விவசாய பெருமக்களும் கால்நடை வளர்ப்போரும் தங்கள் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தடுப்பூசி போடுவதனால் கறவை மாடுகள் குறைவாக பால் கறக்கும் என்ற அச்சமோ, சினை மாடுகளுக்கு கருச்சிதைவு ஏற்படும் என்ற அச்சமோ தேவையில்லை. இத்தடுப்பூசியினால் 100% தங்களது கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளலாம். தேசிய கால்நடை நோய் கட்டுப்படுத்தும் திட்டத்தின் கீழ் 9வது சுற்று தடுப்பூசி போடும் பணியானது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இம்மாதம் முதல் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரை கால்நடை பராமரிப்பு துறையினரால் காலை 6 மணி முதல் 9:30 வரை மேற்கொள்ளப்பட உள்ளது. எனவே தடுப்பூசி முகாம்களில் தங்களது கால்நடைகளுக்கு தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் மூலம் இந்நோயினை முழுமையாக கட்டுப்படுத்தலாம். மேலும் தங்கள் கிராமத்தை தேடி வரும் கால்நடை உதவி மருத்துவர்கள் மற்றும் கால்நடை ஆய்வாளர்கள் கொண்ட குழுவிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டும் என்று திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். ஆடிப்பட்ட மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகள் தரமான விதைகளை விதைப்பதற்கு 1 நாள் முன்பாக 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் 6 மணி நேரம் ஊற வைத்து பின் நிழலில் 16 மணி நேரம் உலரவிட்டு விதைப்பை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலம் விதை கடினத்தன்மையுடன் போதுமான ஈரம் மண்ணில் கிடைத்த பின்பு முளைத்து வளரும் தன்மை பெறும். இவ்விதை கடினப்படுத்துதல் நேர்த்தி மூலம் சீரான முளைப்பு திறனையும் வளர்ச்சியையும் இளம் நாற்றுகள் பெறுவதோடு வீரிய நாற்றுகளாக உருவெடுக்கும். தற்போது கத்தரி பயிரில் பழ அழுகல் நோய் தாக்குதல் பரவலாக தென்படுகிறது. நோய் தாக்குதலின் காரணமாக பழங்களில் நுனிப்பகுதியில் நீர் கோர்த்து பழுப்பு நேரத்திலும் பூஞ்சை வளர்ச்சியுடன் நீர் கசிவும் காணப்படும். தீவிர நோய் தாக்குதலின் போது காய்களின் காம்புகளை தவிர காய்கள் விழுந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 35 மில்லி கசுகாமேசின் மற்றும் 10 மில்லி ஒட்டும்பசை கலந்து தெளிக்கலாம். தக்காளி பயிரில் தேமல் நோய் தாக்குதல் பரவலாக தென்பட வாய்ப்புள்ளது. இந்நோயின் அறிகுறியாக தாவரத்தில் வெளிர் பச்சை புள்ளி அமைப்புடன் மேலும் இளம் இலைகள் வெயில் நாட்களில் வாடத் தொடங்கும். பாதிக்கப்பட்ட தாவரம் வளர்ச்சி குன்றி வெளிர் பச்சை நிறமாக காணப்படும். விதைகளை விதைப்பதற்கு 1 நாள் முன்பு 1 லிட்டர் தண்ணீருக்கு 90 கிராம் ட்ரைசோடியம் பாஸ்பேட் கரைசலில் ஊற வைப்பதன் மூலம் நோயை குறைக்கலாம். விதைகளை நன்கு அலசி நிழலில் உலர்த்த வேண்டும். பாதிக்கப்பட்ட தாவரங்களை கவனமாக அகற்றி அழித்துவிட வேண்டும். வைரஸ் நோய் தொற்று கொண்ட நாற்றுகளை நடுவிற்கு பயன்படுத்தக்கூடாது. உருளைக்கிழங்கு, மிளகாய், குடைமிளகாய், கத்திரி போன்றவற்றை தவிர மற்ற பயிர்களை பயிர் சுழற்சிக்கு பயன்படுத்தலாம். இவ்வாறு புதுக்கோட்டை வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனை மையம் தெரிவிக்கின்றது.
1: அறிவிப்புகள் கெடிர்கள்

திருச்சிராப்பள்ளி. செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீகாந்த். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 3 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக ருமேனியாவின் புக்கரெஸ்ட் நகரை சென்றடைந்தார். இப்பயணத்தின் ஒரு பகுதியாக ருமேனியாவின் அதிபர் நிகோசோர் டானுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் பல முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. குடியரசுத் தலைவர் நாளை இந்தியா ருமேனியா வர்த்தக மாநாட்டில் உரை நிகழ்த்தவுள்ளார். நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் எதிர்க்கட்சியினரின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. நீட் தேர்வு வினாத்தால் கசிவு விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விரைவு நீதிமன்றங்கள் மூலம் கடுமையான தண்டனையை எதிர்கொள்வார்கள் என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெளிவுபடுத்தியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் இளைஞர்களின் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றும் வகையில் இவ்விவகாரத்தில் அரசு மேலும் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என தெரிவித்தார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி மற்றும் பிற எதிர்க்கட்சிகள் விவாதத்தின் மூலம் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு அமைச்சர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அறிவிப்பு வரவேற்கத்தக்கதென மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறினார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விரைவு நீதிமன்றங்கள் மூலம் வினாத்தால் கசிவில் தொடர்புடையவர்கள் மீதான வழக்குகளுக்கு விரைவில் தீர்வு காணப்பட்டு நீதி கிடைக்கும் என குறிப்பிட்டுள்ளார். போட்டித் தேர்வுகளின் வினாத்தாள்கள் கசிவது உள்ளிட்ட விவகாரங்களில் மாணாக்கர் கொண்டுள்ள கவலைகள் குறித்து அரசு மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார். புதுதில்லியில் இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உரிய நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட கைது நடவடிக்கைகளால் மாணாக்கர் தங்கள் உயர்கல்வி திட்டங்களை தடங்கலின்றி தொடர வழிகோலியுள்ளதாக தெரிவித்தார். நாட்டின் கல்வி முறையை வலுப்படுத்தவும் இளைஞர்களின் நலன் காக்கவும் அரசு முன்னுரிமை அடிப்படையில் செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான உரிய நேரம் இது என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்தார். நீட் தேர்வு சமத்துவமின்மையை குறைப்பதற்கு பதிலாக பள்ளிக்கல்வி முறையிலிருந்து பயிற்சி மையங்களுக்கு இடம்பெயர்ந்ததாக குற்றம் சாட்டினார். நீட் தேர்வுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் கட்சி தவறாக வழிநடத்துவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் காங்கிரஸ் தலைமையகத்தின் முன்பு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர், தேச நலன்களுக்கு எதிராக மாணாக்கரை காங்கிரஸ் திசை திருப்பதாக குறை கூறினார். டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் இன்று கைது செய்தனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் வருகையில்லா ஆவணப்பதிவு முறை அடுத்த மாதம் 17ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என இத்துறைக்கான அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் இதனை தொடங்கி வைப்பார் என்றும் தெரிவித்தார். திருவள்ளூர் மாவட்ட சாலையோர உணவு விற்பனையாளர்களுக்கான சிறப்பு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு முகாமை சென்னை ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் மாநில மருத்துவ மக்கள் நலத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் கடலோரப் பகுதிகளில் தீவிரவாதிகளின் ஊடுருவலை தடுப்பதற்கான சாகர் கவாச் பாதுகாப்பு ஒத்திகை நாளையும் நடைபெறுகிறது. ஆற்காட்டுத்துறை கடற்பகுதியில் வேதாரண்யம் கடலோர பாதுகாப்புக் குழுவினர் இந்த ஒத்திகையை முனைப்புடன் மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வடசேரி மற்றும் அரங்கல்துர்கம் ஊராட்சி பகுதிகளில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சித்தலைவர் திரு ரவிக்குமார் 209 பயனாளிகளுக்கு 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலவாரியத்தில் இதுவரை பதிவு செய்யாதவர்களுக்கான சிறப்பு முகாம்கள் வரும் 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 6ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. 4 இடங்களில் இம்முகாம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் சார்பில் மாவட்டங்களுக்கு இடையிலான ஆடவர் கிரிக்கெட் போட்டிக்கான வீரர்கள் தேர்வு வரும் 26ஆம் தேதி மயிலாடுதுறை மாவட்டம் மேலையூரில் நடைபெறுகிறது. 23 வயதிற்குட்பட்டோர் இதில் பங்கேற்கலாம். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் நாளையும் நாளை மறுநாளும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வகம் தெரிவித்துள்ளது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின. 10 நாட்கள் நடைபெறும் இந்நிகழ்வில் 74 நாடுகளைச் சேர்ந்த அணிகள் பங்கேற்கின்றன. ஒலிம்பிக் பதக்கம் வென்ற குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா நேரடியாக மகளிர் 75 கிலோ இடைப்பிரிவின் அரையிறுதிக்கு முன்னேறினார். காலிறுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்டோர் விலகியதையடுத்து நேரடியாக லவ்லினா அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஹராரேயில் நடைபெற்ற 20வது 20 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஜிம்பாப்வே 7 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. 126 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்தியா 13.2 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 126 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நேரம் இரவு 8 மணி. இனி கேட்கலாம்.
1: வணக்கம்.

ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு அமைதி இருக்கு, ஒவ்வொரு அமைதிக்கும் ஒரு இசையும் இருக்கு. அப்படி உங்களுக்கு பிடிச்ச இசைய தேர்ந்தெடுத்து இந்த இரவு இசை இனிமை நிகழ்ச்சியில 80-90களில் வெளிவந்த உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, 4-3-1 அப்படின்ற இந்த முன்னிணைப்பு என்னோட 240-102-1 அப்படின்ற இந்த எண்களுக்கு அழைத்து உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம்.

0: முதலலை வரிசை 9:36 கிலோஹெர்ட்ஸிலும் இப்ப நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற நேயர் யாருங்கிறது பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அதாவது திருச்சி தாஜா பற்றி ரசித்து பேசுறேம்மா.
0: ரஷீத் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
1: படம் வந்து தண்ணி பருவத்திலே, அதுல வந்து அம்மாடி சின்ன பொண்ணு
0: கொடுத்துலாங்கய்யா, ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: 8:16:28 கடந்து இரவு இசை இனிமையோடு இணைந்திருக்கிறோம். அடுத்ததா நேயர் ஒருத்தர் இணைப்புல காத்திருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் நல்லபுடாம்பட்டியில் ஜேம்ஸ் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: சின்ன தம்பியிலிருந்து போவோமா ஊர்கோலம் பாட்டு போடுங்க.
0: இந்த பாடல் ஏங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: அது நல்லா இருக்கும் மேடம், பிரபு நடிச்ச படம்.
0: சரிங்கய்யா, சரிங்க. இனிப்புல வந்ததுக்கு நன்றிங்கய்யா. நீங்க கேட்ட பாடல் இதோ உங்களுக்காக ஒலிக்குதுங்கய்யா.

0: 8:21:52 கடந்து இணைந்திருக்கிறோம் இரவு இசை இனிமையோடு.
1: நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யாருங்கிறது பாக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: கரூர் வடசியில மணிமாறன் சார்.
1: மணிமாறன் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: எங்க ஊருக்காக வந்து ஆசையில பாத்துக்கிட்டேன்.
1: ஓகேங்க சார், கேட்டலாம். நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: ஓகேங்க.
3: ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு நட்டு வைக்க வா போவாய். ஆசையில பாத்தி கட்டி நாட்டு ஒண்ணு

0: இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நம்ம கூட பேசுறதுக்காக அடுத்த நேயர் யார் எங்கிருந்து காத்திருக்கிறாங்கன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், தஞ்சை மாவட்டம் உச்சிமலை பாஸ்கர் மேடம்.
0: பாஸ்கர் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு நிகழ்ச்சியில?
1: படம் பேரு வந்து மேடம் பயணங்கள் முடிவதில்லை. அதுல எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடின பாட்டை போடுங்க மேடம்.
0: கொடுத்தெல்லாம் நன்றிங்க இணைப்புல வந்ததுக்கு.

0: திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. இது இரவு இசை இனிமை. 80-90களில் வெளியான திரைப்படங்கள்ல இருந்து நேயர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறாங்க.
1: வணக்கம், இனிப்புல ஒரு நேயர் காத்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்? சொல்லுங்க ஐயா.
2: கிழக்கு
1: சரிங்கய்யா, உங்களுக்கான பாடல் ஏதோ காத்துட்டே இருக்குங்கய்யா, கேட்கலாம். நன்றிங்கய்யா இனிப்புல வந்ததுக்கு.
2: ஓகே.

0: 8:37 நொடிகளை கடந்து இணைந்திருக்கிறோம். இரவு இசை இனிமையோடு தான் உங்களோட விருப்ப பாடல்கள், அதாவது 80-90களில் உள்ள விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சொல்லி 431 என்ற திருச்சியின் முன் இணைப்பு எண்ணோட 240-102-1 இது அறிமுக நேர்களுக்காகவும், 246-102-1 இது வழக்கமான நேர்களுக்காகவும் காத்துக்கிட்டே இருக்கு. இப்போ இனிப்பில் ஒரு நேயர் காத்திருக்கிறாங்க.
1: வணக்கம்.
2: வணக்கம்ங்க. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க, நல்லா இருக்கேங்க. திருச்சி மாவட்டம் லாவடி வட்டம் தனபால் மல்லிகா பேசுறேங்க.
1: தனபால் ஐயா, இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: சாலகலாவில இருந்து அம்மன் கோயில் கிழக்காலே அன்னவாய மேற்காலே அந்த பாட்டு வேணுங்க.
1: ஓகேங்க, கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி இணைப்புல வந்ததுக்கு.

0: இரவு இசை நிமை கேட்டுட்ருக்குறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகளில் நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுகிறதுக்காக காத்திருக்கிறார் அடுத்த நேயர் யாருங்கிறத பார்க்கலாம்.
1: வணக்கம். வணக்கம்மா, இனிப்பில் வந்துட்டீங்க. வணக்கம் மா, இனிப்பில் வந்துட்டீங்க.
0: அதாவது இனிப்பு கிடைச்ச சந்தோஷத்தில் ஒருவேளை எங்கிட்ட நகர்ந்து போயிட்டாங்களா?
1: பாட்டு கேட்டுட்டே ஓடிட்டாங்க போல.
0: ஆ, வந்துட்டாங்க
1: வந்துட்டாங்க. வணக்கம்மா.
2: நான் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாவட்டம் நல்லூர்ல இருந்து வீரமணி பேசுறேன் மேம்.
1: வீரமணி அம்மா, என்னாச்சு இவ்வளவு நேரமா சத்தத்தையே காணா? நான் கூட போயிட்டீங்கன்னு நினைச்சோம்.
2: சாப்பிட்டீங்களா மேம்? நல்லா.
1: நான் சாப்பிட்டேம்மா, நீங்க சாப்பிட்டீங்களா?
2: ஆ, சாப்பிட்டேன் மேம்.
1: ஆ, என்ன பாடல்மா உங்களுக்கு வேணும்?
2: எனக்கு நீதானே நாள்தோறும் அந்த பாட்டு வேணும் மேம்.
1: ஆ, சரிங்கம்மா, உங்களுக்கான பாடல் இது ஒலிக்க காத்திருக்குமா. இனிப்புல வந்ததுக்கு நன்றிம்மா.
2: தேங்க்யூ மேம்.

0: இரவு இசை இனிமை கேட்டுட்டு இருக்கிறீங்க. திருச்சிராப்பள்ளி வானொலியின் அலைவரிசைகள்ல நம்ம கூட பேசுறதுக்காக காத்திருக்கிற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்
2: மேடம். வணக்கம் வணக்கம் மேடம். நல்லா கேக்குதுங்களா?
1: ஆ கேக்குதுங்கய்யா, சொல்லுங்கய்யா.
2: அபூர்வ சகோதரர்ல இருந்து
1: ஐயா உங்களை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திக்கோங்க.
2: இருங்குளர் ராஜா மேடம்.
1: இருங்குளத்துல இருந்து ராஜா, சொல்லுங்கய்யா.
2: அந்த அபூர்வ சகோதரர்ல இருந்து இந்த ராஜா கையை வச்சா ராங்கா போனதில் ஒன்று பாத்து கொடுங்க மேடம்.
1: கண்டிப்பாங்கய்யா, போட்டுடலாங்கய்யா. உங்களுக்கான பாடல் இது ஒலிக்க காத்திருக்கு. நன்றிங்கய்யா இணைப்புல வந்ததுக்கு.
2: நன்றி மேடம், நன்றி மேடம்.
3: துத்திரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாழ தாண்டா போடணும். என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, தாழமா போற?
4: சொன்னத கேட்டு தான் தாளம் போடுறேன்.
3: இன்னும்
4: கூட கிழியும் காது தடுக்கும்.
3: புரியாம பேசாத, பல தட்டுவேன்.
4: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
3: ஆற பார்த்து பேசுறது நினைக்குதா?
4: தெரு வச்ச ஆத்தாவ மறப்பானா?
3: பம்பு பண்ணுன பொண்ணு
4: புடுவேன். நீ வளர்த்ததப்படி நான் என்ன பண்ணுவேன்?
3: ராங்கு பண்ணாத, என் கையில ராங்கு காட்டினா எல்லாமே ராங்கா கூடும்.
4: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா என்னடே அது ராங்கா பூடு மேடம். நான் பூடுன்றீங்களா? போதுன்றீங்களா? அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை.

கெட்டு போயிடும். அக்கா அழகு விட்டு போயிடும். தெரிஞ்சவதான் ஓட்டிடணும், சிறமையெல்லாம் அவ காட்டிடணும்.

0: 5:55 நிமிடம் இணைந்திருக்கிறீர்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி அலைவரிசைகளில் இரவு இசை இனிமையோடு.
1: நிகழ்ச்சியோட நிறைவான நேயர் யாருங்கிறதுன்னு பாத்திரலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம். புதுக்கோட்டை மாவட்டம் கம்மங்காடு வைத்தியநாதன் பேசுறேன் மேடம்.
1: வைத்தியநாதன் சார், என்ன பாடல் வேணும் இன்னைக்கு
2: நிகழ்ச்சியில? சேரன் பாண்டியன் படத்தில் காதல் கடிதம் வரைந்தேன்.
1: ஓகே, கொடுத்துடலாம். நன்றி
2: மேடம்.
1: நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன் மேடம்.
1: சரிங்க, எல்லாருக்காகவும் பாடல் வந்துட்டே இருக்கு. நன்றி இணைப்புல வந்ததுக்கு.
2: சரிங்க.

நிறைவு பெற்றது இன்றைய இரவு இசை இனிமை. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10 மணிக்கு ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடல நீங்க தட்டச்சு செய்தோ அல்லது குரல் பதிவு மூலமாவோ நீங்க அனுப்பலாம். 9385461 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அனுப்புங்க.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரவு அமைதியாக நகர்கிறது. அதன் மௌனத்தில் இசை மெதுவாக பூக்கிறது. உங்கள் மனதிற்கு இனிமை சேர்க்க

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: திருச்சி பண்பலை 102.1 நாளை மாலை 4 மணிக்கு வண்ண கோலங்கள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: டீலர் வசந்த் அண்ட் கோவில் 49வது ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு ஜூலை 16 முதல் 20 வரை பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல்.

இரவும் இசையும் ஒன்றாகும் இந்த தருணத்தில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது இனியராகும்.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-doj.in से प्राप्त कर सकते हैं।
1: You had been listening to a talk on environmental jurisprudence by Anna A. Priya, Associate Legal, Center for WTO Studies, IIFT. This talk was part of a webinar conducted by the Department of Justice.
2: நேர்கள் இதுவரை கேட்டது மத்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சகம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேர்களே, அடுத்ததா உங்களுக்காக ஞாபகம் வருதே நிகழ்ச்சி காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களை நீங்க கேட்டு ரசிக்க 938-546-102-1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பேரு, ஊரு அண்ட் உங்களுக்கு பிடிச்ச பாடல் இதெல்லாத்தையும் தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு மூலமாவும் நீங்க அனுப்பலாம்.

0: 102.1 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காலம் கடந்து போனாலும் காதோரம் கேட்ட சில பாடல்கள் கடந்து போவதே இல்லை. நேற்று வாழ்ந்த அந்த நாட்களை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வரும் இது திருச்சி FM ரெயின்போ 102.1 ஞாபகம் வருதே. முதல் பாடல யாரு கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத அவங்களோட குரல் பதிவு மூலமா தெரிஞ்சுக்கலாம்.
2: நிலையத்தில் அனைவருக்கும்

வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் இருந்து ஜோஸ்பின். எனக்கு பிடித்த பாடல் பசுமை நிறைந்த நினைவுகளை, ரத்த திலகம் படத்திலிருந்து. நன்றி.

ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் இனி திருச்சி கீழப்புலிவார் ரோட்ரி ராமதீபம் கேட்டிருக்கும் பாடல் வாழ்க்கை படகு திரைப்படத்தில் இருந்து.

0: இசையின் மீது ஆர்வம் கொண்ட உங்கள் அன்பு குழந்தைகள் வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வேண்டுமா? இசைக்கருவிகள் மற்றும் வாய்ப்பாட்டு பயிலும் 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் மணிமலர் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளிக்க உள்ளது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி. குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இசை பயின்ற உங்கள் குழந்தைகளின் பெயர், வயது, பெற்றோரான உங்களின் பெயர், முகவரி மற்றும் கைபேசி எண்ணை aartrichychild@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் விருப்ப அஞ்சலை இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் அனுப்புங்கள். உங்கள் மழலை செல்வங்களின் கலைத்திறன் மிளிர இசை மேடை அமைத்து தர காத்திருக்கிறது உங்கள் திருச்சிராப்பள்ளி வானொலி.
1: எஃப்எம் ரெயின்போ 2.1 கேட்டு அணிஞ்சிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருது. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களையும் நீங்க கேட்டு ரசிக்கலாம். 9384161 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவாகவும் நீங்க அனுப்பலாம், அல்லது தட்டச்சு செய்தும் அனுப்பலாம். இப்போ நிகழ்ச்சியில குரல் பதிவு மூலமா தனக்கு பிடிச்ச பாடலை கேட்டிருக்கிறவங்க யாருன்னு பாத்திரலாம்.
2: நிலைத்தார் அனைவருக்கும் வணக்கம். நான் தேவிமங்கலம் கண்ணன் பேசுகிறேன். எனக்கு வந்துங்க நாளை நமதே படம், அன்பு மலர்களே அந்த சாங், இந்த இனிய இரவுல கொடுங்க, அனைவரும் கேட்போம். நன்றி, வணக்கம்.
3: அன்பு மலர்களே

பார்த்த மாதிரி 15 நிமிஷம் கிட்ட நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியில அடுத்ததா வாளாடி தரணிதரன் கேட்டிருக்கிற பாடல் கற்பகம் திரைப்படத்துல இருந்து.

0: ஞாபகம் வருது கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 அடுத்ததா அவங்களுக்கு பிடிச்ச பாடலை குரல் பதிவு மூலமா கேட்டிருக்கிறத யார் அப்படின்னு பாத்திரலாம்.
1: அனைவருக்கும் இரவு வணக்கம். நான் நாமக்கல் மட்டப்பாறை பகுதியிலிருந்து ராமசாமி பேசுகிறேன். ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் எனக்கு பிடித்த பாடல் பூக்காரி படத்திலிருந்து காதலின் பொன் வீதியில் என்ற பாடலை வழங்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பெரம்பலூர் அள்ளி நகரம் எஸ் மகாதேவன் கேட்டிருக்கிற பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்தில் இருந்து.

ஞாபகம் வருது, கேட்டு நினச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் பாடல் கேட்டிருக்கிறாங்கன்னா, வடலூரில் இருந்து ஜோதிமணி கேட்டிருக்கிற பாடல் நூல்வேலி திரைப்படத்திலிருந்து.

மணி 31 நிமிஷம் கேட்டு நினைச்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே. நேர்களே, உங்களுக்கு பிடிச்ச பழைய திரை இசை பாடல்களையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு 938-546-102.1 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய பெயர், ஊர் மற்றும் உங்களுக்கு பிடிச்ச பாடலை நீங்கள் தட்டச்சு செய்தும் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவு மூலமாகவும் நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்கிறாங்க, ரெட்டை வாய்க்கால்லிருந்து சுவாமிநாதன் சித்ரா, நாடோடி மன்னன் திரைப்படத்திலிருந்து.

ஞாபகம் வருது கேட்டணிஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1ல் அடுத்ததாக குடியிருந்த கோவில் திரைப்படத்திலிருந்து பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கீழ ஆண்டார் வீதி, மணிமேகலை, கோவிந்தராஜ், ரெண்டு பேருமே.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கிறீங்க, இது ஞாபகம் வருது. நிகழ்ச்சியில அடுத்ததா அரியலூர் திருமானூர் மோகனாஸ்ரீ மோகித் செல்வம் இவங்க கேட்டிருக்கிற பாடல் பச்சை விளக்கு திரைப்படத்துல இருந்தார்.

மணி 48 நிமிஷம் கேட்டடைஞ்சிருக்கிறீங்க. திருச்சி எஃப்எம் ரெயின்போ 102.1 இது ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில். அடுத்ததாக கும்பகோணம் பிரீதா பிரதீப் இவங்க கேட்டிருக்கிற பாடல் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்திலிருந்து.

0: நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களிடம் மனம் திறந்து பேசும் மன் கி பாத் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு பிரதமரின் மன் கி பாத் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனுப்ப நினைக்கும் கருத்துக்களை MyGov.in என்ற இணையதளம் வாயிலாகவோ 1922 என்ற எண்ணிற்கு மிஸ்ட் கால் கொடுத்து வரும் இணைய தொடர்பிலோ கட்டணமில்லா தொலைபேசி எண் 1800117800 என்ற எண்ணிற்கோ அல்லது தபால் பெட்டி எண் 111 ஆகாஷ்வாணி டெல்லி என்ற முகவரிக்கோ கடிதமாக எழுதியும் அனுப்பலாம். ஆகாஷ்வாணி DRM DTH தொலைக்காட்சி அலைவரிசைகள் YouTube சேனல் நியூஸ் ஆன் ஏர் செயலி பிரசார் பாரதியின் OTT தளத்திலும் ஜூலை மாதம் 26 தேதி ஞாயிறு முற்பகல் 11 மணிக்கு மன் கி பாத் ஒலிபரப்பாகும். மாறும் சர்வதேச சூழலிலும் மாதந்தோறும் நம் சிந்திக்கு நல்விருந்தாக வலம் வரும் மக்களின் கருத்துக்களை பிரதிபலிக்கும் மன் கி பாத்.
1: திருச்சி FM ரெயின்போ 102.1 கேட்டு நினைச்சிருக்கீங்க, இது ஞாபகம் வருதே. நிகழ்ச்சியோட நிறைவா நாமக்கல் கொசவம்பட்டியிலிருந்து ரகுராமன் அவர்கள் கேட்டிருக்கிற பாடல் என்னை போல் ஒருவன் திரைப்படத்திலிருந்து.

நிறைவு பெற்றது இன்றைய ஞாபகம் வருதே. இன்னைக்கு நடந்த இனிமையான நினைவுகளோடும் நாளைக்கு நடக்க போற அழகான ஆசைகளோடும் உறக்கத்தை தழுவுற இந்த இனிய வேளையில இனிய இரவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பு சிநேகிதி அபிராமி நீலவண்ணன். நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்க எங்களுக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: இயக்குநர் ஆகாஷவாணி, பாரதிதாசன் சாலை, திருச்சிராப்பள்ளி 1 அப்படின்ற இந்த முகவரிக்கு கடிதங்கள் மூலமாகவும், மின்னஞ்சல் அனுப்பணும் அப்படின்னா airthiruchi@gmail.com அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை அனுப்பலாம்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். தினம் 11 மணி ஆயிட்டு இருக்கு. நான் நினைச்சுக்கிறது வந்து பாரதி 102.3 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாடம். நான் உங்கள் அர்ஜி சித்ரா. எஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறமா உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: எஸ், ஆமாம் நேர்களே, மனசு மயங்கும் நிகழ்ச்சியில மனசு மயங்கிட்டு இருக்கேன். நீங்க உங்க அர்ஜி சித்ராவோட தான் இந்த சாங் கேட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய என்ன ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலும் டங் அப்படி உடனே பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர் போயிடுவீங்க. எஸ், இந்த பாட்டு கண்டிப்பா உங்களோட எல்லா இமோஷனல்ஸ்லயுமே அப்படியே வேற ஒரு குவாண்டம் மாதிரி மாத்திக்கொண்டு போயிருக்கும். என்ன சாங் கேட்டு ரசிக்கலாம்?

0: இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 11:07 ஆயிட்டு இருக்கு. இந்த பாட்டு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு பனி மழையில நினைஞ்சிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பா கிடைச்சிருக்கும் இல்லையா? எஸ். அடுத்ததாக என்ன பாடல் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, அவங்களுக்கு மனசுல இருந்து ஒரே ஒரு வார்த்தை நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எஸ், அதுவும் இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சிட்டு இருக்க மாதிரி ஒருத்தவங்க அமைஞ்சாங்க அப்படின்னா எஸ் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லிட்டே இருக்கலாம். எஸ், என்ன பாடல் இணைந்திருக்கிறது? பாரதி 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாமே கேட்டு ரசிச்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக வரும் பாடல் இதோ உங்களுக்காக.
1: நன்றி.

நேரில் வந்த ஆண்டவனே, ரொம்ப பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ், அவ்வளவு அழகா இருக்கும். இதுல உன்னை போல தெய்வம் இல்ல, உள்ளம் போல கோவில் இல்ல. ஜஸ் இந்த பாடல்கள் 100 தடவை கேட்டாலும் உங்களை அப்படியே மெய்மறத்து ரசிக்க வச்சிடும். அது மாதிரி பியூட்டிஃபுல்லான சாங் இஸ் அம்மா நேர்களை மறுமலர்ச்சி படத்துல இருந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல பாலியல் வரிகள் இசை ராஜ்குமாரோட இசையில பாடல் கேட்டு வச்சிட்டு இருக்கிறோம். நேரம் 11:12 ஆயிட்டு இருக்கு. கலீல் ஜிப்ரானோட அழகான ஒரு வரிகள் சொல்லுகிறது, அன்பு எவ்வளவுதான் எடுத்தாலுமே எடுக்க எடுக்க குறையவே கூடாது, எடுத்துட்டே இருக்கணும் போல தோணும்.

அப்படின்றது மாதிரியான வரிகள். இஸ் இந்த கவிதை வரிகள்ல கலீல் ஜிப்ரான் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க. அடுத்ததாக ஒரு பூவை பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துவீங்க? எஸ், சிறைச்சாலை படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு.

செம்புக்களின் உண்மையான உணர்வில் அழகான பாடல் கேட்டு ரசிச்சோம். சிறைச்சாலை படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா அவங்களோட குரல்ல இளையராஜாவின்

சித்ரா, உங்களோட குரல்ல இளையராஜாவின் இசையில் உங்கள் மனதை அழகாக வசீகரித்துக் கொண்டிருக்கும் பாடல் செஸ் ரொம்ப ரொம்ப அழகான பாடல். நம்ம இன்னைக்கு கேட்கிற பாடல்கள் எல்லாமே இங்க எவ்வளவு தலைமுறைகள் கடந்து கேட்டாலும் கூட எல்லா தலைமுறைகளுமே அப்படியே ரசிச்சு மென்மையா இழையோட வைக்கிற பாடல்கள் தான் இந்த இனிமையான அதற்கே மௌனத்திற்கான ஒரு இரவுல அதோட அலைவரிசையை மாற்றாம உங்க மனசோட மனசா இணைந்து நிறைய பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கோம். அடுத்ததாக ஜென பாடல் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி, மௌனத்தோட மொழி எப்படி இருக்கும்? வார்த்தைகள் தோற்கும் இடத்தில் வாசல் திறக்கிறது மௌனம். பேசாத உதடுகள் கூட ஆயிரம் கதைகள் பேசும். சப்தங்கள் அடங்கும் இரவில் மனதின் ஓசை மட்டுமே கேட்கும். சிப்புக்குள் தங்கும் முத்து போல மௌனத்தின் அடர்த்தி ஒளிர்கிறது. மலரின் மௌனத்தை கூட மென்மையாக

எவ்வளவு அழகான ஒரு பாடல், சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு ஒரு அழகான ஒரு பாடல். கர்ணா படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மாவோட குரல்ல வித்யாசாகரின் இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 11:23 ஆயிட்டு இருக்கு. நாம இணைஞ்சிருக்கிறது பாரத 102.3 சென்னை எஃப்எம், ரெயின்போ திருச்சி எஃப்எம் 102.1 மெகாஹெட்ஸ், கோயம்புத்தூர் எஃப்எம் 103 மெகாஹெட்ஸ், நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 மெகாஹெட்ஸ் அலைவரிசையில பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேயர்களே, உங்க மனசுக்கு பிடிச்ச அழகான மனசு மயங்கும் நிகழ்ச்சி தான் அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். அடுத்ததாக என்ன பாடல் வரப்போகிறது

0: எஸ் அருமையான ஒரு பாடல் கேட்டு வச்சுட்டு இருக்கோம். தாயின் மணிக்குடி படத்திலிருந்து கோபால் சர்மா மற்றும் தேவி அவங்களுடைய குரல்ல, வைரமுதுவின் வரிகள்ல வித்யாசாகருடைய இசையில தான் பாடல் கேட்டு வச்சோம். நேர்களே, ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு வச்சிட்டு இருக்கிறது. உங்க மனசுக்கு பிடிச்ச மனசு மயங்கும் நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
0: ஒரு மென்மையான இரவு வேளையில அதிகமா ரசிச்சு அழகான பாடல்களை கேட்டு ரசிச்சு இருக்கீங்க உங்க மனசு மயங்கும் நிகழ்ச்சியில. அடுத்த அரை மணி நேரம் 1980s அப்புறம் வந்த ஒரு பாடல்கள் இருக்கும் இல்லையா, அந்த பாடல்கள் தொடர்ந்து கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். எஸ், இந்த மாதிரியான மென்மையான இந்த இரவு வேளையில எஸ் பேசுறத விட வார்த்தைகளை விட மௌனம் தான் சிறந்தது இல்லையா. பாடல் கேட்கலாம்.

நோ வேஸ் அது சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்ல. அப்படி ஒரு எக்ஸலண்டான ஒரு சாங் இந்த சாங். எப்போ கேட்டாலுமே ரொம்ப ஆத்மார்த்தமா ஒரு உறவு ஒரு பிணைப்பு அதுக்குள்ள நுழையணும் அப்படின்னா அதுக்குள்ள நிலைத்திருக்கணும் அப்படின்னா மௌனத்தை விட ரொம்ப பெரிய ஒரு ஆயுதம் எதுவுமே இல்ல. எஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு சாங் சலங்கை ஒளிப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகியோட குரல் வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவோட இசையில தான் பாடல் கேட்டு வச்சிருக்கோம். இட் இஸ் அந்த அந்த அந்த காலகட்டத்தில் வந்த பாடல்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல்கள் தான். இஸ் அடுத்ததாக இந்த பாடல் நீங்க இந்த பாட்டு மட்டும்தான் உங்களோட எல்லா கவலைகளையும் கொஞ்ச நேரம் மறந்துட்டு மறைச்சு வச்சுட்டு இந்த பாடலோட மட்டும் இணைஞ்சிருங்க.

நிலாவை விட ஒளியழகு, ஒளியை விட அழகான பாடல் வரிகள், இனிமை, அழகு, கவிதை, அற்புதம், என்னென்னவோ தமிழ வார்த்தைகள் தேடி போயிட்டே இருக்கலாம். அவ்வளவு ஒரு அழகான அருமையான பாடல் தான் கேட்டு வச்சிருக்கோம். நேரம் 11:40 ஆயிட்டு இருக்கு. மூடு பணி படத்திலிருந்து கே ஜே ஏசுதாசோட குரல்ல இளையராஜாவின் இசையில் தான் பாடல் கேட்டு வச்சிருக்கோம். இந்த காலகட்டத்து பாடல்கள்லாம் சித்ரா அப்படி மனசோட மனசா மெல்லிசையா அப்படி உயிரோட கலந்து தித்திக்க வைக்குது, திக்கட்ட வைக்குது அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. எஸ், அந்த ஒரு உணர்வை கொண்டு வரது தான் உங்க மனசும் எங்கும் நிகழ்ச்சி. அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி என்ன பாடல் நீங்களே கண்டுபிடிங்க. சின்னதா வரிகள், மழை பூக்களை ஒதுங்க இடம் பார்க்குதே, மலர் அம்புகள் உயிர் வரைக்கும் தாக்குதே, மழை செய்யும் கோளாறு கொதிக்குதே பாலாறு. எஸ், என்ன பாடல்?

நிலை ஒரு பொன் வானம் பன்னீர் தூணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு உணர்வை சொல்லவே முடியாத ஒரு பாடல். எப்ப வேணாலும் இந்த பாடல் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கலாம். அழகான பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 11:45 ஆயிட்டு இருக்கு. இன்று நீ நாளை நான் படத்திலிருந்து எஸ் ஜானகி அம்மாவோட குரல்ல வைரமுத்து மீன் வரிகளில் இளையராஜா அவர்களோட இசையில தான் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். ஜானகி அம்மாவோட குரலுக்கு என்ன வேணாலும் கொடுக்கலாம். அது அவ்வளோ ஒரு ஆராதிக்க வேண்டிய குரல், அவ்வளோ ஒரு தேன் குழைந்த குரல். கேட்டுட்டே இருக்கலாம் இந்த மாதிரியான பாடல்கள். எஸ் அம்மா நேர்களை நாம் அனுச்சிருக்கிறது ஒரு பாரத 102.3, சென்னை எஃப்எம் ரெயின்போ, திருச்சி எஃப்எம் 102.1 MHz, கோயம்புத்தூர் எஃப்எம் 103 MHz, நாகர்கோயில் மற்றும் மதுரை 103.3 MHz, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 அலைவரிசைகள்ல பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக வரும் பாடல் இதோ நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கிற ஒரு பாடல். இந்த பாட்டுல பாத்தீங்க அப்படின்னா மரியாதைக்குரிய பாக்யராஜ் சாரோட எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோ அழகா இருக்கும். அது அவங்க பாடல் வடிவமைத்திருக்கிற விதமா இருக்கட்டும், இல்ல கதாநாயகியோட அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் அழகா காட்டியிருப்பாங்க. இது ஒரு கவிதை மாதிரியான ஒரு பாடல். எஸ் நீங்க அடுத்த காலகட்டத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில பயணப்படுறதுக்கான ஒரு நினைவுகளை திருப்பி ஒரு பொக்கிஷமா நினைச்சுக்கிறதுக்கான ஒரு அழகான பாடலா இந்த பாடல் இருக்கும். எஸ் பாடல் கேட்டு விடலாம் நேர்களே, இணைந்திருங்கள்.

பதினோரு மணி 50 நிமிஷத்துல ரொம்ப அழகான பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. துரணின்னு பூச்சி படத்துல வந்து மலேசியா வாசுதேவன் மற்றும் எஸ் ஜானகி அம்மாவோட குரல்ல, வைரமுத்துவின் வரிகள் இளையராஜாவோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்து என்ன பாடல் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. எஸ், இந்த பாடல் ரொம்பவே வித்தியாசமான ஒரு பாடலா தான் இருக்கும். எஸ், நம்ம காதல சொல்லும் பொழுது ஏதாவது ஒரு கிஃப்ட் அந்த மாதிரி வச்சு சொல்லுவோம் இல்லையா, ஆனா நம்மளுடைய தாய்மொழியில கவிதையில நடையில அழகா அந்த காதலை வெளிப்படுத்துற அழகான ஒரு பாடல். கண்டிப்பா இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்.

0: あんまりよ。タナナナナタナナナナタナナ。ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை உலகம்.

வறுமை நிறம் சுகப்படத்திலிருந்து எஸ் வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி அம்மா குரல்ல கண்ணதாசனின் வரிகள்ல எம் எஸ் விஸ்வநாதன் அவர்களுடைய இசையமைப்பில் பாடல் கேட்டு ரசித்துக்கிறோம். நேரம் 11:56 ஆயிட்டிருக்கு. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றோம் நேர்களே. நேரம் போனதே தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம். எஸ் ஒரு நிமிஷமாவது உங்களுக்கு பிடிச்ச பாடலோட உங்க கவலை எல்லாம் மறந்துட்டு மகிழ்ச்சியா இருந்திருந்தீங்க அப்படின்னா அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியா இருங்க. எந்த நிலையா இருந்தாலும் கண்டிப்பா அந்த நிலைய மாற்றிக் கொள்ளக்கூடிய சக்தி நம்ம கிட்ட உண்டு அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நாம நம்புவோம். எஸ் வானில் நட்சத்திரம் ஒளி வீச, வண்ண நிலவும் உலாவர, வான் அலையில் பண்பலை வர, மனசு மயங்கும் நிகழ்ச்சி, மனதில் நிறையும் மகிழ்ச்சி. அழகான வரிகளோட உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அர்ஜுன் சித்ரா. எஸ் உங்களுடைய அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அவ்வளவு நன்றி. மற்றொரு அழகான நிகழ்ச்சியில சந்திப்போம் நேர்களே. நன்றி.

கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

படிச்சா புரியாதா எதுக்கு எனக்கு.

கொண்டது ராமிச்சம் தந்திடவா முத்தம் அடி வந்திடுமா

0: இதனை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ?
1: பாஞ்சாலி பாஞ்சாலி,
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
1: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
0: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். அழகான ஒரு அதிகாலை, அழகான ஒரு அதிகாலை அப்படிங்கும்போது சந்தோஷம், அப்புறம் பூக்கள் பூக்கிறது மாதிரியான நந்தவனம் மாதிரியான அழகான நறு மனம் செழித்து வளரக்கூடிய ஒரு இடமா நம்மளுடைய மனசை வச்சுக்கணும். ஏன்னா அங்க கண்டிப்பா இறைவன் இருக்கிற ஒரு இடமா இருக்கும் இல்லையா?

இன்னைக்கு கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறணும் அப்படிங்கிற ஒரு அழகான வார்த்தையோட இன்னைக்கு நாள தொடங்கலாம். ஓகே, அடுத்ததாக என்ன பாடல் அப்படின்னா அழகாய் பூக்குதே பாடல் கேட்டு விடலாம்.

மாற்றம் 3:25 ஆயிட்டிருக்கு. நாம் அணிஞ்சிருக்கிறது பார்த்து 2:3 மனங்களில் நின்றும் முழுமையான கொண்டாட்டம். ஓகே, அடுத்ததாக வரும் பாடல் இதோ ஒரு காற்று கிட்ட கவிதை சொல்லி அனுப்புறதோட உங்களுடைய சந்தேகத்துக்கு விடையையும் சேர்த்து அனுப்பிடலாம்.

நினைத்தாலே இனிக்கும் படத்திலிருந்து பிரசன்னா மற்றும் ஜானகி ஐயர் அவங்களோட குரல்ல, கலைக்குமாரோட வரிகளை விஜய் ஆண்டனியோட அழகான இசையில தான் பாடல் கேட்டிருக்கோம்.

ராஜ்குமாரோட இசையமைப்புல பாடல் கேட்டு வச்சிருக்கிறோம். நேரம் 3:30 ஆயிட்டிருக்கு. நம்ம ரொம்ப கஷ்டப்படுற நேரத்துல ஒண்ணுமே இல்லைங்க, சரியாயிடும் சரியாயிடுவ அப்படின்னு ஆறுதல் சொல்றதுக்கு ஒரே ஒரு உயிர் போதும். எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் வெளில வந்துடலாம். எஸ் அந்த மாதிரி ஒரே ஒரு உயிரை சம்பாரிச்சா போதும், அதை விட பெரிய சொத்து இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அந்த நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நமக்கு ரொம்ப முக்கியம். எஸ் அதை கொடுக்கறவங்க நம்ம உயிருக்கு மேல. அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இந்த படத்துல ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எஸ் அடுத்ததாக என்ன பாடல், பூ வாசம் புறப்படும் இடம் எது அப்படின்னு கண்டுபிடிச்சு தேடிட்டு இருக்கிறார் கதாநாயகன். நம்மளும் சேர்ந்து தேடலாமா?

அன்பே சிவம் படத்திலிருந்து விஜய் பிரகாஷ் மற்றும் சாதனா சர்க்கம் அவங்களோட குரல்ல வைரமுத்துவின் வரிகளில் வித்யா சாகரோட இசையில பாடல் கேட்டு ரசிச்சிருக்கிறோம். நேரம் 3:35 ஆயிட்டிருக்கு. இஸ் தனியான அந்த இரவு, மென்மையான அந்த ஒரு உணர்வுகள் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு இல்லையா? வெறும் பூ பாடல்களா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். எஸ் நேயர்களோட கமெண்ட்ஸும் என்னன்னு பாத்திரலாம். ஆக்சுவலி வேற நிகழ்ச்சிகளை நம்ம நிதானமா வாசிக்க முடியாது. சர்வராஜன் பேட்டையிலிருந்து தினா ரமேஷ் இனிய காலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. காலை வணக்கம். தேனி ஹரிராம் அழகான ஒரு தமிழ்ல கவிதை எழுதியிருக்கிறாங்க. காத்திருப்போம், விழித்திடுவோம், செவிமடுப்போம், அருள்மணி மாலையை நாளைய ஒளிபரப்பு சிறப்படைய அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரவு வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அழகு உங்களுடைய கவிதை. தமிழ்ல நம்மளுடைய கவிதைகளை பார்க்கும் பொழுது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆமா, நேயர்களுடைய பெயர்கள் சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சி. உங்களுடைய அந்த அன்பு இருக்கு இல்லையா, அதுக்காக நம்ம இனமேனாலும் பண்ணலாம். ஆமா நேர்களே, ரொம்ப அழகான ஒரு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்ததாக ஒரு பாடல் கேட்டு விடலாம்.

ஃப்ரெண்ட்ஸ் படத்திலிருந்து தேவன் மற்றும் சுஜாதா அவங்களோட குரல்ல பழனி பாரதியோட வரிகள்ல இளையராஜாவின் இசையில் பாடல் கேட்டு ரசிச்சிருக்கோம். நேரம் 3:41 ஆயிட்டு இருக்கு. நேயர்களுடைய கருத்துக்களையும் பார்த்திடலாம். சேகரையா அழக ஒரு கவிதை மாதிரியே சொல்லியிருக்கிறாங்க. ஈரக்காற்றின் வரிகளை கொண்ட பாடல்களினால் இணையத்தை குளிரூட்டி நேயர்களின் நெஞ்சங்களில் குடிகொண்ட திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. வணக்கம் ஐயா, மகிழ்ச்சி உங்களுடைய அழகான தமிழுக்கு. மயிலப்பேடு தயாளன் அப்புறம் பன்னிப்புறம் மணிகண்டன் உங்க எல்லாருமே அதிகாலை வணக்கம் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருக்குமே இனிய அதிகாலை வணக்கம். ஓகே, பூக்கள் பாடல்களாக கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். எஸ், உங்க மனமும் கண்டிப்பா அப்படி மலர்ந்து இதழ்கள் விரித்து மலர்ந்து மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பாடல் கேட்டு விடலாம் நேர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் காலை 4 மணி. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான புத்துணர்வான காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு நிகழ்ச்சியை தொடரலாம். நாம் இணைந்திருப்பது வித் பாரதி 102.3 மனுகிரல் என்றும் முழுமையான கொண்டாட்டம். திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் முதலாவதாக இசையவிருப்பது எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவின் குரலில்.

பக்தியின் பணிவான வெளிப்பாடு சரணடைதல். பாரதியின் வரிகளில் சரணடைதல் அழகிய தமிழில், நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், மிடிமையும் அச்சமும் மேவி எண்ணெஞ்சில் குடிமை புகுந்தன, கொண்டுருவை போக்கேன, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், துன்பம் இனியில்லை, சோர்வில்லை, சோர்வில்லை, தோற்பில்லை, அன்பு நெறியில் அரண்கள் வளர்த்திட, நல்லவை நாட்டிட, தீயவை ஊட்டிட, நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன் தாயே. அடுத்ததாக திரையிசையில் பக்தி பாடல்கள் நிகழ்ச்சியில் வரும் பாடல் மங்கள நாயகி படத்திலிருந்து வடிவேலனே சிவபாலனே என தொடங்கும் பாடல் பி. சுஷீலாவின் குரலில், வாளியின் வரிகளில்.

0: இசையவிருப்பது பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் திருமேஞானம் டி பி என் ராமநாதன் அவர்களின் நாகஸ்வரைசை கேட்கலாம். திருராமேஸ்வரம் வி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில், ஸ்ரீ கணபதி நீ தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சௌராஷ்டிரம், ஆதிதாளம்.

திருமேஞானம் டிபிஎன் ராமநாதன் அவர்கள் வழங்கியுள்ள நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திருராமேஸ்வரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தவில். தொடர்ந்து ஆனந்த தாண்டவம், பகுதாரி ராகம், ஆதிதாளம், முத்துத்தாண்டவர் பாடல்.

0: 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நேரம் காலை 5 மணி. இந்த நாள் இனிய நாளாக அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையோடு, தூய்மை, பொறுமை, விடாமுயற்சி இந்த 3 நற்குணங்களுடன் அன்பும் சேர்ந்துவிட்டால் உலகமே சொர்க்கமாகிவிடும் என்ற விவேகானந்தரின் வரிகளோடு இந்த நாளை தொடங்குவோம்.
2: புள்ளினமும் பூவனமும் துயிலெழும் காலை நேரத்தில் தெய்வீக இசை முழங்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலை ஒழித்துக் கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz அலைவரிசையில்.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் முதலாவதாக ஒழிக்கவிருப்பது ஸ்ரீ கருமாரியம்மன் சுப்பிரபாதம், NC சவுந்தரவள்ளி அவர்களின் குரலில்.

ಪ್ರದಾತ್ರೀ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಮಾರಿ ಗಿರಿಜೆ ತವ ಸುಪ್ರಭಾತಂ.

సకల సిద్ధికర నారాయణ చాటే సదేవతరు నాసక దాన దక్షా.

దుర్గా దేవీం ప్రపత్య ఇది దేవ జ్యోతిర్విద్యా.

0: சுபதிரகைகி அகஸ்தமுனினா செய்வம் சரிதாயை சுமங்களம் ஞானானந்த ஸ்வரூபாய சித்தி புத்தி பிரதாயினி கலிகல்மஷநாசினியே கிருஷ்ணமார்யை சுமங்களம் ஜம்பீரைகி நிந்த பத்ரைச்ச ஹரித்ராபிச்ச பஸ்மபிஷி சர்வதாப நிவாரிணியை கிருஷ்ணமார்யை சுமங்களம் ஸ்ரீநகேசயதீந்திரேண சதாச்சித கதாம்புஜ ஸ்ரீராமதாச முனினா சம்சேவியதே சுமங்களம் சுப்ரபாத ப்ரபத்திவ்யாம் மங்களாசாசனேன ஸ்ரீநிவாசேன பக்தேன சம்சுதாயை சுமங்களம்.
1: தெய்வீக மனம் கமழும் அருள்மணி மாலையில் அடுத்ததாக இசையவிருப்பது லலிதா நவரத்ன மாலை, திருவனந்தபுரம் சகோதரிகளின் குரலில்.